0: வணக்கம். காலை மணி 8, மீடியாகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அரசியல் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் சம்பளம் 9 விழுக்காடு வரை உயர்த்தப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்திருக்கிறார். புதிய மாற்றம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடப்புக்கு வரும். 15 ஆண்டுக்கு பிறகு அமைச்சர்களின் சம்பளம் உயர்த்தப்படுகிறது. தனியார் துறை சம்பளம் உயர்ந்துள்ளதை பிரதமர் சுட்டினார். பொதுச்சேவை துறையிலும் நீதித்துறையிலும் சம்பளம் உயர்ந்திருக்கிறது. ஒப்புநோக்க அமைச்சர்களின் சம்பளம் பின்தங்கிவிட்டதாக திரு வாங் சொன்னார். ஆற்றல் உள்ளவர்களை அரசியலுக்கு ஈர்க்க நல்ல சம்பளம் முக்கிய அம்சமாக இருப்பதாய் அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் முக்கிய ரகசிய தகவல்களை கொண்டிருப்போரை குறிவைக்கும் போலி இணையதளங்கள் அதிகரித்திருப்பதாக மூத்த அமைச்சர் க. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். ஆய்வுக் கலகங்களைப் போல் தோன்றும் அத்தகைய போலி இணையதளங்களில் பெரும்பாலானவை வெளிநாட்டில் அமைக்கப்பட்டவை. அதிகாரிகள் அவற்றை விசாரித்து மிரட்டல்களை களைய தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான திரு. சண்முகம் சொன்னார். முக்கிய ரகசிய தகவல்களை கொண்டிருப்போரை வேலைக்குச் சேர்க்க அத்தகைய போலி இணையதளங்கள் முனைவதாக திரு. சண்முகம் சுட்டினார். வெளிநாட்டு தரப்புகள் சிங்கப்பூரை பயன்படுத்தி ஏமாற்றும் நோக்கத்தில் வேவ தகவல்களை திரட்டும் முயற்சியாக அது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அத்தகைய முயற்சிகளை உள்துறை அமைச்சு கடுமையாக பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வது பயன் தரும் என்றால் பாலியல் குற்றங்களை புரிவோருக்கு அதனை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மூத்த அமைச்சர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வதால் பாலியல் குற்றங்களின் விகிதம் குறையுமா என்பது தற்போதுள்ள தகவல்கள் உறுதியாக காட்டவில்லை. எதிர்தரப்பு பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரால் கியம் அது குறித்து கேட்ட கேள்விக்கு திரு. சண்முகம் பதிலளித்தார். பாலியல் குற்றங்களை குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை அரசாங்கம் கடுமையாக பார்ப்பதாகவும் அவற்றுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதாகவும் மூத்த அமைச்சர் சண்முகம் சொன்னார். காவல்துறையும் வங்கிகளும் இணைந்து 46 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான உத்தேச மோசடி இழப்புகளை தடுத்திருக்கின்றன. 1700க்கும் மேற்பட்ட வங்கி வாடிக்கையாளர்கள் 3000க்கும் அதிகமான SMS குறுந்தகவல்கள் மூலம் உத்தேச மோசடி பற்றி எச்சரிக்கப்பட்டனர். காவல்துறையும் சிங்கப்பூரில் உள்ள 5 வங்கிகளும் இணைந்து அந்த 2 மாத நடவடிக்கையில் பணியாற்றின. இந்த மோசடி தடுப்பு முயற்சிக்கு தானியக்க தொழில்நுட்பமும் கை கொடுத்தது. பொது ஒழுங்கை மீறிய சந்தேகத்தில் 6 பெண்கள் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறது. பாலஸ்தீன தரப்புக்கு ஆதரவாக முறையான அனுமதியின்றி பொதுக்கூட்டங்களில் ஈடுபட்டது, அதுபோன்ற இதர நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டிருந்தது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றனர். அந்த பெண்கள் 22 வயதுக்கும் 36 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். முறையான அனுமதியின்றி பொது ஊர்வலத்தை நடத்துவோருக்கு 10,000 வெள்ளி வரை அபராதம், 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். அமெரிக்கா ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. குவைத், பஹ்ரைன் துறைமுகங்களில் அமெரிக்கர்களை கொண்ட கப்பல்கள் குறிவைத்து தாக்கப்படும் என்று ஈரானின் புரட்சிப்படை மிரட்டல் விடுத்தது. குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் அனைத்து ஊழியர்களும் வெளியேறும்படி எச்சரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை சவுதி அரேபியாவை தாக்குகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியாவில் குறைந்தது 70 பேர் காயமடைந்தனர். இவ்வேளையில் அமெரிக்கா ஈரானின் விமான நிறுவனங்கள், இதர சேவை நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஈரானிய ஆயுதங்கள், படையினர், சட்டவிரோத சரக்கு போன்றவற்றின் போக்குவரத்துக்கு ஈரானிய புரட்சிப்படை பயன்படுத்துவதாக கூறப்படும் 36 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா சொன்னது. போரை நிறுத்துவதற்கு ஈரான் மீது பொருளாதார நெருக்குதல் அளிக்க அவ்வாறு செய்வதாக அமெரிக்கா கூறுகிறது. பிரிட்டன், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்திருக்கும் மேற்கு கரை பகுதிகள் மீது தடை உத்தரவுகளை விதித்துள்ளன. பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் இன ஒழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேலியர்கள் ஈடுபடுவதாக பிரிட்டன் குற்றஞ்சாட்டியது. பதிலுக்கு கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதரகத்தை இஸ்ரேல் மூடியது. மேலும் சில பதிலடி நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் அறிவித்தது. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயணச் சேவைகள் தடைபட்டிருந்தன. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் தாமதமடைந்தன. சுமார் 6 மணி நேரத்துக்கு முன்னர் கோளாறு சரி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பயணிகளின் பாதுகாப்புக்கு எவ்வித குறைபாடும் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர்.
1: சொல்லும் பொருளும்
0: பிரான்ச் கிளை. வெளிநாடுகளில் கிளை திறக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு அரசாங்க மானிய திட்டங்கள் கை கொடுத்து உதவுகின்றன. பிரான்ச் கிளை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: 1 நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியதான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா 1 நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியல போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: கட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: வானிலை நிலவரம் இடம்பெற போகுது. அந்த வரிசையில இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்று அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா. வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 26 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 72 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: வீட்டுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கை.

0: சரவணன் இருக்க பயம் என் படத்துல இந்த பாடல கேட்டீங்க. டி மானோட இசைல பனி தயால், சுனிதி சௌஹான் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கிருந்தாங்க. விறுவிறுப்பான பாடல்களா உங்களுக்காக புதன்கிழமையை முன்னிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில அடுத்து வரப்போகுது திருடி படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. அதனை அடுத்து விஸ்வாசம் பட பாடல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களை உற்சாகப்படுத்த நான் தயாரா இருக்கேன் ரவிஜி, நீங்களும் தயாரா இருங்க ஆட்டம் போடுறதுக்கு. சரியா, இதுக்கிடையில இன்று இரவு இடம்பெற போற எதிரொலி நிகழ்ச்சி அதனை பத்தின தகவல்களை தான் அடுத்து நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். குறிப்பா ஸ்கிரீன் டைம், திரை நேரம் அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல அது எந்த அளவுக்கு வழங்கப்படுது, எத்தகைய பாதகத்தை உண்டாக்குது, நன்மையை கொண்டு வருது அப்படிங்கறத இன்றைய நிகழ்ச்சி எதிரொலி பாகம் ஆராய போகுது. இப்போ ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொன்னாலே உண்மையை சொல்ற, எங்க போனாலும் சாப்பிட்ற நேரமா இருந்தாலும் சரி, விளையாடுற நேரமா இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோர் முக்கியமான செயல்களை ஈடுபட்டு இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெரும்பாலான நேரத்துல கையடக்க தொலைபேசியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் கண்கூடா பல நேரங்கள்ல பல சமயங்கள பார்த்திருக்கேன். அவங்க பார்க்கறது சிறப்பா இல்லையா, பார்க்கறது அவங்களுக்கு நன்மையா அமையுதா இல்லையா, இப்படி பல கேள்விகள் என் மனசுலயும் இருக்குது. ஆக நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சி எப்படிப்பட்ட தகவல்களை தாங்கி வரப்போகுதுன்னு. 9:30 நீங்க வசந்த முடிவெளியில பார்க்கலாம். நேரம் கிடைக்கல அல்லது தவற விட்டீங்கன்னு சொன்னா மீ வாட்ச் வாயிலா எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம். இதுக்கிடையில நான் கேட்டிருந்தேன் ஸ்கிரீன் டைம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு. ரஷிடா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்கிரீன் டைம் திரை நேரம் கொடுப்பது நல்லதுதான். அதாவது பள்ளிக்கு போறதுக்கு முன்னாலேயோ அல்லது தூங்குறதுக்கு முன்னாலேயோ அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம், ஏதேனும் ஒரு நேரத்துல அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஸ்கிரீன் டைம் கொடுத்தா சிறப்பா இருக்கும். இது அவங்களுடைய மன உளைச்சலை குறைச்சு ரிலாக்ஸா வச்சுக்க உதவியா இருக்கும். அந்த ஸ்கிரீன் டைம்ல திரை நேரத்துல அதிக அளவுல முக்கியமான செய்திகளை அல்லது கார்ட்டூன்ஸ திரையிடலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஷிடா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பெற்றோரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரொம்ப அனுபவம் சார்ந்து அவங்களுடைய கருத்து இருக்குது. இப்படி உங்களுக்கும் கருத்துகள் இருக்கலாம் ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்லும் போது, அதை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம் 9678 9968 அல்லது டிக்டாக் லைஃப்ல இருக்கோம் இல்லையா, அங்கேயும் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடலாம். மீடியா காபோலி 968 FM, வாங்க டிக்டாக் லைஃப்க்கு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நேரம் இப்பொழுது 8:27 ஆகிவிட்டது.
1: 9:08 நிலவரம்
0: MCEAYE நோக்கி செல்லும் வழியில் துவாஸ் சாலை அங்கே விபத்து. AYE MCE செல்லும் வழியில் கேப்பல் சாலைக்கு பிறகும் துவாஸ் செல்லும் வழியில் பயணிய சாலை எக்ஸிட் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: கணக்கு பண்ணேண்டா.
1: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பார்க்கிறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.
6: ஏ துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க திண்டாக்க.

0: விஸ்வாசம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, திருடா திருடி படத்துல இருந்து பாட்டு உங்களுக்காக வந்துச்சு. அடுத்து ஹேரஞ்சராஜோட இசையில பாடல கேட்க போறோம். கோவில் படத்துல இருந்து பாட்டு வருது, சங்கர் மகாதேவன் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி பாடலோட வராங்க. நீங்க ஆடுற வரைக்கும் நான் விட மாட்டேன், அப்படிப்பட்ட பாடல தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நான் ரவிஜி இப்ப டிக்டாக் லைஃப்ல இருக்கேன், அந்த பக்கமா வந்து உங்க கருத்துக்களை நீங்க தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரியதர்ஷினி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு நேரம் தேவை, அவங்களுக்கு நாம கவனம் செலுத்தணும், உண்மையான அதாவது நிஜ வாழ்க்கையில இருக்கிற அந்த கவனத்தை நாம அவங்களுக்கு கொடுக்கணும், விளையாட்டுகள்ல ஈடுபடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கிரீன் டைம் திரை நேரத்தை விட என்னதான் அவங்களுக்கு கையடக்க தொலைபேசி முக்கியமா இருந்தாலும் அது ஒரு பழக்கமா மாறிடக்கூடாது. குறிப்பா அதை பயன்படுத்தி அவங்களை வளர்க்கறத அவ்வளவுலாம் நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரியதர்ஷினி தெரிவிச்சிருக்காங்க. புரியுது உங்களுடைய கருத்து, எனக்கு தெரியுது. வாட்ஸ்அப் வாயிலா டாக்டர் ஆறு அவர் வந்து முக்கியமான ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு. அவர் ஒரு அறிக்கையில வந்ததை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெற்றோருடைய கவனத்துடன் சுதந்திரமாக இணையத்தில் உலா விடுவது தனித்திறனை வளர்க்க உதவும். இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. மிக்க நன்றி டாக்டர் ஆறு உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. அதனை அடுத்து டிக்டாக் லைவ் வாயிலாக இணைந்த நேர் நவீன் அவர் என்ன சொன்னார்னா, ஸ்கிரீன் டைம் முக்கியம்தான், அதை விட ஸ்கிரீனிங் டைமும் முக்கியம் அப்படின்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு சொன்னாரு, திரை நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் திரையில பிள்ளைகள் மாணவர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத பெற்றோர் தெரிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பொது அறிவு போன்ற முக்கியமான தகவல்களை இந்த திரை நேரம் வாயிலாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறாங்களா அப்படிங்கிறத பெற்றோர் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நவீன் தெரிவிச்சிருக்கார். மிக்க நன்றி நவீன் உங்களுடைய கருத்துக்கு. சரி, இதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மனசில் இருந்தால் அதற்கான பதில் இன்று இரவு 9:30 வரப்போகிற எதிரொலி நிகழ்ச்சி. ஆமாம், உங்களுக்கே தெரியும் வார வாரம் பல முக்கியமான தகவல்களை தாங்கி வர இந்த நிகழ்ச்சியில இன்று இரவு நீங்க திரை நேரத்தை பத்தின விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ திரை நேரம் அப்படின்னு சொல்லும் போது இது எவ்வளவு மணி நேரம் பிள்ளைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருக்கா, அல்லது எதை பார்க்குறாங்க எந்த நேரத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இரண்டாவது, இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகத்தில் எவ்வளவுதான் தொழில்நுட்பம் சிறப்பாக இருந்தாலும் அதற்கும் சில குறைபாடுகள் உண்டு. அதை அந்த சவால்களை எப்படி பெற்றோர் கையாளுறாங்க திரை நேரம்னு வரும்போது அப்படிங்கிற முக்கியமான பகுதியையும் இன்று இரவு எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும். அதோட திரை நேரத்தை எப்படி பெற்றோர் பயன்படுத்துறாங்க, அதை எப்படி பிள்ளைகளும் சரி பெற்றோரும் சரி அணுகிறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் இன்று இரவு இடம்பெற போற எதிரொலி நிகழ்ச்சி உங்களுக்காக கண்டிப்பாக வழங்கும். இதை விட முக்கியமா இன்றைய உலகத்துல AI செயற்கை நுண்ணறிவு, அது இல்லாம நம்ம செயல்பட முடியாது, அதுதான் உண்மை. சில பேர் ஒருத்தரோட உரையாடுறதுக்கே AI தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இந்த AI கருவிகளை பயன்படுத்தி பிள்ளைகள் எப்படி அவங்களுடைய அறிவாற்றலை மேற்கொள்ளலாம், மேம்படுத்தி கொள்ளலாம், திரை நேரத்தை இன்னும் பயனுள்ள வழியில செலவிடலாம், இந்த தகவல்களையும் இன்று இரவு நீங்க பார்க்க போற இந்த சிறப்பு எதிரொலி நிகழ்ச்சியில பெற்றுக்கொள்ளலாம். ஆக மொத்தத்துல அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில்நுட்பம் நமக்கு எதிரி கிடையாது, ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது சிறப்பான முறைய கையாளப்பட்டா அதையும் நாம அழகா வழி நடத்தலாம். முக்கியமா எல்லாத்துக்கும் சமச்சீரான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். எவ்வளோ கிலோ பிள்ளைகள் தூங்குறாங்க, உடற்பயிற்சி செய்யறாங்க, வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கிரீன் டைமையும் சிறப்பாக செய்தாங்கன்னா அது அவங்களுக்கு பலம் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பாக கூட அமையலாம். இப்படி முக்கியமான கருத்துக்களை சமுதாயத்திற்கு வேண்டிய தகவல்களை ஒவ்வொரு வாரமும் தாங்கி வர நிகழ்ச்சி தான் எதிரொலி. இதை நீங்க வசந்த மொழி வழியில ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகள்ல 9:30 பார்க்கலாம். சில பேருக்கு அந்த நேரத்தில் வேலையா இருக்கலாம், அல்லது மற்ற வேலையின் காரணமா இந்த நிகழ்ச்சியை தவற விட்டுருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா உங்க கைவசம் இருக்கு மீ வாட்ச். இந்த செயலி வாயிலா நீங்க எதிரொலியின் எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழலாம். மீ வாட்ச் டாட்எஸ்டி என்ற இணைய பக்கத்துக்கு நீங்க போகலாம், நீர் விவரங்களை அதன் வாயிலாகவும் பெற்றுக்கொள்ளலாம். 9:00 போக்குவரத்து நிலவரம். 8:43 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. BKEPIE நோக்கி செல்லும் வழியில் KJEக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள், அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
1: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921153.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள்.

0: நான் கொத்தி பறவை பாட்டுல இருந்து பாடலை கேட்டீங்க. சந்தோஷ் ஹரிஹரன் பாடினார் பாடலை டி இமானுடைய இசையில. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், குறிப்பா BKEPIE சில வழியில், KJE க்கு பிறகு விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வாயிலாக ஒலிஒன்பது ஆறியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி ஒன்பது ஆறியத்தின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி ஒன்பது ஆறு எட்டு,
1: கேட்டாலே பரவசம் கல்யாணம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டா புஷ்பக.

0: பூவெல்லாம் கேட்டு பார் பாட்டுல இந்த பாடலை கேட்க போறீங்க.
1: நான் தேடும் காதலி
2: உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை, அட்டாங்க. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:16 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் KPE TPE எக்ஸிட் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: உங்களுக்கு தெரியுமா,
0: September 9 இன்று அனைத்துலக சுடோகோ தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஆக சுடோகோ பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிஞ்சுப்போமா?
7: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
0: சுடோகோ அப்படின்னு சொல்லும் போது, இது ஆரம்பத்துல 18th century சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கணித மேதை லியோன்ஹார்ட் அவரால் தான் உருவாக்கப்பட்டது, அஸ்திவாரமே போடப்பட்டது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. ஆனா அதன் பின்பு நவீன கால சுடோகோ அப்படின்னு சொல்லும் போது, இத இன்னும் சிறப்பான வடிவத்துல 1979 வெளியிட்டவர் அமெரிக்கர் ஹோவர்ட் கார்ன்ஸ். 2018 பிராக்ல நடைபெற்ற உலக சுடோகோ போட்டிகளின் போது சீனாவை சேர்ந்த வாங் ஷி யாவ் அவருக்கு வழங்கப்பட்ட சுடோகோ போட்டிய வெறும் 54.44 வினாடிகள்ல முடிச்சு உலக சாதனை படைச்சாரு. இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
9: வணக்கம் சிங்கே.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்.

0: சிம்மராசி இவரத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில அருண்மொழி சுஜாதா பாடலை பாடியிருந்தாங்க. அதுக்கு முன்னால பால்காத் ஸ்ரீராம் ஹரிணி பாடிய பாடல் வந்துச்சு என் சுவாச காற்றை படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில. அடுத்து உங்களுக்காக 90களில் வந்த பாடல்கள் இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. சிற்பி இசையில பாடலை கேட்க போறோம். மேட்டுக்குடி படத்துல இருந்து கிருஷ்ண சந்தர் ஸ்வரலதா பாடிய அந்த பாடல் என்ன பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ ஒலி ஒன்பதா ரேட்ல தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers, அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, Singapore.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. Thank you.

0: ராயன். ஏ ஆர் ரஹ்மான் சுரேஷ் பீட்டர்ஸ் கொண்டு வந்த பாடலை கேட்டீங்க. காதலன் படத்துல இருந்து அந்த பாடல் வந்துச்சு உங்களுக்காக. அடுத்ததா வரப்போகுது இந்த பாட்டு.
1: வெட்டு கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது.
0: அரோ சொர்லதா பாடிய பாடல கேட்க போறோம். பிரியங்கா படத்துல இருந்து இசைஞானி இளையராஜாவோட இசையில.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:40 ஆகிவிட்டது. PIE துவாசை நோக்கி செல்லும் அந்த வழியில் KPE ECP ஜாலான் யூனோஸ் இவற்றுக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:08 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பல நடிச்சிருக்கிற ஜேல 2 திரைப்படம் அக்டோபர் 15 வெளிவரும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அதே நாள்ல வெளிவர போற இன்னொரு பெரிய படம், குறிப்பா பல நட்சத்திரங்களை கொண்ட படம் தான் ஓம். தனுஷ் நடிச்சிருக்கிற இந்த படத்துல மம்முட்டி மற்றும் பல நடிச்சிருக்காங்க. ஆக அங்க ரஜினிகாந்த், இங்க தனுஷ், அங்க மோகன்லால், இங்க மம்முட்டி, அங்க அனிருத், இங்க சாய் அபியங்கர். யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது? இரண்டு படங்களோ பிரமாதமா செய்ய போகுதா? இவற்றுக்கான பதில் அக்டோபர் 15 கிடைக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
6: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சல் ஆட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீனிக்கம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
2: குட் டே பியூடி பார்லர்.
1: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
2: குட் டே பியூடி பார்லர்.
1: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
2: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
1: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
2: குட் டே பியூடி பார்லர்.
1: புதன் கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
2: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
1: என்ன நிகழ்ச்சியில ஆனந்த்

0: ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் கொண்டு பாடல கேட்டீங்க. இந்தியன் படத்துல இருந்து வந்துச்சு, ஏ ஆர் ரஹ்மான் இசையில.
1: போக்குவரத்து நிலவரம்
0: 9:55 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKE புக்கெட்டி மசாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதியில் ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் KPE TPEக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்
0: சமீபத்துல சமூக ஊடகத்துல ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கிற 80s லுக் ட்ரெண்ட், அதுக்குள்ள நானும் சஜினியும் குதிச்சிட்டோம். அப்படி ஒரு படத்தை எடுத்து ஒலி 9:58 சமூக ஊடக பக்கமா பதிவிட்டு இருக்கோம். போய் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பை.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. நேபாள வெள்ளம், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவில் செய்த முதலீடு போன்றவை குறித்து இணையத்தில் தகாத கருத்துக்களை பதிவு செய்த 5 பேரை காவல்துறை அடையாளம் கண்டு அவர்களுடன் பேசியிருக்கிறது. அவர்கள் 29 வயதுக்கும் 66 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். இனவாத கருத்துக்களை கடுமையாக பார்ப்பதாய் காவல்துறை தெரிவித்தது. இணையத்தில் பதிவான அந்த கருத்துக்களுக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காண தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறை தெரிவித்தது. மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வது பயன் தரும் என்றால் பாலியல் குற்றங்களை புரிவோருக்கு அதனை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மூத்த அமைச்சர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வதால் பாலியல் குற்றங்களின் விகிதம் குறையுமா என்பதை காட்ட தற்போதுள்ள தகவல்கள் உறுதியாக இல்லை. எதிர்த்தரப்பு பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரல் கியம் அதுகுறித்து கேட்ட கேள்விக்கு திரு சண்முகம் பதிலளித்தார். பாலியல் குற்றங்களை, குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை அரசாங்கம் கடுமையாக பார்ப்பதாகவும் அவற்றுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதாகவும் மூத்த அமைச்சர் சண்முகம் சொன்னார். புதிதாக பாலர் பள்ளிகளையும் மாணவர் பராமரிப்பு நிலையங்களையும் நடத்துவோர் இனி பாதுகாப்பு வைப்பு தொகை செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதம் முதல் அது நடப்புக்கு வரும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்தது. சேவை வழங்கும் நிறுவனங்களின் செயல் சேவைகள் இழந்தால் நிதி இழப்பை சமாளிக்க அந்த பாதுகாப்பு வைப்புத்தொகை பயன்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டஸ்மன் லீ தெரிவித்தார். சேவை வழங்குநர்களின் நிதி நிலைமை குறித்து அமைச்சர் அடிக்கடி சோதனை நடத்த தொடங்கியிருக்கிறது. நிதி சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிய அது உதவும் என்று அமைச்சர் கூறியது. கடந்த பிப்ரவரி மாதம் லிட்டில் புரொஃபசர்ஸ் கற்றல் நிலையம் நிதி பிரச்சினைகளால் அதன் செயல்பாடுகளை திடீரென நிறுத்தியது. அதில் சுமார் 1,800 மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். அன்பிளாக் எனப்படும் ஒட்டுமொத்த மறுமேம்பாட்டு திட்டங்களுக்கு வீட்டு உரிமையாளர்களின் ஒப்புதல்களுக்கான விகிதம் குறைக்கப்படுகிறது. புதிய சட்டத்தின்படி 40 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் 70 விழுக்காட்டினர் ஒப்புதல் அளித்தால் போதும், 80 விழுக்காட்டிலிருந்து அது குறைகிறது. 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களில் 65 விழுக்காட்டினர் ஒப்புதல் அளித்தால் போதும், அதுவும் 80 விழுக்காட்டிலிருந்து குறைகிறது. ஒட்டுமொத்த மறுமேம்பாட்டு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக முடிவெடுக்கப்படும். அதோடு வீட்டு உரிமையாளர்களின் ஒப்புதலை பெறுவதற்கான காலம் 12 மாதங்களில் இருந்து 6 மாதத்துக்கு குறைக்கப்படுகிறது. மின்னிலக்க நாணய திருட்டு கும்பலில் ஈடுபட்டதாக அமெரிக்காவில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் சிங்கப்பூரர் மலோன் லாம் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த 22 வயது ஆடவருக்கு 20 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். லாம் இடம்பெற்றிருந்த மோசடி கும்பல் 260 மில்லியன் டாலர் மதிப்பிலான மின்னிலக்க நாணயங்களை பலரிடமிருந்து திருடியது. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயணச் சேவைகள் தடைபட்டிருந்தன. ஹீத்ரோ, கெட்விக், மான்செஸ்டர், பர்மிங்ஹாம் விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் தாமதமடைந்தன. சுமார் 8 மணி நேரத்துக்கு முன்னர் கோளாறு சரி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பயணிகளின் பாதுகாப்புக்கு எவ்வித குறைபாடும் இல்லை என்றும் அதிகாரிகள் கூறினர். நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிங்கப்பூரர்கள் பலர் முன்வந்துள்ளனர். நிதி திரட்டு, உணவு, உடைகள் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை சேகரிப்பது, நேபாளத்துக்கு நேரடியாக சென்று அங்குள்ள மீட்புக் குழுவினருக்கு உதவுவது என பல்வேறு முறைகளில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். நேபாள பெருவெள்ளம் நிகழ்ந்த 2 நாளுக்குள் அங்கு உதவச் சென்ற அமைப்புகளில் ஒன்று ஹியூமானிட்டி மேட்டர்ஸ். அதை பற்றி சொன்னார் வாரிய உறுப்பினர் திலகா கோவிந்தசாமி.
1: நேபாள் நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க தலைமையில் ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்கணும். முன்கள பணியாளர்களுக்கு பல பல சவால்கள் இருந்தன. புதைஞ்சு போன உடல்கள் அதுங்க வந்து சிதைவடையவாக ஆரம்பிச்சுட்டு, அதனால அவங்களுக்கு வந்து நாங்கள் பிபிஇ அதாவது பாதுகாப்பு உடைகளும் சுவாச இது கருவிகளும் கொடுக்க வேண்டியது இருந்தது.
0: கடந்த மாதம் 26 தேதி ஏற்பட்ட பேரிடரில் நேபாளத்தில் சுமார் 1400 பேர் மாண்டனர். 5300 அதிகமானோரை இன்னமும் காணவில்லை. சீனாவின் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களின் AI மாதிரிகளிலிருந்து தகவல்களை பெற்று அவற்றின் சொந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டியிருக்கிறது. Anthropic, OpenAI, கூகுள் போன்ற நிறுவனங்களில் இருந்து சீனாவின் AI நிறுவனங்கள் மாதிரிகளை ஊடுருவியிருக்கலாம் என்று அமெரிக்கா நம்புகிறது. சீன அரசாங்கத்துக்கு தெரிந்தே இது நடந்திருக்கலாம் என்றும் அமெரிக்கா கூறுகிறது. டீப்சிக், மூன்ஷாட், அலிபாபா உள்ளிட்ட நிறுவனங்கள் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சீன அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை. ஹாங்காங்கின் முதல் தலைமை நிர்வாகி துங் சி ஹுவா காலமானார். அவருக்கு வயது 89. தொழிலதிபரான திரு துங் ஷாங்காயில் பிறந்தார். 1996 ஆண்டில் அவரை ஹாங்காங்கின் முதல் தலைமை நிர்வாகி பொறுப்பில் சீனா நியமித்தது. அவரின் ஆட்சியின் கீழ் 1997 ஆண்டு ஹாங்காங் சீனாவின் தலைமைத்துவத்துக்கு மாறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
2: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
3: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: உண்மையாவே ரோஜா காடு மாதிரி தான் பலருக்கும் இன்றைக்கு இருந்திருக்கலாம், நேற்று இருந்திருக்கலாம். என வந்த குறுஞ்செய்தி அப்படி
1: காதர் ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். அதை பார்த்த பிறகு ஆஹா, வங்கி தொகையில நமக்கு வந்துருச்ச காசு அப்படின்னு நினைக்கலாம்.
0: ஆமா, வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை தான் இது, செப்டம்பர்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. 2.4 மில்லியன் சிங்கப்பூர்களுக்கு 600 வெள்ளி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது உங்களுடைய சம்பளத்தை பொறுத்திருக்கு, எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு 400 வெள்ளி கிடைக்கலாம், சில பேருக்கு 600 வெள்ளி கிடைக்கலாம், பொறுத்திருக்கு. ஆனா நல்ல ஒரு தொகை பா.
1: இப்ப என்ஹான்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லும் போது அந்த காஸ்ட் ஆஃப் தூக்கிருங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்.
0: ஆமா,
1: ஏன்னா என்ன எவ்வளவுதான் தொகை வந்தாலும்
0: குவாலிட்டி ஆஃப் லைஃப்,
1: ஆமா, நம்ம மனசு சந்தோஷமா இல்லனா நம்ம வந்து எவ்வளவுதான் ரொக்கம் வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க போறது இல்ல. அதனால உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சந்தோஷப்படுத்த ஆனந்தம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருங்க.
0: என்ன ஒரு லிங்க் கொடுத்தாரு பா, நம்ம காதர் லிங்க் பண்ணனே.
1: நீங்க வரும்போது தான் இந்த மாதிரி லிங்க் எல்லாம் வருது.
0: எனக்கு அருமையா பண்றீங்க, அதுதான் எனக்கு புல்ல அரிக்குதுப்பா.
1: இல்ல ஏன்னா
0: 9ஆம் தேதி உங்களுக்காகவே காதர் ஹலிமா இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சி படக்க வந்தாலே அந்த ரோஜா காடுதுனே.
1: அது மட்டும் இல்லாம இப்ப வாடகை வண்டி வேற எடுத்திருக்கேன். சோ வாடகை வண்டி ஓட்டிட்டு வரும்போது கூகுள் மேப்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் இருக்கு. அது என்ன என்பதை நான் கொஞ்சம் தடவை சொல்றேன்.
0: கூகுள் மேப்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு பாடம், எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு பாக்கலாம், அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்களுக்காகவே அடுத்த 4 மணி நேரம் நிறைய உற்சாகத்தோட உத்வேகத்தோட நிகழ்ச்சி படக்க வந்துட்டோம். உங்களுடைய அப்துல் காதர்
1: ஹலிமா அஸ்மான்
0: ஆனந்தம்
1: ஆரம்பம்.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
0: வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சோய் காலி கோடி பீசா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலிக் சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோடி, நவோரவைக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.

0: பாடல இருந்த சுஜித் சுரேசன், சங்கீதா ராஜேஸ்வரன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இந்த கூகுள் மேப்பை பயன்படுத்திதான் பல பேரும் அவங்களுடைய இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஆனா சில சமயம் கூகுள் மேப்பும் தவறான ஒரு வழியை நமக்கு கொடுக்கலாம்.
1: ஆமா, கூகுள் மேப் நமக்கு ஒரு வழிகாட்டி. கூகுள் மேப்பை பயன்படுத்தலாம், வேஸ பயன்படுத்தலாம். சில நேரங்கள்ல போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். சில நேரங்கள்ல அதுக்கு சரியாதான் வேலை செய்யும். இப்ப உதாரணத்துக்கு
0: மூடு இருக்கு,
1: நீங்க வந்து 9:45 போய் சேருவீங்கன்னு கூகுள் மேப் சொல்லும். ஆனா அங்கதான் ஒரு விபத்து நடந்திருக்கும். அதை பார்க்கும் பொழுது இல்லையே, இதுக்கு மேல நான் வந்து தாண்டி போனா 10 மணிக்கு தான் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்குள்ள ஒரு ஐடியா தோணும், சரி நம்ம வந்து இந்த மாற்றுப்பாதையை எடுத்துடலாம். அந்த மாற்றுப்பாதையை எடுத்து நான் வரும் பொழுதுதான் 10 நிமிடங்கள் நான் வந்து சேமிச்சேன். 10 நிமிடங்கள் சேமிச்சேன்.
0: அதற்கு முதல்ல உங்களுக்கு வழிகள் தெரிஞ்சிருக்கணும், நிறைய வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்துல கண்மூடித்தனமா நம்ப கூடாது என்கிற அந்த ஒரு மனப்பான்மையும் உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய உள்ளுணர்வை நீங்க நம்பணும், இன்டியூஷனை நீங்க நம்பணும். சரி, இந்த மாற்று வழி நம்ம எடுத்துதான் பார்ப்போமேனு அந்த ஒரு நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருக்கணும். பா, ஒரு கூகுள் மேப்ல எவ்வளவு வாழ்க்கை பாடம் அடங்கியிருக்கு.
1: ஆமா, ஏன்னா வாழ்க்கையில இதே மாதிரி பல சூழ்நிலை ஏற்படும். நம்ம சுயமா சிந்திச்சு நம்ம உள் மனது என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம செயல்பட்டோம்னா நீங்க நேரத்தை சேமிக்கலாம், நீங்க பணத்தை சேமிக்கலாம், நீங்க டாக்ஸிக்கான உறவுகளை சேமிக்க காப்பாற்றப்படலாம்.
0: கூகுள் மேப் கத்து கொடுக்குமா?
1: நீங்க சொந்தமா ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டோம்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
2: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
1: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல.
3: தங்கமே தேடி வந்த
1: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். இன்றைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டுல கேட்ட போது இன்றைக்கு கோழி சம்பால் செஞ்சா நல்லா இருக்குமே, வேலை முடிச்சு வீட்டுக்கு போய் அந்த கோழி எல்லாம் நல்லா தயார்படுத்தி கோழி சம்பால் செய்யறதுக்கு நானும் ஒரு ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் நான் எப்போதுமே செய்யற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஆனா காதர், உங்களுடைய கோழி சம்பால் உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்?
2: கோழி சம்பால் அந்த கோழி இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டா பொரிக்கணும்.
0: சரி,
2: பொரித்த பிறகு முக்கியமா அதுக்கு முன்னால வந்து தோலை அகற்றணும். சில பேர் தூளை அகற்ற
0: மாட்டாங்க,
2: ருசியா இருக்கணும், பிடிக்கும், நல்லா காரமா இருக்கணும், உப்பு கம்மியா இருக்கணும், கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போடணும், கிழங்கு போட்டா போனஸ்.
0: சில பேருக்கு இந்த வெங்காயம் அப்படின்னு சொல்லும் போது சிவப்பு வெங்காயமும் ஹாலண்ட் வெங்காயமும் போடுவாங்க, நல்ல வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இரண்டையும் போடுவாங்க. சில பேர் ஒண்ணு மட்டும் தான் போடுவாங்க, சில பேர் ஜாகரி எல்லாம் சேர்த்துப்பாங்க, சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா நேர்களே, நீங்க உங்களுடைய கோழி சம்பால எப்படி சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்? அதே நேரத்துல நீங்க வித்தியாசமா செய்வீங்க. ஏன்னா கோழி சம்பாலே காதல் விதவிதமா அதை நீங்க செய்யலாம். சில பேரு சில விஷயத்த போடுவாங்க, சில பேர் அதை போட மாட்டாங்க, சில பேருக்கு அதை இனிப்பா கொஞ்சம் இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு காரமா தான் இருக்க பிடிக்கும். இந்த கொத்தம்பள்ளி சில பேர் போட மாட்டாங்க,
2: என்ன வித்தியாசமா சொல்றேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
4: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
3: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC
4: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. என் உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
5: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921 5363.

பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 79.

0: எப்படி சம்பால் பற்றி பேச ஆரம்பிச்சோம், பல பேரும் நீங்க உங்க குரல் பதிவுகள் எல்லாம் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. விஜய் சங்கர் என்ன சொல்றாரு?
1: நார்மலா வந்து கோழி சம்பால் அப்படின்னா இந்த பட்டை மிளகா இருக்குல்ல, அதுல தானே செய்வாங்க. எங்க வீட்டுல வந்து கிரீன் சில்லி இருக்குல்ல, அத அரைச்சி பச்சை கலர்ல கிரீன் கலர்ல சம்பள் வைப்பாங்க. சமயங்கள்ல வந்து சிவப்பு மிளகாய் இருக்குல்ல, அதை அரைச்சு அதுல சம்பளம் வச்சாலும் ரொம்ப சுவையா இருக்கும். எனக்கு வந்து கிரீன் சில்லியோட அந்த சிவப்பு மிளகா இருக்குல்ல, அதுலதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிதான் எங்க வீட்டுல கொஞ்சம் வித்தியாசமா செய்வாங்க.
0: ஆமா, கேள்விப்பட்டிருக்கேங்க. அதர் இந்த பச்சை மிளகாவை அரைச்சு அதையும் வந்து அவங்களுடைய கோழி சம்பால சேர்த்துப்பாங்க. ஒரு விதமான ஒரு சுவையை நமக்கு கொடுக்கும் இந்த பக்குவத்தை பொறுத்திருக்கு. அதனாலதான் கோழி சம்பால் அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க ஒரு முறை வைத்தீங்கன்னா அதே வழியில தான் நீங்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெவ்வேறு முறைகள்ல நீங்க அந்த கோழி சம்பால வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்.
2: கோழி சம்பால் வந்து இப்ப வைஃபை மாதிரி எல்லாரும் கூட கிளிக் பண்ணிருச்சு. ஒருத்தவங்க ஜேபில இருக்காங்க, அவங்க பேரு தானா. அவங்க இப்ப கோழி சம்பால் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுடைய கோழி சம்பால்ல அவங்க வெங்காயம் தக்காளி இரண்டும் அரைத்து ஒரு திக் கிரேவி கிடைக்கல, அதை போடுவாங்களாம். அதோட சேர்த்து இந்த கோழியை வந்து லேசாக பொறித்து அவங்க இந்த சம்பாலோட சேர்க்கிறாங்க. இன்று இந்த கோழி சம்பாலோட நெய் சோறு, பீட்ரூட் பெரட்டல், அப்பளம் இதெல்லாம் இருக்கு. வாங்க வீட்டுக்கு, வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க.
0: எங்க நீங்க ஜேபில இருக்கீங்க தானே, எப்படி வர்றது? ஆனா புகைப்படங்களை எடுத்து
2: ருசியா இருக்கு பாக்க,
0: ரொம்ப அழகா இருக்கு. அந்த புகைப்படங்களை பார்க்கும் போது அந்த நிறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல சிவந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் நேர்களை இப்பதான் நீங்க வள்ளி பக்கமா வந்திருப்பீங்க. இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, கோழி சம்பால் பற்றி பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல கோழி சம்பால் எப்படி இருக்கும் பார்த்து கொள்ளுங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் பிசிஸ்ல கொண்டு வரும் பாடல்
2: ஆயிரம் நிலவேவா.
0: நீங்க பாடாதீங்க.
2: கோழி சம்பால் சமைத்து

0: இன்ட்ரோகேட்டர் ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உணவு வகை, பலரும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் உணவு வகை, அதுதான் கோழி சாம்பால். விதவிதமா வெவ்வேறு விதத்துல நம்ம வைக்கலாம். அதை நீங்க எப்படி வைப்பீங்க, எப்படி உங்களுக்கு அதை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ சந்திரன் என்ன சொல்றாரு?
1: காலை வணக்கம். காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நீங்க கோழி சாம்பால் கேட்டீங்களே, எங்க வீட்டுல வந்து அந்த கோழி சாம்பால்ல பிளாக்சான் போட்டிருக்கணும். பிளாக்சான் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அரைச்சு, அதோட கொஞ்சம் காஞ்ச இறால் ட்ரை ப்ரான்ஸ் அரைச்சு போட்டு கோழியை பொறிச்சுட்டு அப்படியே திக்காக கொஞ்சம் போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு நாசிலமா ஆக்கி வச்சா அவ்வளவுதான், கோழி சம்பாருக்கும் நாசிலமா. அதுக்குதான் எங்க வீட்டை ரொம்ப ஆசைப்படுவாங்க. பிளாக்சான் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணணும். நன்றி, வணக்கம் சந்திரன். இப்போ
2: இங்க பத்மாவதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கோழி சம்பால்ல அவங்க குலாம் லாக்க செத்துப்பாங்க,
0: அதே மாதிரி இதற்கு அவங்க அசாம் ஜாவாவை சேர்த்துப்பாங்க. அத பாத்திருக்கேன், ஆனா அதை செஞ்சு பார்த்தது இல்லை, ஏன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும்னு சொல்லிதான் செஞ்சு பார்த்தது கிடையாது.
3: ஹலோ, வணக்கம் ஹலீமா காதர்.
0: வணக்கம்.
3: நான் மைமுன் பேசுறேன். கோழி சம்பால பத்தி பேசிக்கிறீங்க, நானும் வீட்டுல கோழி சம்பால் செய்யறேன். கோழி சம்பால் செய்யணும்னா நான் வந்து எப்போதுமே தயிர் விடுவேன், மிளகா போட்டு தாளிக்கிறப்ப தயிர் கொஞ்சம் கொடுப்பேன். அப்புறம் நிறைய வெங்காயம் கிழங்கு கிழங்குலாம் நல்லா கோழியோட பொடிச்சு இந்த சம்பால்ல போடுவேன். அப்புறம் பாதாம் முந்திரி கொஞ்சம் அரைச்சு போடுவேன், பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அரைச்சு கொஞ்சம் சேர்க்குவேன் கோழி மசாலாவோட. அப்புறம் அந்த அந்த சம்பால் திக்னஸ் வரணும்னா கொஞ்சம் கனெக்ஷன் விட்டோம்னா அந்த சம்பல் வந்து கொஞ்சம் தள தளப்பா அந்த திக்னஸா இருக்கும். நான் தேங்காய் பழம் சேர்க்க மாட்டேன், கனெக்ஷன் கொடுப்பேன் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக.
0: இந்தோனேசியாவில
2: அவங்க வந்து பச்சை மிளகாய் பயன்படுத்துவாங்களாம், அதனாலதான் அது சம்பால் பிளாடு அப்படின்னு அதை அழைக்கிறாங்க.
0: ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஒரு கோழி சம்பால் மாதிரி தான்.
2: கோழி சம்பால் நெதர்லாண்ட்ஸ்ல கூட இருக்கு அலிமா.
0: அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: புதியதொரு பாகம், என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தான். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
2: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
3: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: உங்களுக்காக ஒரு புதிய ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு புதுசு கிடையாது, ஆனா பழைய பாடல்கள் தொகுப்புல இது கண்டிப்பா ஒரு புதிய பாடல் தான். ஏன் இந்த பாடல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னு.
10: வசீகரமான குரல் கொண்ட சின்மை அவங்களுடைய பாடல் தான். ஒரு தடவை
9: சொல்வாயா
10: கோழி சம்பால் வேணும் எனக்கு.
0: அவங்க கோழி சம்பால்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க காதல நினைச்சு பாடுறாங்க. நீங்க சிக்கன் சம்பால நினைச்சு பாடுறீங்க, அதுதான் வித்தியாசம். அந்த படத்துல இருந்து தாங்க, வசீகர படத்துல இருந்து ஹரிஹர சின்மை கொண்டு வரும் பாடல் இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வளம் வராங்க.
10: சின்மை

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: இன்றைக்கான நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர்
4: ஒரு வெள்ளி 26 காசு,
3: ஒரு யூரோ
4: ஒரு வெள்ளி 48 காசு,
3: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
4: ஒரு வெள்ளி 72 காசு,
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
4: 91 காசு,
3: 100 இந்திய ரூபாய்
4: ஒரு வெள்ளி 34 காசு,
3: 100 இலங்கை ரூபாய்
4: 35 காசு,
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட்
4: கூடிருச்சு, 3 ரிங்கேட் 20 காசு.
3: ஜேபி போலாவி.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வீட்டுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
4: வணக்கம் அலிமா காதர்.
5: வணக்கம் அம்மா.
4: இன்னைக்கு நான் கோழிக்கறி தான் வீட்டுல, ஆனா இப்ப அத பத்திய பக்குவம் சொல்றதுக்கு டைம் இல்லாதனால அந்த சமைச்ச கறியை நான் போட்டோ மூலமா அனுப்புறேன் பாருங்க. அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு நான் பக்குவமா உங்க கூட நான் பேசுறேன்.
5: பிரச்சனையே இல்லப்பா. ஆனா இன்றைக்கு நம்ம பேசுறது கோழி சம்பால் பற்றி, கோழிக்கறி கிடையாது. ஆனா உங்க வீட்டுல கோழிக்கறி, அதை வச்சு ரொட்டி ஜாலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். சரி, ஞானமணி என்ன சொல்றாரு?
6: வணக்கம் அலிமா காதர்.
5: வணக்கம்.
6: நான் இங்க ஞானமணி அவுக்காங்கல இருந்து பேசுறேன். என்னோட கோழி சம்பால்ல நான் வந்து அப்போ விற்பேன். ஒரு 1980 இப்ப வயசாயிட்டு நான் செய்யறது இல்ல. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அரைச்ச மிளகால பூண்டு போட்டு அரைப்பேன். பூண்டு போட்டு அரைச்ச பிற்பாடு வெங்காயம் தக்காளி பழம் பொடிச்சா
5: வெட்டிக்குவேன்.
6: அதை வச்சு எண்ணெய ஊத்தி அந்த வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் போட்டு வறுத்து அதுல அந்த அரைச்ச மிளகாயும் போட்டு சிராய் போடுவேன். சிராய் போடாச்சும் அதெல்லாம் போட மாட்டேன். சிராய் போட்டு அதுலயே வறுத்து அதுக்கப்புறம் மிளகாய் கோழிய வந்து பொறிச்சு வச்சிருப்பேன். சிக்கன் விங் அதுல போட்டு பியூரி போடுவேன். தொமித்தப்பூரி,
5: தக்காளி பியூரி சில பேர் பயன்படுத்துவாங்க. தக்காளி, அதாவது வெட்டின தக்காளியும் இருக்கும், அதோட சேர்த்து தக்காளி பியூரியும் போடுறவங்க பல பேரும் இருப்பாங்க. சில பேர் புள்ளி போடுவாங்க காதர், அசாம் ஜாவான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா சில பேர் புள்ளி பயன்படுத்த மாட்டாங்க. சில பேர் பிளாச்சான் போடுவாங்க, சில பேர் பிளாச்சான் போட மாட்டாங்க. ஜெயக்ரி போடுவாங்க, ஜெயக்ரி போட மாட்டாங்க. தேங்காய் பால் இருக்குது, தண்ணி பால் இருக்குது. சில பேர் தேங்காய் பால் பயன்படுத்துவாங்க, சில பேர் தண்ணி பால் பயன்படுத்துவாங்க. பாத்தீங்களா, பேருக்கு தான் கோழி சம்பால். ஆனா அந்த கோழி சம்பால்ல எத்தனை விதமா நம்ம செய்யலான்னு.
7: சம்பால் வந்து நம்ம சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, புருனாய் இதுக்கு தான் உகந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனா சம்பால் இந்த ஆசிய நாடுகளை தாண்டி ஆஸ்திரேலியா, யூகே, கனடா, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கான். ஏன்னா இரண்டாவது உலக போருக்கு பிறகு அங்க இண்டோ டச் சமூகங்கள் உருவாகின பிறகு அங்க சாத்தே, அதன் பிறகு இந்த சம்பால் வகைகள்லாம் உருவாகச்சான் அங்க அந்த நாடுல. நெதர்லாண்ட்ஸ்ல இந்த சம்பாலை விரும்பி சாப்பிடுவாங்களாம். இந்தோனேசிய உணவு நிறையவே இருக்காங்க. பசாமலாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, நெதர்லாண்ட்ஸ்ல பசாமலாம்.
5: சிங்கப்பூர்ல மலேசியாவில கொஞ்சம் மலிவா கிடைக்கும் காதர், ஆனா நெதர்லாண்ட்ஸ்ல அதே கோழி சம்பால் நம்ம வாங்கணும்னா
7: என்ன விலையில இருக்கும்?
5: 30 வெள்ளி, 40 வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க.
7: இப்ப கோழி சம்பால்ல என்ன வித்தியாசமா செய்யலாம்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல. எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு.
5: என்ன?
7: அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கோழி சம்பளம் வந்து காரமா இருக்கும்.
5: ஆமா,
7: நம்ம காரமா இருக்கிறதுக்கு என்ன பண்றோம், சில நேரத்துல சக்கரை போடுறோம். அந்த சக்கரையை போடாம
5: சொன்னாருக்கலாமா.
7: கைஸ்லிமா சம்பால்.
8: இத்தகவலை வழங்கியோர்
9: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை

0: சரியா 11:52 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெற போகுது.
1: அதன் பிறகு உங்களுக்கு 3 குறிப்புகளை கொடுப்போம். அந்த 3 குறிப்புகளுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்குங்க. அதாவது நேற்று நான் உங்களுக்கு முதலை, கோழி, டீரெக்ஸ் கொடுத்திருந்தேன்.
0: இந்த 3க்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, என்ன ஒற்றுமை?
1: இது வந்து அர்ச்சோசோரியா அப்படிங்கிற அந்த டீரெக்ஸ் டைனோசோர்கள் காலகட்டத்துல பறவை இனத்தை சேர்ந்த ஒரு குழுவா.
0: நீங்க எப்போதுமே இப்படிதான் கண்டுபிடிப்பீங்களா இருக்கிற ஒரு வார்த்தை. இந்த மாதிரி இன்றைக்கு 3க்கும் என்ன தொடர்பு அங்கத்துல நாங்க 3 குறிப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதற்கான அந்த ஒரு சம்பந்தத்தை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க.
1: உங்களுக்காக இப்ப இந்த தொகுப்பை நிறைவு செய்து வைக்க குமுதம் திரைப்படுத்தி TM சௌந்தரராஜன், ஜமுனா ராணி, இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: சாவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஸ்டாராவின் 99 சிறப்பு விற்பனைய தவற விடாதீங்க.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீரியகாபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. நேபாள வெள்ளம், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவில் செய்த முதலீடு போன்றவை குறித்து இணையத்தில் கருத்துக்களை பதிவு செய்த 5 பேரை காவல்துறை அடையாளம் கண்டு அவர்களுடன் பேசியிருக்கிறது. அவர்கள் 29 வயதுக்கும் 66 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதில் சொன்ன காவல்துறை அந்த இணைய கருத்துகள் தொடர்பாக புகார்கள் கிடைத்திருப்பதை உறுதி செய்தது. இன உணர்வை புண்படுத்தக்கூடிய, இனங்களுக்கு இடையே பகைமையை தூண்டக்கூடிய செயல்களை கடுமையாக கருதுவதாய் காவல்துறை குறிப்பிட்டது. இணையத்தில் அந்த கருத்துக்களை பதிவிட்டவர்களை அடையாளம் காண முயற்சி தொடர்ந்து நடைபெறுவதாக காவல்துறை கூறியது. மனிதவள அமைச்சு அனைத்து ஊழியர்களுக்கும் மின்னிலக்க சம்பள முறையை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலனை செய்கிறது. வெளிநாட்டு ஊழியர்களும் அதில் அடங்குவர். ரொக்கமாக சம்பளம் பெறுவதன் தொடர்பிலான புகார்களின் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்ததை தொடர்ந்து அமைச்சு அது பற்றி பரிசீலிக்கிறது. 2023 சுமார் 28 விழுக்காட்டு புகார்கள் பதிவாகின. அது கடந்த ஆண்டு சுமார் 36 விழுக்காட்டுக்கு அதிகரித்தது. மின்னிலக்க முறையில் சம்பளம் வழங்குவதால் தகவல்களை முறையாக ஆவணப்படுத்தி வைக்க முடியும் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் நாடாளுமன்றத்தில் கூறினார். பிறகு சம்பளம் பற்றிய சர்ச்சை எழுவதையும் தடுக்கலாம் என்றார் அவர். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரத்தால் பாலர் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதற்கான தேவை இருக்கிறதா என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பும் புகைமூட்ட பணிக்குழுவும் பாலர் பள்ளிகளில் புகைமூட்ட நிர்வாக நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டுமா என்பதையும் பார்க்கின்றன. காற்றுத்தர குறியீடு அதிகமாக இருந்தால் கூடுதல் நடவடிக்கைகளை பாலர் பள்ளிகள் எடுக்க வேண்டும் என்று சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு கூறியது. குறியீடு 100க்கு மேல் பதிவானால் வெளிப்புற நடவடிக்கைகள் குறைக்கப்படும். 200க்கு மேல் பதிவானால் வெளிப்புற நடவடிக்கைகள் முற்றிலும் நிறுத்தப்படும். எல்லா பாலர் பள்ளிகளும் காற்று சுத்திகரிப்பு சாதனத்தை கொண்ட அடைக்கப்பட்ட ஓர் அறையை கொண்டிருப்பது கட்டாயம். புகைமூட்டத்தால் நோய்வாய்ப்படக்கூடிய பிள்ளைகளை அதில் கவனிக்க அந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும். சிங்கப்பூரில் இபோலா நோய் எல்லை கடந்து பரவும் சாத்தியம் குறைவு என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூருக்கும் இபோலா பரவும் காங்கோ குடியரசுக்கும் இடையே நேரடி விமான சேவை இல்லை என்பதை சுகாதார அமைச்சு சுட்டியது. இரு நாடுகளுக்கு இடையிலான பயணங்களும் குறைவாக இருப்பதாக அது குறிப்பிட்டது. நிலவரத்தை அதிகாரிகள் அணுக்கமாக கண்காணிப்பதாகவும் அமைச்சு தெரிவித்தது. நோய் தொற்றை முன்கூட்டியே கண்டறிந்து நிர்வகிக்க மின்னலுக்கு சுகாதார தகவல் பதிவு போன்ற நடவடிக்கைகள் நடப்பில் இருப்பதாகவும் அது கூறியது. அனுமதி இல்லாமல் பொதுக்கூட்டம் நடத்தியதாகவும் தடை செய்யப்பட்ட பொருள்களை வைத்திருந்ததாகவும் 6 பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இஸ்தானாவுக்கு வெளியில் பாலஸ்தீன தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து நடத்தப்பட்ட ஊர்வலமும் அவற்றில் ஒன்று. மற்றொன்று காசா பூசல் தொடர்பில் மரினா அணைக்கட்டில் பெரிய அளவில் பட்டம் விட்ட நிகழ்ச்சி. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 மாதம் வரை சிறை தண்டனை, 10,000 வெள்ளி வரை அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். அமெரிக்கா ஈரானின் விமான நிறுவனங்கள், இதர சேவை நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஈரானிய புரட்சிப்படை பயன்படுத்துவதாக கூறப்படும் 36 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா சொன்னது. ஆயுதங்கள், படையினர், சட்டவிரோத சரக்கு போன்றவற்றின் போக்குவரத்துக்கு ஈரானிய புரட்சிப்படை அந்த நிறுவனங்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. போரை நிறுத்துவதற்கு ஈரான் மீது பொருளாதார நெருக்குதல் அளிக்க அவ்வாறு செய்வதாக அமெரிக்கா கூறுகிறது. சீனாவின் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களின் AI மாதிரிகளிலிருந்து தகவல்களை பெற்று அவற்றின் சொந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டுகிறது. Anthropic, OpenAI, கூகுள் போன்ற நிறுவனங்களில் இருந்து சீனாவின் AI நிறுவனங்கள் மாதிரிகளை ஊடுருவியிருக்கலாம் என்று அமெரிக்கா நம்புகிறது. சீன அரசாங்கத்துக்கு தெரிந்தே இது நடந்திருக்கலாம் என்றும் அமெரிக்கா கூறுகிறது. டீப்சிக், மூன்ஷாட், அலிபாபா உள்ளிட்ட நிறுவனங்கள் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சீன அரசாங்கம் இதுவரை பதிலளிக்கவில்லை. ஹாங்காங்கின் முதல் தலைமை நிர்வாகி டுங் சீஹ்வா காலமானார். அவருக்கு வயது 89. தொழிலதிபரான திரு டுங் ஷாங்காயில் பிறந்தவர். 1996 ஆண்டில் அவரை ஹாங்காங்கின் முதல் தலைமை நிர்வாகி பொறுப்பில் சீனா நியமித்தது. பிரிட்டிஷ் காலனியாக இருந்த ஹாங்காங் அவரது தலைமையில் 1997 ஆண்டு சீனாவின் ஆட்சிக்கு திரும்பியது.
4: சொல்லும் பொருளும்
3: பிரான்ச் கிளை. வெளிநாடுகளில் கிளை திறக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு அரசாங்க மானிய திட்டங்கள் கை கொடுத்து உதவுகின்றன. பிரான்ச் கிளை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
5: பாடலும் கூட்டமா ரோஜாவை பறிக்க வந்துருங்க. ரோஜா கூட்டம் தெரியப்படுத்த பாடலும் போகுது.
0: ஆமா, தொடர்ந்து மாநில பக்கமா இணைஞ்சிருங்க. இப்ப உங்களுக்கான முக்கிய செய்தி தகவல் வந்துகிட்டு இருக்கு.
5: கொளுத்துற வெயிலுக்கு இப்ப மதிய நேரம் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னெடுத்திருக்காங்க.
0: மழை வரும்
5: முடியல. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
6: வானிலை நிலவரம் ஆதரவு
7: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஏன் மயக்கம் வராது? வெயில் அடிச்சா மயக்கம் வரும், கலக்கம் வரும்.
1: ஆமா, தண்ணீர் அருந்துங்கப்பா, நல்ல தண்ணீர் அருந்துங்க. இந்த மாதிரி பாடல பாடலாம், ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையிலே நம்ம நடக்கும் போது மயக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
0: அதனால நிறைய தண்ணீர் குடிங்க. உங்களுக்காக சுவாரஸ்யமான ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கோம்.
1: ஆமா, மூன்றுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம் அங்கத்துல? இன்றைக்கு நாங்க கொடுக்கற மூன்று குறிப்புகள் இவைதான்.
0: நெருப்பு கோழி, கீவி பறவை,
1: சரி,
0: அதன் பிறகு ஈமு பறவை.
1: ஆஹா, மூணுமே பறவை வகை.
0: ஆனா என்ன தொடர்பு?
1: ஒரு ஒரு நல்ல தொடர்பு, குறிப்பான ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை தான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். பறவைன்னு சொல்லிடாதீங்க.
0: மூணு மூணுக்கு ரக்க இருக்கு, கண் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதை தாண்டி ஒண்ணு இருக்கு.
1: ஆமா, அது என்னன்னு சொல்லுங்க. இப்ப
2: போக்குவரத்து நிலவரம்
1: போக்குவரத்து நெரிசல் பார்த்து பத்திரமா உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
5: அப்ப பொலிவான சர்மத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை இடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
8: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
9: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
10: இதில்

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு ஆங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது?
1: நெருப்பு கோழி, இரண்டாவது கிவி பறவை, மூன்றாவது ஈமு பறவை.
0: இந்த மூன்றுக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டு இருந்தோம். சாந்தி என்ன சொல்றாங்க?
2: வணக்கம் ஹலீமா, வணக்கம் காதர், நலமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய தோழி வந்துட்டாங்க, சந்தோஷம். சரி, இந்த மூன்று பறவைகளுக்கும் இடையில உள்ள ஒரு பெயர் என்னன்னா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று பறவைகளுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. மூன்றுக்கும் வந்து முட்டி எலும்பு இல்ல, நெஞ்சு எலும்பு வந்து அப்படி பிளாட்டா இருக்கும்னு சொல்றாங்க. மூன்றுக்கும் பெரிய கால்கள் இருந்தாலும் சிறிய இறகுகள் தான் இருக்குதான். அப்புறம் அதே நேரத்துல இந்த மூன்றுமே வந்து தரையில் தான் வாழும் பறவைகள். இது போதுமா காதர்? நன்றி, நான் சாந்தி
1: பேசுகிறேன். நீங்க வந்து
0: பல விடைகளை அதுவும் நல்ல ஆராய்ச்சி செய்து வைக்கிறாங்க. இவைதான்
1: பறக்காது. இப்ப உங்களை இந்த பாடல் வழி பழக்க வைக்க போறோம்.
0: எந்த பாட்டு கதை அது
1: கேளுங்க.

0: மாதிரி பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்.
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவின் விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்ணாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம்.

0: போகும் பொழுது அங்க உங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் பிடித்திருந்தது சுஷி?
1: அங்க பாத்தீங்கன்னா பல விதமான உணவு வகைகள் இருக்கின்றன. சுஷி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சீவீட்லாம் அதெல்லாம் இருக்கும். என்ன, அந்த ஒரு காலகட்டத்துல நான் கர்ப்பமா இருந்ததுனால அப்படிப்பட்ட உணவு வகைகளை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக, அதனால சில இடங்களுக்கு போகும்போது காதர் நீங்க நம்ப மாட்டீங்க, இந்திய உணவகங்களை நான் போய் தேடி
0: கண்டுபிடிச்சேன்.
1: எனக்கு வேற வழி தெரியல.
0: ஜப்பான்லயும் நீங்க வந்து கோழி கறி கிட்ட இருக்கீங்க.
1: ஆமா ஆமா, இந்த கோழிக்கறி லக்ஸா அதெல்லாம் சில இடத்துல அவங்க விட்டுறாங்க, அதை போய் நான் சாப்பிட்டேன்.
0: சரி, ஜப்பான் நாட்டிலிருந்து தான் இந்த நூடுல்ஸ், அதுவும் முக்கியமா இந்த கப் நூடுல்ஸ் உருவாகுது. பரவலா ரொம்ப சுலபமா சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா இந்த கப் நூடுல்ஸ். அந்த கப் நூடுல்ஸ் இப்ப பல வகை வந்துருச்சு, பல பிளேவர்ஸ் வந்துருச்சு.
1: காரமானது, இனிப்பானது, கொஞ்சம் புளிப்பானது,
0: எல்லாமே இருக்கு.
1: ஆமா, எந்த ஒரு சுவை எது உங்களுக்கு வேணும்? சில பேருக்கு இறால் வகை ரொம்ப பிடிக்கும், கிராப் மீன் ரொம்ப பிடிக்கும், டம்யாம் ரொம்ப பிடிக்கும்.
0: இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது அந்த கப் நூடல். அதன் பிறகு சுடு தண்ணி.
1: ஆமா, அதை வச்சுதான் நம்ம செய்ய முடியும்.
0: இப்ப ஜப்பான் நாட்டுல ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க இந்த கப் நூடல்ஸ ஐஸ் தண்ணியில ஊற்றி சாப்பிடுறாங்களாம். இந்த தொழில்நுட்பத்தை பேட்டன் வர பண்ணிருக்காங்க.
1: எப்படி காதர், அப்படிப்பட்ட குளிரான தண்ணீரை நீங்க அந்த கப் நூடுல்ஸ்ல இருக்கிற அந்த நூடுல்ஸ்ல நீங்க ஊற்றும் போது அந்த நூடுல்ஸ் ஒழுங்கா வேகாது இல்லையா? அந்த பவுடர் சொல்வாங்க, அந்த பவுடர் எப்படி சரியான முறையில அது கீழே போகும், தண்ணீருக்குள்ள போகும், இறங்கும்?
0: இது 5 வருடங்கள் ஆராய்ச்சி செய்து இதை வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமா அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. அந்த இன்கிரீடியன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த உணவுப் பொருட்களை வந்து அது எப்படி சீக்கிரமா பிரேக் டவுன் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஏன் அதை உருவாக்குனாங்கன்னா, அங்க வந்து அதிகமான வெப்ப காலம் இருக்கும் போது ரொம்ப சுலபமா அவங்க வந்து ஐஸ் தண்ணியை வாங்கி அவங்க ஊற்றி சாப்பிடலாம். பேரிடர் நடக்கும் போது அங்க சூடு தண்ணி தேட முடியாத,
1: அதனால நல்ல ஒரு வழிக்காக, நல்ல ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இதை உருவாக்கியிருக்காங்க. ஆனா இத சும்மா சும்மா போய் சாப்பிட்டு இருக்காங்க. கப் நூடுல்ஸ் நம்ம சும்மா சும்மா சாப்பிட கூடாது.
0: வயித்துல ஐஸ் கட்டியா இருக்கு போது கப் நூடுல்ஸ்.
1: அதாச்சும் பரவாயில்ல.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேர்களே, இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றன. வழமை போல் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி, வணக்கம் தமிழடியில் முதலே வருகின்றது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை.

இன்றைய அதிகாலை பொழுதிலே மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலி, வணக்கம் தமிழலியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் பாடிய

வினாயகர் துதியாக நீங்கள் கேட்டது டி எல் மாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் வணக்கம் தமிழொலியில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருவருப்பாகும். டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக மலேசியா ஜலானி கடார் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக கடார் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். என்னை தொடர்கின்றது சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய

கேட்டது சூலமங்கலம் சௌதரிகள் பாடிய கந்தன் புகழ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஆரோக்கிய தோஸ்குழுவினர் பாடிய

நீங்கள் கேட்ட இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது ஸ்ரீஹரி குழுவினர் பாடிய

சிவன் புகழாக ஸ்ரீஹரி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழலியில் பக்திப்பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது ஜான் பால் ஃபெர்னாண்டோ குழுவினர் பாடிய கிறிஸ்தவ கீதம்.

நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் கே யேசுதாஸ். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை ஒலிபரப்பில் ஒழித்த வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்குமே எமது இதயபூர்வமான நன்றிகள்.

கூறி பந்தவினை பந்தத்தின் பாட்டத்தை ஓட்ட வரும் கேட்டமிகிசெவி இரண்டு பந்தவினை பந்தத்தின் பாட்டத்தை ஓ

காப்பவன் தொழில்கள் ஐந்து.

கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்று ஒரு யானை உருவம் அதன் பண்ண உடல் பார்க்க ஒரு

நேரம் சரியாக 8:20. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் தொடர்ந்து ஒலிக்கிறது

0: நச்சிந்தனை நேரம் புலந்து மிளந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நச்சிந்தனைக்குள் செல்லலாம். நச்சிந்தனை நிகழ்ச்சியானது தாமதமாக ஆரம்பிப்பதை இட்டு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நச்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நச்சிந்தனைக்காக வந்திருக்கும் நீர்களை இணைத்துக் கொள்கின்றேன். முதலில் இணைப்பில் வந்தவர் வணக்கம்.
1: காலை வணக்கம் கீமா, ஏமனிலிருந்து புங்கியூர் ராஜா.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நீங்களும் நலமாயிருக்க அவரை வேண்டிக்கொண்டு நச்சினை வழங்குகின்றேன் கீமா. இன்பமே சூழ்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் இன்பிற்று ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. இதுவரை காலமும் பல சூழ்நிலை மத்தியிலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், தாய் தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லாமே நாம் நினைத்தபடி வாழ்க்கையில் எல்லாமே அமைந்து விடுவதில்லை. அதை நினைத்து அதிகம் கவலைப்படக்கூடாது. இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் அவரவர் கடமைகளை செய்து கொண்டு வாழும் போதும் இறைவன் மட்டும் வாழும் வாழ்க்கையில் இறைவன் கைவிட மாட்டார். முழுமையிலும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். இளமையில் செய்த அனைத்தையும் அதுதான் முழுமையிலும் இறைவன் வாழ வைப்பான். எல்லாமே இறைவன் கொடுத்த வரம்தான். எல்லாமே அளவோடு வைத்து கொண்டு தானம் தர்மம் புண்ணியம் செய்யும் போதும் கணவன் மனைவி வாழ்க்கையில் இன்னும் வாழ்க்கை வரமுறைக்கு வாழும் போதும் அமைதி பொறுமை புரிந்தோட ஒற்றுமையோடு அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழும் போதும் இறைவன் வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும் செல்லு சென்று கொண்டே இருக்கும். முதுமையிலும் இறைவன் இறை நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் மன தூய்மையோடு சுத்தமான உணவு, அளவான உழைப்பு, முறைப்படி ஓய்வு, அமைதியோடும் பொறுமையோடும் இவற்றை பின்பற்றினால் உடல் நலத்துடன் வாழலாம். அன்பு ஒற்றுமை புரிந்துணர்வு அமைதி பொறுமை நல்ல எண்ணங்கள் தான் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைக்கும். வாழும் வாழ்க்கையில் கோபம், மானவம், அகம்பாவம், சந்தேகம், புறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் இடம் அளிக்க மனம் இடம் கொடுக்க கூடாது. மனதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் உறுதியான செயல் ஒழுங்கான இருந்தால் இறை ஆசியுடன் எண்ணியதெல்லாம் நிறைவேறும். இறை ஆசியுடன் ஆசையை அடக்க முயல்வதை விட அறிய முயல்வது அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். யாரையும் குறை சொல்லாமல் யார் குடும்பத்திலும் தலையிடாமல் வாழும் போது இறைவன் வாழ வைப்பான். நம்மை படைத்த இறைவனிடம் எல்லாம் அடங்கியுள்ளது. மனதை தாழ்த்தி கொள்வதும் உயர்த்தி கொள்வதும் அவரவர் கையில் தான் உள்ளது. மனம் போன வாழ்க்கையும் அதற்குள் தான் அடங்கியுள்ளது. வாழ்க்கை அனுபவங்களை முழுமையில் சொல்லிவிட வேண்டும். மக்களும் விழிப்புணர்வோடும் நலமாக வாழ்வதற்கு வாழும் காலம் வரை இறைவனோடு முழுமையாக சரணடைந்து இறையாசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திரோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம் கேமா. நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம். நிமிடங்கள்
2: பட்டு நீண்டிருந்தடி

0: നന്ദി
1: വണക്കം. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா, குழந்தை பசுவதி.
1: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லா ஊருக்கும் காலை வணக்கம் கூறி எல்லா ஊர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக பல ஊர்களில் இருந்தும் சீடர்கள் நிறைய பேர் வருவார்கள். அந்த சமயத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருவன் இதையோ திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனித்து விட்டார்கள். இவன் அகப்பட்டு கொண்டான். கூட்டம் முடிந்த பிறகு திருடிய விடயத்தை குருவிடம் போய் சொன்னார்கள். ஆனால் அவர் அதை காதிலேயே வேண்டிக் கொள்ளவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாற்றமாக இருந்தது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடித்து சொல்கிறோம், அவர் கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறார் என்றொரு மாதிரியாக ஆகிவிட்டார்கள். கொஞ்ச நாள் ஆனது. அதையால் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கொண்டான். சீடர்கள் மறுபடியும் குறிப்பிட்ட விடயத்தை சொன்னார்கள். அவரும் வழக்கம் போல சும்மாவே இருந்து விட்டார். இவர் இப்படி இருப்பதை பார்த்து அந்த சீடர்களுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அந்த சீடர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசி எல்லோருமாக சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் செய்தார்கள். அதை குருநாதரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த விண்ணப்பத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், குருநாதர் அவர்களே, உடனே திருடியவன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இடத்தை விட்டு அவனை துரத்தி விட வேண்டும். நீங்கள் அவனை வெளியே அனுப்புங்கள். இல்லை என்றால் நாங்கள் அத்தனை பேரும் வெளியே போய்விடுகிறோம். இப்படித்தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருந்தது. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார். அதன் பிறகு அதை எழுதி அத்தனை பேரையும் கூப்பிட்டார். எல்லோரும் இப்படி வாருங்கள், இப்படி என் எதிரில் உட்காருங்கள். அதன் பிறகு சொன்னார், இதோ பாருங்கள், நீங்க எல்லோரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்ற விடயம் நன்றாக தெரியும். நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்க வேண்டும் என்று நினைத்தால் வேறு எங்கே வேண்டுமானாலும் போகலாம். அதற்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களாலே குற்றம் சாட்டப்பட்டவன் எப்படி என்றால், அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்றெல்லாம் தெரியாது. அதனால் தான் திருடினான். நீங்கள் சொல்வது மாதிரி அவனை அடித்து துரத்தி விட்டால் அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யார் சொல்லி கொடுப்பது? அதனால் அவன் அங்கே இங்கே இருக்கட்டும். அதுதான் சரி. இதற்காக நீங்க எல்லோரும் என்னை விட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் என்றார். இவ்வளவையும் திருடி அந்த சீடன் கேட்டு கொண்டிருந்தான். அவன் கண்களில் கண்ணீர். அப்படியே எழுந்து வந்து குருவின் காலில் விழுந்தான். அவன் கண்ணீரில் அவனது தீமை கழுவப்பட்டது. சீடர்களுக்கு குருவின் பெருமை புரிந்தது. இதே போலத்தான் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நன்றாக படிக்கின்ற மாணவனுக்காக பாடம் சொல்லி கொடுத்தேன், அவன் சிறந்த மதிப்பெண்கள் இட்டான் என்பதில் என்ன பெருமை இருக்கிறது? அது பெரிய விஷயமா? இல்லை. மோசமாக படிக்கின்ற மாணவனையும் சிறந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுவே குருவுக்கு பெருமை என்று கூறி விடவருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வந்திருப்பவர் வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம் ஹேமா, பத்மராணி ராயரட்ணம்.
1: உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
3: நன்றி. நம் பெரியவர்களில் எத்தனையோ அபூர்வ அதிசயங்கள் பார்த்துள்ளோம். ஒரு சில விஷயங்கள் படித்தும் உள்ளோம். அதில் ஒரு சம்பவம் படித்த ஞாபகம் சொல்கிறேன், கேளுங்கள். இது பெரியவர் காஞ்சிமடத்தில் இருந்தபோது நடந்தது. நாள்தோறும் பெரியவர் காலையில் எழுந்தவுடன் மடத்தில் இருக்கும் தொழுவத்தில் கோதர்சனம் செய்வது வழக்கம். கோதர்சனம் என்பது பசுவை தரிசிப்பது வழக்கம். மாலை வேளைகளில் பசுமாடுகள் கட்டியிருந்த கொட்டகை சென்று அங்கு அமர்ந்திருந்து உரையாடுவதும் வழக்கம். சுற்றி இருக்கும் மக்களை கொசுக்கள் பிடுங்கி எடுக்கும். அவர் கொசுக்களையா லட்சியம் பண்ணுவார்? எதை பற்றியும் சிந்திக்காமல் தான் சொல்ல நினைத்தது எதுவோ அதை மட்டும் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அவரை நேரடியாக பார்த்து அவர் சொல்வதை கேட்டவர்களுக்கு இனி பிறவி கிடையாது என்பது நிச்சயம். ஒரு நாள் அவர் இவ்வாறு காலை கோதர்சனம் சாயந்தரம் அங்கு பக்தர்களோடு சம்பாஷணை செய்யும் போது அந்த கொட்டகையில் உள்ள ஒரு பசு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தது. தூறு காலம், அதனால் பசு வேதனைப்பட்டு கொண்டே இருந்தது. அதனால் கன்றை ஈன்றெடுக்க முடியவில்லை. வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டனர். கால்நடை துறையில் சிறந்து விளங்கும் டாக்டர்கள் அவர்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, காஞ்சி மகான் மடம் என்பதால் ஆறு பேர் வந்திருந்தனர். பசுவை நன்றாக பரிசோதித்து பார்த்து அவர்கள் பசு ஏன் இன்னமும் பிரசவிக்கவில்லை என்கின்ற காரணத்தை கண்டுபிடித்தனர். கன்றுக்குட்டி வயிற்றுக்குள் இறந்து போயிருந்தது. அதை வெளியே எடுக்காவிட்டால் பசுவும் இறந்துவிடும். அந்த ஆறு பேரும் ஏகோபித்து சொன்ன முடிவு அது. இதை கேட்ட நிர்வாகிகள் நேராக மகானிடம் போய் மெதுவாக விஷயத்தை சொன்னார்கள். தன் இருக்கையை விட்டு எழுந்த அவர் நேராக பசு இருந்த கொட்டகைக்கு வந்தார். பசுவின் எதிரே அமர்ந்து அவரது பார்வை வேறு பக்கம் திரும்பவே இல்லை. கன்று வயிற்றுக்குள் இறந்து போயிற்று என்று ஊகவித்த முடிவாக சொன்ன டாக்டர்கள் ஒரு பக்கமாக நின்றும் மகானையும் பசுவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார்கள். இப்படியும் அப்படியும் அப்படியுமாக நிலை கொள்ளாமல் தடுமாறிக்கொண்டிருந்த பசு ஒரு இடத்தில் நின்றது. சற்று நேரத்தில் அதன் வயிற்றில் இருந்த கன்றுக்குட்டி வெளியே வந்தது. துள்ளியபடி நின்றது. இறந்து போனது என்று டாக்டர்கள் சொன்ன அதே கன்றுதான் உயிரோடு வெளியே வந்தது. இறந்ததாக பெரிய பெரிய வெட்டினரி சர்ஜன்கள் அடித்து சொன்ன கன்றுக்குட்டி எப்படி உயிர் பெற்றது? ஆறு டாக்டர்களுக்கும் இது விந்தையான நிகழ்ச்சிதான். அவர்களும் அப்போதுதான் மகானின் அருட்பார்வை எப்படிப்பட்டது என்கின்ற பேர் உண்மையை தெரிந்து கொண்டனர். பசுமாட்டை நன்றாக தடவி கொடுத்தவில் புன்னகையோடு மகா பெரியவர் உள்ளே போனார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா. நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சினைக்காக வைபரூடாக வந்திருப்போர் வணக்கம். ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: அதன் மூலம் ஆசிரியர் பெற்று தீர்வு பெற்றவர்களாக நாங்களும் வாழ்வோம், சிந்தித்து செயல்படுவோம். நன்றி வணக்கம் சீமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 8:33 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
4: காலை வணக்கம் கேமா. நான் திருமதி ராணி சம்பந்த ஜெர்மன்ல இருந்து.
1: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இந்த நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாதி மாதம் 9 பொதுக்காலம் 23 புதன்கிழமை, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 7 இறைவசனங்கள் 25-31, நேரம் போது அமைக்க சுருக்கமாக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை, எனினும் ஆண்டவரின் இதக்கத்தால் நம்பிக்கை உரியவனாய் இருக்கும். நான் எனது கருத்தை சொல்கின்றேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லது என எண்ணுகின்றேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்கு வழி தேடக் கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவமல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னல் உருவர்கள். நீங்கள் அவ்வின்னலுக்கு உள்ளாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனி உள்ள காலம் குறியதை இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கேமா,
1: நன்றி. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது நச்சிந்தனை நேரத்தோடு. சரி, நச்சிந்தனைக்காக நான் டியா நடேசன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். அவர் முதலில் இணைந்திருந்தார், அவருடைய சத்தம் வழியில் வேறவில்லை எங்களுடைய பக்கத்து தவறு. சரி, அவர் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். இனிய காலை வணக்கம் உங்களுக்கு மீண்டும். ஆமாம், எங்களுடைய நினைக்கிறேன் எங்களுடைய வைவரில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு.
1: எல்லோருக்கும் இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் கூறிக்கொண்டு இன்று பொது காலத்தில் 23 வாரத்தின் 3 நாள் புதன்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனை. உலகின் பார்வையில் பணக்காரர்கள், அதிகாரம் படைத்தோர், வசதி படைத்தோர் இவர்கள்தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பேறு பெற்றவர்களாக அழைக்கப்படுகின்றார்கள். ஏழைகள், துன்புறுவோர் இவர்களெல்லாம் கடவுளால் சபிக்கப்பட்டவர்களாக அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் இயேசுவின் பார்வையில் ஏழைகள், பட்டினியால் வாடுவோர், அழுது கொண்டிருப்போர், துன்புறுவோர் தான் பேறு பெற்றவர்களாக அறியப்படுகிறார்கள். காரணம், செல்வந்தர் தம்மை தம்முடைய செல்வத்தை மட்டும் தம்பி வாழ்வர், அது அவர்களுக்கு முழுமையான மகிழ்ச்சியை தந்துவிடாது. மீதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று இயேசுவின் கூற்று இங்கே நினைவு கூறத்தக்கதாக உள்ளது. ஏழைகளையே முற்றிலுமாக கடவுளையும் அவரது பாதுகாப்பை மட்டுமே நம்பி வாழ்வர். எனவே அவர்கள் இயேசுவால் தீர்வு பெற்றவர்களாக அழைக்கப்படுகின்றார்கள். நாம் கடவுளையும் அவரது பராமரிப்பை நம்பி வாழ்வோம். அதனையும் கடந்து அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுவோம். அதன் மூலம் இறையாசி பெற்று பேறு பெற்றவர்களாய் வாழ்வோம், சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். ஹேமா,
0: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: அம்மா என்ன ஒருவர் இணைந்திருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்து கொள்ளுங்கள்.
1: இனிய காலை வணக்கங்கள். என் அன்பு உறவுகளை இளம்பால் இளம்பல இளங்கார கந்தனின் பாதங்களை பற்றி பேச செய்து வந்து இளம்பல சத்திய சாய் பகவானின் தேவிய சமதம் புதன்கிழமை. நமது விருப்பங்களையும் லட்சியங்களையும் நாம் பின்தொடரும் அதே வேளையில் வாழ்க்கையின் எந்த முக்கியமான அம்சத்தை நாம் மறக்கவே கூடாது என்பதை பகவான் என்று மிகுந்த அன்புடன் நினைவூட்டுகிறார். கருணை உள்ளத்துடன் தன்னலமின்றி சேவை செய்வதே உண்மையான சேவையாகும். ஒருவர் நட்பு மனப்பான்மையுடன் சேவை செய்தால் அவர் சாந்தியின் இருப்பிடத்தை அடைவது உறுதி, இதுவே உண்மை. தெய்வீக ஆத்மாவின் ஆதாரங்களை வாழ்க்கை என்பது தன்னலமற்றவே தவிர சுயநல நோக்கங்களுக்காக வாழ்வதற்காக அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். அத்தகைய சேவையின் மூலமாக மட்டுமே மனித குலத்தின் ஒருமைப்பாட்டை அனுபவிக்க முடியும். தன்னலமற்ற சேவையே கர்ம யோகத்தின் ஆதார புள்ளியாகும். தன்னலமற்ற சேவையின் முழு மனதையும் உடலையும் ஒழுங்குபடுத்துவதே யோகத்தின் அடிப்படையாகும். சமுதாயத்துக்கு சேவை செய்வர்களை மட்டுமே சமுதாயம் மதிக்கிறது. அத்தகையவர்கள் உறவினர்களை பெறுகிறார்கள். ஒவ்வொரு தனிநபரும் தன்னலமற்ற சேவையின் முதன்மையான முக்கியத்துவத்தை உணர வேண்டும். சேவை மனப்பான்மை தியாக மனப்பான்மையுடன் அமைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அது சுயநலத்தின் எந்த கரையும் இல்லாத தன்னலமற்ற சேவை என்று அழைக்கப்படும். அத்தகைய சேவை வாழ்க்கைக்கு சுவையூட்டும் உப்பை போன்றது. உலகளாவிய அன்பு அதன் ஊட்டத்தால் வாழ்க்கையை தக்க வைக்கிறது. அன்பே மனிதனின் உயிர் மூச்சு. பெருந்தன்மை வாழ்க்கைக்கு நறுமணத்தை அளிக்கிறது. ஒருவர் எவ்வளவுதான் புகழ்பெற்றவராக இருந்தால் சக மனிதர்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்வதே வாழ்வின் முக்கிய நோக்கங்களை அவர் உணர வேண்டும். அந்த பகவான் உரையை கூறியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு மதமதாக இருந்திருக்கிறேன். உங்களை அன்புடன் நேசிக்கும் சங்கர் லாக்குனோபுரம். வணக்கம். நேரே வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 8:43 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்தீர்கள். நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.

நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் தமிழொலியோடு. வணக்கம் தமிழொலி வரிசையில் தொடர்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்து கொள்ளுகின்றார் தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள்.

மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு மறதி நிறையா இருந்துட்டு இருக்கும். வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கச்சிதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நம்ம டக்குன்னு ஏமாந்துடவும் கூடாது. அதை பற்றி முழுசாக யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியுமா முடியாதா அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட மறைமுக எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க, மற்றவங்ககிட்டலாம் கேட்குறேன் நீ ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கியான்னு. அந்த மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கால் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கவனம் என்பது தேவை. நல்ல முறைகளில் இருந்துட்டு இருக்கும். நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் சுயவெற்றி செல்ஃப் சக்ஸஸும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில தோல்விகள்லாம் பின்னாட்களில் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு, தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிய வரும். படிப்பு விஷயம், அரியர் விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவோட தொழிலில் எடுத்து சேர்த்து பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். இளைய சகோதரன், மூத்த சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல செய்திகள் எடுத்து பண்ணுவீங்க, நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எதாக இருந்தால் எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். அதேமாதிரி ஆன்லைன் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்ட்யூஷனல் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மனசில் தோணக்கூடியது அது அப்படியே நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வேள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசியை பொறுத்தளவுக்கு தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சமயம். இது வந்து டிபெண்ட்ஸ் த டேன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்தளவுக்கு. சில பேர் காலையில் ஆரம்பிக்கும் போது சூப்பர் ஃபென்டாஸ்டிக், இன்னும் ஐடியா ஐடியாவே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக போயின்ட்டுருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரிலப்பா, காலையிலேருந்து ஒரே என்னென்ன புரியலையே. டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்த சூக்ஷமத்தை வைத்து இந்த பலன்கள் வந்து மாறுங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் தோணும், அந்த ஐடியாஸ் அப்படியே வச்சுட்டு மூணு நாலு நாள் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் நிறைய உதவிகள் செய்வாங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வருங்க. சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷனாகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயங்களில் இது நடக்கலையோ அது நடக்கலையோ அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு மனசில் தோணும். பட் இன்றைய தினம் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய தினமாக இருக்கும். குடும்பத்தை சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய தினமாக இருக்கும். ஒரு தடங்கள் வரும், வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கணவராக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரங்களில் டப்புன்னு நான் சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது பேசிட்டேன், கோச்சுட்டேன், திட்டின்ட்டேன். உங்கள் மேலே தப்பு இருந்தால் நீங்களே போய் பேசலாம், அவங்க மேலே தப்பு இருந்தால் தானே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திடீர் விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துவதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது கோச்சுண்டு பேசுறது, அவங்கள கிண்டல் பண்ணி பேசுறது, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசுறதும் தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக குலதெய்வ வழிபாடு, பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான, குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல லாபங்கள் கூடி வரும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிச்சயதார்த்த சீமந்தம், கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக நாட்கள் குறிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. யாருக்கேனும் எதாவதுனா முன்னின்னு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை தரும். சில மாற்றங்கள் சரியாக தவறாக சரியான நபர்கள்ட்ட நம்ம பேசுகிறோமாங்கிறத மட்டும் சூழ்நிலையை பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முடிவெடுத்தால் அந்த முடிவில் ஸ்டபனாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் மற்றவங்க அவங்க கோபத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருப்பாங்க. நெவர் எவர் வரி அபவுட் தட். ஏன்னால் என்னுடைய சூழ்நிலை, நான் எந்த விதத்திலையும் கோவப்பட மாட்டேன்னு இருந்துட்டிங்கன்னா போதும். இருக்கக்கூடிய நாட்களில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடு மாற்றத்தை தருங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு அதில் ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் கிட்டே இருந்துருக்கும்.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. வீட்டுக்கு தேவையான டைல்ஸு, கரண்ட்டு, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், கட்டுமான பொருட்கள்லாம் வாங்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், மேலே அரிய செலவுச்சுருக்கோ அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதாக இருந்தாலும் டக்குன்னு சொன்னால் மறந்துடும், அதனால் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. படிக்கும்போதும் சரி, பிறர்கிட்ட பேசும்போதும் சரி, இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்குண்டான முதலீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இல்லை இல்லை இல்லைங்கிற பாட்டு போக பரவாயில்ல, நன்னா இருக்குது, முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கும் உங்கள் சாதகமாக முடியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு எண்ணற்ற சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க, சில நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஜோக் பேசுவேன். இந்த மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க, அப்படி மாறி மாறி மாறி மாறி மாறி அமையறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்தந்த பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்மளால் தீர்க்க முடியலையேங்கிற ஒரு வழி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். சரி எதை நம்ம நினைக்கிறோமோ அதுக்குரியதாக மாறுவோம். நம்ம நல்லதை நினச்சா நல்லதுக்குரியதாக மாறுவோம். நல்லதே நினைப்போம், நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மறதி இருந்துகிட்டு இருக்கும். காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக இன்றைய தினத்தில் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பில் யாராவது சொன்னாங்கன்னு டக்குன்னு மாறிடுப்பட ஒன்றுக்கு நூறு மாதிரி யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா டப்புன்னு எடுத்து உடனே செய்திட முடியாது. சில காரியங்களில் யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நல்லதா கெட்டதா, எதில் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்சத்திர ரீதியாக சாதகமாக இல்லாதங்காட்டி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு சில முடிவுகளை நம்ம எடுக்கும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடியலை அப்படின்னு சொன்னால் நின்று நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா டப்பு டப்புன்னு மற்றவங்கள பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை மற்றவங்க உங்களை பேசுனாங்களா, எனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை அதனால தான் பேசுகிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது. எப்பவுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடு மாற்றத்தை தருங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். அதே சமயத்தில் நிச்சயதார்த்தமானவங்க, திருமணத்துக்குண்டான டேட் குறித்தவங்க, அதற்குண்டான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மற்றவர்கள் மூலமான காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னரில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாகவும் புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட கூடி வரும். இது நடக்கலை, அது நடக்கலை, இது பிரச்சனை, இது பிரச்சனைங்கிறத விட எல்லா காரியங்களும் நடக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் அந்த காரியத்தில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகள் சுர்ந்து வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தாலும் திருப்பி ஒன்று கூட்டுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் உங்கள் பிரச்சனையில் மற்றவர்களை இழுத்து பேச வைக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில விஷயங்கள் தானாகவே அமையும். சிலது சிக்னலில் இருக்கக்கூடிய க்ரீன் சிக்னல் மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது, ஹவு இட்ஸ் ஹாப்பன் அப்படின்னா, இன்றைக்கி நாலு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில விஷயங்களை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணுவீங்க. இது முடியல, அது முடியலன்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன அப்பப்போ சோம்பேறித்தனம் இருந்துகிட்டு இருக்கும், ஆனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த நிலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற

0: எழுத்துப்பூர்வமாக எல்லாம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு. சில நேரங்கள் மற்றவங்க ஏதாவது பேசினா கூட நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய சொல் பாசிட்டிவான சொல்லாக தான் இருந்துட்டுருக்கோம். எப்போவுமே நெகட்டிவாக நம்ம பேசப்படாது. பிகாஸ் ஐ நெவர் எவர் லைக் தட் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அப்பா செய்த தொழிலே எடுத்து பண்ணுறது, அப்பாவுடைய வேலைகளை எடுத்து பண்ணுறது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை உட்கார்ந்து நம்ம வந்து ஸ்ரத்தையாக படித்தோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயம் சாதகமாக நடக்கும், சில விஷயம் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு அதில் ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. வீட்டுக்கு தேவையான டைல்ஸு, கரண்ட்டு, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், கட்டுமான பொருட்கள்லாம் வாங்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், மேலே அரிய செலவுச்சுருக்கோ அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதாக இருந்தாலும் டக்குன்னு சொன்னால் மறந்துடும், அதனால் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. படிக்கும்போதும் சரி, பிறர்கிட்ட பேசும்போதும் சரி, இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்குண்டான முதலீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இல்லை இல்லை இல்லைங்கிற பாட்டு போக பரவாயில்ல, நல்லா இருக்குது, முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்றைய தினத்தில் மீன ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
1: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்திருந்தால் தமிழகத்திலிருந்து திரு மகேசையர் அவர்கள், அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்துக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் வாழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைபர் ஊடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்பவர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம் என்பதை அறிய தந்து, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்கிறேன். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
1: சண்முகநாதன், ராஜசுலோசனா தம்பதிகளும் அர்ஜுன் சஹானா மீனாண்ட மகள் இரண்டு தம்பதிகள் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களோடு சேர்த்து அரியானா ராசலிங்கத்தை பேர்த்தி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சகலரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சௌபாக்கியமாக வாழ வாழ்த்தி கொண்டு சகானா ராஜசுலோசனா நீண்ட ஆயுளோட இருக்கணும், தீர்க்க சுமங்கலிகளாக வாழணும் என்று வாழ்த்தி விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் திரு திருமதி சண்முகநாதன், ராஜசுலோசனா தம்பதிகள். அவர்களோடு மீனா மைசூரன் அவர்களுடைய அன்பு மகள், மருமகன் மகள் அர்ஜுன் சஹானா தம்பதிகள். இரண்டு தம்பதிகளும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்வோட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி கொண்டு, அதோடு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பனியர் ராஜலிங்கம் அவர்களுடைய பேத்தி அரியானா. அரியானா செல்லம், பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்வோட்டும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என்று நாங்கள் அவரையும் வாழ்த்தி கொண்டு வந்திருக்கும் நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்கின்றேன். வந்திருப்பவர் வணக்கம். சரி, தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், வாழ்த்துங்கள்.

0: நான் திருமண நாள் வாழ்த்துக்களா அவைக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லிவிட்டேன்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் நினைப்பில் அப்படி இருங்க, வாட்ஸ்அப் ஊடாக காத்திருக்க.

0: சரி, நான் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் நேர் இணைத்துக் கொள்ளுனேன். வைவர் ஊடாக நேர்கள் இணைந்து கொள்வது நீங்கள் வெளியில் வரவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள், அழைத்துக் கொள்ளுங்கள். வந்திருப்போம் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் அன்பான ஹேமா, உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இன்று வருஷப்பூடாக அவனோட குரல் வரையில
0: பைவரூடாக இப்ப ராஜினி ஆல்பம் பாப்போமா.
1: வாழ்த்திக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சண்முகநாதன் ராஜசுலோஜனா தம்பதியினருக்கும் அர்ஜுன் சஹானா தம்பதியினருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துகள். அதோடு பேரப்பிள்ள ஹரியானாக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாய் நிறைசெல்வம் அட்டை சரியம் சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழ வேண்டும். இந்த சஹானா ராஜசுலோசனா மஞ்சள் குங்குமத்தோட சீர்கசுமங்களிகளாக நீண்ட காலம் வாழ்க வாழ்க என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி எல்லோருக்கும் கிடைச்சி எல்லோரும் மரமாய் நிறமாய் வாழ வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா.
0: வணக்கம். வைவரூடாக நீங்க அப்படி நீங்க வாழ்த்துங்களா?
2: இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சண்மநாதன் ராஜேசுலோசனா தம்பதிகளுக்கும் அர்ஜுன் சகோனா சகானா தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் வென்றென்றும் உடலுள்ள ஆரோக்கியத்தோடு சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வர்களை வாழ்த்திக்கொண்டு ராஜலிங்கத்தின் பேரப்பள்ள ஹரியானாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி அவர் நல்லா படித்து பட்டங்கள் போல வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி, வணக்கம். வைவரூடாக ராஜினி அல்போன்ஸ் இணைந்து கொள்ளுங்கள். நீர்கள் நான் என்னால் முடிந்த வரைக்கும் சரிப்படுத்தி இருக்கிறேன். நாம் ஓ நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். உங்களுடைய வானொலியிலும் வேறுதான் பாருங்க.
3: என்ன என்னடா மற்றவர்களோட சத்தம் வரையில
0: வரையில இப்ப உங்களோட இதுக்கு நான் கொஞ்சம் என்னால் முடிந்த வரைக்கும் அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்க அதை தவித்து தான் கொஞ்சம் சரிப்படுத்தி தான் வர வேண்டும் போல இருக்கு. இப்ப நீங்க உரையாடுறது வருதா உங்களோட வானொலியில? அப்ப அது இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல எல்லாமே இருக்கு. சரி வாழ்த்துங்க.
3: திரு திருமதி சண்முகநாதன் ராஜசுலோசனா தம்பதிகளுக்கும் அர்ஜுன் சஹானா திரு திருமதி அர்ஜுன் சஹானா தம்பதிகளுக்கும் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அத்துடன் ராஜலிங்கத்தின் பேத்தி ஹரியானாவை குட்டிக்கும் எங்கள் குடும்பத்தின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் கேமா.
0: ஆமா,
4: திருமதி சுந்தர்லிங்கம், நீங்க நலமா இருக்க நீங்களும் இனிய அன்பு உறவுகளும் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திருமதி சண்முகநாதன் ராஜசுலோசனா தம்பதிகளுக்கும் திருமதி அர்ஜுன் சகானா தம்பதிகளுக்கும் இரு தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டு தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு ராஜலிங்கத்தின் பேத்தியாகிய ஹரியானா குட்டிக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவவும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் சகோதரி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் கேமா.
0: ஆமா வணக்கம், வாழ்த்துங்கள்.
5: நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ நலமாக இருக்கணும்.
5: நன்றி. இன்று திருமண நாளிகளை காணும் சண்முகநாதன் ராஜசுலோசனா தம்பதிகளுக்கும் அர்ஜுன் சகானா தம்பதிகளுக்கும் இரு தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றது ராசலிங்கத்தின் பேத்தி ஹரியானா ஹரியானாவும் நல்ல சின்ன பிள்ளை நல்ல முதல்ல நல்ல சுகமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
6: வணக்கம் பேமா.
0: ஆமா வாழ்த்துங்கள்.
6: நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலமாக இருக்கின்றோம். நன்றி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
6: வாழ்த்துங்கள். திருமண நாளை கொண்டாடும் சண்முகநாதன் சுலாசனா தம்பதிகளுக்கும் அரியானா
0: அரியானாக்கு பிறந்த நாள்,
6: பிள்ளைகளுக்கு பிறந்த நாளை வாழ்த்துக்களையும் சகானா அர்ஜுன் தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் நன்றாகவும் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமா, இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் திரு திருமதி சண்முகநாதன் ராஜசுலோசனா தம்பதிகள், திரு திருமதி அர்ஜுன் சஹானா தம்பதிகள். இரண்டு தம்பதிகளும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்வோற்ற வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்தோடு இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அரியானா செல்லம். அவர் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்வோற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவரையும் நாங்கள் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம், ஆனால் அயல் நாடுகளை எப்போதுமே மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நண்பர்கள் மாறலாம், ஆனால் அயல் நாடுகள் மாறவே முடியாதென்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இலங்கையை இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பராக இந்தியா கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதகுலத்துக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்களுக்கு காரணமான பயங்கரவாத தடை சட்டத்தை அரசு நீக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பான சத்தியலிங்கம் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் சீர்திருத்த செயற்பாடுகள் உள்நாட்டு பொறிமுறை அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியாக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தெரிவித்திருக்கிறது. முக்கிய வழக்கு விசாரணைகளில் குறிப்பிட்டு கூறத்தக்க முன்னேற்றங்கள் அவையும் எட்டப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றன. எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா கலந்து கொள்ள மாட்டார். அதற்கு பதிலாக இலங்கையின் சார்பில் அமைச்சர் மட்டத்தில் பிரதித்துவம் வழங்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித் கரத் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் இறக்குமதி செய்யப்பட உள்ள 600 புதிய குளிர்சாதன பேருந்துகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபை வலுப்படுத்தப்படும். இலங்கை போக்குவரத்து சபையின் நிதியை பயன்படுத்தி மேலும் 200 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். பிரித்தானியாவின் வான்வெளி போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவை மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நேற்று அந்த நாட்டின் 1000 மேற்பட்ட வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டு பெரும் தாமதத்தையும் ரத்து நடவடிக்கைகளையும் சந்தித்தன. இந்த நிலையில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் வானூர்தி இந்த தடங்கள் காரணமாக ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் வானூர்தி நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டிருந்தது. இலங்கையின் வேறுபட்ட பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் மற்றும் 2 இளைஞர்கள் உட்பட 4 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வீதி விபத்துகளை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதிவேக நெடுஞ்சாலை வீதிகளில் பயணிக்கும் சகல வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிதல் எதிர்வரும் 19 முதல் கட்டாயமாக்கப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தனாவுக்கு எதிரான கையூட்டல் ஊழல் வழக்கில் தண்டனையை குறைத்து தருவதாக கூறி அவரது மனைவியிடம் 750,000 கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உதவியாளர் ஒருவர் செப்டம்பர் 22 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த உம்னிதாத் சரத் சந்திரன் என்ற இந்திய பிரஜையின் உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புணர்வு பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. சிவிப்புலன் வலுவிழந்த சமூகத்தினர் 119 அவசர அழைப்பு பிரிவுக்கு வாட்ஸ்அப் காணொலி அழைப்பு மூலம் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கும் புதிய சேவையை இலங்கை காவல்துறை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தனமெல்வில கல்வெலவாய பகுதியில் உள்ள வீடொன்றின் முன்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து அம்பாந்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதே நேரம் அந்திருக்கிரிய வெலகடல பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இந்தியாவின் திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல் காரணம் பாதாள உலகக்குழு உறுப்பினருமான பழனிஸ்வரன் குரியன் என்பவரின் முக்கிய சகாக்கள் 4 கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல் ஒன்றின் உறுப்பினரான கொண்ட ரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். புத்தளம் பள்ளிவாசல் பாடு மற்றும் நாவற்காடு கடற்கரை பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 2680 கிலோகிராமுக்கு அதிகமான பீடி இலை தொகுதிகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இலங்கை போலீசின் பெயரை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட போலி விளம்பரங்கள் பேஸ்புக் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது.
போலீஸ் தலைமையகத்தினால் விநியோகிக்கப்படும் போலீஸ் நற்சான்றிதழ்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் தரவுத்தள அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக அந்த கணனி தொகுதி தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் 8 மாவட்டங்கள் எல்னினோ நிகழ்வினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த 8 மாவட்டங்களிலும் உள்ள 36 பிரதேச செயலக பிரிவுகள் வறண்ட வானிலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான டெட்டனஸ் தசை இறுக்க நோய் நோயை ஒழித்த நிலையை 10 ஆண்டுகளாக தக்கவைத்துக் கொண்டதற்கும் ஒரு தசாப்த காலமாக மலேரியா இல்லாத நிலையை தொடர்ந்து பேணி வருவதற்கும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனம் வெகுவாக பாராட்டியிருக்கிறது. இலங்கை கப்பல் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்கள் தரித்து நிற்பது தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளியுறவு அமைச்சகத்துக்கு தகவல் வழங்கியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதகரத் தெரிவித்திருக்கிறார். அந்தணர்களின் தலைமைத்துவமே இந்து மத பீடத்துக்கு சிறப்பானது என்றும் இதனை இந்து அமைப்புகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் கடந்த 21 நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் நேற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று நடைபெறுகின்ற தமிழக வெற்றி கழக ஆதரவு கட்சிகளின் 2வது ஆலோசனை கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று தெரிவித்துள்ளன. மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதில் போட்டியிடலாமா அல்லது புறக்கணிக்கலாமா என்பது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 15 பேர் பலியான விவகாரத்தில் நியாயமான விசாரணை வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேற்று வலியுறுத்தியுள்ளார். டெல்லியின் முன்னாள் தலைமைச் செயலர் ராகேஷ் மெத்தா நொய்டாவில் உள்ள தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். மணிப்பூரைச் சேர்ந்த பாடகர் சோங்தம் விக்ரம் சிங் என்பவர் டெல்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு வெளியே நேற்று முன்தினம் அதிகாலை அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். பாலியல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அறிதிறன் பேசி பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் 2 நாட்களுக்கு காவல் விசாரணைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரஜ்வால் ரேவண்ணா ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை கூறியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசு பணியில் சேர விளையாட்டுப் பிரிவின் கீழ் 1000 மேற்பட்ட போலி சான்றிதழ்களை வழங்கிய குற்றச்சாட்டில் 2 பேரை புனே காவல்துறை கைது செய்திருக்கிறது. பிரதமர் மோடி அதிபர் புட்டின் வருகின்ற 11 தேதி சந்தித்து பேச உள்ளதாகவும் அப்போது இந்தியாவுக்கு ஷுவை SU 57 5 தலைமுறை போர் விமானத்தை விற்பனை செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் மின்சார வாகனங்களின் சில்லறை விற்பனை ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 52.9% அதிகரித்து 2,98,448 வாகனங்களாக உயர்ந்திருக்கிறது. அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய பாதுகாப்பான 6G வலையமைப்பு மேம்பாட்டு முன்னெடுப்பில் இந்தியா இணைந்ததாக அந்த நாட்டு வர்த்தக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தூய்மையான காற்று கொண்ட நகரங்களின் பட்டியலில் தமிழகத்தில் உள்ள திருச்சி சிறந்த தரநிலையை பெற்றுள்ளது. தலைநகரான சென்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 குறைந்து ஒரு சவரன் 1,13,160 ரூபாக்கும் கிராமுக்கு 125 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,145 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் போலந்தில் ஒரு போராட்டம் அணிவகுத்தது மனிதர்கள் அல்ல 30 எந்திர மனித கருவிகள். அவை கொடிகள் ஏந்தின முழக்கமிட்டன. செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவை முன்வைத்திருக்கின்றன. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயண சேவைகள் தடைபட்டிருந்தன. பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள ரினியோர் அறம் பொருளகத்தில் 3 ஓவியங்கள் திருடப்பட்டிருக்கிறது. ஈஃபில் கோபுரம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈஃபில் கோபுர ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமடைகிறது. பொம்பாடியே நிறுவனம் அமெரிக்காவில் விமானங்களை தயாரிக்காவிட்டால் அவற்றின் விற்பனையை அமெரிக்காவில் தடை செய்யப்போவதாக
கொடுப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். கனடா, ஐஸ்லாந்து உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் வரைபடத்தை டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டதால் புதிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஈரானைச் சேர்ந்த மகான் ஏர் விமான நிறுவனம் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் தனது விமானங்களில் அந்த நாட்டின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு வீரர்களை ஏற்றிச் செல்லுதல், ஆயுதங்களை கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட உதவிகளை செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. சவுதி அரேபியா மீது யமனின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று நடத்திய தீவிர வான்வழி தாக்குதல்களில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 73 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேல் குடியிருப்புகளில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு பிரிட்டன், பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்த வர்த்தக தடையை அறிவித்திருக்கின்றன. அமெரிக்க அமைதி தூதர்களின் வருகைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பரஸ்பர வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா உக்ரைன் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. உலகில் கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் பேர் பிறர்விடம் சிகரெட் புகையை நுகர்ந்திருப்பதாக ஆய்வொன்று தெரிவித்திருக்கிறது. அவர்களில் சிறு பிள்ளைகளும் அடங்குவார்கள். அதன் விளைவாக 2023 சுமார் 1.7 மில்லியன் பேர் இறந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷியாவில் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் இலவச உணவு தயாரிக்கும் சுமார் 2000 சமையலறைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் பாகிஸ்தானின் மகளிர் அணியின் சுழல் பந்து வீராங்கனை நஸ்ரா சந்து டி20 கிரிக்கெட்டில் புதிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார். கஜகஸ்தானின் எலனா ரைபைகினா US ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் நவோமி ஒசகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார். US ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரவ் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். நடப்பாண்டில் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் காலிறுதிக்கு முன்னேறிய ஒரே வீரராக அவர் பெருமை பெற்றிருக்கிறார். சிறந்த கால்பந்து வீரருக்கு வழங்கப்படும் பெலந்தூர் விருதுக்கான தங்கப்பந்து பரிந்துரையில் இடம்பெற்றுள்ள 30 போட்டியாளர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.35 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.33 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.87 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 405.80 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.25 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.67 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.83 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.29 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.86 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷனா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sassadil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 9:24 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. காலை பூந்தன்றல், காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்கு அனுசனை தருகின்றார்கள் பாரிஸ் லா ஷெப்பிலில் அமைந்திருக்கும் அம்பா ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அனுசனையோடு தொடர்கிறது காலை பூந்தன்றல். அந்த வகையில் காலை பூந்தன்றலை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் நேரை இணைத்துக் கொள்கின்றேன் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம்.
2: இனிய வணக்கம் அன்பான ஹேமா, புஷ்பவதி, சிவநாதன்.
1: ஆமா, உங்களுக்கு இனிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: ஓமம்மா, நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்கள் நலமா சுகமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு கரம் கொடுக்கறதுக்கு பாராட்டு கூறிக்கொண்டு இன்னைக்கு அந்த பின்னே மாலை நேரத்துல அந்த பாட்டு, மூன்று பாட்டுக்கு புள்ளி போடுறது கொடுக்க இல்லையே.
1: பாட்டு
2: ஹேமாண்டகி, உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு, அந்த பாட.
1: அமர்க்களம் திரைப்படத்துல இந்த பாட்டோட அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டு காதலித்து இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் ஷாலினியும் அஜித்தும்.
2: விட்டு கொடுத்து வாங்கி சந்தோஷமா போவோம். திருமணப்படி பாடுறவையெல்லாம் திருமணம் செய்திக்கு நல்லா வாழ்ந்தவன்.
1: உங்களுக்கான பாடலை தெரிஞ்சுக்கணும். நன்றி.
2: நன்றி.
1: ஆமா, புஷ்பவதீஸ்வநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் மிக்கிட்ட அந்த பாடல் அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இணைப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், சதீஷ் இருக்கிறேன்.
0: ஆம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: இருக்கின்றேன். நீங்கள் நன்றான எல்லோரும்.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: சதீஷ்
0: விரும்பி கேட்ட அந்த பாடல் மனிதன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா, ஜெயமலிருந்து புங்கியூர் ராஜா.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்காரு?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நான் வந்து ஆடியில தீ சொல்லி ஆவணியில்
0: ஆவணியில் தேதி வச்சு
1: தேதி வச்சு சரியா முடிச்சு 43 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கலாம்.
0: இன்னும் நூற்றாண்டு காலம் வாழணும்.
1: வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு.
0: ஆவணி ஆவணியும் இந்த என்ன ஆவணி மாதத்திலேயே இந்த பாட்டை கேட்டு கேட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்காங்க தமிழுக்கு ஆவணி முடிகிறக்க.
1: என்ன
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலே உங்களுக்காக ஒளிபரப்புன்றோம்.
1: நன்றி நன்றி, வணக்கம் கேமா, மீண்டும் சந்திப்போமா.
0: நன்றி. ஆமா, புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் என்ன செய்ய மச்சான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:43 நீங்கள் இணைந்திருப்பதே டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தனலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தனலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய சத்தம் எல்லாம் வானொலியில வருதுதா?
1: கொஞ்சம்
0: கேளுங்க.
1: நல்லூர் தேர்
0: சரி, உங்களுடைய பாடல் இங்க இருக்கிற முருகன் கோவில் கூடுதலா அதே மாதிரி நடக்கிறது. இங்க வந்து தேர் நடக்கிற நேரம்
1: நல்லூருக்கு போயிட்டு அங்க நேரத்தோட இல்ல தேர் இழுக்கிறவே.
0: ஆமா,
1: அது முடிச்சுக்கொண்டு எங்கட ஊர் கோவிலுக்கு வாரவையில் அங்க
0: போனா உங்களோட ஊர்ல இருக்கிற முருகனுக்கும் தேர் அண்டைக்கு இல்ல. இங்கேயும் வந்து பிரான்ஸ்லயும் அந்த முருகன் அந்த கோயில்ல நல்லூர் அதே நாளுக்கு தான் நடந்து நான்
1: பாத்துருக்கேன்.
0: நீங்கள் கேட்ட பாடலை தருகின்றோம். நன்றி. ஆமாம், பத்மநாணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தினலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பொந்தினலுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நேர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக வைபர் ஊடாக இணைந்து கொள்ளாதீர்கள் என்றால் ஏற்கனவே இரண்டு நேர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார்கள். சரி, தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: காலை வணக்கம் கேமா.
0: ஆமாம், நல்லமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றோம். நீங்களும் உங்கள் நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி நன்றி. எனக்கு நான் என்று கேட்க வந்த பாடல் குங்குமம் மஞ்சளுக்கு என்று தான் நல்ல நாள்.
0: ஆமாம்,
1: அந்த பாடலை ஆசையுடன் எல்லோரும் சேர்ந்து கேட்போம். என்ன அந்த பாடலை?
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒலிபரப்புகின்றோம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நீங்கள் இணைப்பில் நான் வச்ச உடனே நேர்கள் இணைந்து கொள்கிறீர்கள். ஆனால் அவங்கள் இணைத்து கொள்ள முடியாத நேரம் பெற்றாமை ஒரு நேரம் காத்திருக்கின்றார். அந்த வகையில் சிவசுந்தரலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது. இல்லை, அந்த பாடல் இல்லை. எங்க முதலாளி திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த காலை பூந்தண்டலை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க நலம்தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி நன்றி. நீங்கள் நலம இருக்கிறன்னு வேண்டிக் கொண்டு நான் கேட்ட பாட்டை தாங்க.
0: நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்கு பெண் குரல்ல வேணுமா ஆண் குரல்ல வேணுமா?
1: பெண்குரல்
0: அவர்கள் இணைந்திருந்தார். அவர் கேட்ட அந்த பாடல் புதிய முகம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் அம்பார் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செவிமடத்தை கேட்டுக் கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷ்பிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அரசாங்க பல்கலைக்கழக கல்வி முறையில் நிலவும் கடுமையான நெருக்கடிகளுக்கு தீர்வு கோரி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது. வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம், ஆனால் அயல் நாடுகளை எப்போதுமே மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நண்பர்கள் மாறலாம், ஆனால் அயல் நாடுகள் மாறவே முடியாது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பராக இந்தியா கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்திற்கு எதிராக நடைபெற்ற குற்றங்களுக்கு காரணமான பயங்கரவாத தடை சட்டத்தை அரசு நீக்க வேண்டும் என இலங்கை தமிழ்ச் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப. சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் சீர்திருத்த செயற்பாடுகள் உள்நாட்டு பொறுமுறை அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியாக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வழக்கு விசாரணைகளில் குறிப்பிட்டு கூறத்தக்க முன்னேற்றங்கள் எவையும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. போலீஸ் கடமையுடன் தொடர்புடைய பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்தபோது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி கடந்த 3 ஆண்டுகளாக படுக்கையிலேயே வாழ்க்கையை கழித்து வரும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதியம், விபத்து நஷ்டஈடு உள்ளிட்ட அனைத்து நிலுவை நன்மைகளையும் விரைவாக பெற்றுத்தருமாறு அவரது மனைவி போலீஸ் மா அதிபரிடம் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் இறக்குமதி செய்யப்பட உள்ள 600 புதிய குளிர்சாதன பேருந்துகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபை வலுப்படுத்தப்படும். இலங்கை போக்குவரத்து சபையின் நிதியை பயன்படுத்தி மேலும் 200 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்தார். நாட்டின் வேறுபட்ட பகுதிகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்துகளில் போலீஸ் சார்ஜன்ட் ஒருவர் மற்றும் 2 இளைஞர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதிவேக நெடுஞ்சாலை வீதிகளில் பயணிக்கும் சகல வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிதல் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த ஒம்னிதாத் சரத் சந்திரன் என்ற இந்திய பிரஜையின் உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. தனமல் வில கல்மயலாவ பகுதியில் உள்ள வீடொன்றின் முன்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து ஹம்மாந்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலகக்குழு உறுப்பினருமான பழனி ஷிரான் குரூரியன் என்பவரின் முக்கிய சகாக்கள் 4 கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல் ஒன்றின் உறுப்பினரான கொண்டரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இலங்கை போலீசின் பெயரை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட போலி விளம்பரங்கள் பேஸ்புக் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலீஸ் தலைமையகத்தினால் விநியோகிக்கப்படும் போலீஸ் நற்சான்றிதழ்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் தரவுத்தள அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக அந்த கணனி தொகுதி தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான டெட்டனஸ் நோயை ஒழித்த நிலையை 10 ஆண்டுகளாக தக்க வைத்துக் கொண்டதற்கும் ஒரு தசாப்த காலமாக மலேரியா இல்லாத நிலையை தொடர்ந்து பேடி வருவதற்கும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனம் பாராட்டியுள்ளது. அந்தணர்களின் தலைமைத்துவமே இந்து மத பீடத்திற்கு சிறப்பானது என்றும் இதனை இந்து அமைப்புகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார்.
தொடரும் இந்திய செய்திகள். கடந்த 21 நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று நடைபெறுகின்ற தமிழக வெற்றிக்கழக ஆதரவு கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 15 பேர் பலியான விவகாரத்தில் நியாயமான விசாரணை வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி நேற்று வலியுறுத்தினார். மணிப்பூரைச் சேர்ந்த பாடகர் சாங்தங் விக்ரம் சிங் என்பவர் டெல்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு வெளியே திங்கட்கிழமை அதிகாலை அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை கூறியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மீது அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் நேற்று மறுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசு பணியில் சேர விளையாட்டுப் பிரிவின் கீழ் 1000 மேற்பட்ட போலி சான்றிதழ்களை வழங்கிய குற்றச்சாட்டில் 2 பேரை புனே காவல்துறை கைது செய்ததாக அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் மாதம் மின்சார வாகனங்களில் சில்லறை விற்பனை ஆண்டு அடிப்படையில் 52.9% அதிகரித்து 298,448 வாகனங்களாக உயர்ந்துள்ளது. தூய்மையான காற்று கொண்ட நகரங்களின் பட்டியலில் தமிழகத்தில் உள்ள திருச்சி சிறந்த தரநிலையை பெற்றுள்ளது. தலைநகரான சென்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1,000 குறைந்து 1 சவரன் 113,160 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 125 குறைந்து 1 கிராம் 14,145 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். போலந்தில் ஒரு போராட்டம். அணிவகுத்தது மனிதர்கள் அல்ல, 30 இயந்திர மனித கருவிகள். அவை கொடிகள் ஏந்தின, முழக்கவிட்டன. செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயண சேவைகள் தடைபட்டிருக்கிறது. கோபுரம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது திறக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமடைந்திருக்கின்றது. கனடா, ஐஸ்லாந்து உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் வரைபடத்தை டொனால்டு ட்ரம்ப் பதிவிட்டதால் புதிதாக சர்ச்சை எழுந்துள்ளது. ஈரானைச் சேர்ந்த மகான் ஏர் விமான நிறுவனம் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் தனது விமானங்களில் அந்த நாட்டின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு வீரர்களை ஏற்றிச் செல்லுதல், ஆயுதங்களை கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட உதவிகளை செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேல் குடியிருப்புகளில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு பிரிட்டன், பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து வர்த்தக தடையை அறிவித்துள்ளன. உலகில் கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் பேர் பிறர் விடும் சிகரெட் புகையை நுகர்ந்திருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. அவர்களில் சிறு பிள்ளைகளும் அடங்குகின்றனர். அதன் விளைவாக 2023 ஆண்டில் சுமார் 1.7 மில்லியன் பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் அரசாங்க திட்டத்தின் கீழ் இலவச உணவு தயாரிக்கும் சுமார் 2000 சமையலறைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அந்த சமையலறைகள் செயற்பட சுகாதார அமைச்சிடம் பதிவு செய்து கட்டாய தூய்மை சுகாதார சான்றிதழ்களை பெற வேண்டும். அதை செய்ய தவறிய சமையலறைகளின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் மகளிர் அணியின் சுழற்பந்து வீராங்கனை நஷ்ரா சந்து T20 கிரிக்கெட்டில் புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். பாகிஸ்தான் ஆடவர் மகளிர் கிரிக்கெட் T20 வரலாற்றிலேயே மிகச்சிறந்த பந்து வீச்சை, அதாவது முதல் முறையாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் காலிறுதிச் சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். நடப்பு ஆண்டில் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலுமே காலிறுதிக்கு முன்னேறிய ஒரே வீரராக அவர் பெருமை பெற்றுள்ளார். சிறந்த கால்பந்து வீரருக்கு வழங்கப்படும் பெருந்தோர் விருதுக்கான பரிந்துரையில் இடம்பெற்றுள்ள 30 போட்டியாளர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியிருக்கிறது.
நிறைவாக நாணயமாட்டு வீதங்கள் ஆன்சனி வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382 ரூபாய் 10 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 80 சதமாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 33 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 20 சதமாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 406 ரூபாய் 24 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 81 சதமாகவும் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 5 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 7 சதமாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 37 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 13 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனேஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டு கஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 10:18 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் தொடர்ந்து தமிழை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் உரையோடு இணைந்திருப்போம்.
8: எல்லோருக்கும் வணக்கம். கல்வியினுடைய தலைநகரமாக கொண்டாடப்பட்ட உலகெல்லாம் கல்வியை புகழ வேண்டும், பயில வேண்டும் என்றால் காஞ்சியை தேடி வரக்கூடிய அந்த புகழ்பெற்ற இந்த நகரத்தில் நடைபெறுகிற புத்தக திருவிழாவிற்கும், இதற்கு காரணமாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், தமிழகம் முழுவதும் இதுபோன்ற சிறந்த புத்தக கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்தி இதை ஒரு அறிவு இயக்கமாக எடுத்து செல்லுகிற தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு காரணமாக உறுதுணை செய்திருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகள், இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாசகர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கு இந்த நகரத்துக்கு உள்ளாடி வரும்போது நான் பல முறை வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை வரும்போதும் நெருக்கடி அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. வாகனம் எந்த பக்கத்திலிருந்து வருதுன்னு தெரியல, எந்த சாலை வழியாக வருவதுன்னு தெரியல. என் மனதில் இந்த நகரத்தை பற்றி இருக்கக்கூடிய சித்திரம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், 1000 வருடங்களுக்கு முன்பாக மாட கோபுரங்கள் கொண்ட அகலமான ஒரு வீதிகள் கொண்ட, 6 கடந்தென்ன அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீதிகள் கொண்ட மாநகரம் இது. அதிலும் என்ன சொல்கிறார்கள்னா, இந்தியாவிலே நகரங்களுக்கெல்லாம் சிறந்த நகரம் இந்த காஞ்சி என்று சொல்கிறாங்க. அப்படி ஒரு காஞ்சி இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஜன நெருக்கடி, வாகனங்கள், போக்குவரத்து, இன்னும் சொல்ல போனால் அந்த கண் முன்னால் நாம் பார்த்த இலக்கியத்தில் கண்ட அந்த நகரம் இல்லை. ஆனால் அந்த நகரம் இங்கே எங்கே இருக்கிறது என்று கேட்டால், உங்கள் மனதில் தான் இருக்கிறது. உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் மனதில் இந்த நகரம் இவ்வளவு பரபரப்பு இல்லாத, இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் இல்லாத, இவ்வளவு வணிக சந்தையாகாத ஒரு நகரமாக அவர்கள் மனதில் இருக்கிறது. காஞ்சியை பற்றி தமிழ் இலக்கியங்கள் பெருமையாக சொல்வது ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கு நான் தமிழ் அறிவோம், தமிழை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் தான் பேச வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழை அறிவோம், தமிழை கொண்டாடுவோம் என்று பேசுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம், கல்வி முழுவதும் ஆங்கிலத்திலேயே கற்று அவர்கள் பணி செய்கிற இடத்தில் தமிழுக்கு குறைவான இடம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில், இன்னும் சொல்ல போனால் பல்வேறு தொழில் சார்ந்த படிப்புகளில் படிப்பவர்களுக்கும் தமிழுக்குமான நேரடி உறவு இல்லாமல் போய், வீட்டிலும் பொது வெளியிலும் நாம் தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அல்லது கலப்போடு பேசுகிற சூழலில், தமிழினுடைய பெருமைகளை ஒவ்வொரு ஊராக சென்று சொல்லவும் வாசிக்கவும் அதனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லவும் ஒரு எழுத்தாளனாகவும் வாசகனாகவும் எனக்கு கடமை இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தால், இந்த நகரத்துக்கு வரும்போது என் மனதில் இருந்த சித்திரம், இந்த காஞ்சியினுடைய வரலாறு இந்த மக்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பழைய புகைப்படம் இருந்தால் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டு 50 ஆண்டுகள், அதிகம் போனால் 100 ஆண்டுகள் இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புகைப்படம் வைத்திருந்தாலே, எங்கள் வீட்டில் ஒரு பழமையான புகைப்படம் இருக்கிறது, இந்த புகைப்படம் இங்கு வாழ்ந்தவர்களுடைய நேரடி சாட்சி, இவர்தான் என்னுடைய பாட்டன், அவருடைய தந்தை என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த நகரத்தினுடைய இத்தனை ஆண்டு கால, ஏறத்தாழ ஒரு 1500-1600 ஆண்டு கால வரலாற்றை நீங்கள் எங்காவது பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் தமிழ் இலக்கியங்களைத்தான் பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நீங்கள் மணிமேகலை படித்தால்தான் தெரியும், மணிமேகலை அமுத சுரபியை அன்னம் அளித்த இடம் இந்த காஞ்சி. வேறு எந்த நகருக்கும் இப்படி ஒரு பெருமை இருக்குமா என்று தெரியாது. ஆனால் அவள் வந்து இந்த நகரத்தில் தங்கி அமுத சுரபியை கையில் ஏந்தி அந்த அமுதம் வழங்குகிற நேரத்தில் அவள் வந்து ஒரு புத்த பீடிகைக்கு செல்கிறாள். புத்த பெருமானனுடைய காலடிகளை வணங்குவதற்காக ஒரு பெரிய விகாரையை இங்கே உருவாக்கி, புத்தருடைய பாதங்களை வணங்கி அவள் ஒரு அன்னதானம் என்று அன்னம் வழங்குகிற ஒரு காலத்தை அவள் தொடங்குகிறாள். அந்த காட்சியை அவளுடைய தாய் அருகில் இருந்து பார்ப்பதாக மணிமேகலை சொல்கிறது. மணிமேகலையில் காட்டுகிற அந்த காஞ்சியினுடைய சித்திரத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும், எல்லோரும் யார் தமிழ் இலக்கியத்தில் காஞ்சியை பற்றி சொன்னாலும் அவர்கள் வியந்து சொல்லக்கூடியது, இந்த நகரத்தினுடைய எழில்மிகு மாடங்கள் தான். இன்றைக்கு அந்த மாடங்கள் எல்லாம் இல்லை, அவ்வளவு பெரிய வீதிகள் இல்லை, அன்று வாழ்ந்த மனிதர்கள் இல்லை, அவர்கள் மனதில் இருந்த அறம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நல்லவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து, எல்லா பொருட்களின் மீதும் காலம் படிவது போல நம் மனதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கருமை படிந்து, நன்மையிலிருந்து நாம் வெகு தூரம் விலகி வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு மீண்டும் அதையெல்லாம் எடுக்கவும் சொல்லவும் பேசவும் ஒரு அவசியம் உண்டாயிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த நகரத்தை பல்லவர்கள் ஆண்டார்கள். பல்லவர்களுடைய தலைநகரமாக இருந்தது. இந்த பல்லவ மன்னர்களுக்கு என்ன சிறப்பு என்றால், கலைகளை கொண்டாடியவர்கள் அவர்கள்தான். இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தின் அரிய கலை செல்வங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் இவர்கள்தான். அத்தாட்சியாக இருக்கக்கூடியது மாமல்லபுரம். இந்த மாமல்லைக்கு நிகரான கலை கோவில்கள் வேறு எங்குமே இல்லை என்று சொல்லலாம். இவர்கள் எங்கள் பகுதியிலெல்லாம் இல்லாமல் இந்த காஞ்சி மண்டலத்துக்கு மட்டுமே இன்னொரு சிறப்பு என்ன என்றால், மகாபாரதத்தை இங்கே தான் இவ்வளவு கொண்டாடி இருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் மகாபாரதம் இல்லை. அங்கே இராமாயணத்திற்கு சிற்பம் இருக்கிறது, இராமாயணம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இராமாயணம் தொடர்புடைய நிகழ்வுகளாக சொல்லப்படக்கூடிய ராமேஸ்வரமோ அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களிலோ இராமாயணத்திற்கு சிற்பங்கள், ஓவியங்களை காணலாம். ஆனால் பல்லவ மன்னர்கள் இந்த பகுதி முழுவதும் பாரதம் படிக்கிற மண்டபங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இன்று கருதப்படக்கூடிய அந்த கூத்து கலையின் வழியாக பாரதத்தை 18 நாட்கள் கூத்தாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அப்படி ஒரு கூத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த பகுதிக்கு முதலில் வந்தேன். இந்த கிராமங்களிலெல்லாம் அப்போது 18 நாட்களும் கூத்து நடக்கும். விடிய விடிய கூத்து கட்டுவார்கள். அந்த மாதிரியான ஒரு அபாரமான கூத்து கலைஞர்களை என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. நீங்கள் சிறந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஆஸ்கார் கொடுக்கிறார்கள் என்றால் அதுபோல ஒரு 1000 ஆஸ்கார் வாங்குற அளவுக்கான தகுதியான கூத்து கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மகாபாரதம் மனதிலேயே இருக்கிறது. அவர்கள் அந்த கதாபாத்திரமாக வேடம் புனைந்து விட்டால் அதன் பிறகு அந்த கதாபாத்திரத்திற்காக அவர்கள் மேற்கொள்ளுகிற செயலும் ஆடலும் பாடலும் அதில் பிறக்கிற உற்சாகமும் அதை உட்கார்ந்து இரவெல்லாம் பார்ப்பவர்கள் யார் என்று பார்த்தால் எளிய கிராமத்து மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள். நான் ஒரு கிராமத்தில் இந்த கூத்து பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பாடகர் ஒரு சொல்லை விட்டு விட்டார். அது கூட அவர் சுத்துகிற வேகத்தில் பாடலினுடைய ஒரு சொல்லை விட்ட உடனே ஒரு விவசாயி எழுந்து குறுக்கிட்டு, நீ அந்த சொல்லை விட்டுட்டேன், இவர் எடுத்துக் கொடுக்கிறார். அப்படி என்றால் பாரதம் அவர்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களையெல்லாம் பார்த்தபோது ஒரு நாள் படுகளம் என்று நிகழ் சொல்லப்படக்கூடிய அந்த துரியோதனனுடைய படுகளம் பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். நான் ஒரு கிராமத்தினுடைய பாதையில் இரவு நடந்து போகும்போது என்னோடு 2 பேர் வந்தார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், துரியோதனன் இப்போதுதான் கொல்லப்பட போகிறான், இன்றைக்குத்தான் அந்த வதம் நடக்கப் போகிறது. மகாபாரதம் என்றோ நடந்த ஒரு விஷயம், ஆனால் இவர்களுக்கு இன்றுதான் அந்த வதம், அதை காணுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் என்றார்கள். அவர்களோடு போய் இரவெல்லாம் அதை விழித்திருந்து பார்த்தபோது எனக்கு தோன்றியது, மகாபாரதம் என்பது எழுதப்பட்ட ஒரு இதிகாசம் அல்ல, தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இதிகாசம். அதிலும் இந்த மண்ணில் அதற்கு ஒரு பெரிய அவர்கள் மனதில் வேரூன்றிய ஒரு கலையாக வந்திருக்கிறது என்று இதை மையமாக வைத்து கொண்டுதான் நான் என்னுடைய முதல் நாவலையே எழுதினேன். அதனால் நான் காஞ்சிக்கு என்றும் நன்றியுள்ளவன். இந்த நகரத்தினுடைய இந்த கலைஞர்கள் தான் என்னுடைய எழுத்து வாழ்க்கையை தொடக்கி வைத்தவர்கள் என்று சொல்லலாம். என்னுடைய உப பாண்டவம் என்ற நாவலினுடைய முதல் அத்தியாயமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கலையை காணுவதற்காக வந்த ஒருவனுடைய கதையிலிருந்து தான் தொடங்குகிறது. இங்கே இது போன்ற எளிய மனிதர்கள் மட்டும் கலைஞர்களாக இருக்கவில்லை. பல்லவர்களிலே மிகச்சிறந்த பல்லவனாக கருதப்படக்கூடிய மகேந்திரவர்ம பல்லவனும் கூட ஒரு படைப்பாளி தான். அவர் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார், மத்தவிலாச பிரகசனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாடகம் ஒரு பகடி வகையான நாடகம். இதை ஒரு மன்னரே எழுதி அரங்கேற்றியிருக்கிறார். இங்கேதான் அந்த மத்தவிலாச பிரகசனமும் கூட அரங்கேறியிருக்கிறது. அது எல்லா சமயங்களையும் அந்த இருக்கக்கூடிய நடைமுறைகளை அதனுடைய மூட நம்பிக்கைகளை எல்லாம் கேலி செய்ய விமர்சிக்கக்கூடிய ஒரு நாடகம் அது. வேறு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை விட காஞ்சிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு என்ன என்றால், இங்கே பௌத்தம் இருந்திருக்கிறது, சமணம் இருந்திருக்கிறது, சைவம் தலை தோங்கி இருக்கிறது, வைஷ்ணவம் இருந்திருக்கிறது. இத்தனை சமயங்கள் ஒருமித்து வாழுகிற ஊராக இருக்கிறது. அந்த பல் சமய பன்மைத்துவத்தினுடைய அடையாளமாக காஞ்சி அன்றும் இன்றும் திகழ்கிறது என்பது இந்த நகர மக்களுக்கு ஒரு பெரும் பாராட்டு. அவர்கள் சமய பேதம் பார்க்கவே இல்லை, சமய சச்சரவுகளில் ஈடுபட்டார்கள், விவாதித்தார்கள், ஒருவருக்கொருவர் அறிவார்ந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டார்களே தவிர அதை தனி மனித வெறுப்பாகவோ ஒரு சமயத்துக்கு எதிராக இன்னொரு சமயத்தை எதிர்நிற்பதாகவோ செய்யவே இல்லை. அப்படி பார்த்தால் பௌத்தம் இங்கே பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அந்த போதி தர்மர் உட்பட பௌத்தத்தினுடைய மிக முக்கிய ஆளுமைகள் பலரும் காஞ்சியிலிருந்து உருவானவர்களாக சொல்லுகிறார்கள். இன்னொரு பக்கம் ஜெயின காஞ்சி, அங்கே சமணர்கள் பார்த்தால் சமணர்களுக்கான ஒரு பெரிய வரலாறு இருக்கு. சைவமும் வைணவமும் ஒரு மண்ணில் தழை தோங்கி வளர்ந்திருக்கிறது என்றால் அது இந்த தொண்டை மண்டலத்திற்கு உண்டு. இப்பொழுது சிறப்பு மிக்க கூடிய இந்த பகுதியில் அந்த காலம் தொடங்கி இன்று வரை கல்வி ஏன் இத்தனை முதன்மையாக இருக்கிறது என்றுதான் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. கல்வி ஏன், கல்வியின் மீது ஏன் இவ்வளவு அக்கறை கொள்கிறார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய அழியா செல்வமாக இருக்கக்கூடியது அவனுடைய கல்வி தான். இன்னொன்று, எளிய மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் இந்த பகுதியில் தங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது கல்விதான் என்று நினைக்கிறார்கள். கல்வி வேள்வதற்காக நிறைய கல்வி நிலையங்களை, அறக்கட்டளைகளை, கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள். அன்று மட்டுமல்ல நண்பர்களே, தமிழ்நாட்டில் இன்று எங்கெல்லாம் அரசு பள்ளி இருக்கிறதோ அந்த அரசு பள்ளியில் மதிய உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு உணவு அளித்து கல்வியை உருவாக்கி செல்லுமிடமத்திலெல்லாம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளியை உருவாக்க வேண்டும் என்று காமராஜர் கண்ட கனவு இருக்கிறது இல்லையா? அந்த கனவிற்கு துணையாக இருந்தவர் இங்கு இருந்து வந்த நேத்து சுந்தரவடிவேலு அவர்தான். அந்த நெடும்பாக்கம் சுந்தரவடிவேலு என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய ஊருக்கே நான் சென்றிருக்கிறேன். அவர் பெயரால் ஒரு விருது வழங்குகிறார்கள். ஓராண்டு அந்த விருது எனக்கு வழங்கினார்கள். அவர்கள் கிராமத்திற்கே சென்றிருந்தேன். காமராஜரை கல்வியினுடைய தந்தை என்று நாம் கொண்டாடுகிறோம். அவர் உண்மையில் தமிழ் மக்களுக்கு, நான் உள்ளிட்ட பலரும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள்தான். கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் பயின்ற இந்த மாணவர்களுக்கு கல்வி நிலையத்தை உருவாக்கி நல்ல ஆசிரியர்களை தந்து கல்வியில் மேம்பட்ட சமூகமாக நாம் உருவாவதற்கு அன்றைக்கு காமராஜர் கண்ட கனவிற்கு துணை நின்றவர் நேத்துசு அவர்கள் தான். அவர் இங்கிருந்து ஒரு சின்ன கிராமத்திலிருந்து படித்து மேலேறி கல்வித்துறையினுடைய இயக்குநராக பணியாற்றினார். அவர் எந்த அளவு சிறப்பு மிக்க ஒரு பணியை செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்த்தால் தெரியும். அவர் பணியாற்றுகிற காலத்திலேயே அவருடைய உருவப்படம் ஒன்றை ஒரு கல்லூரியில் திறக்க விரும்புகிறார்கள். அவரிடம் அனுமதி கேட்கிறார்கள். அவர் திறக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் ஒரு அரசு அதிகாரி, அரசு பணியில் இருக்கிறேன், என் மீது அபிமானம் இருப்பதால் நீங்கள் என்னுடைய படத்தை கல்லூரியில் திறக்கக்கூடாது என்று. ஆனால் அவர்கள் காமராஜரிடம் சென்று, நேத்து சுந்தரவடிவேலு அவர்களுடைய திருவுருவப் படத்தை கல்லூரியில் திறக்க இருக்கிறோம், நீங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்கிறார். ஒரு முதல்வர் தனக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய படத்தை தான் திறக்கப் போகிறோமோ என்று மறுக்கவில்லை. தாராளமாக திறந்து கொள்ளுங்கள், நானே வந்து தொடங்கி வைக்கிறேன் என்று அந்த விழாவிற்கு தேதி கொடுத்து விட்டார். நேத்து சோரடை அழைத்து சொன்னார், ஐயா இப்படி ஒரு நாள் உங்கள் படம் தான் திறக்க போகிறேன். அதற்கு அவர் ஒரு குறுக்கிட்டு சொன்னார், நீங்கள் திறக்கக்கூடாது, அது புரோட்டோக்கால் கிடையாது. நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், அந்த மாநிலத்தின் கல்வித்துறைக்கு நான் ஒரு இயக்குனர். ஒரு அரசு அதிகாரியினுடைய படத்தை அப்படி திறப்பு விழாவில் முதலமைச்சர் திறப்பாது என்பது தவறான முன்னுதாரணமாகிவிடும். நீங்கள் திறக்க வேண்டாம், அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டாம் என்று மறுத்தார். ஆனால் காமராஜர் சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நாளில் அந்த திறப்பு விழாவிற்கு போய் படத்தை திறந்து வைத்ததோடு சொன்னார், இங்கு நான் ஒரு அரசு அதிகாரியினுடைய படத்தை திறக்கிறதுக்காக வரவில்லை. ஒரு கிராமப்புறத்திலிருந்து, எளிய குடும்பத்திலிருந்து ஒருவர் படித்து முன்னேறி தமிழ்நாட்டில் கல்வித்துறைக்கே இயக்குநராக வர முடியும் என்பதற்காகத்தான் இதை திறந்து வைக்கிறேன் என்றார். அந்த பெருமையுடைய ஊர் இங்கேதான் இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் கல்லூரியில் படித்தால், மாணவராக இருந்தால் ஒரு நாள் அந்த ஊருக்கு செல்லுங்கள். அந்த ஊர் மக்களிடம் சொல்லுங்கள், நீங்கள் வாழ்கிற இந்த ஊரில் தான் தமிழகத்திற்கு கல்வியினுடைய தாயாக கருதப்படக்கூடிய நேத்துசு அவர்களும் இருந்தார் என்று. நெய்யடு கரெக்ட் சரி. அந்த சின்ன கிராமத்தில் இருந்து கொண்டு ஒருவர் தமிழ்நாட்டிற்கே கல்வியில் இத்தனை பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவர் ஒரு கனவு கண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அவர் ரஷ்யாவுக்கு சென்றார். ரஷ்யாவில் வந்து சுற்றுப்பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறைகளை எல்லாம் பயின்றிருக்கிறார். சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி சார்ந்த திட்டங்களை எல்லாம் முன்கை எடுத்து அதை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் காலத்தில் உண்மையில் கல்வித்துறை ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்தது. அப்படி என்றால் ஒரு ஊர், அந்த ஊரில் வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் செய்கிற செயலால் அவர்களுடைய புகழ் தமிழகம் முழுவதும் தலை துவங்கி செழித்து இன்றும் அழியா புகழோடு இருக்கிறது என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள், எதற்காக கொண்டாடப்படுகிறார்கள் என்பதுதான். அந்த வகையில் பார்த்தால் கல்விக்கு எப்போதும் இது கொண்டாடப்படக்கூடிய ஊராக இருக்கிறது என்பதால் கல்வியினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்ன என்றால் கற்றல், அறிவை விருத்தி செய்து கொள்ளுதல். அதற்கு இந்த புத்தகங்கள் தான் பெருந்துணையாக இருக்கிறது. நீங்கள் யாராவது இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவரிடம் சென்று காஞ்சியை பற்றி சொன்னால் அவர்கள் கேட்பது என்ன என்றால், இதற்கெல்லாம் என்ன சான்றுகள் இருக்கிறது? நீங்கள் சொல்கிறீங்க 1000 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்லுகிறீர்கள் 500 வருடம் ஆகிவிட்டது என்று, என்ன சான்று? அந்த சான்று தமிழில் எல்லா வரலாற்று விஷயங்களுக்கும் சான்றாக இருப்பது இலக்கியங்கள் தான். இலக்கியம்தான் சான்றாக இருக்கிறது. இலக்கியம்தான் சொல்லுகிறது இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று கேட்டால், இந்த ஊருக்கு இலக்கியத்தில் தான் பதிவு இருக்கிறது. இது ஒரு மயில் போன்ற வடிவமுடைய ஊராம். காஞ்சி எப்படி இருக்கும் என்றால் ஒரு மயில் போன்ற ஒரு வடிவமுடைய ஊர். இந்த ஊரினுடைய மயிலுக்கு 2 தோகை இருப்பது போல 2 ஏரிகளாம். 2 பக்கமும் 2 ஏரிகள், மயிலினுடைய கழுத்து போல ஒரு சிறு ஊர் என்று இந்த நகரையே ஒரு மயில் போல ஒரு கவிஞன் வர்ணிக்கிறான். ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி ஒரு தோற்றம் இருந்திருக்கிறது. மதுரையை பற்றி சொல்லும்போது அப்படி தாமரை வடிவிலான ஊர் என்று சொல்லுவார்கள். காஞ்சியை மயில் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஊர் என்கிறார்கள். என்றால் இந்த மயில் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், எங்கோ சீனாவிலிருந்து யுவான் சுவாங்கில் தொடங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மனிதர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த நகரம் தமிழ்நாட்டிற்கே ஒரு ஆளுகிற அண்ணாவை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. கல்வியை பற்றி நாம் எப்போது யோசிக்கும் போதும் கல்வி மறுக்கப்பட்டவர்களை பற்றி தான் முதலில் யோசிப்பேன். காரணம், இந்த தலைமுறைக்கு கல்வி எளிதாக கிடைத்து விட்டது. காரணம், நமக்கு முன்னால் இருந்த நல்ல வழிகாட்டிகள். ஆனால் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த தலைமுறை வரை பெண்கள் கல்விக்காக போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. உங்கள் வீட்டில் உங்களுடைய பாட்டி நிச்சயமாக படித்தவராக இருக்க மாட்டார், படித்திருந்தால் குறைவாக படித்திருப்பார். அவருடைய பாட்டி கண்டிப்பாக அவருக்கு பள்ளி செல்வதற்கோ பாடப்புத்தகம் படிப்பதற்கோ புத்தகங்களை நேசிப்பதற்கோ வழியே இருந்திருக்காது. என்றால் பெண்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய போராட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டத்தில் நாம் வென்று இன்று எல்லா துறைகளிலும் உயரிய இடத்தில், உயரிய சிந்தனையில், இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலாகவே எல்லா ஆண்டிலும் முதலிடத்தில் பெண்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழகத்தில் கல்வியினுடைய பெரும் சிறப்பாக கருதுவது இதுதான். இந்த கல்விக்கு வெறும் பாடத்தை மட்டும் கற்றுக்கொண்டு அல்லது மதிப்பெண் பெறுவது மட்டும் கல்வியினுடைய நோக்கம் அல்ல. கல்வி ஒரு ஆளுமையை உருவாக்க வேண்டும். கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும், நாங்களெல்லாம் அப்படியெல்லாம் கிடைக்காமல் போய்விட்டோமே என்று. அந்த காலத்தில் எங்கள் கிராமத்தில் எல்லாம் சொல்லுவார்கள், படிக்கிற பையங்க நல்லா சாப்பாடு கொடுங்க, படிக்கிற பையனுக்கு யாராவது உதவி செய்யுங்கள் என்று. படிக்கிற பையன் என்பவன் ஊருக்கே பொதுவானவன். நல்லது கெட்டதுகள் எல்லாவற்றையும் அவனிடமே கேட்கலாம், அவனிடமே சொல்லலாம், அவன் வழியாக தெரிந்து கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்த பள்ளியில் படித்து பொருளாதார காரணங்களால் படிப்பை தொடர முடியாமல் போனவர்கள், அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழலின் காரணமாக பாதியில் படிப்பை விட்டு வேலைக்கு சென்று வேலையில் சம்பாதித்து ஒரு வசதியை அடைந்தால் கூட அவர்கள் மனதில் ஆறாத வடுவாக இருப்பது, நாங்கள்லாம் படிக்கலை, எங்களுக்கெல்லாம் அந்த இடம் கிடைக்கவில்லை, எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை அதை அனுமதிக்கவில்லை என்று. அப்படி அனுமதிக்கப்படாத ஒருவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், அவன் தன்னோடு படித்த மாணவர்களை, தான் படித்தபோது தன்னோடு உடன் படித்தவர்களை வெளியில் பார்த்தா கூட அவர்களோடு முகம் கொடுத்து பேச தயங்குவான். நான் அவர்களோடு தான் படித்தேன், ஆனால் அவர்களோடு ஒன்றாக வளரவில்லை, அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லையே என்று. ஆ மாதவன் என்று தமிழில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், திருவனந்தபுரத்தில் வசித்தவர். சாலை தெரு என்ற ஒரு தெருவில் ஒரு சிறிய அங்காடியை நடத்தி கொண்டு அதன் வழியாக வாழ்ந்தவர், மிகப்பெரிய கலைஞர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு திருமண வீட்டில் பந்தி பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த பந்தியின் போது ஒருவன் சாப்பிடுவதற்காக நுழைஞ்சிட்டான், அவனுக்கு பசி. திருமண வீட்டுக்கு போனால் சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்கும், யாரும் கேட்க மாட்டார்களே என்று நேராக போய் பந்தியில் உட்காந்துட்டான். இலையெல்லாம் போட்டாங்க, பரிமாறிட்டாங்க. இவன் சாப்பிடுகிற நேரத்தில் பக்கத்தில் இருப்பவர் கேட்கிறார், நீ யார் தம்பி, உன்னை பார்த்ததில்லையே அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்ல என்று தெரியவில்லை, சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்கிற மாதிரி உட்காந்தே இருக்கிறான். ஆனால் அவருக்கு சந்தேகம், எழுந்திரு நீ யாரு அப்படின்னு சொல்லி, யாரோ ஒருவன் அந்நியன் சாப்பிட்ற நேரத்தில் பந்தியில் உட்காந்து சாப்பிட போறானேன்னு அவனை துரத்த போறாங்க. அவன் எழுந்துகிற நேரத்தில் பார்த்தால், ஐயோ பிடிபட்டுட்டமே அவமானம், இன்னொன்று இந்த கிடைத்த சோறு கைக்கு கூட கிடைத்தது வாய்க்கு கிடைக்கலையேங்கிற அந்த வருத்தத்தோட கிளம்புற நேரத்தில் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ள உள்ள வராங்க. இவன் ஒரு தனம் திரும்பி பார்க்கிறான், அந்த பெண் இவனுடன் பள்ளியில் படித்த தோழி. அவனுக்கு இந்த அவமானத்தில் பெரிய அவமானம் என்ன என்றால், நீங்கள் விரும்புகிறவரின் முன்னால் அவமானப்படக்கூடாது என்பதுதான். நீங்கள் பள்ளியில் படிக்கும்போது அந்த பெண் உங்களோடு படித்திருக்கிறார், அவளை பொறுத்த மட்டில் வகுப்பு தோழன். இப்போது கூட அதை சொன்னால் இந்த பந்தியில் அவனுக்கு இடம் உண்டு. ஆனால் அவள் பார்த்து விடக்கூடாதே என்று அவன் தலை கவிழுகிறான். பார்த்தால் அவள் முன்னால் இப்படி ஒரு சோற்றுக்கு வழி இல்லாமல் திண்டாடி பந்தியில் உட்கார்ந்து அவமானப்படுகிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று அவள் எண்ணிவிடக்கூடாதே என்று. இன்னொன்று, அவளுக்கு அன்றுதான் திருமணம். அந்த மகிழ்ச்சியின் மீது ஒரு கரை போல தான் அவளுடைய பள்ளி மாணவன் என்ற கரையை அவளுக்கு பூசிவிடக்கூடாதே என்று கவலைப்படுகிறான். அவளை பார்க்காமலே நான் தான் தவறுதலாக பசியின் காரணமாக வந்துவிட்டேன் என்று வெளியேறி போக போகும்போது அந்த பெண் பார்க்கலால் கண் கலங்குகிறாள். ஆனால் யோசித்து பாருங்கள், அவளால் என்ன செய்ய முடியும்? நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தெரியுமா? நீங்கள் உங்கள் பள்ளியில் படித்த ஒருவரை வழியில் எங்கோது சாலையில் சந்திக்கும் போது அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் தாழ்வான நிலையில் இருந்தால் அல்லது வாழ்க்கையில் அவர் நொடித்திருந்தால் அவர் உங்களோடு பேசுவதும் நீங்கள் அவரோடு பேசுவதும் இயல்பாக நடந்து விடாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் உங்களை விட்டு விலகத்தான் விரும்புகிறார். நீங்கள் அல்ல, தன்னுடைய எல்லா தோல்விகளும் இவர்கள் முன்னால் நடந்துவிடக்கூடாது, இவர்கள் அறிந்துவிடக்கூடாது. யாரோ சிலரினுடைய மனதில் நாம் எப்போதும் இளமையாக மகிழ்ச்சியாக இன்னும் சொல்லப்போனால் அதே வயதில் அதே தோற்றத்தில் இருக்க விரும்புகிறோம். நான் என் பள்ளி ஆசிரியர்களை இப்போது பார்த்தாலும் அவர்கள் முன்னால் கையை கட்டித்தான் நிற்பேன். என்னுடைய பள்ளி ஆசிரியர் ஒருவர் என்னிடம் கேட்டார், இப்போ ஏன்டா கையை கட்டுற, கையை கீழே போடுறா என்று. நான் அந்த ஆசிரியரிடம் சொன்னேன், டீச்சர், நான் என்றைக்கும் உங்கள் மாணவன் தான். நீங்கள் எனக்கு எந்த வகுப்பு எடுத்தீர்கள், எப்போது எடுத்தீர்கள் என்பதல்ல, என்றைக்கும் நீங்கள் என் பெருமைக்குரிய ஆசிரியர் தான் என்று. காரணம், அப்படி ஒரு ஆசிரியர் தான் முதன் முதலாக எனக்கு தமிழ் எழுத்துக்களை எழுதுவதற்காக கையை பிடித்து இப்படித்தான் ஆ எழுத வேண்டும், இப்படித்தான் ஆனா எழுத வேண்டும் என்று ஒவ்வொரு எழுத்தையும் என் கையை பிடித்து எழுத கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுக்கும் போது என்னிடம் சொன்னார், எழுத்து என்றால் சித்திரம் போல இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அதை கோழி கிறுக்குவது போல கிறுக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் என்ன எழுதியிருக்கிறார்னு யாருக்குமே தெரியாது. அப்படி அல்ல, சித்திரம் போல இருக்க வேண்டும். ஒரு காகிதத்தில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் எழுதி காட்டினால் ஓவியம் வரைந்து கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரே என்பது போல இருக்க வேண்டும் என்று அவர் முதல் வகுப்பிலே வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய கையெழுத்தையும் சரியாக எழுத பயிற்சினார். நிறைய பேருக்கு எழுத வராது. அப்படி வராதவர்களுக்கு அவர் என்ன செய்வார் என்றால், தலையை தடவி கொடுத்து கையை பிடித்து அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையோடு இணைத்து இப்படித்தான் எழுத வேண்டும் என்று கற்று தருவார். அந்த அவர் கையால் எழுதி கொடுத்த எழுத்து உங்கள் மனதில் பதிந்து விட்டால் உங்கள் வாழ்நாளில் திரும்ப மறையவே மறையாது என்றால், தமிழை பெரிய இலக்கியவாதிகள் ஒரு புறம் கற்றுத்தந்தார்கள் என்றார், ஒரு எளிய ஆசிரியர் தான் அதை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில் ஆசிரியர்களுடைய பணி என்பது மிக மிக பெரிய பணி, அந்த சேவைக்கு நிகரே இல்லை. அந்த ஆசிரியர்கள் நமக்கு என்ன வழி நடத்துகிறார்கள்? நான் அறிந்தவரை பெண்கள், அதிலும் குறிப்பாக கிராமப்புறத்தில் பணியாற்றுகிற பெண் ஆசிரியர்கள் செய்யக்கூடிய சேவைக்கு நிகரே இல்லை என்று தான் சொல்லுவேன். சொந்த வாழ்க்கையை தாண்டி அவர்கள் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வது மாணவர்களைத்தான் சொல்லுகிறார்கள். என் பிள்ளை என்று விட்டான், என் பிள்ளை முதல் வகுப்பை பெற்று விட்டான் என்றால் அது அவர்கள் சொந்த பிள்ளையே அல்ல. அந்த வகுப்பு மாணவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் கொண்டாட அடைகிற சந்தோஷம் அவ்வளவு பெரிய சந்தோஷம். அவர்கள் உங்களை நெறிப்படுத்த விரும்புகிறார்கள். அதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது. அதற்காகத்தான் இது போன்ற புத்தக கண்காட்சிகள், ஏராளமான இலக்கியங்கள், நல்ல நூல்கள், நல்ல கதைகள், இலக்கியம் என்று ஏராளம் இருக்கிறது. இதையெல்லாம் உங்களுக்கு வகுப்பறையிலேயே அறிமுகப்படுத்த வேண்டும். எனக்கெல்லாம் அப்படித்தான் நடந்தது. என் வகுப்பறையிலேயே ஆசிரியர் புத்தகத்தை கொண்டு வந்து எங்கள் கையில் கொடுத்து இதை படி என்று படிக்க வைத்தார். நீதி போதனை என்ற ஒரு வகுப்பு உண்டு, அந்த வகுப்பில் படித்ததை விவாதித்தோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேரங்களில் மாணவர்கள் ஒன்று கூடி ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவது ஒரு அரசு பள்ளியில் வகுப்பறையிலேயே நடந்தது. இன்னொரு பக்கம் நானெல்லாம் ஒரு அதிர்ஷ்டசாலி, எங்கள் வீட்டில் புத்தகம் வாங்குவதற்கு என்று கொஞ்சம் பணம் கொடுத்தார்கள். அதிகமல்ல, 5 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த 5 ரூபாயை மாதந்தோறும் சேகரித்து வைத்து ஆண்டின் இறுதியில் 50 ரூபாய் ஆனதும் 50 ரூபாய்களுக்கு புத்தகம் வாங்குவோம். ஆனால் அந்த பழக்கம் ஒரு அபூர்வமான விஷயத்தை உருவாக்கியது. என்ன என்றால், உங்களுக்கு புத்தகம் வாங்குவதற்கு என்று வீட்டில் பணம் தருவார்கள். நீங்கள் உங்களுக்கென்றே புத்தகங்களை வாங்கி சேகரித்துக் கொள்ளலாம், அதை ஒரு நூலகமாக வைத்துக் கொள்ளலாம், அந்த புத்தகங்கள் உங்களுக்கானவை என்று. அன்று தொடங்கி இன்று வரை நான் எங்கே போனாலும் மறக்காமல் வாங்குவது புத்தகங்களைத்தான். நிறைய நேரங்களில் நான் செல்லும் போது ஒரு பையோடு செல்லுவேன், திரும்பி வரும்போது 2-3 பைகளோடு திரும்பி வருவேன். அந்த பையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் படிப்பது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை. காரணம், நீங்கள் ஒரு ஆசிரியரிடம் பயிலுவது போல 100 ஆசிரியர்களிடம் புத்தகங்கள் வழியாக பயிலுகிறீர்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களுக்கு ஒரு உலகை கற்றுத்தருவது போல ஒவ்வொரு புத்தகமும் புதிய புதிய புதிய உலகத்தை கற்றுத்தருகிறது. அந்த காலத்தில் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு கால எந்திரம் என்ற ஒரு எந்திரம் மனிதன் கண்டுபிடித்து விட்டால் விரும்புகிற காலத்திற்கெல்லாம் போய்விடலாமே. இப்போது நான் காந்தியை பார்த்ததில்லை, ஒரு கால எந்திரம், டைம் மிஷின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கால எந்திரம் இருந்தால் அதில் ஏறி காந்தி காலத்திற்கு போய் காந்தியை பார்த்து விட மாட்டோமோ என்ற ஆசையாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஒரு கால எந்திரம் இருக்கிறது நண்பர்களே. அந்த எந்திரம் உங்கள் கையிலேயே இருக்கிறது. அதன் பெயர்தான் புத்தகம். நீங்கள் அதை பிரிக்க தொடங்கிய மறுநிமிடமே சோழர் காலத்திற்கு சென்று விடுகிறீர்கள். ஒரு ரஷ்ய நாவலை படிக்க தொடங்கினால் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் வீதிகளில் அலைய தொடங்குகிறீர்கள், மாஸ்கோவிற்கு போகிறீர்கள். பனி பெய்யக்கூடிய அந்த வீதிகளில் நீங்களும் சேர்ந்து நடக்க தொடங்குகிறீர்கள். இது போன்ற ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ரஷ்யாவில் எப்படி நடக்கும் என்று நான் புத்தகத்தின் வழியாக தான் தெரிந்து கொண்டேன். அந்த ஊருக்கு சென்றதில்லை. காரணம், புத்தகங்கள் உங்களை ஒரே இடத்தில் இருந்து கொண்டே உங்கள் வாழ்க்கை எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் என்ற சூழல் இருந்ததால் தான் அது அந்த பொய்கையில் விடப்பட்டு அம்மாவள் கைக்கு வந்தது. அப்படி பார்த்தால் பசித்தோரே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தமிழர்கள் எப்போதுமே கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை இன்று ஒரு 70-80 விழுக்காடு அடைந்து விட்டது. பட்டினி சாவு என்று ஒன்றை நாம் அறியவே இல்லை. ஆனால் நான் என் சிறு வயதில் தெரியும், பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் யாராவது ஒரு மாணவன் மயங்கி விழுவான். வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை அப்படி ஒரு பையன் மயங்கி விழுவான். அவனை எழுப்பி ஆசிரியர் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டார், அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லுவார். அவன் வீட்டில் காலை உணவு இருக்காது, சாப்பிடாமல் வந்திருப்பான். இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசு காலை உணவு வழங்குகிறது, மதிய உணவு வழங்குகிறது, மாணவர்களுக்கு இலவசமாக போக்குவரத்து திட்டங்கள் என்று கல்வி பயிலுபவர்களுக்கு இத்தனை இத்தனை இத்தனை வசதிகளை அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், இந்த உண்மைகளை இலக்கியம்தான் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இலக்கியம்தான் லட்சியத்தை உருவாக்க பார்க்கிறது. நீங்கள் தமிழை அறிய வேண்டும் என்றால் தமிழ் இலக்கியங்களை அறியுங்கள், தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை அறியுங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மொழி 1000 வருடமாக தொடர்ச்சியாக எப்படி பயின்று வருகிறது என்பதை பாருங்கள். உலகின் வேறு எந்த மொழியும் இப்படி தொடர்ச்சியாக அதே தொன்மையோடு அதே சொற்களோடு அதே வழமையோடு இல்லை. அந்த மொழியில் புதியன வர வர வர அந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வந்திருக்கிறது. சொல்ல போனால் தமிழ் மொழிக்கு 1000-2000 வருடம் இருந்தால் இந்த 100 வருடத்தில் அது அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது அதன் 1000 வருட வளர்ச்சிக்கு சமம். இந்த 100 வருடத்திற்குள் தமிழ் மொழி எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது! நீங்கள் கைபேசி வைத்திருந்தால் கைபேசிக்கு தமிழ் வந்துவிட்டது, கணினியில் தமிழ் வந்துவிட்டது, மின் புத்தகங்களாக தமிழ் வந்துவிட்டது. நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செய்தால் கூட தமிழில் நிரலி எழுத முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் எல்லா துறைகளிலும் ஒரு பக்கம் மேன்மையாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அதனுடைய அளப்பரிய செல்வமாக கருதப்படக்கூடிய இலக்கியங்களை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பதை கைவிட்டு கொண்டே வருகிறார்கள். நீங்கள் வைர சுரங்கங்களுக்கு சென்றால் தெரியும், அரிய வைரங்கள் பூமியினுடைய அடியாளத்தில் புதைந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். அதை தேடி எடுப்பதற்காக நீங்கள் சுரங்கத்திற்கு உள்ளாக பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், போராடித்தான் வைரத்தை பெற முடியும். அப்படிப்பட்டதுதான் தமிழ் இலக்கியமும். தமிழ் இலக்கியத்தில் பின்னால் போக போக போக வைரங்கள் நிறைய கொட்டி கிடக்கின்றன. நீங்கள் சங்க இலக்கியத்தை எளிதாக வாசித்து விட முடியாது. ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் உரை துணை கொண்டு அல்லது முறையான ஒரு சிறு பயிற்சியின் மூலம் படிக்க தொடங்கினால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். இதை எழுதியவரெல்லாம் யார்? இதை எழுதியவர்களெல்லாம் நம்மோடு இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள்தான். அவர்கள் கிராமத்தில் விவசாயியாக இருந்தார்கள், சிறு தொழில் செய்தார்கள், கொல்லனாக இருந்தார்கள், அல்லது பல்வேறு சிறு சிறு வேலைகள் செய்து கொண்டு இந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். அதிலும் கூட யோசித்து பாருங்கள், இத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழில் இவ்வளவு பெண் பார்ப்பலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த பெண் கவிகள் அன்று நீதி சொல்லுகிற இடத்தில் இருந்தார்கள். இந்தியாவினுடைய மிகப்பெரிய நீதி சொல்லக்கூடிய நீதிமான்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், நீதி சொன்னவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகளாக கருதப்பட்டார்கள். ஒரு சாணக்கியனுடைய நீதிக்கு ஒரு இடம் இருக்கிறது, விதுரனுடைய நீதிக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் தமிழில் தான் இந்த நீதியினுடைய வரிசையில் ஔவை வருகிறார். நான் அறிந்தவரை இந்தியாவிலே ஔவை தான் மன்னருக்கும் சரி மக்களுக்கும் சரி எளிய நீதியை சொன்ன ஒரு மகத்தான நீதி அரசி. அப்படி ஒரு ஔவையை யார் வீதி வீதியாக சென்று கூழுக்கு பாடி, இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பத்தினருடைய அன்றாட வாழ்க்கைக்கு உதவுகிற நீதியையும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் மாமன்னர்கள் ஆட்சி நடத்துவதற்கான நீதியையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு நீதி சொல்லுகிற பொறுப்பு வரை பெண்களை அதற்கான இடத்தை உருவாக்கியது தமிழ் சமூகம்தான். ஆனால் அந்த நீதி நூல்களை நாம் வெறும் மனப்பாட பாடலாக மாற்றிட்டோம். திருக்குறளை நீங்கள் படித்தால் அதற்கு மதிப்பெண் இருக்கிறது என்பதற்காக மட்டும்தான் படித்திருக்கிறோம். உண்மையில் அப்படி படிக்க வேண்டியது அல்ல திருக்குறள். அதிலும் இந்த ஊருக்கு சொல்லுவேன், இங்கிருந்து தான் பரிமேலழகர் உரை எழுதினார். அவர் காஞ்சியை சேர்ந்தவர் தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த பரிமேலழகரனுடைய உரை 12வது நூற்றாண்டு எழுதப்பட்டிருந்தால் கூட ஒரு 800-800 ஆண்டுகளை கடந்து இன்றும் தொடர்ந்து அது புதிய புதிய பதிப்புகளாக வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால், நீங்கள் குறளை முழுமையாக வாசித்து முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன எளிய பயிற்சிகள் தான் தேவை. அந்த எளிய பயிற்சிகள் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்களை நாமே அதனுடைய மகத்துவம் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு விடுவோம். இன்னொன்று, எதையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் அனுமதிக்க மறுக்கிறீர்களோ அதையெல்லாம் உங்களுடைய இணைய வெளியும் கைபேசியும் உங்கள் குழந்தைகளிடம் கொண்டு போய் எளிதாக சேர்த்து விட்டது. நீங்கள் ஒரு ஆபாச காட்சியை, ஆபாச பேச்சை, வசையை ஒருபோதும் உங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசியின் வழியாக 1000 ஆபாச விஷயங்கள் உங்கள் பிள்ளைகள் கண் முன்னால் கொட்டுகின்றன. அவர்கள் மாறவில்லை, மாறாக அவர்களுக்கு நாம் ஒன்றை வழிநடத்த தவறியதால் அவர்கள் இதன் பக்கம் எளிதாக திரும்பி போயிட்டாங்க. அவர்களோடு பேசுவதற்கு நம்மிடம் ஒன்றுமே இல்லை. நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய சினிமாவை தவிர, பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர அவர்களிடம் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த கால தாய் தந்தையர்கள் கல்வி அறிவற்றவர்கள் என்பதால் பிள்ளைகளிடம் பேச பயப்பட்டார்கள். அவெல்லாம் படித்தவன், நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு அவனுடைய அம்மாவே பையனை பார்த்து சொல்லுவார். காரணம், படித்தவனிடம் பேச வேண்டும் என்றால் ஆழமாக அறிந்து கருத்தோடு பேச வேண்டும் என்ற அர்த்தம். ஆனால் கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக வணிகமயமானதும் தரம் இழந்து போனதும், கல்வி என்பது மனப்பாடத்திற்குரிய ஒன்றாக மாறி போனதன் காரணமாக என்ன நடந்தது என்றால், கல்வியினுடைய மகத்துவம், அதனுடைய மதிப்பு கொஞ்சமாக போயிடுச்சு. இன்னொரு பக்கம், இந்த கலைகளை எல்லாம் இவ்வளவு பெரிய, இங்கே எங்கே பார்த்தாலும் கோவில்கள் சிற்பங்கள், கலையினுடைய உன்னதங்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரிலே அதை சென்று பார்ப்பதற்கு ஆட்களே இல்லை. ஒவ்வொரு முறை வரும்போதும் நாங்கள் யாராவது வெளியிலிருந்து சில நண்பர்களை அழைத்து வருவோம். அவர்கள் பார்த்து விட்டு சொல்லுவார்கள், அஜந்தா எல்லோரோவையெல்லாம் சொல்கிறார்களே, அதற்கு இணையாக காஞ்சியில் இருக்கிறதே இந்த சிற்பங்களை, இந்த ஓவியங்களை எல்லாம் ஏன் இவ்வளவு மக்கள் கொண்டாட வேண்டாமா என்று. உண்மையில் ஒரு ரோம் நகரத்திற்கு என்ன இடம் இருக்கிறதோ அந்த இடம்தான் இந்த ஊருக்கு. ஆனால் அந்த நகரத்தை போல உலகம் முழுவதும் திரண்டு வந்து இங்கே மக்கள் பார்க்கிறார்களா என்றால் இல்லை. காரணம், காலம் ஒன்றை ஒரு காலத்தில் உயரத்தில் வைத்து இன்னொரு காலத்தில் கீழே வைத்து விட்டது. ஆனால் அதனுடைய பெருமை அப்படியே தானே இருக்கிறது. அந்த கலைகளை எல்லாம் இன்றும் கலை ரசிகர்கள், கலை விமர்சகர்கள், கலையை நேசிக்கக்கூடியவர்கள் தேடி வந்து பார்க்கிறார்கள், வாதிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இது போன்ற சிற்ப வேலைப்பாடுகள் வேறு எங்குமே கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய பல்லவ மன்னர்கள் உருவாக்கிய குடைவரை கோவில்களுக்கு நிகராக எங்குமே இல்லை. இங்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்களுக்கு நிகரானது என்று கொண்டாடுகிறார்கள் என்றால், அதையெல்லாம் மாணவ வயதிலேயே நாம் அழைத்து சென்று காட்டி ஏன் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று இந்த கலை வரலாற்றை அவர்களுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புகட்ட வேண்டும். இன்றல்ல, மணிமேகலையிலேயே வருகிறது. இந்த நகரத்திற்கு ஒரு கற்கடம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச காலம் வந்து விவசாயம் பொய்த்து போய் மக்கள் உணவில்லாமல் கடும் துயரத்தில் வாழ்ந்த காலத்தில்தான் மணிமேகலை வருகிறாள். அந்த கற்கடம் வந்த காலத்தை தமிழ் இலக்கியம் ஆழமாக பதிவு செய்திருக்கிறது. பஞ்சம், நானெல்லாம் சிறு வயதில் கிராமப்புறத்தில் வளர்கிற நேரத்தில் எப்போதுமே உணவை வீணாக்கக்கூடாது என்று சொல்லித் தருவார்கள். காரணம், பஞ்சம் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்ன என்றால், வேண்டுகிற நேரத்தில் உணவு கிடைக்காது. கிடைக்காத போது நீங்கள் ஒரு துளி உணவை வீணாக்கினாலும் அது வந்து உழைப்பவனுடைய யாரோ ஒரு உழைப்பை அவமதிப்பதாக நினைத்து உணவை வீணாக்கக்கூடாது என்ற பாடத்தை சொல்லித் தருவார்கள். ஆனால் இன்று மிதமிஞ்சி நாம் உணவை வீணடிக்கிறோம். அந்த கற்கடத்தை பற்றி படித்தால் தெரிகிறது, அந்த கற்கட காலத்தில் எதுவுமே கிடைக்காது. ஒரு உணவு இல்லை, குடிநீர் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் கொத்து கொத்தாக பசியில் மாண்ட சூழலில்தான் மணிமேகலை தோன்றுகிறாள். மாண்ட சூழலில்தான் அவள் இங்கே வந்து அந்த பசிப்பிணியை போக்குகிறாள் என்றால், இது ஒரு நினைவு. அந்த நினைவினுடைய தொடர்ச்சி எங்கோ ஒரு ஆழத்தில் நம் மனதில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த பகுதியினுடைய கிராமப்புறங்களுக்கு நான் நிறைய சென்று வந்திருக்கிறேன். அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே பிடி என்ன என்றால், அந்த நிலமும் நிலம் சார்ந்த வாழ்க்கையும் தான். அவர்கள் உறவுகளை விட, இன்னும் சொல்லப்போனால் வேறு எல்லாவற்றையும் விட, நிலத்தையும் நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் பெரிதாக நினைக்கிறார்கள். அப்படி மண் மீது பிடிப்புள்ள மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மனதில் நிச்சயம் ஈரம் இருக்கும். அவர்கள் உறவுகளை எளிதாக முறித்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளினுடைய ஆதாரத்தை பலமாக வைத்திருப்பார்கள். எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர், கரிசல் இலக்கியத்தினுடைய பிதாமகராக கருதப்படுகிறவர் கி. ராஜநாராயணன். அவருக்கு தமிழக அரசு இப்போது ஒரு பெரிய மணிமண்டபம் உருவாக்கி இருக்கிறது. அதனுடைய தொடக்க விழாவிற்கு நானே சென்றிருந்தேன். ஒரு எழுத்தாளருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறப்பான மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருப்பது இப்போதுதான் முதல் முறை. இப்படி ஒரு மணிமண்டபம் எந்த எழுத்தாளருக்கும் இல்லை என்று வியந்து நாங்கள் கொண்டாடினோம். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதை தமிழில் எழுதப்பட்டதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதை, நிலை நிறுத்தல் என்ற ஒரு கதை. ஒரு கிராமத்திற்கு எங்கிருந்தோ இந்த பாரி பஞ்சம் நேரத்தில் பிழைப்பதற்காக வருகிறார் ஒருவர், மாசானம் என்று சொல்லக்கூடிய ஒருவன், நல்ல உழைப்பாளி. ஆனால் அவங்க ஊரில் பஞ்சம்ங்கிறதுனால

என்று என்ன என்றால், அவர்கள் கைப்பட்டால் நோய் போய்விடும் என்று ஒரு பழக்கம். குறிப்பாக எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சுளுக்கு எடுப்பது என்று காலிலோ கையிலோ சுளுக்கு வந்து விட்டால் அதை எடுக்கணும் இல்லையா, அதை நீவி எடுப்பவர்கள் யாரிடம் போவார்கள் என்றால் கணவன் மனைவி ஒரே பேரிடம் இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு போய் அந்த கணவனிடமோ மனைவியிடமோ வைத்தியம் செய்தால் சரியாயிடும் அப்படின்னு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், பழக்கம். இதை ஒரு கதையில் பதிவு செய்கிறார். அப்படி இந்த கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் அந்த ஊரில் இருக்கிறாங்க. அந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை இல்லாமல் போய் பஞ்சம் வந்து பிழைக்க வழி இல்லாமல் போய் அங்கிருந்த காளை மாடுகள் இறந்து ஆடுகள் இறந்து மக்கள் ஊரை விட்டு போய் ஊர் வெறிச்சோடி ஒண்ணுமில்லாமல் போவதை பார்த்த அந்த மாசானம் ஒரு நாள் முடிவு செய்கிறார், மனிதன் எதையோ வேண்டுகிறான், எதையோ கேட்கிறான், அவன் நினைத்ததில் பாதி கிடைக்கிறது பாதி கிடைக்காமல் போகிறது. ஆனால் இப்படி ஒரு ஊர், அதுவும் நாம் வாழ்ந்து நம் கண் முன்னாலேயே அந்த ஊர் கைவிடப்படுகிறதே, அந்த ஊருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாதே என்று நினைத்து அவன் போய் ஒரு கோவில் முன்னாடி படுத்துக்கொண்டு கடவுளை பார்த்து சொல்லுகிறான், எங்கள் ஊருக்கு நீ என்று மழை கொண்டு வருகிறாயோ அன்றுதான் நான் சாப்பிடுவேன், அதுவரை நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்கிறான். நான் அறிந்தவரை இதுவரை வேறு எந்த இலக்கியத்திலும் மழை வேண்டி ஒரு விவசாயி ஒருவன் உண்ணாவிரதம் இருந்து மழையை கொண்டு வந்த வரலாறு இல்லவே இல்லை. ஆனால் இவன் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஊர்க்காரர்கள் சொல்றாங்க, நீ பிழைக்க வந்தவன்பா, உனக்கு ஏன் இந்த வேலை? இந்த ஊரில் இருக்க பெரிய முதலாளிகள் இருக்கிறாங்க, நிலம் வைத்திருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் விட்டு விட்டு ஒரு விவசாயி கூலியான நீ ஏன்? நான் சொல்றான், நான் தான் நிலத்தில் பாடுபட்டவன், எனக்குத்தான் அந்த மழையினுடைய மகத்துவம் தெரியும். நான் இந்த ஊருக்காக என்ன செய்வேன் என்றால், மழை வரும் வரை அன்னம் தொடாமல் தண்ணீர் தொடாமல் இதே கோவிலடியில் இருப்பேன் என்று இருக்கிறான். ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஆகிறது, ஒரு வார காலம் ஆகிறது, ஒன்றுமே நடக்கலை. வானம் அப்படியே இருக்கு, ஒரு மழை மேகம் இல்லை, கொளுத்துகிற வெயில் அது. அந்த ஆளுடைய ஒவ்வொருவராக வந்து சொல்கிறாங்க, எப்பா வீணா செத்து போகாத, மனுஷனுக்கு அப்படியெல்லாம் கடவுள் இரக்கம் காட்டி விட மாட்டார், மனிதன் படுகிற நிறைய துன்பங்களை அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார், அதனால் நீ நினைப்பது போல் மழை வந்து விடாது, தயவு செய்து நீ எழுந்து போய் உன் வேலையை பார், அல்லாவிட்டால் ஊரை காலி பண்ணி பிழைக்க பாருன்னா அவன் போக மாட்டேங்கிறான். யாரோரோ சொல்லுகிறார்கள், அவன் பிடிவாதமாக நம்புகிறான், மழை பெய்யும், என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், இந்த மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன் என்று அவன் நேசிக்கிறான். திடீரென்று ஒரு நாள் மாலை அவன் மயங்கி விழப்போகிறான் என்ற ஒரு நிலை. அவனுக்கு கடைசியாக ஏதாவது கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கப்பா, அவன் மயங்கிட்டு இருக்கிறான், அதோட ஆள் காலியாயிடுவான் போல இருக்குங்கிற சொல்ற அளவுக்கு கொண்டு போற நேரத்தில் அவன் வானத்தை பார்க்கிறான். பார்த்தா ஊர்க்காரர் ஒரு ஆள் சொல்கிறார், ஏய் மேகம் திரண்டு வருதுப்பா பார்ப்பா அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் திரண்டு வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழை என்றால் சாதாரண மழை இல்லை நண்பர்களே, பெரிய பெரிய ஆழங்கட்டி மழையாக அந்த ஊரில் பெய்கிறது. கதை படிக்கும் போது எனக்கு ஒன்று தெரிந்தது என்றால், நம் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி மனதில் ஈரம் இருக்கிறது இல்லையா, அதுதான் இந்த மழையை கொண்டு வந்தது. அந்த விவசாயி இந்த ஊருக்காக ஒரு நல்ல காரியம் செய்கிறான். அவன் வேண்டி தன் உயிரை கொடுத்து அந்த ஊருக்கு மழையை கொண்டு வருகிறான். மனிதர்கள் வேண்டி கொண்டால் மழை பெய்யுமா என்றால் பெய்யும் என்று உலகம் முழுவதும் நம்புகிறார்கள். அது எப்படி பெய்யும்? அறிவியல் அதை மறுக்கிறது. மழை பெய்வது என்பது பருவகாலத்தினுடைய மாற்றம், அது எப்படி? ஆனால் இலக்கியம் எப்போதுமே அறிவியலை தாண்டி இந்த மனிதனின் பக்கம்தான் நிற்கிறது. மனிதன் உண்மையாக பொதுவான ஒரு விஷயத்திற்கு தன் அன்பை முழுவதும் செலுத்தினான் என்றால் அது எல்லாவற்றையும் சாதித்துவிடும். அப்படி சாதித்துத்தான் இங்கே மழை பெய்கிறது. மழை பெய்வதோடு அந்த கதை முடிந்து விடவில்லை. அந்த கதையில் அவர் ஒரு எழுத்தாளர் எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். யாரிடம் இவன் போய் பண்ணை ஆளாக வேலை பார்த்தானோ அந்த பண்ணை முதலாளி வந்து இவன் காலில் விழுந்து இவனை வணங்கி ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கப்பான்னு சொல்றார். இவன் முயர்ந்து விட்டான் இல்லையா? மனிதன் தெய்வமாவான் என்று சொல்லுகிறது. எந்த நேரத்தில் மனிதன் தெய்வமாவான் என்றால், இப்படி ஒரு பொது விஷயத்தில் இறங்கி செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் செய்தால் அந்த தருணத்தில் நீங்களும் தெய்வமாகி விடுவீர்கள். அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, என்ன அப்படின்னா, ஒரு நீங்கள் உதவி செய்கிற நேரத்தில் நீங்கள் செய்த உதவி மறக்க முடியாமல் ஒரு அபூர்வமான உதவியாக இருந்தால் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருங்க, கடவுள் மாதிரி வந்து உதவி செய்கிறாருங்கிறாங்க. கடவுள் வந்து உதவி செய்வாரா இல்லையா என்று தெரியாது. ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் உண்மையான காரியமாக இருந்தால் அது கடவுளினுடைய

0: செயலாகவே கருதப்படும், அங்கீகரிக்கப்படும். அந்த கதை ஒரு எளிய விவசாயி பஞ்சம் பிழைக்க வருவதில் தொடங்கி அவனுடைய ஒரு மகத்தான செயலில் போய் முடியும் போது அது ஒரு மண்ணினுடைய கதையை, அந்த மண்ணினுடைய வாழ்க்கையை, இன்னும் சொல்ல போனால் அந்த மண்ணில் எப்படியான மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றிருக்கும். இந்த கதையில் வந்த மாசாணம் என்பவர் கதையில் வந்த கதாபாத்திரம் தானா என்றால் நிச்சயமாக இருக்க மாட்டார். அவர் உண்மையான மனிதராகவே இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு புகைப்படம் இருக்காது, அவருக்கு ஒரு கல்வெட்டு கிடையாது, அவரை எந்த ஊரிலும் யாரும் கொண்டாடி இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய படைப்பாளிக்கு தெரியும், இவர் செய்த செயல் இங்கு மறக்கப்பட்டிருக்கலாம், என்றைக்கும் நினைவு கொள்ளப்பட வேண்டியது என்று படைப்பில் உருவாக்கிறார். அப்படி தமிழை நாம் இன்று கொண்டாடுகிறோம் என்றால் இந்த தமிழுக்கு மகத்தான படைப்பாளிகள் இந்த மொழியை வளப்படுத்தியதோடு அபூர்வமான மனிதர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் கம்பனை எடுத்துக்கொண்டால் கம்பன் கவி சக்கரவர்த்தி. அவர் தமிழ் மொழிக்கு கொடுத்த புதிய புதிய சொற்கள் என்பது பெரும் கொடை. ஆனால் அந்த கம்பன் ஒரு அரச சபையினுடைய அரச கவிஞனாக இருக்கவே இல்லை. சோழ மன்னர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அந்த மன்னர்களை வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கவிஞனாக இல்லை. ஒரு எளிய புரவலரனுடைய ஆதரிப்பில் ஒரு எளிய கவிஞனாகத்தான் இருக்கிறான். உண்மையில் கம்பன் காலத்தில் கவி சக்கரவர்த்தியாக இருந்தவர் ஒட்டக்கூத்தர் தான் இருந்தார். ஒட்டக்கூத்தரைத்தான் கவி சக்கரவர்த்தி என்று சோழ அரசர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் கம்பனுடைய இடம் எங்கே, ஒட்டக்கூத்தருடைய இடம் இன்று எங்கே? காலம் கம்பனைத்தான் நிகரற்ற படைப்பாளியாக இருக்கிறது. மன்னர் குலத்தில் தோன்றியவர் என்று சொல்லக்கூடிய இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரம் எழுதுகிறார். ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தில் அவர் ஊழ் பற்றி பேசுகிறார். இன்னும் சொல்லப்போனால் மூன்று நிலத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு காவியமாக எழுதுகிறார். தமிழ் மக்கள் இப்படி அழியா நினைவுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கியமாக மாற்றியிருக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு காலத்தில் நான் சிறுவனாக இருக்கும் போதெல்லாம்.
1: இதுவரை நேரம் நீங்கள் டிஆர்டி தமிழொலியில் தமிழை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்கிய உரையை கேட்டிருந்தீர்கள்.

வணக்கம். மணிக்குறு தலைவையிடம் வரும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனம் நின்றார்கள். பாரிஸ் லாஷிப்பிலையில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொழும்பு தாஜ் சமுத்திர ஹோட்டலுக்கு கடந்த திங்கட்கிழமை வருகை தந்திருந்தார். ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 67வது அரச இலக்கிய விருது விழாவில் சாகித்ய ரத்னா உயரிய விருதினை தமிழ் மொழி பிரிவுக்கான கவிஞர் சோமசுந்தர பிள்ளை பத்மநாதனுக்கு ஜனாதிபதி வழங்கி வைத்தார். அரசாங்க பல்கலைக்கழக கல்வி முறையில் நிலவும் கடுமையான நெருக்கடிகளுக்கு தீர்வு கோரி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது. நாட்டுக்கு 3 உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று புதன்கிழமை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினாா்.

இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் சீர்திருத்த செயற்பாடுகள் உள்நாட்டு பொறிமுறை அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியாக உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வழக்கு விசாரணைகளில் குறிப்பிட்டு கூறத்தக்க முன்னேற்றங்கள் எவை மட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள பிரிட்டன் தலைமையிலான இணை ஆன்சனி நாடுகள் பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. போலீஸ் கடமையுடன் தொடர்புடைய பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி கடந்த 3 ஆண்டுகளாக படுக்கையிலேயே வாழ்க்கையை கழித்து வரும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதியம், விபத்து நஷ்டஈடு உள்ளிட்ட அனைத்து நிலுவை நன்மைகளையும் விரைவாக பெற்றுத்தருமாறு அவரது மனைவி போலீஸ் மா அதிபரிடம் உருக்கமான கோரிக்கையை விடுத்துள்ளார். பிரித்தானியாவின் வான்வெளி போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவை மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நேற்று அந்த நாட்டின் 1000க்கும் மேற்பட்ட வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டு பெரும் தாமதத்தை ரத்து நடவடிக்கைகளையும் சந்தித்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஜுவல் 503 வானூர்தி இந்த தடங்கள் காரணமாக ஜெர்மனியின் பிராங்க்போர்ட் வானூர்தி நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதிவேக நெடுஞ்சாலை வீதிகளில் பயணிக்கும் சகல வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிதல் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த ஓம்னிநாத் சரத் சந்திரன் என்ற இந்திய பிரஜையின் உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. அத்துருக்கிய வேலைஹடே பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்தியாவின் திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலகக்குழு உறுப்பினருமான பழனி ஷிரான் குரூரியன் என்பவரின் முக்கிய சகாக்கள் நால்வர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை போலீசின் பெயரை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட போலி விளம்பரங்கள் பேஸ்புக் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான டெட்டனஸ் நோயை ஒழித்த நிலையை 10 ஆண்டுகளாக தக்க வைத்துக் கொண்டதற்கும் ஒரு தசாப்த காலமாக மலேரியா இல்லாத நிலையை தொடர்ந்து பேணி வருவதற்கும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனம் பாராட்டியுள்ளது. இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்கள் தரித்து நிற்பது தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளியுறவு அமைச்சகத்திற்கு தகவல் வழங்கியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹெரத் தெரிவித்தார். அந்தணர்களின் தலைமைத்துவமே இந்து மத பீடத்திற்கு சிறப்பானது என்றும் இதனை இந்து அமைப்புகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று புதன்கிழமை பக்திபூர்வமாக நடைபெற்றது. தொடரும் இந்திய செய்திகள். கடந்த 21 நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் போட்டியிடலாமா அல்லது புறக்கணிக்கலாமா என்பது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். டெல்லியின் முன்னாள் தலைமைச் செயலர் ராகேஷ் மேத்தா நொய்டாவில் உள்ள தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர். பாலியல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அதி திறன்பேசி பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் 2 நாட்களுக்கு காவல் விசாரணைக்கு முன்னாள் எம்பி பிரஷ்வல் ரேவண்ணா ஒப்படைக்கப்பட்டார். நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அதிபர் புடின் வரும் 11ஆம் தேதி சந்தித்து பேச உள்ளதாகவும் அப்போது இந்தியாவுக்கு சுகோய்
SU-57 ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை விற்பனை செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய பாதுகாப்பான RG வேலையமைப்பு மேம்பாட்டு முன்னெடுப்பில் இந்தியா இணைந்ததாக அந்த நாட்டு வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடரும் உலகச் செய்திகள். போலந்தில் ஒரு போராட்டம். அணிவகுத்தது மனிதர்கள் அல்ல, 30 இயந்திர மனித கருவிகள். அவை கொடிகள் ஏந்தின, முழக்கமிட்டன. செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தன. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயண சேவைகள் தடைபட்டிருந்தது. பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள ரெனோர் மியூசியத்தில் 3 ஓவியங்கள் திருடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமடைந்திருக்கிறது. கனடா, ஐஸ்லாந்து உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் வரைபடத்தை டொனால்டு ட்ரம்ப் பதிவிட்டதால் புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று நடத்திய தீவிர வான்வழி தாக்குதல்களில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 73 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க அமைதி தூதர்களின் வருகைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பரஸ்பர வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா உக்ரைன் மீண்டும் தொடங்கியுள்ளன. இந்தோனேஷியாவின் அரசாங்க திட்டத்தின் கீழ் இலவச உணவு தயாரிக்கும் சுமார் 2000 சமையலர்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அந்த சமையலர்கள் செயற்பட சுகாதார அமைச்சிடம் பதிவு செய்து கட்டாய தூய்மை சுகாதார சான்றிதழ்களை பெற வேண்டும். அதை செய்ய தவறிய சமையலர்களின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் மகளிர் அணியின் சுழற்பந்து வீராங்கனை நஷ்ரா சாந்து T20 கிரிக்கெட்டின் புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். பாகிஸ்தான் ஆடவர் மகளிர் கிரிக்கெட் T20 வரலாற்றிலேயே மிகச்சிறந்த பந்து வீச்சை, அதாவது முதல் முறையாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளார். கசகஸ்தானின் எலினா ரைபக்கினா அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் நவோமி ஒசாகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சிறந்த காட்பந்து வீரருக்கு வழங்கப்படும் தங்கப்பந்து பரிந்துரையில் இடம்பெற்றுள்ள 30 போட்டியாளர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது. நிறைவாக நாணயமாட்டு வீரங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் TRT தமிழொலி 101 இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் TRT தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.10 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 110.80 ரூபாயாகவும், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.33 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 95.20 ரூபாயாகவும், 1 சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கை பெறுமதியில் 406.24 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 117.81 ரூபாயாகவும், 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.05 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 129.07 ரூபாயாகவும், 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238.37 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 69.13 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பள்ளியில் அமைந்திருக்கும் VT கேஷங்கரி, கஷ்லி கோனிஸ் அமைந்திருக்கும் VT சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 Mille de Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 11:19. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி இளம் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

மதுபானம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தேனும்பாலம் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் ஆசி பூஷரி அவர்களோடு பொந்துபொண்டியில் அமைந்திருக்கும் பொந்துபொண்டி மார்க்கெட் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த மூன்று நிறுவனங்களுடைய அனுசனையோடு தொடர்கிறது தேனும் பாலும். அந்த வகையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கிறது கந்தன் கரணை திரைப்படத்திலிருந்து

தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடலுணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதற்போது மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ், 10 லா ஷோப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால்.
0: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ் குயினிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
3: வங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
4: என்ன சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: உனக்கெனவோ சரித்திரமே எழுதும் காலம் முடி.
6: பரிசிலை

0: இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்மையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0774 0044 40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0776 24 0044 40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நேரம் சரியாக 11:45 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேனும் பல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆனால் தேனும் பல் நிகழ்ச்சியான சில இடையூறுகளோடு இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து நான் பாடல்களை தருகின்றேன். தேனும் பால் நிகழ்ச்சிக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் அம்பால் ஸ்டோர்ஸ் ஆசிபூஷரி அவர்களோடு, பொந்துபொண்டியில் அமைந்திருக்கும் பொந்துபொண்டி மார்க்கெட். தொடர்ந்து தேனும்பால் நிகழ்ச்சிக்காக ஒலிக்கிறது ராவணன் திரைப்படத்தில் இருந்து

சரியாக 11:52 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேனும்பால் முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேனும்பால் முயற்சிக்காக தொடர்ந்து வைதேகி காத்திருந்தால் திரைப்பட

어떤 일이 난 보라.

வலைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த தேனும் பாலம் தேனும் பாலம் நிகழ்ச்சிக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பொந்துமொண்டியில் அமைந்திருக்கும் பொந்துமொண்டி மார்க்கெட், பாரிஸ் லாஷப்பள்ளியில் அமைந்திருக்கும் ஆசிபூஷரி அம்பாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆன்சனை தருகின்றார்கள். பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஸ்லி கோனேஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசநாயக்க தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 67வது அரச இலக்கிய விருது விழா சாகித்ய ரத்னா உயரிய விருதினை தமிழ் மொழி பிரிவுக்காக கவிஞர் சோமசுந்தர பிள்ளை பத்மநாதனுக்கு ஜனாதிபதி வழங்கி வைத்தார். வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம், ஆனால் அயல் நாடுகளை எப்போதுமே மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நண்பர்கள் மாறலாம், ஆனால் அயல் நாடுகள் மாறவே முடியாது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கையை இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பராக இந்தியா கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்திற்கு எதிராக நடைபெற்ற குற்றங்களுக்கு காரணமான பயங்கரவாத தடைச்சட்டத்தை அரசு நீக்க வேண்டும் என இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்யலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் சீர்திருத்த செயற்பாடுகள் உள்நாட்டு பொறுமுறை அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியாக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வழக்கு விசாரணைகளில் குறிப்பிட்டு கூறத்தக்க முன்னேற்றங்கள் எவையும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள பிரிட்டன் தலைமையிலான இணை அரசணை நாடுகள், பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. போலீஸ் கடமையுடன் தொடர்புடைய பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்தபோது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி கடந்த 3 ஆண்டுகளாக படுக்கையிலேயே வாழ்க்கையை கழித்து வரும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதியம், விபத்து நஷ்டஈடு உள்ளிட்ட அனைத்து நிலுவை நன்மைகளையும் விரைவாக பெற்றுத்தருமாறு அவரது மனைவி போலீஸ் மா அதிபரிடம் உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் இறக்குமதி செய்யப்படவுள்ள 600 புதிய குளிர்சாதன பேருந்துகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபை வலுப்படுத்தப்படும். இலங்கை போக்குவரத்து சபையின் நிதியை பயன்படுத்தி மேலும் 200 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவத்தினவுக்கு எதிரான கையூட்டல் ஊழல் வழக்கின் தண்டனையை குறைத்து தருவதாக கூறி அவரது மனைவியிடம் 750,000 கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உதவியாளர் ஒருவர் செப்டம்பர் 22 வரை விளக்கு மறியல் வைக்கப்பட்டுள்ளாா்.

தனமன் வில கல்வியலாவா பகுதியில் உள்ள வீடொன்றின் முன்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து அம்மாந்தோடைய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் ஒன்றின் உறுப்பினரான கொண்டரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இலங்கை போலீசின் பெயரை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட போலி விளம்பரங்கள் பேஸ்புக் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்கள் தரித்து நிற்பது தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளியுறவு அமைச்சகத்திற்கு தகவல் வழங்கியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெர தெரிவித்தார். நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று புதன்கிழமை பக்திபூர்வமாக நடைபெற்றது. தொடரும் இந்திய செய்திகள். கடந்த 21 நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் இன்று நடைபெறுகிற தமிழக வெற்றிக்கழக ஆதரவு கட்சிகளின் 2வது ஆலோசனைக் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரைச் சேர்ந்த பாடகர் சோங்தம் விக்ரம் சிங் என்பவர் டெல்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு வெளியே திங்கட்கிழமை அதிகாலை அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை கூறியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மீது அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் நேற்று மறுத்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசு பணியில் சேர விளையாட்டுப் பிரிவின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட போலி சான்றிதழ்களை வழங்கிய குற்றச்சாட்டில் 2 பேரை புனே காவல்துறை கைது செய்ததாக அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய பாதுகாப்பான RG வேலையமைப்பு மேம்பாட்டு முன்னெடுப்பில் இந்தியா இணைந்ததாக அந்த நாட்டு வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1000 குறைந்து 1 சவரன் 113,160 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 125 குறைந்து 1 கிராம் 14,145 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். போலந்தின் ஒரு போராட்டம் அணிவகுத்தது மனிதர்கள் அல்ல, 30 இயந்திர மனித கருவிகள், அவை கொடிகள் ஏந்தின, முழக்கமிட்டன, செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தன. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயண சேவைகள் தடைபட்டிருந்தது. ஐஃபில் கோபுரம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்து சமய குழுக்களின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஐஃபில் கோபுரம் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடா, ஐஸ்லாந்து உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் வரைபடத்தை டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. சவுதி அரேபியா மீது எமனின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று நடத்திய தீவிர வான்வழி தாக்குதல்களில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 73 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க அமைதி தூதர்களின் வருகைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பரஸ்பர வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா உக்ரைன் மீண்டும் தொடங்கியுள்ளன. இந்தோனேஷியாவில் அரசாங்க திட்டத்தின் கீழ் இலவச உணவு தயாரிக்கும் சுமார் 2000 சமையலர்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அந்த சமையலர்கள் செயற்பட சுகாதார அமைச்சிடம் பதிவு செய்து கட்டாய தூய்மை சுகாதார சான்றிதழ்களை பெற வேண்டும். அதை செய்ய தவறிய சமையலர்களின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் மகளிர் அணியின் சுழற்பந்து வீராங்கனை நஷ்ரா சந்து T20 கிரிக்கெட்டில் புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். பாகிஸ்தான் ஆடவர் மகளிர் கிரிக்கெட் T20 வரலாற்றிலேயே மிகச்சிறந்த பந்து வீச்சை, அதாவது முதல் முறையாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளார். கசகஸ்தானின் எலனா ரைஃபகினா அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் நவோமி ஒசாகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார்.
நிறைவாக நாணி மாட்டு விதங்கள் அனுசரி தருகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trdtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382 ரூபாய் 10 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 80 சதமாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 33 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 20 சதமாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 406 ரூபாய் 24 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 81 சதமாகவும் ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 5 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 7 சதமாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 37 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 13 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordobrelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordobre, Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா?
9: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
9: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பத்தே.
11: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் அன்பான நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக கதையை மக்காக எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் படித்து சுவைத்த கதையாக ஒரு உண்மை சம்பவத்தை எழுதியிருக்கின்றார் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தில் இருந்து. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு தெரிந்த படித்து சுவைத்த கதை, இல்லை உங்களுக்கு நீங்கள் கேட்டறிந்த உண்மை சம்பவங்களை கேட்டு உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் எங்களுக்கு எழுதி வைக்கலாம், எழுதி அனுப்பி வைக்கலாம். வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் கதைகள் ஒளிபரப்பாக வந்த வேலை. விஜயகாந்த் மற்றும் தாயகத்தில் இருக்கும் கௌதமனுடைய கதைகள் நிறைய வந்திருக்கின்றன. அந்த அவர்களுடைய கதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பாமல் இடக்கிட ஒளிபரப்ப வேண்டுமென்றால் உங்களுடைய கதையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வேலை எங்களுடைய வெப்சைட்டுக்கு எழுதி அனுப்பினால் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய கதை ஒளிபரப்பாகும். அந்த வேலையது ஒரு படித்து சுவைத்த உண்மை சம்பவம், ஒரு கண்கலங்க வைக்கின்ற ஒரு சம்பவம் தான். பத்ராபுரம் காந்தி பவனில் தனது சொந்த தாயை அழைத்து வந்து ஒப்படைத்த ஒரு மகனின் மனதை உருக்கும் வார்த்தைகள் தற்போது கேட்பவர்களின் கண்களையும் கலங்க செய்து வருகின்றது. தனது தாயை தன்னுடன் வைத்து பார்த்து கொள்ள வேண்டுமென்ற அளவில் ஆசை இருந்த போதிலும் முதுமை காரணமாக ஏற்பட்ட தீவிரமான உடல்நல பிரச்சனைகளால் அவரை தனியாக கவனித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் அந்த மகன் காந்தி பவனின் வாசலை தேடி வந்தார். எனக்கு என் அம்மா வேண்டாம் என்பதற்காக அல்ல, இங்கே என்னுடைய அம்மா பாதுகாப்பாக இருப்பார் என்ற நம்பிக்கையில்தான் அவரை நான் இங்கு கூட்டி வந்தேன். நீங்களே அம்மாவை உணவு ஊட்டி எல்லாம் செய்து இந்த வயது முதிர்ந்த காலத்திலே என் அம்மாவை நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் என் அம்மாவை நான் ஒப்படைக்கின்றேன் என்று கூறி கதறி எழுத அந்த மகனின் வலி பார்ப்பவர்களின் மனதையும் உருக்குவதாக இருந்தது. ஏனென்றால் வாழ்க்கை சூழ்நிலைகள் சில நேரங்களில் மனிதர்களை எந்த அளவுக்கு நிக்கதியாக்கி விடுகின்றன என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். காரணம், அவரும் ஒரு வயது முதிர்ந்தவர்தான். அவருக்கும் நிறைய குடும்ப பொறுப்புகள், ஏழ்மை நிலை, ஓடியோடி உழைக்கணும். அந்த வகையிலே தன்னுடைய தாயை பார்த்து கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலையிலே மனம் இல்லாமல் தன்னுடன் வைத்து பராமரிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த மகனை யாராலும் குறை சொல்ல முடியாது. இயன்ற காலமெல்லாம் தனது தாயை பொன்னே போல பார்த்து கொண்ட அந்த மகன் வேறு வழியின்றி தனது தாய்க்கு பாதுகாப்பான ஒரு நிழலை தேடி பிடித்திருக்கிறார். என் அம்மா இங்கு இருப்பதை விட உங்களிடம் இருப்பதுதான் மிக நல்லது. என் அம்மாவை விட்டு எனக்கு பிரிய மனம் இல்லை. பாலூட்டி சோரூட்டி என்னை படிக்க வைத்து அந்த நேரத்திலே என்னை கஷ்டப்பட்டு உழைத்து பார்த்த அந்த தாயை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் உங்களிடம் தருகின்றேன். என் அம்மாவை பார்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் எனக்கு முடியல. என் அம்மாவை உங்களிடம் ஒப்படைக்கக்குள்ள எனக்கு முடியல. என்னுடைய தாய் எனக்கு பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் சில, அதனால் தான் நான் என்னுடைய அம்மாவை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இறுதி வரை என் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். என் அம்மா உங்களிடம் இருப்பது மிகவும் நல்லது. அவரை அன்பாகவும் ஆதரவாகவும் பார்த்து கொள்ளுவீர்கள் என நம்பிக்கையில் நான் ஒப்படைக்கிறேன். பாசம் மிகுந்த அம்மா என்னை ஒருமுறை திரும்பி பார்த்தார். மகனே, என்னை அடிக்கடி வந்து பார்ப்பாயா? அவர் சொல்லும் அந்த வார்த்தைகள் என் மனது எவ்வளவோ வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டேன் அந்த நேரத்திலே. ஆனால் என்னுடைய அம்மாவுக்கு தெரியும் நான் இருந்த சூழ்நிலை, நான் பட்ட கஷ்டம் என் அம்மாவுக்கு தெரியும். அம்மா, வேறு வழியில்லை, உங்களை நான் இங்கு ஒப்படைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு, அது உங்களுக்கு தெரியும் அல்லவா அம்மா. நீங்கள் இங்கே இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க சந்தோஷமாக இருங்கள், நான் அடிக்கடி உங்களை வந்து பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு அதில் தாய்க்கு முன்னால் கதறி அழுத அந்த மகனின் சோகத்தை, அந்த கதறி அழுதலை பார்த்து அங்கே நின்றவர்களே திகைத்து போய்விட்டார்கள். இப்படியொரு தாய்க்கு இப்படியொரு மகனா? ஆனாலும் அவர் அந்த சூழ்நிலையில தான் அந்த தாயை வந்து அங்கு ஒப்படைத்தார். உண்மையில் உண்மைதான், ஒரு உண்மையான சம்பவம். நிச்சயமாக ஒரு வயதான தாய் அல்லது ஒரு தந்தையை பாதுகாக்க போராடும் இவர் போன்ற ஒரு தனி ஒருவருக்கு யாரால் முடியும் அந்த தாயை பார்ப்பதற்கு? அவர் யாரும் இல்லை என்ற அந்த காரணத்தினால் தானே தனி மனிதன் ஆனார். இது போன்ற முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் சில பேருக்கு ஏற்படுகிறது, அதுவும் பெற்றோர்களின் நலன் கருதி. சில பேர் வீடுகளிலே மருமகளுடைய கரைச்சல் தாங்காமல், வேறு சிலருடைய கரைச்சல் தாங்காமல் தாயை அங்கு ஒப்படைக்கிறார்கள். ஆனால் இந்த சகோதரனின் கதை அப்படியல்ல. அவரால் அந்த வயது முதிர்ந்த தாயை பார்க்க முடியாத சூழ்நிலையில் தான் அந்த அம்மாவை அங்கு கொண்டு சேர்த்திருக்கின்றார். அவர் அம்மாவுக்கு நன்மையைத்தானே செய்திருக்கிறார். என்ன, ஒரு கல்லெஞ்சம் படைத்தவராக அங்கு செல்லவில்லை, ஒரு தன் தாயை பத்திரமாக பார்த்து கொள்ளும் வேண்டிய ஒரு இடத்தில் தான் அந்த தாயை அங்கு சேர்த்திருக்கிறார். ஆனால் தெருவில் தாயை அந்த வீதிகளிலே வீசி செல்கின்ற பேரை நாங்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கின்றோம். உண்மையில் இது போன்றவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த மகனுக்கும் வாழ்த்துக்கள். என்ன, அவரை பார்க்க முடியாமல் அந்த ஒரு இதிலே காப்பகத்திலே ஒப்படைத்து அவர்களிடம் தன் அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதுவே ஒரு தாய் பிள்ளை மேல் வைத்திருக்கிற பாசம். நல்லது நேர்களே, சிறிய கதை என்றாலும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து ஆழம் நிறைந்த கதையாக இந்த கதை பார்க்கப்படுகிறது. ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள பாசம், அந்த தாயால் தாயும் பிள்ளையும் பிரிகிற நேரம் வேளையும் அந்த இடத்திலே அவர்கள் அந்த மனிதன் செய்த காரியம் எல்லாமே ஒரு நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படித்தான் கடைசியில் யாரும் இல்லைன்னு சொன்னால் தாயோ தகப்பனோ அனாதையாக்கப்படுவார்கள் தான். அதே போன்றான் இதுவும் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும். தன்னுடைய அம்மாவை பார்க்க யாரும் இல்லை என்ற ஒரு நிர்பந்தத்திலே அங்கு ஒப்படைக்கின்றார். சரி நேர்களே, நீங்களும் இதுக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 1 95 1 48 47 71. வாட்ஸ்அப் ஊடாக 0033 689 86 25 29. மைபர் ஊடாக 0033 680 74 27. இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுக்கு இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அந்த வயலே இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் யோகா, நான் ஊஜரி குணராஜ் அகதகிரேன்.
2: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: ஆம், நலமாக இருக்கிறோம் அம்மா, நன்றி.
1: அந்த கதையில அந்த வீட்டுல மேரேஜ் இல்ல போராடங்க, நீங்க கதையில வேற இல்ல.
2: ஆமாம், அவர் குடும்ப பாரம்பரியம்தான் சொல்லி இருக்கின்றார். அந்த அவருக்கும் குடும்ப பாரம்பரியம் சொல்ல முடியாது, அவரும் வயது முதிர்ந்தவர் தான். அப்ப சில விஷயங்களால தனிமையாக்கப்பட்டிருக்கிறார்.
1: அந்த என்ன காரணங்களும் சொல்லியே எல்லாரும் தாயில நல்ல உண்மையான பாசமா இருக்கிறார். தாஜி மகன் தெரிந்து கொண்டபடியா தாயில மனம் நோகமாண்டு மகன்லே அவர் என்ன பாசம் கூடும் கூடுமல்லாலும் கிடையாது. அந்த அந்த வாழ்க்கை அவருக்கு ஒரு நிறைவாக இருக்குன்னு.
2: ஆமா,
1: அப்ப அந்த மகன் ஒரு நல்ல ஒரு பாசமான அம்மாவால அம்மாவுக்கு சந்தோஷம் பிள்ளை இப்படி என்ன நல்ல பாசமா அப்படி கத்தி அலுவலகம் கேட்கவே இது இருக்குன்னு அவருக்கும் ஒரு பாச உணர்வு தண்ட மகிழ்ச்சி இருக்குன்னு தானே. தண்ட மகன் தண்ணில இவ்வளவு இதா இருக்கிறார், இவ்வளவு கஷ்டத்தையும் வந்து என்ன நல்ல பாதுகாப்பான இடத்துல அந்த விட்டுக்கிறாரு. அப்ப அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அதை வாசித்த உங்களுக்கு அந்த அடுத்த கவலையோட அந்த கதையை வாசித்த உங்களுக்கும் நம்பிக்கை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்களும் சரி கவலையான ஒரு கதை என்று நானும் இப்படி வருகிறேன் கேட்டுக்கொண்டு.
2: நன்றி அம்மா.
1: நன்றி
2: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சதீஷ் இருக்கிறேன்.
2: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? விஜயகாந்த்.
3: இந்த கதை எழுதிய விஜயகாந்துக்கும் கதை வசதி அறிந்து கொண்டு தாய் தாயுமான பற்றி தான் அந்த கதையை வந்து வந்து கொஞ்சம் போய் கொண்டது. அதுக்காக சில பேர் தாயை கைவிட்டு விடுவார், சில பேர் விட மாட்டார்கள்.
2: சந்தர்ப்ப சூழ்நிலை
3: என்ன பொறுத்தளவு கவலை. நாங்க இருக்க மட்டும் தந்தையை தாயை தந்தையின் தாயை நாங்கள் பார்த்துக் கொள்வது என்ன பொறுத்தளவில் வந்து நான் கூறுகின்றேன்.
2: நன்றி சதீஷ். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சோபி.
2: வணக்கம் மீனு, நலமா இருக்கிறீர்களா?
4: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நன்றி மீனா.
4: நன்றி சோபி. தொகுத்து வாங்கின சோபி அந்த கதை எழுதினதா சொன்னீங்க?
2: விஜயகாந்த், தாய் அந்த தமிழகத்தில்.
4: விஜயகாந்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்ல ஒரு தாயை பற்றி ஒரு கதை கதை வந்து சூப்பரா இருந்தது கேட்க. ஆனால் அவரும் என்ன முடியாது, தாயை யாருக்கும் தாயை கொண்டே இதை கொண்டே விடுறது விருப்பம் இல்லை வயது வளத்தில். ஆனால் அவருடைய சூழ்நிலையால பாவம் ஒன்றும் செய்யலாம தவித்தவுடைய அம்மா அம்மா இந்த நாருயிரே நானும் நீயும் ஒன்றும் ஓருயிரே மணியே கண்ணின் மணி அந்த பாட்டு எனக்கு நல்ல பிடிச்ச பாட்டு சோபி. உழைப்பாளி படத்துல நான் அந்த பாட்டை
2: சொல்றேன்.
4: அந்த பாட்டை பாடைகள் அந்த பாடகையும் மனம்
2: பண்ணிக்கும். நன்றி
4: சோபி.
2: நன்றி மீனா. நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 12:33 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காணும் நிகழ்ச்சியோடு. கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம் மதனா, நலமா இருக்கிறீர்களா?
1: இந்த கதை எழுதிய விஜயகாந்தக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதை தொகுத்து வழங்கிய உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் சொல்றேன். மண் என் திரைப்படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அந்த
0: அம்மா
1: அழைக்காத உயிர் இல்லையே, தாய் வருத்தமா இருக்கேக்க, அவற்ற பாசத்தையும் அவாட பாசத்தையும் அவற்ற பாசத்தையும் அந்த பாட்டு தான் அது.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபி, நான் இருக்கிறேன்.
0: வணக்கம் சித்ராக்கா, நலமா இருக்கிறீர்களா?
2: ஓம் சோபி, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம், நன்றி அக்கா.
2: சந்தோஷம், நீங்களும் நல்ல சுகமா இருக்க எல்லாம் இல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு.
0: நன்றி நன்றி.
2: விஜயகாந்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு,
0: ஓ
2: இதை திறம்பட வாசிச்ச உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, 300 நாள் சுமந்து முள்மேலே தவம் இருந்து வெற்றித்தான் பேர் வச்சாத்த அந்த பாடலை கேட்கிறேன் நினைக்கிறேன் சோபி.
0: ஓகே, நன்றி அக்கா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: இனிய மதிய வணக்கம் சோபிதா.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நலமா இருக்கிறீர்களா?
3: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமா சந்தோஷமா இருக்கிறோம் சோபிதா. நீங்களும் நலம் தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி
3: நன்றி நன்றி சோபிதா. கதையாசிரியரான ஆசிரியர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் அதை உயிர் கொடுத்து நீங்கள் அதற்கேத்தேத்த வகையில் நடிச்சு வாசித்தளித்து காட்டிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சோபிதா, நானும் ஒரு பாடல் எடுத்தேன். அது பொருந்ததும் என்னவோ தெரிய, அன்னைய போல் ஒரு தெய்வம் இல்லை, அது அந்த பாடலை கூறுகிறேன். ஆனா மீனா சொன்ன பாடலும் உண்மையிலே நல்லது. மீனா மனம் கலங்கியும் விட்டா அந்த பாடல் அந்த சொல்லும் போதே, அந்த பாடல் நல்லா தான் இருக்கிறது. நான் இந்த பாடல் சொல்றேன், நீங்கள் எது போடுகிறீங்களோ அதோட நாங்கள் இணைஞ்சு கொள்ளுறோம் சோபிதா.
0: ஓகே ஓகே,
3: நன்றி சோபிதா.
0: நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் ராணி சம்பந்தன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
4: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: அப்படியே நீங்க நல்ல சிறப்பா வாசித்தீர்கள், உண்மையான கருவை கொடுத்திருந்தீர்கள். அது வந்து நீங்க அந்த அம்மா அந்த இடம் பெறும்போது சாதுவா அழுது கூட விட்டுட்டீர்கள் போல இருக்குது. நீங்க வாசிக்கும் போது எனக்கு கூட அம்மாண்ட ஜோசனையில அழுக கூட வந்துட்டு, அவ்வளவுக்கு எப்பவுமே மறக்க முடியாத அம்மா தானே. அங்க இருக்கும்போது அந்த எங்களுக்கு அந்த வலி தெரியல, நாங்க இங்க விட்டுட்டு வந்தா போல இன்னும் கூடின வலியா இருக்குது, சரியான கவலையா இருக்குமே. அந்த இறுதி நேரத்துல கூட பாக்க முடியாமல் சரியான கவலையா இருக்குது. அந்த அந்த கதையை தந்த விஜயகாந்துக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது ஒரு அருமையான கதை தான். அவர் என்ன சூழ்நிலையில இருந்தாரோ தெரியல, சில உள்ள அவரும் ஒரு வெத்தக்காரனா இருக்கலாம், வயது போனவரா இருக்கலாம்,
0: காரணங்கள் குறிப்பிடவில்லை. அப்ப அவர் பாரமான அவருக்கு ஒரு பாரமான சூழ்நிலையில தான் அங்க உண்டை விட்டு,
4: அதான் யாரும் அம்மாவை விட்டுட்டு போக மாட்டார்கள், பார்க்காம போக மாட்டார்கள். ஆனால் இது ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்திருக்கிறபடியாத்தான் அதை விட்டுட்டு போயிருக்கிறார். ஆனா இருந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்கள் கூற வேணும். அருமையான கதை, நீங்கள் நிலன்னு வாசித்திருந்தீர்கள். இப்போ சென்ற வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து கண் டாக்டர்கிட்ட போனேன். அவ வந்து 4 தரம் ட்ரப் விட்டவா, அது இப்போ எனக்கு தெரியா தொண்டு இல்லான்னு வந்து கண்ணும் கிளேப பண்ணிட்டு, அந்த கிளேப் மாதிரி ஒட்டிட்டு, அது இப்போ தொண்டு இல்லாம அடைச்சு கொஞ்சம் குரலும் மாறி அப்படி வந்துட்டு. அப்ப நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பாடுறதுக்கும் இருந்தேன், ஆனா இயலாம போயிட்டு சேர்ந்து நான் போய் படுத்துட்டேன். என்னன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
0: அடுத்த நாள்
4: ஓ அதான் அது திடீரென்று மாத்திட்டு அந்த அந்த அந்த ட்ரப் வந்து அவன் சொன்னவா, சரியான ஸ்டாக் ஆனதுதான் விடுறேன், அரே வந்து உன்னை வந்து கூட்டிக் கொண்டு போவினோம்ண்டு அப்ப கார் ஓடக்கூடாதானே. அப்ப இந்த கணவர் தான் வெளியால கார்ல வந்து பாத்து கொண்டுவர். அப்ப அவ சொன்ன அப்படி கணவர் வெளியால நிக்கிறாருண்டு. அப்ப சரி என்று சொல்லி, ஆனா உண்மையா படி கூட தெரியல, அந்த விட்ட மறந்து சரியான ஸ்டாக் சோபிதா, ஓ சரியான ஸ்டாக் அவ அந்த கூட செக் பண்றதுக்காக விட்டுருக்குறா. ஆனா சொன்னவா ஏன்னா விட்டா சரியான கஷ்டமே இருக்கும் உனக்கு, அரையும் கூட வந்தா தான் நல்ல மட்டும்தான் சொல்லித்தான் முதலே சொல்லி விட்டவன். அப்ப அது இதா போயிட்டு இப்ப எனக்கு கதைக்கவும் இல்லாம இருக்கு. எல்லாம் அந்த சரியா நோவு இப்ப ஒரு டேப்லெட் போட்டேன் சில உள்ள கொஞ்சம் குறையுதோ தெரியல. அதான் சரி, நன்றி நன்றி சோபிதா.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 12:40 இந்த வேளையில் வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா அவர்களே, நான் திருமதி பாக்கியநாதன்.
0: ஆமாம், வணக்கம் திருமதி பாக்கியநாதன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓம் சோவிதா, நாங்களும் நலமா இருக்கிறோம். இந்த சோ கதையை கேட்டு கவலையா இருக்குது. அம்மாண்டா எல்லாருக்கும் புரிந்தானவர் தானே?
0: ஆமா ஆமா ஆமா,
1: அம்மா இல்லாதவர்களுக்கு இன்னும் கூட கவலைதான். சோவிதா, நீங்கள் இதை வடிக வாசித்தீங்கள், இதமாக கவலையோடு வாசித்தீங்கள். அதை எழுதிய விஜயகாந்த் அவர்களுக்கும் நம்பியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் போடுற பாட்டுல இருந்தா நாங்கள் உபயோகமா பண்ண சொல்ல சொல்ல நீங்க
2: இந்த
0: கதையும் கொஞ்சம் இதான கதை தான், எல்லோருக்கும் பிடித்த கதை தானே. அப்ப
2: மட்டுப்படி ஆரம்பித்தவரை நான் அந்த நேரம் நோய்க்கு அழைத்துக் கொண்டிருக்கேன். ரெண்டு மாறி மாறுவது கடைசி அதுல சில பிரச்சனை, இதுல கொஞ்ச நேரம் திருப்பி வளர்த்து இவ வந்து போயிருக்க, ராணிசம் வந்தா வந்து போயிருக்குல்ல தக்க நாமத்திடம் வந்து
0: விட்டாரு.
2: விஜயகாந்துக்கும், கதையை எழுதிய விஜயகாந்துக்கும் உங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டு கதை கோரிக்கணும் சோவிதா. ஆனா இவர் வந்து இவர மனநிலை எப்படி தெரியும் மறைந்திருக்கலாம். அவர் சொல்லுவா எனக்கு அடிக்கடி வந்து பாருண்டு, அவர் பார்த்தாரா இல்லையான்னு சொன்ன அந்த சொல்லு வந்திருந்தா இவரை பற்றி நாங்க அனுமானித்திருக்கலாம். இவர் நல்லவரா வேணுமென்றா உண்மையா தன்னால முடியாண்டு விட்டாரன்னு அந்த ஒரு சொல் இருந்திருந்தா சோவிதா, சரியா? இவர் வேற தன்னால பார்க்கல விட்டாரா இல்ல வேற எதுக்கா விட்டாரா அதை பற்றி அறிஞ்சிருக்கலாம் நாங்க. அந்த சொல் வராதபடியா
0: இல்ல, அவர் சொல்றது என்னன்னா தனக்கு முடியாத சூழ்நிலை தன்னால
2: சொல்லல சோவிதா. இவர் அந்த கடைசியில் அம்மா கேட்கிறாரு அடிக்கடி வந்து பாருண்டு. அவன் பார்த்தாரா இல்லையான்னு அதுதான் வேணும். அந்த அந்த துண்டு இருந்தால்தான் இந்த கதையை பற்றி அறிந்து கொள்ளலாம்.
0: சரி, அவர் வந்திருப்பார், அவ்வளவு பாசம் உள்ள ஒரு
2: தெரியல வந்தா இல்லையான்னு அந்த துண்டு வரவில்லை சோபிதா. வந்திருந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு மனைவி ஒவ்வொரு நாளும் தான் கொண்டு இதுல விட, அவர் சொல்லி விட, நான் கொண்டு வர விட மாட்டேன். ஒரு பிள்ளைய வைத்து பாக்குறேன், எழும்ப முடியாத நிலைமை அடுத்த படுக்கைதான். அரசாங்கமாக்கல துப்புரவு செய்யறதுக்கு எல்லாம் அங்க நிப்பாங்க, மாறி மாறி பிள்ளைகள் மாறி மாறி நிற்கும். அதோட ரெண்டு பேர் பண்ணுமா தூக்கிதுன்றதுக்கு, ரெண்டு பேர் குளிக்கலாம், அப்படி அந்த சாப்பிடலாம் சீத்தி தம்பி எல்லாம். அப்ப அவராலையும் பற்றி பாக்குறாங்க, அவ சொல்றான் நான் எப்படி கொண்டு ரெண்டு நான் சரிதான் அப்படி அவரே சொல்ற சிலர் அவரு சொல்றான்னு அந்த சொல்ல கேட்டு விடுறான் அப்படி சிலர் இருக்கிறார். ஆனா இவருக்கு என்ன நிலைமையே தெரியாது, இவருக்கு சுகம் இல்லை, கஷ்டம், அது இல்லாம பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அவருடைய நிலைமை அப்படின்னு சொன்னா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அந்த கடைசி அவர் சொல்லி இருந்திருந்தால் உண்மையா இவர் விட்டதுக்கு காரணம் இருக்கா இல்ல உண்மையா இவரால் முடியவில்லையா என்றது அறிந்திருக்கலாம். என்ன சொல்லுதா அந்த சொல்ல பார்த்திருப்பார், அது பார்த்து பார்த்திருப்பார், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா பார்த்தாரா போய் பார்த்தாரா இல்ல பார்த்திருக்கலாம், சொல்லு இல்லாம இருக்கலாம், அதான் அந்த சொல் வரவில்லை தானே. ஆனா உண்மையா கவலை கவலையான கதை தான், ஒரு உணர்ச்சியான கதை தான். பல கதைகள் இருக்கிற ஒன்று இல்ல, பல கதைகள் இருக்குன்றது. ஆனா அது அதே மட்டும் எனக்கு அதைத்தான் நான் யோசிச்சேன். அந்த அந்த அந்த சொல்லத்தான் கவலையான விஷயம் தான். ஆய கொண்டே விடைக்கலாம், அவர் அழுது ஒப்பாரி வச்சு அழுதுட்டு தான் வந்தார். என்ன கத்தியாலதான் திடுக்கிட்டு, அது அது வேற விஷயம். ஆனா எனக்கு இந்த சொல் வந்திருந்தால் என்ன, ஆனா போய் பார்த்தார பார்த்திருக்கத்தான் செய்து விட்டுருக்க மாட்டாங்க கத்தி அழுதபடியா. சிலவள அவருக்கு மனைவி இருந்து போவனா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அது சிலவள நடந்திருக்கு. அது அந்த துண்டு வந்திருந்தால் தான் சோவிதா எங்களால் அந்த கதையை அனுமானிக்க முடியும்.
0: ஆனால் அந்த கதையை பொறுத்தவரையில அந்த முடிவுகள், தொடக்கம், ஆரம்பம், அந்த இடையில் ஏற்பட்ட அந்த பாசம் எல்லாமே பார்க்க போனால், ஆனால் அவர் வந்து பார்த்திருப்பார். ஏன்னா கதையை முடிப்பதற்காக அவர்கள் அப்படியே சுருக்கமாக எழுதியிருக்கிறார், வந்து பார்த்திருப்பார். ஆமா,
2: அது பிரச்சனை இல்லை. என்னுடைய குறுக்கிடும் நான் இப்ப சொல்றேன் சோபிதா, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே வரும் பிறந்ததில்லை.
0: இந்த
2: பாடலுக்கு நான் கூறுவேன், நீங்க பார்த்து ஏதாவது புரிச்ச பார்த்து நீங்க வரியிலும் பார்க்கணும் தானே. அதுக்கடுத்த சில ஒன்று ரெண்டு வரி சரியா இருக்கும், அப்புறம் அங்கால மாறிவிடும். எங்களுக்கு அது புல் வரிய தெரியாதுனே, ஒன்று ஒன்று ரெண்டு வரியை வச்சுக்கொண்டா பாட்டு சொல்லுவேன். நீங்க சென்று எல்லாத்துலயும் அவனு மாதிரி பார்த்து இது பொருத்தம்ல அதை ஒளிபரப்புங்க. தொடர்ந்து இணைந்து உள்ளோம் சோபிதா, நன்றி வணக்கம்.
0: நன்றி பார்த்திவன், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் சோபி.
0: வணக்கம் வதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
3: நலமாகவே இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் மதனி, நன்றி.
3: உங்களுடைய அம்மாவை நினைக்கிறீங்களோ?
0: அப்பத்தானே, எப்படியோ அம்மா விவரந்தானே என்ன
3: கதையை கேட்டோட. அம்மா இருக்கிறாவோ?
0: ஆம் இருக்கிறா,
3: நலமுடன் இருக்கிற.
0: ஓ, நலமுடன் இருக்கிறார். இருந்தாலும் அப்பா இல்லாத இதுதானே, அவர்கள் ஒன்றா இருந்து எத்தனை வருடங்கள் வாழ்ந்தவர்கள் என்ன, இல்லாதன்ற போது மனசுல கொஞ்சம் கஷ்டம் கவலையில் தான்.
3: அப்படியே அம்மாவை நிலம் கேட்டு நீங்களும் நிலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்க அம்மாவோட இருக்கிறீங்க, நாங்க எங்களுக்கும் அம்மா இல்லை.
0: அப்படியா?
3: இப்ப என்னன்னு சொல்றது, நான் வந்து
0: எத்தனை வருடங்கள் வந்து நீ அம்மா பிரிந்து?
3: அம்மாதான் சொல்லுன்னா நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு மாசம் நான் எழுதின நான் கடிதம், அந்த கடிதம் எங்களுடைய அக்கா பிறகு வந்த இடத்த சொன்னா இந்த கடிதம் கிடைக்க அவ போய் சேர்ந்துட்டாண்டு.
0: அந்த காலத்துல கடிதம் மூலம் தானே பேச முடியும், கடிதம் வருமென்னு பார்த்து கொண்டே இருப்போம் என்ன வீட்டுல.
3: அது ஒரு கவலை தான், எல்லாத்தையும் நினைச்சு இது கவலையான கதை தான். என்னண்டா அவர் அந்த தனக்கு தன்னால எதற்காக பார்க்க முடியாம போனன்ற தகவல்களை இதுல இருக்கார், அவர் அறிய தந்திருக்கல. தந்திருந்தால் அப்படியான கதை என்னத்துக்காக ஒரு இது வந்திருக்கும், அவர் அந்த தகவல்களை தராமல் இல்லை, கொண்டே விட்டுட்டேன் சொல்லி. இப்ப அவற்ற நிலைமை என்னென்றால், அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளியா போனார் அவர். கொண்டே விட்டுட்டு வந்து கவலையோட தானே இருக்கிறார், அன்னையும் ஒரு
0: ஆலயம்னா.
3: அப்ப அதை விட்டுட்டு வந்து அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தார், எதற்காக கொண்டே விட்டேன்ன்றதை அவர் அதுல இருக்கா எங்களுக்கு அறிய தந்திருக்கலாம். தந்திருந்தா என்ன ஏதாண்டு நாங்களும் சூழ்நிலையை பார்த்து தான் இருக்கலாம். அதை நான் இப்ப அவர் ஒரு சிறந்த கிள்ளையா இருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், நாங்களும் அவருக்கு. ஆனா அந்த கதையை எழுதின விஜயகாந்துக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு, உங்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, நீங்க போடுற பாடலோட நான் இணைகிறேன் அண்ணா.
0: ஓகே,
3: அண்ணனோட கவிதை கவிதை அண்ணா.
0: நன்றி, நன்றி வதனி.
3: வணக்கம். நன்றி வணக்கம் சோபி.
0: நன்றி வணக்கம், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் சோபிதா. பிலோமினா.
0: வணக்கம் பிலோமினா, நலமா இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: ஓகே ஓகே சோபிதா, உடம்பெல்லாம் சோமோ?
0: ஓம்
4: சரி, உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க.
0: நன்றி.
4: கதை எழுதிய விஜயகாந்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, வாசித்தளித்த சோபிதாவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, கதை அம்மாண்டா எல்லாருக்கும் உடனே கண்ணீர் கசிய கதை தானே. இப்போ எப்பவுமே அந்த வயல என்ன பாட்டு கணக்க இருக்கு சோபிதா, நான் அதை எடுக்க இல்ல, நீங்க போடுற பாட்டு கூட நினைஞ்சு கொள்றேன். கதையில உண்மையில எந்த கருத்துப்படி சில வகையில விட வசதி குறைவா இருக்கலாம், அல்லது அத தூக்கி படிக்க இயலாம இருக்கலாம்.
0: அதுல பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு மிகவும் ஒரு பாரமான சூழ்நிலையில, அதாவது
4: பாரமான சூழ்நிலை என்று போட்டு சொன்னவர் அதுதான். இல்ல, வளமையா நடக்கிறது அதுதான். ஏலாம இருக்கு, தாங்களால தூக்க முடியாம தூக்கி பறிக்க இயலாம விட வசதி இல்லாம இருக்கிற இவை வந்து கொண்டே விடுறது இருக்குது அது. அப்ப சிலர் வந்து அத தப்பா நினைக்கிறவையும் இருக்கணும், அதுக்குதான் சொன்னா. சரியா சோபிதா, நன்றி சோபிதா.
0: நன்றி, நன்றி
4: நன்றி சோபிதா.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் ஜோபி, நலமா இருக்கிறீங்களா சோபி?
0: ஆம் நலமா இருக்கிறோம் சுமா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நாங்களும் நலமா இருக்கணும் சோபி, அதே போல நீங்களும் நலமா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கதவி ஒளியா விஷயாண்டுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து இந்த பாட்டு சொல்றேன். என்ன பெத்த ராசா படத்துல இருந்து, பெத்த மனசும் சுத்தத்திலும் சுத்தமாடா, இந்த பிள்ளை மனசும் பித்தத்திலும் பித்தமாடா.
0: இன்னொரு
5: பாட்டு இருக்க, வருது இல்ல, வலிச்சாலும் அம்மா துடிச்சாலும் அம்மா. அருகில் எஸ்பி சுப்ரமணியம் படித்த பாட்டு வந்து, அண்ணா போர் அடிக்கிற தேன்பால்ல முன்னுக்கு அம்மாண்டா மெரோணம் வருதில்ல, நீங்க வச்சிருக்கிற அந்த பாடணும். நன்றி கொள்றேன்.
0: ஓகே ஓகே, நன்றி சுபா.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: சரியாக 12:50 நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காணும் நிகழ்ச்சியோடு. கதைக்கொரு காணும் வெற்றிக்காக இந்த கதையை மக்கள் அனுப்பிய விஜயகாந்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்
1: கொண்டு,
0: இப்ப எல்லோரும் அம்மா மகன் அம்மா பிள்ளை பாசமான பாடல்களைத்தான் எடுத்து வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அது உண்மைதான். இந்த கதையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அம்மா பிள்ளையுடைய பாசம். ஆனால் அந்த அம்மா அந்த அம்மாவை அவர் கொண்டது அந்த ஒரு சில காரணங்களால் அந்த அம்மாவை அந்த சூழ்நிலையில் அங்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு மனவேதனையும் மன வலியும் அவருக்கு இருக்கிறது. இப்பொழுது அவர் தனிமையாக்கப்பட்டு இருக்கிறார். அவர் வந்து இப்போ அம்மாவை அங்கே விட்டு அப்புறம் இப்போ அம்மாவோடு தான் அங்கே இருந்தவர் என்று நாங்கள் இந்த கதையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் தனிமையில் தான் இப்பொழுதும் அவர் இருக்கின்றார். ஆனால் அப்போ அதுக்கேற்ற போல தானே நாங்கள் பாட்டு எடுக்கணும். இப்போ அம்மாவுக்கு நிறைய பாட்டுகள் இருக்கேன். அம்மா அந்த பாட்டு அம்மா பாசமுடைய பாட்டுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். அப்படி பாடல் இருந்தாலும் இப்பொழுது அவர் அந்த விட்டு சென்றது. இப்போ அம்மா அங்கே இருக்கிறார், இவர் இங்கே இருக்கிறார், ஒரு தனிமையாக்கப்பட்ட நிலையில். அப்போ அதுக்கேற்ற போல நீங்கள் பாடல் எடுக்கலாம். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். சரி, ஓடி வந்தீங்கள், பேச மறுக்கிறீர்கள். நேரம் சரியாக 12:51. இணைந்திருப்பது கதைக்குருகானம்
1: நிகழ்ச்சியோடு.
0: வணக்கம்.
2: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மீனா.
2: அவன் அது சிறகே இல்லாத பூங்குருவி வானத்தில் பறக்கின்றது. அந்த தாயை அவர் அங்க விட்டுட்டு தாயை அங்க விட்டு இங்கே அவர் சிறகு இல்லாம தவிக்கிறார் இல்லோ
0: அந்த பாடல் இல்லையா?
2: நன்றி.
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுவதி. நலமா இருக்கிறீர்களா?
3: ஓம் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேணும், கோரிக்க கூடாது. பைபிள்ல நின்றுதான் நீங்க 5-6 பேர் எடுத்துட்டீங்க.
0: பைபிள்ல யாரும் வரவே இல்ல. அப்படியே காட்டும். இப்ப நீங்க யாராவது நின்றால் யார் நிக்கிறீங்கன்னு காட்டும். வாட்ஸ்அப்ல காட்டாது. வாட்ஸ்அப்ல வரும் போது காட்டும். பிறகு ஒரு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஓமம் ஒரு 30 செகண்ட் போனால் அது அப்படியே அந்த ஸ்கிரீன் இருக்கு தானே, ஸ்கிரீன் வந்து பிளாக்கா வந்துடும். அந்த நார்மலுக்கு வந்துடும். ஆட்கள் இருக்கிறது போற தெரியும். அதனாலதான் சில பேர் வந்து அது போட்டினு தானேன்னு சில அறிவிப்பாளர்கள் என்ன செய்தா அது அவை அதுல இல்லையன்னுட்டு அவர்கள் எடுக்க ஆவிடுறது.
3: உள்ள
0: மாதிரியே வெறுமனியா
3: சொல்ல வேணும் போல இருந்தது
0: சொன்னால்
3: நானும் 5-6 கேள்விகள் வச்சிருந்த நான் இது கேட்கணும் ஒன்று வந்து பார்த்திவன் கேட்டார். அது இந்த முடிவு. அடுத்தது வந்து நான் கேட்க வேண்ட கேள்வி தான் பதனி கேட்டது. ஒன்றில் அவர் திருமணமானவரா அல்லது திருமணம் முடிக்கவில்லையா அல்லது மருமகள் பெண் ஜாதியின் வச்சு பார்க்க மாட்டோம் ஒன்றதுக்காண்டி கொண்டு வந்து அங்க விட்டார். இதென்னான ஒரு வரி அதில்
0: வரவில்லை.
3: முடியாமல் இருந்தபடியாத்தான் அவருக்கு பார்க்க இல்லாமலும் கொண்டு வந்து விட்டுருக்கலாம்.
0: நாங்கள் இப்ப எதையும் நாங்கள் சிந்திக்கலாம்.
3: அந்த மாதிரி சிந்திக்கலாம்.
0: ஆனால் இப்ப எங்களுக்கு அது ஒண்ணுமே தேவையில்லை. அவர் ஒரு மன ஒரு மகன். அவரும் ஒரு வயது முதிர்ந்தவர் தான். ஒரு மகன் வந்து தன்னுடைய தாயை பார்க்க முடியாத சூழ்நிலையில இப்படி ஒரு இதுல உணர்ந்து விட்டுட்டு தவிக்கிறார். ஆனால் அந்த தவிப்பு தாங்க முடியாத ஒரு தவிப்பாக தான் இருக்கிறது.
3: நல்ல கதையோடு சேர்ந்தது நல்ல இரக்கமா இருக்குது, உணர்வு பூர்வமா இருக்குது. இதை கேட்கிறவே தாய்மாரே இதன் வஞ்சீவனை செய்யறவே எல்லாரும் புரிந்து கொண்டு நடந்தா நல்லதுதான். ரோட்டு வழிய கொண்டே விட்டுட்டு போய் நம் இதெல்லாம் பெறத பாக்குற உண்மை போய் தெரியாது. அப்படி எல்லாம் இல்லாமல் அம்மாவோ அம்மா அப்பாவோ கடைசிவரையும் அவர்களை வைத்து ஒரு ஒரு இடத்துக்கு போகும் மட்டும் அவர்களை பராமரிக்க வேண்டியது பிள்ளைகளும் கடமை என்று நான் கூறிக்கொண்டு எனக்கு வந்து நான் சொல்ற பாடல் என்னென்றால், அம்மா அம்மா இந்த நார் உயிரே, நீ நானும் ஒரு ஒரே உயிர் போலதான் இருந்த நாங்கள் இண்டை கொண்டே உண்ண விடுறேன் என்று அந்த பாட்டை நான் எடுக்கிறேன்.
0: அந்த பாடலை எடுக்கிறீர்கள்.
3: ஓமோ
0: நன்றி.
3: உதற்கு உதர் உயிரா இருந்தவ என்ன செய்யறது, பார்க்க இல்லாத சூழ்நிலை கொண்டே விடத்தான் வேணும். இவரே யார் கொண்டே நீ விடுறதோ தெரியல, அதுகளை புற
0: யோசிப்பேன்.
3: நன்றி நன்றி. விஜயகாந்துக்கு நன்றி உறி, உங்களுக்கு மாசித்தடித்த உங்களுக்கு நன்றி உறி, விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சோவிதா,
0: நலமா இருக்கிறோம் சாரோ. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். கதை வாயிச்ச உங்களுக்கும் கதை எழுதிய விஜயகாந்தகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நானும் அந்த அம்மா அம்மா ஆறு உயிர் என்ற பாடலோட தான் நானும் இணைகிறேன்.
0: அம்மா அம்மா எந்த ஆறு உயிர் என்ற பாடலோட.

வந்திருக்கிறது. அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மா அம்மா இன்னும் ஆறு உயிரி, அம்மா 300 நாள் சுமந்து என்ற பாடல், மற்ற அன்னையை போல தெய்வம் இல்லை, தாயில் நான் இல்லை, அம்மா நீ சுமந்த பிள்ளை என்ற பாடல், மற்றும் பெத்த மனசு பித்த சுத்தத்திலும் சுத்தமிடா என்ற பாடல் என்ற பாடல்கள் வந்திருக்கிறது. ஆனால் இப்போ இந்த பாடலில் பார்க்கப்போனால் கூடுதலாக வந்த பாடல் அம்மா எந்த நாறு இரு என்ற பாடல். அந்த பாடல் வரிகளும் கொஞ்சம் நல்ல பாடல்களாக இருக்கிற இந்த பாடலை முதல் மீனா மகேசன் தெரிவு செய்தார். அடுத்தது குணநாயகி பசுபதி, அடுத்து சரோ. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பாடலை, அம்மாவுக்கான பாடல்களை தெரிவு செய்த அனைத்து நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு பாடலை கேட்போம்.

நல்லது நேர்களே, நல்லது நேர்களே, இந்த பாடல் இந்த கதைக்கு பொருத்தமானபடியால் இந்த பாடலை இந்த கதைக்கு பொருத்தமாக தெரிவு செய்திருந்தோம். அதற்காக மீனாவுக்கும் மற்றும் குணநாய் பசுபதி மற்றும் இறுதியாக சரோ இந்த பாடலை தெரிவு செய்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்ற பாடல்களை தெரிவு செய்த அனைத்து நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை மக்கள் எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: தீபிக சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தாலும் மரக்கறியண்டா அகத்தியில பூமாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டு மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: தொடர்புகளுக்கு சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayo 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
7: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
8: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சி கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்ன நேராக பிரதி மூலம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீனா மகேஸ்வரன் அவர்கள் தன்னை பற்றிய அறிமுகத்தோடு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த வகையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சரி மீனா எப்படி தன்னை பற்றி அறிமுகம் செய்திருக்கிறார் என்று பார்ப்போம். முதலில் கலையக உறவுகளுக்கு என்னுடைய அன்பான நேர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே பல தடவை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து எனக்கு பிடித்த பாடல்களை தெரிவு செய்திருக்கிறேன். எனக்கு நான் இன்று நேர் தெரிவு செய்வது அதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது கொண்டாட்டம் வரும்போது தான் அதுக்கு நினைத்து இன்று நேருக்காக பாடல்களை எழுப்பேன். அந்த வகையில் இதுவும் ஒன்று. என்னை பற்றிய சிறிய ஆர்வம், நான் இருபாலிய பிறப்பிடமாக கொண்டிருந்தேன். கடந்த 36 வருடமாக ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்றேன். எனது கணவர் எனது பிள்ளைகள் பேரப்பிள்ளை என்று வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய பொழுதுபோக்கை டிஆர்டி கேட்டல், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளல், நிகழ்ச்சி காக்கங்கள் எழுதி அனுப்புதல் என்பது என்னுடைய பொழுதுபோக்காகும். அந்த வகையிலே நான் நேரடியாகவே பாடலுக்குள் சொல்லுகின்றேன். எனக்கு பிடித்த முதலாவது பாடல் மரகத வள்ளிக்கு மணக்கோலம் என்ற பாடல். அன்புள்ள அப்பா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் என்னுடைய மகளுக்காக என்னுடைய கணவர் தெரிவு செய்திருக்கிற பாடல். எனது மகளின் திருமணத்தன்று இந்த பாடலை நான் பாட நினைத்து நான் பாடவில்லை. ஆனால் மீனாக்கு கூட அந்த பாடல் நினைவு இருக்கலாம். அதனால் இந்த பாடலை நினைத்து என்னுடைய மகளிற்காக நான் ஒரு சமர்ப்பணமாக இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடைய மகளின் திருமண நாளன்று இந்த பாடை கேட்டு மகள் ஆசைப்படுகிறேன் என்று எழுதியிருக்கும் மீனா மகேஸ்வரன் அவருடைய கணவர் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார். முதலாவது பாடலாக கேட்டு பார்ப்போம்.

நேரம் சரியாக ஒரு மணி 15 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து. அவர் தெரிவித்திருக்கும் இரண்டாவது பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற திருமண மலர்கள் தருமாயா என்ற பாடல். இந்த பாடலும் எனக்கு பிடித்த பாடல், என் மகளுக்கும் பிடித்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த பாடலையும் தருவீர்களான்னு கேட்டுக்கொள்கிறார் மீனா மகேசன் அவர்கள். இந்த பாடலை சுவர்ணலதா அவர்கள் மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார். எனக்கு சுவர்ணலதாவின் குரல் நன்றாக பிடிக்கும். அவர் பாடிய பாடல்களை நான் அதிகமாக விரும்பி கேட்பேன். அந்த வேலையை இசையமைத்திருக்க வித்யாசாகர் அவர்கள். இந்த இனிமையான பாடலையும் கேட்டு மகள் ஆசைப்பட்டு தெரிவு செய்திருக்கின்ற எழுதியிருக்கும் மீனா மகேசன் அவர்களுக்காக பெறும் இரண்டாவது பாடல்.

0: தமிழ் அல்ல.
1: நிலைய கலைஞர் நேரம் சரியாக 1:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியை இடமிட்டுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நிகழ்ச்சி அழகாக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து.

மகிழ்சன் அவர்கள் தெரிவித்ததற்கு மூன்றாவது பாடக மகளின் தெரிவிலே தெரிவு செய்திருக்கிற பாடல் ஒன்று கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல். இந்த பாடல் எனது மகளுக்கு விருப்பமான பாடல். இந்த பாடலை எனது மகள் தான் தெரிவு செய்திருக்கிறார். இந்த கவிதை வரிகள் இசை எல்லாமே என்னை கவர்ந்திருக்கிறபடியால் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறேன் என்று மகள் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பாடலை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளும் மீனாவுக்காகவும் அவருடைய மகளுக்காகவும் வரும் அடுத்த பாடல்.

നേരം ശരിയാക്കും 1:27 നിമിടങ്ങൾ. നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്നത് TRT തമിഴൊലി. തമിഴൊലിയിൽ ഇടംപെട്ടുകൊണ്ടിരിക്കും ഇന്ത്യൻ ഏർക്കാക മീന തെരുവിസതിർക്കും അടുത്ത പാടലாக காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல். இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ஆகவே இந்த பாடலை தெரிவு செய்ய எழுதியிருக்கு மீனா மகேசன் அவர்களுக்காக வரும் அடுத்த பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்று இன்றைய நிகழ்ச்சி அழகாக சிறப்பித்திருந்தவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள். அவருக்கு விடுத்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
0: இணையதளத்தின் வாயிலாக
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Galagonais Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு முதலில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஜனாதிபதி அனிருகுமார திசநாயக்கா தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 67வது அரச இலக்கிய விருது விழாவில் சாகித்யாத்னா உயரிய விருதினை தமிழ்மொழி பிரிவுக்காக கவிஞர் சோமசுந்தர பிள்ளை பத்மநாதனுக்கு ஜனாதிபதி வழங்கி வைத்தார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் இலங்கை இலக்கியத்துறையை தமது உன்னதமான படைப்புகளால் வளப்படுத்திய இலக்கியவாதிகளை கௌரவிக்கும் 67வது அரச இலக்கிய விருது விழா ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா தலைமையில் நேற்று கொழும்பு பண்டார் நாயக்கா சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலக்கிய படைப்பாளிகளுக்கு வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் சாகித்யத்ன உயரிய விருதினை தமிழ்மொழி பிரிவுக்காக கவிஞர் சோமசுந்தர பிள்ளை பத்மநாதன் பெற்றுக் கொண்டார். மேலும் சாயிரட்னா உயரிய விருதுகளை சிங்கள மொழி பிரிவில் பராக்கிரம கொடித்துவக்கு, ஆங்கில மொழி பிரிவில் பேராசிரியர் இ ஏ காமினி பொன்சேகா ஆகியோருக்கும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார். இந்த விருதுகளை ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா வழங்கி வைப்பதையும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் செனவி உடனிருப்பதையும் படங்களில் காணலாம். அரசாங்க பல்கலைக்கழக கல்வி முறையில் நிலவும் கடுமையான நெருக்கடிகளுக்கு தீர்வு கோரி பல்கலைக்கழக விரிவினர்கள் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது. விரிவுரையாளர்களுக்கான வெற்றிடங்கள் மற்றும் போதிய தகுதியுள்ள கல்விசார் பணியாளர்கள் இன்மை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த வாரமும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சங்கத்தின் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதத்த இலங்கசிங்க தெரிவித்துள்ளார். நிலவும் வளப்பற்றாக்குறை காரணமாக 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் உள்வாங்க முடியாத நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதை விட தற்போதுள்ள 17 பல்கலைக்கழகங்களின் தரத்தை பேணி பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஆட்சேர்ப்புக்கான வாக்குறுதிகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என அந்த சங்கத்தின் உதவி செயலாளர் அருண மணிநாயக்கா தெரிவித்துள்ளார். விரிவிரியாளர்களின் வெளிநாட்டு இடப்பெயர்வு காரணமாக பணிச்சுமை அதிகரித்துள்ளதாகவும் அரசாங்கத்தின் முறையான தலையீடு இன்மையே இந்த தீவிர நடவடிக்கைக்கு காரணம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம், ஆனால் அயல் நாடுகளை எப்போதுமே மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நண்பர்கள் மாறலாம், ஆனால் அயல் நாடுகள் மாறவே முடியாது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கையை இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பராக இந்தியா கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று இலங்கைக்கு வந்தடைந்தார். இந்த நிலையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற சமூகம் சார்ந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலங்கை எதிர்கொள்ளும் எந்த ஒரு நெருக்கடியின் போதும் இந்தியா தனது முழு பலத்துடன் இலங்கைக்கு துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். இந்தியாவின் நீண்டகால பாரம்பரியம் தனது அயல் நாடுகளை குடும்ப உறுப்பினர்களாக நடத்துவதுதான் என்று கூறிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வரலாற்று மற்றும் நாகரிக உறவுகளை கோடிட்டு காட்டினார். கடந்த காலங்களில் இலங்கை எதிர்கொண்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்தியா உறுதுணையாக நின்றதை அவர் நினைவு கொண்டார். எதிர்காலத்திலும் எந்தவொரு நெருக்கடியின் போதும் இலங்கை அரசுடன் இந்தியா முழு பலத்துடன் நிற்கும் என்று மீண்டும் உறுதிபட தெரிவித்தார். பாதுகாப்பு மற்றும் கடற்சார் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கு வந்துள்ள ராஜ்நாத் சிங் தனது இந்த பயணத்தின் போது இலங்கை தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். சுமார் 4 இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.
நாட்டுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று புதன்கிழமை கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி அன்னகுமாரி திசநாயக்காவை சந்தித்து கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இதன்போது முன்னெடுக்கப்பட்டன. இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் இந்த விஜயம் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய துறைசார் ஒத்துழைப்புகளை மேலும் ஆழமாக்கும் நோக்கில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மனித குலத்துக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்களுக்கு காரணமான பயங்கரவாத தடை சட்டத்தை அரசு நீக்க வேண்டும் என இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப. சத்தியலிங்கம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மோட்டார் வாகன திருத்த சட்டத்தின் கீழ் 2 ஒழுங்கு விதிகள் தொடர்பான பரிசீலனை விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 2 ஒழுங்கு விதிகள் பரிசீலிக்கப்படுகின்றன. இந்த 2 ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் எனது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நல்ல விடயங்கள் இந்த ஒழுங்கு விதிகளில் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் சராசரியாக ஒரு வருடத்துக்கு 8,000 தொடக்கம் 10,000 வீதி விபத்துகள் நடைபெறுவதாகவும் 2,500 மேற்பட்ட இறப்புகள் ஏற்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட இலங்கையிலே ஏற்படுகின்ற மொத்த இறப்புகளில் 2 வீதமானதாகும் என புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. வீதி விபத்துகளால் ஏற்படும் இறப்புகளில் 40 தொடக்க 45 வீதமானவர்கள் சிறுவர்களும் முதியோர்களுமாக இருக்கிறார்கள். மிகுதி 55 வீதமானவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினர் ஆவார். எனவே நாட்டுடைய பொருளாதாரத்திலே வீதி விபத்துகள் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வீதி விபத்துகளில் பாதசாரிகளும் இருசக்கர வாகனங்களிலே பயணிப்பவர்களும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பாதசாரிகள் கிட்டத்தட்ட 27 வீதமும் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துபவர்கள் 43 வீதமாகவும் உள்ளனர். அதாவது 70 வீதமானவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வயதினராவர். விபத்துக்களால் ஏற்பட்டு வரும் இறப்புகள் மற்றும் மிகவும் பாரதூரமான காயங்களுக்கு உட்பட்டவர்களிடையே வைத்திய செலவுக்காக 2021 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியின் 3.1%. ஆனால் அதே ஆண்டின் சுகாதார சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிதியானது மொத்த தேசிய உற்பத்தியின் 4.1%. ஆகவே நாட்டின் பொருளாதாரத்தின் பெரும் பகுதி வீதி விபத்துடன் தொடர்புடைய விடயங்களாக செலவாகின்றது. வீதி விபத்துகள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எமது நாட்டிலே பொது போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படாமல் இருப்பது அல்லது பொது போக்குவரத்து வசதிகள் மக்களுடைய போக்குவரத்து தேவையை ஈடு செய்ய முடியாமல் இருப்பதே முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து சட்ட திருத்தங்களை செய்வது மிகவும் அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஆசனப்பட்டி அணிவது சட்ட திருத்தத்தின் ஊடாக ஏற்கனவே கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் வாகன உரிமையாளர்கள் தம்மை தயார்படுத்துவதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தாலும் இம்மாதம் 19ஆம் தேதியுடன் அக்கால அவகாசம் நிறைவு பெறுகின்றது. அதிவேக நெடுஞ்சாலைகளிலே பயணிக்கின்ற அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சென்ற வாரம் நான் வவுனியாவிலிருந்து பேருந்தில் வரும்போது அதிவேக நெடுஞ்சாலையிலே பயணிக்கின்ற பேருந்தில் சட்டத்துக்கு மாறாக பயணிகளின் உயிரை மதிக்காது நின்று வரும் பயணிகளை கொண்டு வருகிறார்கள். நாங்கள் ஆசனத்திலே இருக்கிறவர்கள் பட்டியணிய வேண்டுமென்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிவேக நெடுஞ்சாலையிலே நின்று பிரயாணம் செய்யும் பயணிகளின் நிலை என்ன? நாங்கள் ஆசனத்திலே இருக்கிறவர்கள் பட்டியணிய வேண்டுமென்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிவேக நெடுஞ்சாலையிலே நின்று பிரயாணம் செய்யும் பயணிகளின் நிலை என்ன? இவ்விடயத்தில் உரிய கவனத்தை கோருகின்றேன். இந்த நிலைமை மாற வேண்டும். சட்டத்தை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை அமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கான சாரதி அனுமதி பத்திரம் எவ்வாறு வழங்கப்படுகிறது?
வாகன போக்குவரத்து நடக்காத இடத்தில் இருசக்கர வாகனத்தில் எட்டு போட்டு காட்டினால் அவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படுகிறது. வீதியில் ஓடி காட்ட தேவையில்லை. எட்டு போட்டு காட்டிவிட்டு வீதிக்கு வருபவர்கள் வீதியில் வாகனம் செலுத்தும் அனுபவம் இன்மையால் விபத்துக்களில் பாதிக்கப்படுகிறார்கள். இருசக்கர வாகன ஓட்ட உரிமத்தை பெற்றுக் கொள்வதற்கு வீதிகளிலே பயணித்து பயிற்சி பெறுவார்கள். ஆனால் இருசக்கர வாகனங்களால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கான ஏது நிலை ஏற்படலாம்? அவ்வாறே உளவு இயந்திரங்கள் மற்றும் லேண்ட் மாஸ்டர்களின் பின்புறத்தில் இரவில் ஒளிரும் பட்டிகள் பொருத்தப்படல் கட்டாயமாக்கப்படல் வேண்டும். அவ்வாறு செய்வதால் இரவு நேரத்திலே ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கலாம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையின் 63வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த 7ஆம் தேதி வரை ஜெனீவாவிலே நடைபெறுகிறது. இலங்கை தொடர்பான முன்னோட்டு அறிக்கையில் இலங்கையில் நிகழ்ந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விடயங்கள் அறிக்கையிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த அறிக்கையிலே மேற்படி விடயங்கள் தொடர்பாக அரசாங்கத்தால் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளில் முன்னேற்றமின்மை தொடரும் கெடுபிடிகள் தொடர்பாக விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு போர் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காமைக்கு எங்கள் கண்டனத்தையும் அதிருப்தியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக மேற்படி விடயங்களுக்கு தீர்வு காண்போம் என உத்தரவாதம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய தேர்தல் அறிக்கை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் இந்த விடயங்களிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த விடயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தாமல் இட்டு என்னுடைய அதிருப்தியை இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல நீங்கள் நாளை கொண்டு வருகின்ற ஒரு சட்டமூலம் தொடர்பாகவும் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது பாதுகாப்பு பணியாளர் தொகுதியினரின் தலைமை அதிகாரி சட்டமூலம் முப்படைகளையும் ஒருங்கிணைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்டதாகும். வியாழக்கிழமை பாராளுமன்றத்திலே அதை நீக்குவதற்காக சட்டமூலம் கொண்டு வருகிறீர்கள். அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சட்டம். ஏன் நீங்கள் அந்த சட்டமூலத்தை இல்லாமல் செய்கிறீர்கள் என்பதற்கு உங்களாலே கொடுக்கப்பட்ட விளக்கம் யாதெனில், பாதுகாப்பு செலவினங்களை குறைத்து எங்களுடைய நாட்டினுடைய ஏனி அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அந்த நிதியை பயன்படுத்துவதற்காக என சொல்லப்படுகிறது. ஆனால் நிதி மாத்திரமல்ல, நமது முக்கியமான பிரச்சனை எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த சட்டம் மூலம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் கருதுவதாக நான் நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் இந்த பிரதானியை நீக்குவது மாத்திரமில்லை, எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கருதுகின்ற நீங்கள் தயவு செய்து இந்த மிகவும் மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று கூறியுள்ளார். பல 1000 தாய்மார்களின் கண்களில் வந்த கண்ணீர் இன்று முக்கியமான ஒரு சிலரின் கண்ணிலே வருவதை காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. ஆம், எங்களுக்கு அதிலே சந்தோஷம் இல்லை. ஆனால் தனக்கென்று ஒரு விடயம் நடக்கும் போது அவர்களுக்கு மனதில் மனச்சாட்சி உறுத்த வேண்டும். எங்களாலே எத்தனை பேருடைய கண்களிலே கண்ணீர் வந்தது, அந்த கர்மா எங்களுக்கு வந்த துர்ப்பாக்கிய நிலையை தந்திருக்கிறது என மனம் வருந்தி திருந்த வேண்டும். ஆகவே இன்றைய சட்ட மூலத்திலே குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயங்களுக்கு எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். இந்த நாட்டின் பொருளாதாரத்திலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வீதி விபத்துக்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும். நமது மாகாணத்தின் வீதிகளிலே மிகவும் அதிகமான வாகனங்கள் செல்கின்றன. ஆனால் அன்றாதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரை 3 விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வசதிகள் தான் இருக்கின்றன. அதாவது 3 விபத்து சேவை பிரிவுகள் இருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாங்குளத்திலே ஒரு புனர்வாழ்வு வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. வீதி விபத்துகளிலே காயமடைகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் புனர்வாழ்வு அளிப்பதற்கும் முக்கியமான ஒரு நிலையமாக அது இருக்கின்றது. ஆனால் இன்று அந்த நிலையத்திலே ஆளணி பற்றாக்குறை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே இருக்கிற 5 பிரதான வைத்தியசாலைகளிலே வவுனியா வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலும் மட்டும்தான் விபத்து சேவை பிரிவுகள் இருக்கின்றன.
முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலே விபத்து சேவை பிரிவுகள் இல்லை. ஆகவே வீதி விபத்துகளால் நாட்டுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார நட்டத்தையும் உயிரிழப்புகளையும் குறைக்க வேண்டுமென்றால் சுகாதார சேவையிலே பாரிய முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. நான் கூறிய மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வைத்தியசாலைகளிலே எதிர்வரும் காலத்திலாவது விபத்து சேவை பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும். அதேபோல எங்களுடைய வவுனியா வைத்தியசாலையிலே விபத்து சேவை பிரிவு இருந்தாலும் கூட இன்று அங்கு ஒரே ஒரு மயக்கவியல் நிபுணர் தான் இருக்கிறார். பல்வேறு தரப்பினரும் பாவிக்கு மிகப்பெரிய வைத்தியசாலையில் ஒரே ஒரு மயக்கவியல் நிபுணர் தான் இருக்கிறார். அங்கிருக்கின்ற சிடி ஸ்கேன் மூலம் மிகவும் பழமையானது. ஆகவே விபத்துகளை குறைப்பதற்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கும் மேற்கூறிய விடயங்களிலே இந்த சபை கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் சீர்திருத்த செயல்பாடுகள் உள்நாட்டு பொறிமுறை அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியாக உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி சுமித் தசநாயக்கா மனிதுரிமைகள் பேரவையில் உரையாற்றுகையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். முக்கிய வழக்கு விசாரணைகளில் குறிப்பிட்டு கூறத்தக்க முன்னேற்றங்கள் எவையும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. ஜெனிவாவில் திங்கட்கிழமை ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடரில் செவ்வாய்க்கிழமை அமர்வின் போது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் தொடர்பில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் வோல்கர் டெர்கின் எழுத்து மூல அறிக்கை பிரதி உயர்ஸ்தானியர் அவா டபோவினால் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உறுப்பு நாடுகளின் பங்கேற்புடன் இடம்பெற்ற பொது விவாதத்தின் போது பிரிட்டன் தலைமையில் கனடா, மாலாவி, மொண்டெனிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா உள்ளிட்ட இனி அரசாணை நாடுகளின் சார்பில் உரையாற்றிய பிரிட்டன் பிரதிநிதி இலங்கையின் நிலைவரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் யுவஸ்தானிகரின் நியாயமான மதிப்பீட்டை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோன்று உள்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் மற்றும் உலகளாவிய நெருக்கடி உள்ளிட்ட சவால்களுக்கும் மத்தியிலும் சில விடயங்களில் இலங்கை அடைந்திருக்கும் நேர்மறையான முன்னேற்றத்தையும் அவர் பாராட்டினார். இருப்பினும் முக்கிய வழக்கு விசாரணைகளில் குறிப்பிட்டு கூறத்தக்க முன்னேற்றங்கள் எவையும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிரான கண்காணிப்புகள் தொடர்வதாக கரிசனை வெளிப்படுத்திய அவர் படையினர் வசமுள்ள காணிகள் இன்னமும் முழுமையாக விடுவிக்கப்படாமல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். எதிரும் ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா கலந்து கொள்ள மாட்டார். அதற்கு பதிலாக இலங்கையின் சார்பில் அமைச்சர் மட்டத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இதன்படி ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி செப்டம்பர் 28 அன்று நாட்டின் உரியை தாம் நிகழ்த்த உள்ளதாக விஜிதகேர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் விஜிதகேர செப்டம்பர் 26 அன்று நியூயார்க் புறப்பட உள்ளார். காவல்துறை கடமையுடன் தொடர்புடைய பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி கடந்த 3 ஆண்டுகளாக படுக்கையிலேயே வாழ்க்கையை கழித்து வரும் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதியம், விபத்து நஷ்ட ஈடு உள்ளிட்ட அனைத்து நிலுவை நன்மைகளையும் விரைவாக பெற்றுத் தருமாறு அவரது மனைவி காவல்துறை அதிபரிடம் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார். முரளை பகுதியில் அமைந்துள்ள காவல்துறை பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற காவல்துறை சார்ஜன்ட் பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த போதே குறித்த அதிகாரி விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் இறக்குமதி செய்யப்படவுள்ள 600 புதிய குளிர்சாதன பேருந்துகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபை வலுப்படுத்தப்படும். இலங்கை போக்குவரத்து சபையின் நிதியை பயன்படுத்தி மேலும் 200 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார்.
கடவத்தை மெட்ரோ டிப்போவின் உத்தியோகபூர்வ செயல்பாடுகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய அமைச்சர், மெட்ரோ பேருந்து சபையின் மொத்த எண்ணிக்கை இந்த மாதத்தில் 122 உயரும். மேலும் 50 பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவை மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நேற்று அந்த நாட்டின் 1000 மேற்பட்ட வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டு பெரும் தாமதத்தையும் ரத்து நடவடிக்கைகளையும் சந்தித்தன. இந்த நிலையில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் UL 503 வானூர்தி

காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கெபடி போல கொஸ்லந்த கொடவில் மற்றும் மாத்திரை ஆகிய காவல்துறை பிரிவுகளிலேயே இவ்விபத்துகள் பதிவாகியுள்ளன. வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதிவேக நெடுஞ்சாலை வீதிகளில் பயணிக்கும் சகல வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிதல் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமயமாக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயகா தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு எதிரான கையூட்டல் ஊழல் வழக்கில் தண்டனையை குறைத்து தருவதாக கூறி அவரது மனைவியிடம் 750,000 கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உதவியாளர் ஒருவர் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க போதரமை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கையூட்டல் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு முன்வைத்த விவரங்களை கருத்தில் கொண்டு இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த உம்னிதா சரத் சந்திரன் என்ற இந்திய பிரஜையின் உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புள்ளி பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. நீர்கொழும்பு மாநகர சபைக்கு உள்பட்ட பொது மயானத்தில் கடந்த 2ஆம் தேதி விசேட பாதுகாப்புடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான வழக்கு நேற்று நீர்கொழும்பு பிரதான நீதிவான் சிலானி பெரேரா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் 11 சந்தேக நபர்கள் நேற்று பெயரிடப்பட்டுள்ளனர். மேலும் இதுவரை 81 சந்தேக நபர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் 2200 வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதுடன் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டு அரசாங்க ஆய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள வழக்கு பொருட்களுக்கான அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. செவிப்புலன் வலுவிழந்த சமூகத்தினர் 119 அவசர அழைப்பு பிரிவுக்கு வாட்ஸ்அப் காணொலி அழைப்பு மூலம் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கும் புதிய சேவையை இலங்கை காவல்துறை அறிமுகப்படுத்துகின்றது. இதுவரை நாளை முதல் இந்த வசதியை காவல்துறையினர் அறிமுகப்படுத்துகின்றனர். இலங்கை காவல்துறையின் 160வது வருட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. செவிப்புலன் வலுவிழந்தோரின் பாதுகாப்பு மற்றும் வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. தன மல்வில கல்வலையாய பகுதியில் உள்ள வீடொன்றின் முற்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து அம்மாந்தொட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்திரக்கிரிய வலையக்கடை பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவின் திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிறவில போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலகக்குழு உறுப்பினருமான பழனி சிரான் குரோரியன் என்பவரின் முக்கிய சகாக்கள் 4 பேர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். புறக்கோட்டை காவல்துறை விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டக்குழி, கெசல் வத்தை, மாளிகா வத்தை மற்றும் கொட்டாஞ்சேரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் ஒன்றின் உறுப்பினரான கொண்ட ரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பிளைத்துவாய் விமானம் மூலம் அவர் இன்று காலை அவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது கொண்டார் ரஞ்சி ஜனவரி 9ஆம் தேதி துபாயில் கைது செய்யப்பட்டார். அவருடன் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளையும் துபாய் பாதுகாப்பு படையினர் தடுத்து வைத்திருந்தனர். ஆனால் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரால் இவர் தேடப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம், பள்ளிவாசல் பாடு மற்றும் நாவல்காடு கடற்கரை பகுதிகளில் சட்டபூர்வமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 280 கிலோகிராமும் அதிகமான பீடி இலை தொகுதிகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் இணைந்து செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை காவல்துறையின் பெயரை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட போலி விளம்பரங்கள் பேஸ்புக் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக இலங்கை காவல்துறை திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான விளம்பரங்கள் மற்றும் தகவல்கள் அதிகாரப்பூர்வமானவை அல்ல எனவும் பொதுமக்கள் இவற்றை கண்டு ஏமாற வேண்டாம் எனவும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். காவல்துறை தலைமையகத்தினால் விநியோகிக்கப்படும் காவல்துறை நற்சான்றிதழ்களை

0: வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் தரவுதள அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக அக்கணினி தொகுதி தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 8 மாவட்டங்கள் எல் நினோ நிகழ்வினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த 8 மாவட்டங்களில் உள்ள 36 பிரதேச செயலக பிரிவுகள் வறண்ட வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளன. எல் நினோ சூழலால் 47,368 குடும்பங்களை சேர்ந்த 1,54,167 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதன் தாக்கத்தால் 35 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி 40,945 குடும்பங்களைச் சேர்ந்த 1,32,748 பேருக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கு இணங்க மொனராகலை மாவட்டத்துக்கு அதிக அளவிலான குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான டெடன்ஸ் அதாவது தசை இறுக்க நோயை ஒழித்த நிலையை 10 ஆண்டுகளாக தக்க வைத்து கொண்டதற்கும் ஒரு தசாப்த காலமாக மலேரியா இல்லாத நிலையை தொடர்ந்து பேணி வருவதற்கும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனம் பாராட்டியுள்ளது. செப்டம்பர் 8 ஒரு குறிப்பில் பொது சுகாதாரம் மற்றும் நோய்களை ஒழிப்பதில் இலங்கை தொடர்ந்து காட்டி வரும் அர்ப்பணிப்பை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய அலுவலகம் பாராட்டியுள்ளது. இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்களை தரித்து நிற்பது தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளியுறவு அமைச்சகத்துக்கு தகவல் வழங்கியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். அந்தணர்களின் தலைமைத்துவமே இந்த மத பீடத்துக்கு சிறப்பானது என்றும் இதனை இந்து அமைப்புகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று புதன்கிழமை பக்திபூர்வமாக நடைபெற்றது. அதிகாலை முதல் நல்லூர் ஆலயத்தை சுற்றியுள்ள 4 வீதிகளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் நிரம்பி வழிந்தன. காலை 6:15 மணியளவில் வசந்த மண்டப பூஜைகள் நிகழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து காலை 7 மணியளவில் முருகப்பெருமான் பக்தர்களின் அரோகரா முழங்கல்களுக்கு மத்தியில் திருத்தேர்தல் இடம்பெற்றுள்ளது. தேரில் எழுந்தள்ளிய உற்சவ மூர்த்தி நிரந்த பவனி 4 வீதிகளிலும் சென்றபோது பக்தர்களின் அரோகரா என்று குரல் எழுப்பினார். வீதியின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கற்பூர சட்டி ஏந்தியும் மலர் தூவியும் இரதத்தில் எழுந்தள்ளிய நல்லூரானை தரிசித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் நூலகம் .com மற்றும் வாலே கோணசலம் இதில் பிஜி கேஷங்கரி. இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். அவர்களுடைய அனுசரணையை கேட்போம்.
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்காலொட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் VT கேஷ் அண்ட் கரி VT சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 Paris
3: VT Superstore Gare la Gonesse Sasselle
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாட்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58.
2: நேரம் சரியாக 2:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கரசனை வழங்குகிறார்கள் பரிசலாற்றப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி. கடந்த 21 நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையிலிருந்து நடைபெறுகின்ற தமிழக வெற்றிக்கழக ஆதரவு கட்சிகளின் 2வது ஆலோசனைக் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய இரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் போட்டியிடலாமா அல்லது புறக்கணிக்கலாமா என்பது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 15 பேர் பலியான விவகாரத்தில் நியாயமான விசாரணை வேண்டும் என காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி நேற்று வலியுறுத்தினார். டெல்லியில் முன்னாள் தலைமை செயலர் ராகேஷ் மேத்தா நொய்டாவில் உள்ள தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். 74 வயதான மேத்தா டெல்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்தின் பதவிக்காலத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமை செயலராக பணியாற்றினார். இவரது பதவிக்காலத்தில்தான் 2010 டெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. டெல்லியின் முக்கிய போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் குடிமை உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தியதில் மேத்தா முக்கிய பங்காற்றினார். டெல்லி அரசில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் டெல்லி மாநகராட்சியின் ஆணையாளராகவும் பணியாற்றியதாக அவரது முன்னாள் சக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மணிப்பூரைச் சேர்ந்த பாடகர் சோங்தம் விக்ரம் சிங் என்பவர் டெல்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு வெளியே திங்கட்கிழமை அதிகாலை அடித்து கொல்லப்பட்டார். டெல்லி அருகே கிலோஹரி கிராமத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மணிப்பூரைச் சேர்ந்த கிதார் மற்றும் மேற்கத்திய இசைக்கலைஞரான விக்ரம் சிங் வசித்து வருகிறார். அவரது குடியிருப்புக்கு அருகேயுள்ள கோட்டலில் பணிபுரியும் ஊழியர்களும் டெலிவரி நபர்களும் விக்ரம் சிங்கின் வீட்டுக்கு வெளியே அதிக சப்தத்துடன் பாடலை ஒலிக்கச் செய்து திங்கட்கிழமை அதிகாலை மது அருந்தியுள்ளார். இது தொடர்பாக மது அருந்தியவரிடம் விக்ரம் சிங் கேள்வி எழுப்பிய நிலையில் இருதரப்புக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஹோட்டல் ஊழியர்கள் இணைந்து தாக்கியதில் விக்ரம் சிங் படுகாயம் அடைந்தார். விக்ரம் சிங்கை மீட்டு அவரது மகன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் உயிர் விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள டெல்லி காவல்துறையினர் ஒரு மைனர் உட்பட 8 பேரை கைது செய்துள்ளனர். பாலியல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அறிதிறன் பேசி பயன்படுத்திய தொடர்பான வழக்கில் 2 நாட்களுக்கு காவல் விசாரணைக்கு முன்னால் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை கூறியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் நேற்று மறுத்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசு பணியில் சேர விளையாட்டுப் பிரிவின் கீழ் 1000 மேற்பட்ட போலி சான்றிதழ்களை வழங்கிய குற்றச்சாட்டில் 2 பேரை புனே காவல்துறை கைது செய்ததாக அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி அதிபர் புடின் வரும் 11 சந்தித்து பேச உள்ளதாகவும் அப்போது இந்தியாவுக்கு சுகோய் SU-57 5 தலைமுறை போர் விமானத்தை விற்பனை செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாகவும் ரஷ்ய அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் மின்சார வாகனங்களின் சில்லறை விற்பனை ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 52.9% அதிகரித்து 2,92,448 வாகனங்களாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் மொத்த வாகன விற்பனையில் மின்சார வாகனங்களின் பங்கு கடந்த ஆண்டு இருந்த 9.5% 12.3% அதிகரித்துள்ளதாக பெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியன்ஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய பாதுகாப்பான 6G வலையமைப்பு மேம்பாட்டு முன்னெடுப்பில் இந்தியா இணைந்ததாக அந்த நாட்டு வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தூய்மையான காற்று கொண்ட நகரங்களின் பட்டியலில் தமிழகத்தில் உள்ள திருச்சி சிறந்த தரநிலையை பெற்றுள்ளது. தலைநகரான சென்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் லாபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1,000 குறைந்து 1,13,160 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹125 குறைந்து 1 கிராம் ₹14,145 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹855 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலகச் செய்திகள். போலந்தில் ஒரு போராட்டம் அணிவகுத்தது மனிதர்கள் அல்ல, 30 இயந்திர மனித கருவிகள். அவை கொடிகள் ஏந்தின, முழக்கமிட்டன, செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தன. போராட்டத்துக்கு டிமோக்ரேஷியம் என்னும் இயக்கம் ஏற்பாடு செய்துள்ளது. அந்த இயக்கம் செயற்கை நுண்ணறிவும் இயந்திர மனித கருவிகளும் ஊழியர் அணியை எவ்வாறு பாதிக்கின்றன என்ற விவாதத்தை தொடங்க விரும்புகிறது. வேலை இடங்களை பாதுகாக்க வேண்டும், விதிகளுக்கான நேரம் இது என்று இயந்திர மனித கருவிகள் மின்னிலக்க விவகாரங்கள் அமைச்சுக்கு வெளியே ஆர்ப்பரித்தன. அறிவு சார்ந்த வேலைகளில் மனிதர்களுக்கு பதிலாக இயந்திர மனித கருவிகளும் செயற்கை நுண்ணறிவும் கொண்டு வரப்படலாம் என்பதை எடுத்து கூற விரும்பியதாக ஏற்பாட்டாளர்கள் கிரிகோர் ஸ்குலிஸ் தெரிவித்துள்ளார். ஊழியர்களை பாதுகாக்க விதிகளும் கட்டுப்பாடுகளும் இருப்பதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். வித்தியாசமான போராட்டம் கவனத்தை ஈர்க்கும் மட்டுமல்ல, இயந்திர மனித கருவிகளின் ஆற்றல்களை காட்டவும் அதன் மூலம் நிலைமை எவ்வளவு அக்கறைக்குரியது என்பதை உணர்த்தவும் அந்த முடிவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயண சேவைகள் தடைப்பட்டிருந்தன. ஹீத்ரோ, ஹெட்விக், மென்செஸ்டர், பர்மிங்காம் விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் நூற்றுக்கணக்கான விமான பயணங்கள் தாமதமடைந்தன. பிரிட்டன் நேரப்படி நேற்று மாலை 7:30 மணியளவில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள ரினோயர் அரும்பொருளகத்தில் 3 ஓவியங்கள் திருடப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலை 6 மணியளவில் திருடர்கள் அரும்பொருளகத்துக்குள் புகுந்தனர். அவர்கள் அங்கிருந்து 4 ஓவியங்களை கைப்பற்றினர். திருடர்களை கண்ட காவல்துறையினர் அவர்களை துரத்திச் சென்றனர். திருடர்கள் ஓர் ஓவியத்தை கீழே போட்டுவிட்டு மற்ற 3 ஓவியங்களுடன் தப்பிச் சென்றதாக தெரிய வருகிறது. புகழ்பெற்ற பிரெஞ்சு ஓவியர் பியர் அகஸ்ட் டென்வார் வாழ்ந்த மாளிகையில் அரும்பொருளகம் அமைந்துள்ளது. அங்கு ரென்மாரின் 13 ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 40 சிற்பங்கள், அறைக்கலன்கள், புகைப்படங்கள் உள்ளிட்டவையும் உள்ளன. திருடப்பட்ட 3 ஓவியங்கள் எவை என்ற தகவல் வெளியிடவில்லை. ரென்மாரின் சில மதிப்பு மிக்க படைப்புகள் பல பில்லியன் டாலர்களுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளன. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் பிரான்சின் புகழ்பெற்ற லூவர் அரும்பொருளகத்திலிருந்து 102 மில்லியன் டாலர் பெறுமானம் உள்ள நகைகள் திருடப்பட்டன. குறிப்பிடத்தக்கது, ஐக்பல் கோபுரம் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஐக்பல் கோபுரம், அதாவது ஈவல் டவர், மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஐக்பல் கோபுர ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று அது மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. வருகையாளர்கள் உள்ளே செல்வதை கண்டதாக AFP செய்தியாளர் தெரிவித்தார். தங்களிடையே வருகையின் போதே முடிந்தவரை பெண்கள் இல்லாதவாறு ஏற்பாடு செய்யுமாறு அந்த குழு கேட்டிருந்ததாகவும் ஐக்பல் கோபுரத்தை நிர்வகிக்கும் செட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட போச்சன்சி வாசி அசூர் புருஷோத்தம் சுவாமி நாராயண சன்ஸ்தா குழுவினர் மன்னிப்பு கேட்டுள்ளனர். தங்களுக்கு தெரிந்தவரை எந்த கட்டத்திலும் ஐக்பல் கோபுரத்துக்குள் செல்ல யாருக்கும் அனுமதி மறக்கப்படவில்லை என்று அது கூறியுள்ளது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமடைகிறது. பொம்பார்டியர் நிறுவனம் அமெரிக்காவில் விமானங்களை தயாரிக்கவிட்டால் அவற்றின் விற்பனையை நாட்டில் தடை செய்யப் போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். பொம்பார்டியர் கனடாவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனம். இருதரப்பு வர்த்தக விதிமுறைகள் நியாயமாக இல்லை என்று திரு டிரம்ப் ருத் சோசல் தளத்தில் சாடியினால் அமெரிக்கா வங்கிகளும் நிறுவனங்களும் நாட்டில் வர்த்தகம் செய்வதை கனடா தடுத்திருப்பதாக திரு டிரம்ப் குற்றம் சாட்டினார். அந்த காலம் முடிவடைந்து விட்டதாக அவர் கூறியுள்ளார். கனடா, ஐஸ்லாந்து உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் வரைபடத்தை டொனால்டு டிரம்ப் பதிவிட்டதால் புதிதாக ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. கனடா, குயின்ஸ்லாந்து, ஐஸ்லாந்து, மெக்சிகோ மற்றும் கரீபியன் தீவுகள் ஆகியவற்றை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டப்படுவது போன்ற ஒரு வரைபடத்தை அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்த வார இறுதியில் டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் சுமார் 100 செய்தி தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்த நிலையில் இந்த விசித்திரமான வரைபடமும் அந்த பதிவுகளில் அடங்கும். சவுதி அரேபியா மீது ஏமனின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று நடத்திய தீவிர வான்வழி தாக்குதல்களில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 73 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்கா அமைதி தூதர்களின் வருகைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுந்த பரஸ்பர வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா உக்ரைன் மீண்டும் தொடங்கியுள்ளன. உலகில் கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் பேர் பிறர் விடும் சிகரெட் புகையை நுகர்ந்திருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. அவர்களில் சிறு பிள்ளைகளும் அடங்குவர். அதன் விளைவாக 2023 ஆண்டு சுமார் 1.7 மில்லியன் பேர் இறந்தனர். தல்லான்சர் சஞ்சிகையில் வெளியிடப்பட்ட ஆய்வில் அந்த விவரங்கள் இடம்பெற்றன. அனைத்துலக அளவில் நோய் ஏற்படுவதற்கு புகையிலே முக்கிய காரணமாக உள்ளது. 2023 ஆண்டில் 767 மில்லியன் பிள்ளைகள் பிறர் விடும் சிகரெட் புகையை சுவாசித்தனர். பிறந்த குழந்தை முதல் 14 வரையுள்ள இளைஞர்கள் அவர்களில் அடங்குவர். மரணம், இதய நோய்கள், சுவாச பிரச்சனைகள் போன்ற சிக்கல்கள் அதனால் எழுந்துள்ளன. புகைப்பிடிப்பவருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் 2 வழிகளில் பாதிக்கப்படுகின்றனர். 1, எரியும் சிகரெட்டிலிருந்து கிளம்பும் புகை, மற்றொன்று புகைப்பிடிப்பவர் விடும் புகை என்று ஆய்வு கூறியுள்ளது. அதில் எரியும் சிகரெட்டிலிருந்து வெளியாகும் புகை அதிக அளவிலான நச்சுத்தன்மையை கொண்டது. பொது இடங்களிலும் வீடுகளிலும் இன்னும் கடுமையான புகையிலே கட்டுப்பாடுகளை கொண்டு வரும்படி அரசாங்கங்களை ஆய்வு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேசியாவில் அரசாங்க திட்டத்தின் கீழ் இலவச உணவு தயாரிக்கும் சுமார் 2000 சமையல் அறைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அந்த சமையல் அறைகள் செயல்பட சுகாதார அமைச்சிடம் பதிவு செய்து கட்டாய தூய்மை சுகாதார சான்றிதழ்களை பெற வேண்டும். அதை செய்ய தவறிய சமையல் அறைகளின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் மகளிர் அணியின் சுழல் பந்து வீராங்கனை நஸ்ரா சந்து T20 கிரிக்கெட்டில் புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இவருக்கு வயது 28. பாகிஸ்தான் ஆடவர் மகளிர் கிரிக்கெட் 20 வரலாற்றிலேயே மிகச்சிறந்த பந்து வீச்சு, அதாவது முதன் முறையாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளார். கஜகஸ்தானின் எலெனா ரைபாகினா US ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் நவோமி ஓசாக்காவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாந்தர் ஸ்வேஃப் காலிறுதிக்கு நேற்று முன்னேறினார். நடப்பு ஆண்டில் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் காலிறுதிக்கு முன்னேறிய ஒரே வீரராக அவர் பெருமை பெற்றார். சிறந்த கால்பந்து வீரருக்கு வழங்கப்படும் பேலந்தோர் விருதுக்கான பரிந்துரையில் இடம்பெற்றுள்ள 30 போட்டியாளர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் நாட்டில் கால்பந்துக்கென பிரத்யேகமாக வெளியாகும் மாத இதழின் சார்பாக பேலந்தேரர் விருது அளிக்கப்படுகிறது. அதில் பல வகைகளில் விருதுகள் அளிக்கப்படுகின்றன. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீடு கணுசனை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.10%, இந்திய பெறுமதியில் 110.80%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.33%, இந்திய பெறுமதியில் 95.20%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 406.24%, இந்திய பெறுமதியில் 117.81%, ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.55%, இந்திய பெறுமதியில் 129.07%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.37%, இந்திய பெறுமதியில் 69.13%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினுடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசில் ஆட்சேபில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, காலியல் கொனுசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை சுவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordre-Glaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதற்கோடு மோட்டை பூச்சியை, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 09-51-15-82 3 அல்லது 06-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 கனடா. தொடர்பு கொள்ள தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-07-928-2858
2: சுவிசிலே VTS Finance GmbH.
3: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
4: நேரம் சரியாக 2:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

முத்தாரம். இந்திய முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்திய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வெறும் பாடல்களாக காதல் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பிக்க வருகின்றார் மேரி மகதிரின் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேரி மகதிரின் அவர்கள் முத்தாரத்துக்காக காதல் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். காதல் என்ற சொல்லிலே ஆரம்பிக்கும் பாடலாக வெறும் முதலாவது பாடலாகும்.

നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്നത് ടി ആർ ടി തമിലൊലി. തമിലൊലിയിൽ ഇടംപെട്ടു കൊണ്ടിരുന്നത് മുത്താരം. ഇന്ത്യ മുത്താരം നിഴൽ ചലപ്പിച്ചു കൊണ്ടിരുന്നവർ. மேரி மக்தலீன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து அந்தமேலே இன்று பந்தயம் நிகழ்ச்சிக்காக இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்த பாடல்கள் பந்தய நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறது. அந்தமேலே நீங்களும் தொலைபேசி இலக்கங்களுக்கு, அதாவது எங்களுடைய அலுவலக தொலைபேசிக்கு அழைத்து பந்தய நிகழ்ச்சிக்காக இன்று இளையராஜாவின் பாடல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் பாடல்களை தெரிவு செய்து எங்களுக்கு அழையுங்கள். அந்த வகையிலே நாங்களும் உங்களுடைய பாடல் உங்களுடைய பெயரிலே எழுதி வைப்போம். குழுக்களின்படி மூன்று பேரை தெரிவு செய்து பாடல்களை ஒலிபரப்போம். அந்த வகையிலே இன்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார் சாரதி அவர்கள். இளையராஜா இசை அமைத்த பாடல்கள். அந்த வேலை மேரி மகதிலின் அவர்கள் முத்தாரத்துக்காக தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்

நிலைய கலை நேரம் சரியாக 2:47. நீங்கள் இணைந்திருப்பது முத்தாரம் நிகழ்ச்சியோடு.

முத்தாரின் நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக காதல் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார் மீரி மகதிரியின் அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் காதல் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் அடுத்த

நேரம் சரியாக 2:51. நீங்கள் இணைந்திருப்பது முத்தாரத்தோடு. இந்திய முத்தாரன் நிகழ்ச்சிக்காக மேரி மகதலின் அவர்கள் தெரிவித்திருக்கும் காதல் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் அடுத்த பாடலாக

நேரம் சரியாக 2:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இந்த முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக காதல் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேரி மகதிலின் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக சுவரில்லா சித்திரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அதற்கு முதல் இன்றைய பந்திய நிகழ்ச்சிக்காக இளையராஜா இசையமைத்த பாடல்களில் பந்திய நிகழ்ச்சிக்காக எதிர்பார்க்கின்றோம். நீங்களும் எங்களுடைய அலுவலக தொலைபேசிக்கு அழைத்து இளையராஜா இசையமைத்த இனிமையான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து தந்தால் குலுக்கல் முறை ஊடாக

ஒலித்த அந்த பாடலோட நிறைவு பெறுவது முத்தாரம். இந்த முத்தார நிகழ்ச்சிக்காக காதல் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் மேரி மகதலின் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முத்தாரத்தை செவிவழித்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: அரசு லாட்சியத்தில் ரோய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951158203 அல்லது 0669586161. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஸ் ஷாப்பலை ஷெரிமஹால்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவகைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பல பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604-707-1 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள் சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசர் 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
3: 7 8 9 8 வந்து 15 வருஷம் ஆ போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு வச்சோம்.
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்ல 5000 புரிஞ்சுருந்து இப்ப விஷயத்த போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
5: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
6: உனக்கு நல்ல சரித்திரமே.
7: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி

0: 생긴 바다.
1: ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய.
2: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி
3: செய்யப்பட்ட

0: அழகிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்கின்றேன். உங்களை சந்திக்கும் நேரத்தில் இங்கே மின்சாரத்தில் ஒரு சிறு கோளாறு ஏற்பட்டுவிட்டது. அதனால் சற்று கால தாமதமாக உங்களை
1: சந்திக்கின்றேன்.
0: இங்கே அருகில் உள்ள கடையில் ஏதோ வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக இரவு 8:30 மணிக்குத்தான் மின்சாரத்தை தாங்கள் 1/2 மணி நேரம் நிப்பாட்டுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 3 மணிக்கே நிப்பாட்டி விட்டார்கள். 3:10 இருந்தால்

அந்த வகையில் நாளிலும் நான் ரசித்த பாடலோடு உங்களை நாடி வருகின்றேன். சரி, ஒரு ரெண்டு பாட்டு கேட்கலாம் நினைக்கிறேன். பாபம், இந்த நான் ரசித்த பாடலில் இந்த பாடல்கள் எப்படி என்னை கவர்ந்திருக்கின்றது என்று நான் சொல்கின்ற அதே நேரத்தில் நீங்களும் உங்களை இந்த பாடல் கவர்ந்திருந்தால் வானிலையில் தொடர்பு கொண்டு எப்படி கவர்ந்திருக்கின்றது என்று என்னோடு உரையாடிக் கொள்ளுங்கள். அது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம். பாபம்,

0: பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் பஞ்சபூதம் பாடலை பாடினார்கள் ஜெயச்சந்திரன் வாணிஜெயராமம் இணைந்து. பாடலுக்கான இசை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார் சங்கர் கணேஷ். இந்த பாடலின் மூலம் நாங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் அடிக்கடி கேட்டு ரசித்த பாடல்கள். எங்கு சென்றாலும் வீதிகளில் செல்கின்ற பொழுது கூட இந்த பாடல்களை நாங்கள் ரசித்திருக்கின்றோம். மாலை நேரங்களிலும் காலை நேரங்களில் கூட, கூடுதலாக மாலை நேரங்களில், அதாவது பாடசாலை முடிந்து அடுத்த டியூஷனுக்கு செல்கின்ற நேரங்களிலெல்லாம் ஒவ்வொரு தேத்தனை கடைகளிலும் கூட இந்த பாடல்களை நாங்கள் ரசித்திருக்கின்றோம். அப்பொழுது இப்பொழுது கேட்கின்ற பொழுது அந்த நினைவுகள்தான் எங்களுக்கு வந்து போகின்றது. நிச்சயமாக ஒரு அழகான இசை, கிராமத்து இசையை கொடுத்திருக்கின்றார் சங்கர் கணேஷ். வானிலையில் வணக்கம்.
1: வணக்கம் அமிர்தன்.
0: வாருங்கோ. நலம் நலம். நீங்கள்?
1: சொல்லுங்க.
0: அவன் சந்தோஷமா இல்ல பாடி, நீங்க சொல்லிக்க ஒரு சோகம் மாதிரி தெரியுது.
1: அது சோகமா சொல்ல வேணும் போல தோன்றது.
0: ஐயோ,
1: காலம் நமக்கு ஒரு பாலம்.
0: ஆஹா, அடிக்கடி ரேடியோல கேட்டிருப்பீங்களே? முந்தி
1: முந்தி கேட்டவன், இப்ப இந்த பாட்டு ஒழிச்சதா எனக்கு தெரியல. முந்தி நாங்கள் அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த கூடுதலா இந்த ஸ்டேஷன் கடையில பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி கேட்க போடுற பாட்டுகள்லாம் கிடாது.
0: இல்லாட்டி டேப் ரெக்கார்ட்ல அதை படிக்கும். ரேடியோல அடின் டேப் ரெக்கார்ட்ல அந்த பெரிய டேப்ல சுத்தி கொண்டு படிக்கும்.
1: அந்த முள்ளில சுத்தி போட்டு படிப்பினா.
0: சரியான ராஜா நேட்ட கேட்க வேண்டிய
1: எனக்கப்பா, நாங்க நீங்க சில பாட்டுகள் இந்த போடாத பாட்டுகள் சொன்னா நாங்க எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட கேட்கிறாரா?
0: எல்லாம் இருக்கும். தொடர்ந்து எங்கட அமெரிக்க மன்னன் வந்து நிக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் அருள்மொழிச்சேவன். நலம் தானே ஐயா?
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
2: கமலவாணி சொன்னதுமே நீங்கள் கொன்றாத பாடல்களை புது பாடல்களை கொண்டா பழைய நாங்கள் இதுவரைகளால பாடல்கள் கொண்டால் அவ வந்து ராஜாங்க பாட்டு கேட்டிருக்கான். அது உண்மை உண்மை உண்மை. ஆனால் அது ஒரு மகிழ்ச்சி. என்னவாது உபல காலத்தில உள்ள பாடல்ல ஒருத்தர் கொன்றாத நீங்க கொன்ற நாங்கள் திருப்பி அதை கொன்றே ஒரு மகிழ்ச்சி.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
2: இந்த இறுதி பாடலும் நான் வானொலியை அனுப்பினேன், பிஸியா இருக்கின்றேன்.
0: இல்ல வானொலி கொஞ்சம் இடைக்க நின்றுட்டது, எலக்ட்ரிசிட்டி
2: பிரச்சனை. கேட்டுக்கொண்டே இருப்போம் ஐயா.
0: மூன்று பத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையால நின்றுட்டது. பக்கத்துல வேலை செய்யணும் நீ பாட்டி
2: விட்டுட்டாங்க.
0: இப்பதான் ஓகே ஆயிடுச்சு. நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜான, சந்திப்போம், வாழ்த்துக்கள். சரி, அவர் ராஜாவை தொடர்ந்து யார் ஒருவர் நிற்கின்றார். வணக்கம்.
3: அன்பு வணக்கம் அருள்மொழி சேவன். பொண்டி ரெண்டு விபி நாங்கள் நலம் நிகழ்ந்தமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டோம்.
0: நன்றி.
3: நான் பார்க்கவும் இல்லை இந்த பாட்டை என்றே தான் கேட்கிறேன். கேட்டிருக்கலாம் பாடல, நினைவில் இல்லை. ஸ்ரீகாந்த் இந்த படம் மட்டும் கேட்கின்றேன். ஜானகியும் பாடி இருக்கிறார்கள், சங்கர் கணேஷ் அமைச்சிருக்கிறார்கள். ஒரு டிங்கில இருக்க எம்எஸ் விஸ்வநாதன் என்று, ஆனா ஒரிஜினல் வாக்கல சங்கர் கணேஷ் என்றுதான்.
0: சங்கர் கணேஷ்
3: சங்கர் கணேஷ் தான் அமைச்சிருக்கிறார்கள். நல்லா இருக்கிறது பாடல். ஸ்ரீகாந்தோட நடிக்கிறார் என்று வடிவா தெரியல. திருப்பிய மாதிரியும் இருக்கிறது பார்ப்போம். போட்டு பார்த்தா தான் தெரியும். மீண்டும் அடுத்த பாடலை சந்திப்போம்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நான் ரசித்த பாடலில் இறுதி பாடல் என்று தான் நினைக்கின்றேன். பார்ப்போம்.

0: 1982 வெளிவந்த இந்த திரைப்படம் வசந்தத்தில் ஒரு நாள். இந்த திரைப்படத்தில் மெல்லிசம்மனுடைய அழகிய இசையில் பல பாடல்கள் இருக்கின்றது. அதிலும் இந்த பாடல் என்னை மிக மிக ஒரு கவர்ந்த பாடல் என்று சொல்லுங்கள். வித்தியாசமான இசையை கொடுத்திருக்கின்றார் MSV. இந்த காலப்பகுதியிலேயே அந்த கால இடைக்காலங்களில் வந்த அந்த பாடல்களில் நிறைய திரைப்படங்களிலே MSVயுடைய ஒரு மாறுபட்ட இசையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலத்தையும் அதே நேரத்தில் கர்நாடக இசைகள், அடுத்து கிராமிய இசைகள், இப்படியாக எல்லாவற்றையும் ஒரு கலப்பு கலவையாக கொடுத்த பல பாடல்களை நாம் பார்த்துருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடலும் ஒரு சற்று வித்தியாசமான இசையோடு தந்திருக்கின்றார். SP பாலசுப்ரமணியம் மற்றும் பாணிஜெயராம் அவர்கள் அழகாக பாடியிருக்கின்றார்கள். என்னை கவர்ந்த பாடல். அதே நேரத்தில் அந்த பாடலுடைய வரிகளும் மிக மிக அருமை. இந்த நேரத்தில் தொடர்பில் இருப்பவர்களை அழைத்துக் கொள்ளலாம். நேரம் நெருங்குகின்றது. வணக்கம். சொல்லுங்க.
1: என்னையா
0: அவனும் திட்டுறாங்க.
1: புகழ்ந்துட வேண்டும், உங்கள் காலடி தொடர்ந்துட வேண்டும். நல்ல வசனமான பாட்டு, நல்ல வசனம் உள்ள பாட்டு.
0: அடிக்கடி நடக்கிறேன் காலடி வடக்குதான் செருப்பும் கால் நிலத்தில்
1: நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். சரி, அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. கமலவாணி மன்னிச்சு கொள்ளுங்கள். வணக்கம்.
2: நல்லது,
0: சந்தோஷம்.

59 மடங்கு 4 மணி ஆகின்றது. உறவுகளை இன்றைய நேரத்தில் இன்றைய நாளில் கதம்பத்தில் ஏறக்குறைய 4:30 மணி அளவில் ஒரு சிறப்பு விருந்தினரை நான் அழைப்பதற்காக இருக்கின்றேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை பாரிஸின் புறநகர்பதி புபனியில் திரையிடப்பட இருக்கின்ற நஞ்சுதினி வீதியினுடைய இயக்குனர் தேவதாசன் அவர்கள் இன்றைய நாளில் தொடர்பில் வருகின்றார். அவரோடும் நீங்கள் அவர் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். ஒரு அழகான திரைப்படம். அதை பற்றி நாங்கள் பின்னர் பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது நேரம் நெருங்குகின்றது. என்னுடைய மனைக்கு ஒரு தடவை செய்துக்குள் நுழைந்து கொண்டு கதம்பத்தோடு அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். நீங்களும் தயாராக இருங்கள். அவருடைய செவியை கேட்பதற்கு, திரைப்படத்தை பார்ப்பதற்கும் தயாராக இருங்கள். அதை பற்றி பின்னர் பேசிக்கொள்ளலாம். நேரம் 4 மணி.

இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீ ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று புதன்கிழமை கொழும்பில் இடம்பெற்றிருக்கின்றது. புதிதாக பதவியேற்றுள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் வை ஜி ஹாசியாகும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையிலான ஒரு சுகமான சந்திப்பு இன்றைய நாளில் கொழும்பில் உள்ள மஹிந்த ராஜபக்சேவின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ள இந்திய அமைதிப்படையினரின் நினைவு தூணியில் கடமையின் பொழுது தனது உயிரினை தியாகம் செய்த படையினருக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார். இன்றைய நாளில் தேசிய விமான போக்குவரத்து நிறுவனமான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பதவி பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக பிபுல் மின்ஸ்ரா இன்று புதன்கிழமை முதல் உடன் அமலுக்கு வரும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. பாதுகாப்பு பணித் தொகுதியினரின் தலைமை அதிகாரி நீக்கல் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் இன்றைய நாளில் நிறைவேற்ற குறித்து சட்டம் மூலம் மீதான இரண்டாவது மதிப்பீடு விவாதம் முற்பகல் 11 மணி தொடக்கம் 5 மணி வரை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு இன்றி இது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக 2026 August 4 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அத்திகிரிய பகுதியில் நேற்றைய நாள் செவ்வாய்க்கிழமை இரவு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் சென்றிருந்த இனந்தெரியாத சந்தேக நபர்கள் இருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கின்றது. அத்திகிரிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கொடகம வீதியில் உள்ள உணவகம் ஒன்றிலேயே மேற்படி இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து செயற்பட்டால் பாராளுமன்ற நிலையில் கட்டளைகள் அமைக்க தண்டனை வழங்க நேரிடும் என குழுக்களின் பிரதி தலைவரான ஹேமலி வீரசிகர யாழ் மாவட்ட சோசியலிஸ்ட் குழு பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சனா ராமதானனை நோக்கி எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலம் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கின்றது. அதன்படி வடமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவனியா, குருநாகல், மனோரகலை மற்றும் அம்பாத்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து

அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் நினைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு பிணை கிடைக்காத வகையில் சட்டவிதிகள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்திருக்கின்றார். தெற்கு டெல்லியின் சத்யா நிகேதன் பகுதியில் 5 அடுக்கு கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்றும் நகராட்சி நிர்வாகம் சுற்றியுள்ள பழைய கட்டடங்களை ஆய்வு செய்து வருகின்றமையாக தெரிவிக்கப்படுகின்றது. முதலமைச்சர் விஜய் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செப்டம்பர் 10 அன்று லண்டன் பயணம் மேற்கொள்கின்றார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக செப்டம்பர் 15 தொடங்கப்பட இருந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டு செய்தி ஒன்று தெரிவித்திருக்கின்றது. கிழக்கு ஜெருசலேமில் உள்ள பிரித்தானியாவின் துணை தூதரகத்தினை 30 நாட்களுக்குள் மூடுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. காசா தொடர்பான பணிகளில் ஈடுபட்டுள்ள அமெரிக்காவை தளமாக கொண்ட பிரித்தானிய அதிகாரிகளால் ரமலாவில் பணியாற்றும் பிரித்தானிய ஊழியர்கள் 7 நாட்களுக்குள் அங்கிருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த தகவல் மேலும் தெரிவித்திருக்கின்றது. தெற்கு லெபனானில் உள்ள ஹருத் நகரின் புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சிவில் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. ஹெர்ப் ஜெத்தீப் நகரங்களை இணைக்கும் வீதியில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை இலக்கு வைத்தே இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த தகவல் மேலும் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் நவீனமான திறன்மிக்க ஆளில்லாத நீர்மூழ்கி உளவு கப்பலினை ஹோர்முஸ் நீரணியில் ஈரான் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நீர்மூழ்கி கப்பலானது மேல்தளத்திற்கு திரும்பாமல் 10 நாட்கள் வரை செயல்படக்கூடியது என்றும் 6000 மீட்டர் ஆழம் வரையில் மூழ்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அன்ட்லின் என்ற இணையதளம் தெரிவித்திருப்பது இங்கு கவனத்திற்குரியது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பட்ட மேற்கு கரை பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்க அல்லது கட்டுப்பாடுகள் கொண்டுவர பிரான்ஸ், பிரிட்டன், கனடா உள்ளிட்ட 12 நாடுகள் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் முழுவதும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு பிரான்ஸ் சுழற்சி முறையில் தலைமை தாங்கி நடத்தி வருகின்றது தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அந்த வகையில் உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நிலவரங்கள் குறித்து முக்கியமான விவாதங்கள் நடத்தப்படுவதாகவும் அந்த தகவல் மேலும் தெரிவித்திருக்கின்றது.

0: இத்துடன் மணிக்கூறு தடவையில் இடம்பெறும் நமது செய்தி தலைப்புகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர் நிகழ்ச்சியாக வானொலிகளில் கதம்பம், ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை அடுத்து.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
1: 07-8-920-5858. சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ்

0: நூற்றி தமிழின் இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலிகளில் கதம்பம் கதம்ப நிகழ்வோடு காத்திருக்கும் உறவுகள் அனைவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் தாயகத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயரை கண்டுபிடிப்பதாக அதே நேரத்தில் தாய்மொழியாம் தமிழ்மொழியில் இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கில் அல்லது எழுத்து வழக்கில் இருந்து அற்று போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் அவற்றை பற்றி அழகாக சுவாரஸ்யமாக பேசிக்கொள்வதாகவும் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே 4:30 மணி அளவில் ஒரு சிறப்பு விருந்தினரை இந்த நிகழ்வோடு இணைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பாரிஸின் புறநகர்பதியான புவனி திரையரங்கில் 2 காட்சிகளாக திரையிடப்பட இருக்கின்ற நஞ்சுதண்ணி வீதியினுடைய திரைப்பட இயக்குநர் தேவதாசன் அவர்களை இன்றைய நாளில் வானொலிகளில் வருகின்றார். பிரான்சில் இருந்தான் அவர் கதைக்கப் போகின்றார். அவர் கதை கேட்க நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்றோம். நீங்களும் அந்த திரைப்படத்துக்கு என்றால் வந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம், ஆனால் அந்த திரைப்படத்துக்கு தற்சமயமே முதல் காட்சிக்கான நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் நிறைந்து விட்டது. 2 காட்சிக்கான சீட்டுகள் மட்டுமே தற்சமயம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதனால் அதற்கும் முந்திக் கொள்ளுங்கள். அதை பற்றி பின்னர் விவரமாக பேசிக் கொள்கின்றேன். சிறிய பொழுது நிகழ்வுக்கு நுழைந்து கொள்ளலாம். ஒரு உறுப்பாக வாங்கோ விரைவாக கதைத்துக் கொள்வோம். ஒரு முதலில் ஒரு ஊரின் பெயரை தந்து கொள்கின்றேன். இது ஆறளத்தில் வருகின்ற ஒரு ஊர், ஆறளத்தில் வருகின்ற ஒரு ஊர். இதனுடைய முதல் உச்சரிப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு பனைமரமாக இருக்கட்டும் தென்னைமரமாக இருக்கட்டும், அதனுடைய உச்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே கீழிருந்து பார்க்க சொல்வோம். அது அந்த உச்சின்ற ஒரு பெயரை சொல்லி நாங்கள் சொல்வது வழக்கமாக இருக்கின்றது. கூடுதலாக தென்னை பனைகள் தான் இதை சொல்வார்கள், மற்ற மரங்களுக்கு இதை சொல்வது இல்லை. அப்படியாக இருக்கின்றது இந்த ஊரினுடைய முதல் உச்சரிப்பு. ஆனால் அதை விட இந்த ஊர் எங்கள் உறவுகளின் இரத்தத்தால் நனைந்த ஒரு ஊர் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். இறுதிக்கட்ட போர் காலத்தில் ஒரு இரத்தத்தால் இந்த மண் நனைந்த ஊரிய ஒரு ஊர் என்பதனையும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆரளத்தில் வருகின்றது. சரி, பண்டித தமிழ்ச்சொல் என்று பார்க்கின்ற பொழுது ஆனம் ஆவண்ண ரெண்டு சொல்லி நானா இன்னொரு கவருது ரெண்டு சொல்லி நானா இம்மன்ன ஆனனம். ஆனனம் என்றால் என்ன? எங்கள் ஒவ்வொருவரிடம் இருக்கின்றது, எங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது. சிறந்த நேரத்தில் வைகுனின் ஊடாக பத்மராணி அக்கா வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க. வணக்கம் சோமேதோ. ஓமாம், உங்களுக்கு தான் வணக்கம் சொன்னேன், பேரை சொல்லி சொல்றேன்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். சரி, ஜெனி காத்திருக்கின்றீர்கள், சொல்லுங்க. வணக்கம் ஜெனி. ஜெனி வாட்ஸ்அப் இன்னூடாக ஜெனி காத்திருக்கின்றார்.
2: நலமா இருக்கிறீங்களோ?
0: வணக்கம் வணக்கம், நலம் நலம். நீங்கள்?
2: நன்றி.
0: வர்ஜினியை தொடர்ந்து வானொலிகளில் வணக்கம்.
1: வணக்கம் அருணொழி, குணநாய் பசுவதி கதைக்கிறேன்.
0: வாங்கு வாங்கு வாங்கு, வெல்கம்.
1: நாங்களும் வந்து கொண்டிருக்கிறோம் அங்க நிலையத்துக்கு. வாங்கு வாங்கோண்டு அங்கேயில் வர வேணும்.
0: வானொலியில முறைக்கு வாங்க வாங்க வரவேற்கிறோம்.
1: ஊர் வந்து நாங்கள் உஜ்ஜிய பட்டு என்று சொல்றதானே, பட்டு பாகல் என்றால் நீங்க இந்த ஆக ரெண்டு தரவுதான் வந்து, நீங்க வேற ஒன்னும் தெரியலையே.
0: ஊருக்கா?
1: ஓ, ஒன்று ரெட்ட கிளறி ஏற்பட்டது,
0: மற்றது
1: வணக்கம். வணக்கம்.
0: ஓம் சொல்லுங்க.
1: நான் முகமண்டு சொல்றேன். முல்லைத்தீவு பக்கம் என்ன வட்டு
0: வாகன், அதுக்கெல்லாம் பெருமை நினைக்கிறேன். கிளிநொச்சி அங்கால முல்லைத்தீவு
1: அந்த ரோட்டு போல
0: இருக்கு.
1: இந்த
0: இடத்துக்கு அதுக்கு மேல சொல்லக்கூடாது. இந்த இடம் எல்லாருக்கும் மனதில் நிக்கிற ஒரு இடம். அப்ப இதுக்கு அக்கம் பக்கத்துல எந்த ஊர் இருக்குது, எந்த மாவட்டம், ஒன்றுமே
1: தேவையில்லை.
0: பட்டுவாகல் என்றது இறுதிக்கட்ட போரிலே இரத்தத்தை சுமந்த பூமி. அங்கால முள்ளி வாய்க்காலுக்கு ஒரு கொஞ்சம் முன்னுக்கா இருக்கிற ஒரு ஊர் தான் இது. அன்மித்த ஊர். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல திக்கம் நடா நினைக்கிறீங்க, சொல்லுங்க.
2: வணக்கம் அருமளித்தவர், நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம், நீங்கள்?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நானும் முதல் வந்த நேரலின் பதிலுடன் ஒத்து
0: போகின்றேன்.
2: எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா? ஒரு ஊருண்டு இடம் ஒன்று கேட்கறதுக்கு
0: சொல்லுங்க.
2: ஒரு மூன்றெழுத்து, மூன்றெழுத்துல உள்ள ஊருண்டு.
0: மூன்றெழுத்து?
2: ஆனால் முனராகல மாவட்டத்தில் இருக்கிற இடம். அப்போ அந்த மூன்றெழுத்தாண்டுதான் செலவு, அந்த அந்த எழுத்துக்களில் செலவு இல்லாமல் அதுக்கு கண்டுபிடிக்க இலகுவாக வேற செலவுகளை தாவேன். கஷ்டமாக இருந்தால் விட்டுட்டு தொடர்போம், நாள் சொல்லி பார்க்கட்டா?
0: சொல்லுங்க.
2: இந்த மூன்றெழுத்தில் முதல் எழுத்துக்கு முன் காணா வந்தால், காணாவை சேர்த்து அதை முதல் எழுத்தை நாங்கள் வாசித்தால் அதுக்கு குரங்கு என்று அர்த்தம் வரும். அதே போல இரண்டாவது எழுத்துக்கு முன்னுக்கு நாவண்ணா, நாக்குக்கு வர நாவண்ணாவை போட்டால் தொப்புள், இந்த கொப்புள் தொப்புள் என்று சொல்லுவோம், தொப்புள் என்று அர்த்தமாகும். மூன்றாவது எழுத்துக்கு முன்னுக்கு ஒரு எழுத்தை போட்டால் இது எங்களுக்கு 64 என்று சொல்லுகிறோம். மூன்று எழுத்து ஊர். ஆனால் இந்த ஊர் எங்களுடைய பசுபதி அவர்கள் அடிக்கடி வந்து சொல்லிட்டு இந்த ஊரை சொல்ல, இன்னும் ஒரு ஊரை சொல்லித்தான் இந்த ஊரை சொல்லி. இன்னும் கொஞ்சம் தரவை இலகுவாக்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி, வாழ்த்து.
2: நன்றி
0: நன்றி நன்றி. சரி, தேக்கம் நடன் அவர்கள் சொன்ன அந்த கேள்வியை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஜெயன் நடேசன் நினைக்கிறீங்க, சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம் அருள்வழித்தவர்.
0: வணக்கம் வணக்கம்.
3: எப்படி நலமா இருக்கிறீங்க?
0: நலம் நலம், நீங்கள்?
3: நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் அந்த முகாமண்டு இருந்தேன். மற்ற மட்டு வாகல் கிளிநொச்சி அந்த முள்ளிஜவளா முத்து முல்லைத்தீவு பக்கம் தான் நீ வெட்டு வாகல, அதுல எல்லாம் சரியான பிரச்சனை நடந்தது. இப்ப எல்லாம் அந்த வெள்ளப்பெருக்கில போக்குவரத்துக்கு எல்லாம் தடை
0: செய்யப்பட்டிருந்தாங்க. பிரச்சனைப்பட்டது.
3: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
3: திருப்பி சொல்லுங்க.
0: மூன்றெழுத்து ஊரண்டவர் மனோரகல மாவட்டம். ஆனால் அதுக்கு மேல அவர் சொன்ன தரவுகளை அவர் தான் சொல்ல வேணும். சரி, இந்த நேரத்தில் வானலகை வணக்கம்.
4: வணக்கம் மீண்டும் பிபி
0: சொல்லுங்க. வணக்கம்.
4: நானும் பட்டு வாகல் முகம் வந்து கூறிக்கொண்டு முனராகல் என்று சொன்னவரா?
0: ஆமா, முனராகல மாவட்டத்துல மூன்று எழுத்துல வார ஊர்.
4: சரி, அதை தேடிக்கொண்டுதான் பெறணும் என்றால் அவர் தரவுகள் சொன்னவர். எத்தனை மணிக்கு வாராரு நண்பர்? 4:30
0: 4:30 தேவதாசன் வானொலிகளில் வருவார்.
5: இருக்கிறோம்
0: இதுவரையில்.
5: என்னது
0: நீங்க நிலமோ?
5: கடைசியில சட்டம் உள்ளுக்கு போயிட்டு
0: நீங்க நிலமாண்டதுக்கு பதில் வேற இல்லை.
5: அடுத்த முறை போய்க்கு போய் பாருங்க.
0: வாழ்க்கையில்
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
6: வணக்கம்.
0: ஆஹா, வாங்க.
6: நலமோ?
0: நலம். நீங்கள்?
6: நாங்களும் நலமாக இருக்கிறோம். வேற என்ன சொல்லுங்க?
0: சிரிப்பழகி.
6: எப்படி தெரியும்?
0: இந்த குரல் தானே தெரியுது. புற என்ன?
6: ஆஹா, கண்ணாளங்களோட கதைக்கே இல்லை. அந்த வேண்டும் வேண்டும் பாடல் தான் இந்த காது கட்டினது. அது பதில் எனக்கு பிடிச்ச பாடல் உண்டு. அதுக்கு நம்பிக்கை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அந்த இப்ப அந்த முனராகல மாவட்டம் என்று சொன்னாரே அவர், அதை நானும் பிபிலி என்று
0: சொல்லுகிறேன்.
6: பிபிலி என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆறெழுத்து கொண்ட இடம் அதை நானும் பட்டுவாகல் என்று சொல்லிக்கொண்டு இந்த அனனம் அனனம் என்றால் அது பஞ்ச முகம் என்றும் ஒரு பொருள் இருக்குதாம்.
0: அது எனக்கு தெரியாது.
6: தெரியாதா?
0: இல்லை.
6: அந்த பஞ்சு அனனம் என்றால் அது அஞ்சு முகங்களை கொண்ட இறைவன் என்று இருக்காத. அதை நான் இப்ப அறிந்து தேடி அறிந்து கொண்டேன்.
0: கவனிக்க முடியல. பஞ்சமுகத்தை வச்சு என்ன செய்யறது?
6: அதுதான் அதைத்தான் நானும் யோசிச்சேன். ஒரு முகத்தை கண்டு பார்க்க முடியாண்டில்ல, சகிக்க முடியாமலே இருக்கிறது.
0: விளங்கி கொண்டா சரி.
6: நீங்க விளங்கி கொண்டிருக்கிறீங்க. நானும் பிரிஞ்சு
0: கொண்டேன். நன்றி.
6: அப்படி எல்லாத்துக்கும் குறிக்க வந்து வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வாழ்த்துக்கள்.
6: நன்றி. வணக்கம்.
0: இதுல ஜெனி இணைந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
6: வணக்கம்.
0: சொல்லுங்க. வாட்ஸ்அப்பினூடாக
7: வணக்கம். நானும் முகமும் பிபிலி என்று சொல்லி விடைபெறுகிறேன்.
0: நன்றி. நன்றி. நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். படம் கொஞ்சம் பெருசா தெரியல, சின்ன கிடக்குது.
7: சரி, ஓகே. படம் பார்த்து சொல்றேன்டா. வேணாம். உங்களுக்கு
0: படம் பார்த்து சொல்றேன்டா. வேணாம். இன்னும் கொஞ்சம் பெரிய படமா போடுங்க. பார்த்து சொல்லு.
7: குரலை வச்சு சொல்றேன்டா சொல்லுங்க.
0: குரல் கேட்ட குரலா இருக்கு எனக்கு உடனே தெரியுதுல்ல.
8: நன்றி
0: வணக்கம்.
4: வணக்கம். நானும் பிபிலி என்று கூறிக்கொண்டு இப்ப தடவா
0: சரி சொல்லுங்க. அப்புறம் நான் அவரை எடுத்துதான் எடுப்பேன். தேவதாசன் நாலரைக்கு சொல்லி கொடுங்க.
4: இது அஞ்சலத்தில் ஒரு ஊர், யாழ்ப்பாண மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இடம். பிற்பகுதி நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இடத்தை இப்படி கூறுவார்கள். இப்பகுதி நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இடத்தை இப்படி கூறுவார்கள். முதலாவது எழுத்தில் சிறு மாற்றம் செய்து, முதலாவது எழுத்தில் சிறு மாற்றம் செய்து தண்டுடன் சேர்த்தால் ஓர் இலக்கம் வரும். முதலாவது எழுத்தோட முதலாவதுல ஒரு சின்ன கீழோண்டு கீழாக கூட வேணும். அதை போட்டால் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தால் ஓர் இலக்கம் வரும். மூன்றாவது எழுத்து பிள்ளைகள் இதை அடம்பிடித்து இப்படி சாதிப்பார்கள், இதை இப்படி சாதிப்பார்கள், இப்படி இப்படி செய்து சாதிப்பார்கள். கட்டாயம் தங்களுக்கு சொல்லி ஒரு ஒற்றி இடத்துல வரும் அந்த மூன்றாவது இடத்தம். இப்போது கடைசி தரவு, இப்போது இந்த நிகழ்ச்சியில் என்ற கணக்கு சரியாக இருந்தால் இப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு சகோதரியின் ஊர் அஞ்சலத்தில் ஒரு ஊர், யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள, யாழ் மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இடம். இப்பகுதி நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இடத்தை இப்படி கூறுவர். முதலாவது எழுத்தில் சிறு மாற்றம் செய்து தண்டாவது எழுத்துடன் தண்டும் சேரும் போது ஓர் இலக்கம் வரும். மூன்றாவது எழுத்து பிள்ளைகள் அடம்பிடித்து இப்படியாக இதை செய்து தங்களுக்கு தேவையானதை பெறுவார்கள். ஆங்கிலத்தில் ஏன் என்று பொருள்படும். ஆங்கிலத்தில் ஏன் என்றதுக்கு ஆங்கிலத்தில் இப்படித்தான் சொல்வார்கள். சரியா?
0: ஓகே ஓகே, நன்றி, சந்திப்போம்.
4: இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு சகோதரியின் ஊர் இந்த ஊர்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஜியா நடேசன் நிக்கிறீங்களா? சொல்லுங்க.
7: வணக்கம். நீங்க நிக்க நிக்கிறேன்.
0: வணக்கம்.
9: வணக்கம். நானா?
0: ஓ, நீங்க தான்.
9: விபி கேட்ட ஊர் வந்து எழுவது
0: சொல்றேன்.
9: நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி.

0: நடான சொல்லுங்க விரைவாக.
1: நானும் எழுவை தீவின கூறுவேன். தற்போது பிபி சொன்னதுக்கு அடுத்தது பிபிலை என்பது சரியான பதில். அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள்.

கதண்டத்திற்கு அழைக்கின்ற உறவுகள் சற்று நேரம் பொறுத்திருந்து அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் எங்கே எங்கள் திரைப்பட இயக்குனர் ஒருவரை நான் வானொலிகளில் இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். இவ்வளவு ஒழிக்கின்ற இந்த திரைப்படம், இந்த பாடலுக்கான திரைப்படம் நஞ்சு தின்னி வீதி. இந்த நஞ்சு தின்னி வீதி திரைப்படமானது வரும் ஞாயிற்றுக்கிழமை பாரிஸின் புறநகர் பகுதியான பொபினி திரையரங்கிலே இரண்டு காட்சிகளாக காட்சி அளிக்க இருக்கின்றது. மாலை 5 மணிக்கு ஒரு காட்சியும், அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு ஒரு காட்சியுமாக. ஆனால் 5 மணி காட்சிக்கான அரங்கு இப்பொழுதே நிறைந்துவிட்டது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இதை பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திரைப்படத்துக்காக நிறையவே உழைத்திருக்கின்றார்கள் எம் அவர்கள். இங்கிருந்து அங்கு சென்று அங்கிருப்பவர்களையும் அணைத்து கொண்டு உழைத்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வானொலியில் அழைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் தேவதாசன் அவர்களை இப்பொழுது என்னோட தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் தேவதாசன். வணக்கம். வணக்கம் தேவதாசன், தொடர்பில் காத்திருக்கிறீங்கள்?

0: அவருடைய தொலைபேசி அழைப்பில் ஏற்பட்ட சிறு தடங்கள் காரணமாக மீண்டும் அவர் இணைந்து கொள்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்ளலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம் தேவதாசன்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்? நலம் நலம் நலம். சிறியொரு தொழில்நுட்ப கோளாறில் அந்த இணைப்புங்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, சொல்லிக் கொள்ளுங்கள். நஞ்சு தண்ணி வீதியை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் அறிவித்திருந்தேன். நிறைய உறவுகள் காத்திருந்தார்கள் உங்களுடைய குரலை கேட்பதற்கு. ஆனால் தொழில்நுட்பம் சற்று கை கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அது சரி வந்துவிட்டது. சரி, பேசிக்கொள்வோம் இப்பொழுது நஞ்சு தண்ணி வீதியை பற்றி. இந்த நஞ்சு தண்ணி வீதி, இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசி காணொலிகள் எல்லாம் விட்டுவிட்டோம். ஆனால் எங்களுடைய வானொலி உறவுகளுக்கு என்றுதான் பேசிக்கொள்கின்றோம். அந்த நஞ்சதின் வீதி கதை எப்படி உங்கள் மனதில் உருவானது?
1: என்னன்னு சொன்னால் வந்து இதுல விவரமா சொல்லணும் சொன்னால், நாங்கள் த்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லி மூன்று நண்பர்கள். அப்ப அதுல வந்து மூன்று நண்பர்களும் வந்து நாங்கள் இருக்க மூன்று மாதத்துக்கு ஒருக்கா வந்து எங்கேயாவது மூன்று நாள் மூன்று பேர் மூன்று மாதத்துக்கு ஒருக்க சுற்றுலா போவோம். சுற்றுலா போனால் வந்து பகல் முழுக்க சுற்றுலா செய்துட்டு இரவில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பேசுவோம். பொலிட்டிக் பேசுவோம், கலை பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம், பாடல்கள் பற்றி பேசுவோம். அப்படி பேசும்போது ஒரு நண்பர் சொன்னார், அவர் ஒரு திரையத்தில் வந்து மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆனால் அப்பாத்துறின்ற நண்பர், அவர் சொன்னார் வந்து சரி ஒரு வரையக்கில் ஆறாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்கப்பா, இரவில் வந்து நாங்கள் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப எனக்கு ஒரு நெடுநாளா ஒரு கதை உண்டு என்ற மனசுல இருந்தது. அந்த கதையை வந்து நான் ஸ்கிரிப்டா எழுதி கொண்டு அவர்களிடம் காட்டினேன். அப்ப பேசும்போது அவர்களுக்கு இதுவரைக்கும் பிடிச்சு போச்சு. அப்ப கட்ட அப்ப ஓகே, நாங்கள் அதை நிச்சயமா இந்த படமா செய்வோம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த நஞ்சு தண்ணி வீதி என்கிற ஒரு படத்துக்கான கருப்பொருள் உருவானது, உருவாகி அது சினிமாக வந்தது. ஆனா சினிமா படம் எடுக்கும் வரையும் எங்களுக்கு நஞ்சு தண்ணி வீதி என்கிற ஒரு பெயர் வந்து தென்படவில்லை. நாங்கள் நிறைய பேர்களை யோசிச்சாங்கள். படத்தினுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் வந்து சத்யன். அப்ப நாங்க சத்யன் என்று வைக்கலாமா யோசிச்சு எப்படின்னு போய்க்க, ஷூட் பண்ண போற இடத்துலதான் அந்த தெரு வந்து அந்த தெரு வீதிக்கு வந்து இந்த பெயர் போட்டிருந்தது. அது எங்களுக்கு அந்த அந்த வீதிக்குள்ளதான் கதைக்களமாக இருந்ததுனால வந்து நாங்கள் அந்த பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிச்சு மூன்று பேருக்கும். ஆகவே வந்து நாங்கள் மூன்று பேரும் வந்து அந்த அந்த பேரை தெரிவு செய்து நஞ்சு தண்ணி வீதி என்று சொல்லி ஒரு படத்தை உருவாக்கிட்டோம்.
0: இந்த நஞ்சு தண்ணி வீதி, இந்த ஊரின் அதாவது ரோட்டின் வீதியின் பெயரை நீங்கள் எந்த ஊரில் கண்டீர்கள்?
1: இது வந்து வடபகுதியில ஒரு தீவகத்துலதான் இருக்குது. அந்த படத்துல வந்து அந்த படத்தின பேர் வேற, வேலனை என்கிற ஒரு கிராமத்துலதான் இந்த பெயர் இருக்கு.
0: இந்த பெயர் ஊருக்கான அதாவது வீதிக்கான பெயர்,
1: வீதிக்கான பெயர்,
0: வீதிக்கான பெயர். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான பெயராக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இந்த ஈழத்து திரைப்படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அண்மை காலங்கள் கடந்த காலங்கள் என்று பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஒரு ஊரின் இருக்கின்ற வீதியின் பெயரை வைத்து வெளிவருகின்ற ஒரு திரைப்படம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கின்றது. நிச்சயமாக அப்படித்தான். வேறு மற்றதெல்லாம் வேறு புனை பெயர்கள் அப்படியாக வந்த திரைப்படங்கள் இது ஒன்று. சரி, அதற்கும் தற்கும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நஞ்சு தண்ணி வீதியினுடைய கதை சுருக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா.
1: கதையை நீங்கள் படத்தை நீங்கள் நேரில் வந்து பார்ப்பதுதான் சாலை சிறந்தது. கதையினுடைய கருவங்கிற போது இங்க வந்து ஒரு ஒரு அந்த அந்த கிராம ஒருவர் பெறுகிறார். அவருக்கு வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு கிட்டே ஆகுது, ஆனால் 30 வருஷத்துக்கு மேல. ஆனால் அவருக்கு பதிவிடத்துக்கான உரிமை கிடைக்கல, பதிவிட விசா கிடைக்கல. அப்ப அவருக்கு இப்பதான் கிடைக்குது. அது கிட்டத்தட்ட 25 ஆண்டு 2025 தான் அவருக்கு கிடைக்குதுன்னு வைவோம். அப்போ அவர் வந்து 26 தான் கிடைக்குது. அவர் வந்து அந்த விசா வந்த உடனே தன்னுடைய ஊருக்கு போறார். அப்ப ஊருக்கு போய் ஊரை பாக்குறார். அப்ப கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அந்த ஊரை பாக்கல, அந்த ஊரை அவருக்கான ஊருக்குமான உறவு, அந்த அந்த கிராமம், அந்த அவருடைய வாழ்க்கை, அவருடைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்து அங்க போன பிறகு வருது. அப்ப 40 வருஷத்துக்கு முந்தைய அவருடைய நினைவுகள் எப்படி இருந்திருக்கும், இப்ப எப்படி இருக்கு, இன்றைய சூழல் எப்படி இருக்குது, அதாவது யுத்தத்துக்கு பிறகான சூழல், அப்ப அந்த அந்த இரண்டையும் வச்சுதான் இந்த படம் வந்து பின்னப்பட்டிருக்கின்றது.
0: அழகா, நிச்சயமாக எல்லோருக்குமே ஒரு கனவுகள் இருக்கின்றது. அங்கு ஊரில் இருக்கின்ற இங்கு இருக்கின்ற பொழுது நான் ஊரில் அப்படி எப்படியெல்லாம் இருந்தேன் என்ற கனவுகள் நிறைய இருக்கின்றது. அப்படி போகின்ற பொழுது அவருக்கும் அந்த நினைவு இருக்கும். சரி, அந்த பாத்திரத்தை ஏற்றிருப்பவர் கூடுதலாக இந்த பிரான்ஸ் வாழ் மக்கள் அறிந்த ஒரு முகம், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் என்று இருக்கின்ற வாசுதேவன் அவர்கள். நிச்சயமாக அழகாக அதை அந்த அதாவது நாங்கள் அண்மையில் அந்த படத்தினுடைய சிறுபகுதியினை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தெரிந்தது அழகாக செய்திருக்கின்றார். அவை இப்பொழுது எங்களுடைய முகநூல் தளங்கள் எல்லாத்திலுமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யூடியூப் தளம் எல்லாத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நீங்கள் உங்களோட பார்த்துக்கொள்ளலாம். சரி, இந்த திரைப்படத்தின் கதையோட்டத்தோடு வருகின்ற வேறு ஏதாவது முக்கியமான அம்சம் ஏதாவது சொல்லிக்கொள்ளக்கூடியது?
1: கதையில வந்து இதுதான் சுருக்கம். நான் முழுக்கதையும் சொல்லிட்டு அந்த கதையில பாக்குறவர்களுக்கு அந்த சுவை இருக்காது இல்லையா? அப்ப அவர்கள் பேச வேணும், படத்தை பார்த்துவிட்டு படத்தை பற்றி விமர்சனங்கள் வைக்க வேணும், படத்தை பற்றி பேச வேண்டும். அவர்கள் நல்ல கட்டங்களை வந்து உரையாடுவதன் ஊடாகத்தான் சினிமா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும். ஏனென்றால் எங்களுடைய ஈழத்து சினிமா என்பதற்காக நாங்கள் எடுக்க வேண்டிய நோக்கமே அதுதான். இந்த ஈழத்து சினிமாவுக்கான ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். இப்ப நாம தமிழ்நாட்டு சினிமா மாதிரி அதே மாதிரி நாம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்றால் தமிழ்நாட்டுல வந்து நீண்ட காலமாக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு 30 வருஷம் யுத்தம் நடந்திருக்குது, அதுக்கு பிறகு தான் இப்ப மெல்ல மெல்லமா திரும்ப நாங்கள் அதை மேற்கொள்கிறோம். அப்ப எங்களுக்கான ஒரு அடையாளம் வேணும். இந்த ஒரு படத்தை பார்க்கிற போது ஓ, இது இலங்கை தமிழ் சினிமா, ஈழத்து தமிழ் சினிமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய ஈழத்து தமிழ் சினிமாவுக்கான ஒரு தகமையை, அதனுடைய ஒரு வடிவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய மொழி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பு, எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய தெருக்கள், எங்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ள இந்த படத்துக்குள்ள நாங்கள் காட்டுவதும் சரியான முறையில் கற்பனை அல்லாமல் ஒரு நிஜங்களை காட்டுவதன் ஊடாகத்தான் நாங்கள் வந்து எங்க உலகத்துல வந்து எங்களுடைய சினிமாவை நாங்கள் பதிவு செய்யலாம். அது வந்து எங்களுக்கு தெரியும், சிங்கள சினிமாவை நாங்கள் அதுல பார்க்கிற போது அது அதுல வந்து ஒரு தனித்துவம் இருக்கிறது. மலையாள சினிமாவை பார்க்கிற போது அதுல ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஈரானிய சினிமா, கொரியா சினிமான்ற சில நாடுகள் வந்து தங்களுடைய தனித்துவத்தை அவர்கள் பேணி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல ஈழத்து சினிமாவும் ஒரு தனித்துவமான ஒரு சினிமாவாக உருவாக்க வேண்டும். அதனுடைய கட்டமாக அதை மையத்துல வச்சுத்தான், அதை நோக்கத்துல வச்சுத்தான் நாங்கள் இந்த சினிமாவை உருவாக்கி இருக்கிறோம்.
0: சரி, இந்த திரைப்படத்தில் வருகின்ற ஊர்கள் எங்கெங்கு படமாக்கப்பட்டிருக்கின்றது?
1: மற்றது மாவட்டபுரத்துல ஷூட் பண்ணியிருக்கிறோம், யாழ்ப்பாண நகரத்துல ஷூட் பண்ணியிருக்கிறோம், கன்னியிலும் ஷூட் பண்ணிருக்கிறோம், மற்றது பிரான்சிலும் படம் துவங்குது. என்னன்னு சொன்னால் அவர் வந்து இங்க இருந்து வெளிக்கிறார் இல்லையா, அப்ப அதனால வந்து பிரான்சிலையும் ஷூட் பண்ணிருக்கோம்.
0: நிச்சயமாக அழகா
1: 95% காட்சிகள் வந்து அங்க ஈழத்துல எடுக்கப்பட்டிருக்கு.
0: இவ்வளவு இந்த பாடலை சற்று

0: பாடலை முதல் அடியை நான் ஒளிபரப்ப இருக்கின்றேன். பாடலுக்கான குரல் வடிவம், இசை வடிவம் எல்லாமே கொடுத்திருக்கின்றார் ஸ்ரீ நிர்மலன் தாயத்திலிருந்து. எழுத்து வடிவத்தை கொடுத்திருக்கின்றார் கவிஞர் கருணாகரன் அவர்கள். அவர் நிறையவே கவிதைகளை எழுதியவர் கருணாகரன். இதெல்லாம் அழகாக கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் எடிட்டிங் ஒரு முக்கியமான விடயம். அது இப்பொழுது பிரான்சில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நண்பர் துலபன் அதனை செய்து கொண்டிருக்கின்றார். துலபன் திரைப்படத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்கின்றார். அழகாக இருக்கின்றதான இது ஒரு பார்க்க வேண்டிய படம், எல்லோரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இப்படியாக துலபன் திரைப்படத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்கின்றார் எனக்கு. அதனால் என்னென்னே நிறைய சொல்லி கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும். நாங்களும் சின்ன சின்ன கட்டத்தை தான் பார்த்துருக்கிறோம் இல்லையே, நம் முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் சொல்வதை விட துலபன் சொன்னதை வச்சுத்தான் இந்த படம் இப்படி இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை எந்த மனசில் கூட கொண்டு வந்திருக்குது. இனிய படங்களையும் பார்க்க நிறைய ஆர்வத்தை. என்ற அவர் ஒரு எடிட்டர் என்பது ஒரு இன்ஜிஞ்சியாக அதை திரைப்படத்தை ரசித்து ரசித்தான் எடிட் பண்ணுவார். அப்போ எடிட் பண்ணுன்ற பொழுது ஒவ்வொரு காட்சியும் அவருடைய மனங்களில் பதியும், அந்த இசை பதியும், சொல்லு பதியும். அப்படி என்கின்ற பொழுது அவருடைய எண்ணம் அந்த ஏற்கனவே துலபன் இந்த திரைப்படத்துறையிலே நிறைய அனுபவம் உள்ளவர் எடிட்டிங் துறையில். அப்போ சொல்கின்ற பொழுது அந்த என் மனசில் இப்போ கிட்டத்தட்ட நேற்றும் இதை பற்றி காய்ச்சிருக்கணும், முன்றைய காலையும் இதை பற்றி காய்ச்சவர். அப்போ நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கிறார். ஆவல் கூட வருகிறது. அதனால் உறவுகளை நிறைய இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கணும். தேவதாசன் இங்கே நிற்கிறார். அதை விட பாத்திர படைப்பினை தந்திருக்கின்றார் எங்களுடைய பிரான்ஸ் மண்ணிலே. நீங்கள் எல்லோரும் அடிக்கடி அறிந்து பார்த்த முகம் லாச்சப்பிலில் கூட அதிகமாக கண்டிருப்பீர்கள். மொழிபெயர்ப்பாளராக, கவிஞராக எழுத்து, அதே நேரத்தில் பிரான்சினுடைய வரலாற்றினை நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் வாசுதேவன் அவர்கள். அப்படியாக அவருடைய ஒரு அவருடைய பக்கம் என்பது அது மறுபக்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் மட்டுமல்ல, திரைப்படத்தோடு வாழ்ந்திருப்பதாக எனக்கு தெரிகின்றது. அதை விட ஒரு புதுமுக நட்சத்திரம், பெண் நட்சத்திரம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கொள்ளுங்கள் தேவதாசன்.
1: ஓ ஓ வணக்கம். என்ன சொன்னால் வந்து நாங்கள் எங்களுக்கு பல நடிகர்கள், கிட்டத்தட்ட ஒரு 21 நடிகர்கள் தான் எங்களை படத்தில் இருக்கணும். அதுல வந்து முக்கிய பாத்திரம் வந்து வகித்தது வந்து திரீனான்ற ஒரு பிள்ளை. அவ வந்து யூனிவர்சிட்டியில வந்து ராமாட்டிக் படிச்சவ, அதாவது நாடக பட்டறையில் இருந்து அந்த வகையான படிப்பு படிச்சு அவ இந்தியாவிலும் அதை பற்றிய கல்வியை தொடர்ந்து படிச்சவ. அவ இந்த படத்துல ஒரு பிரதான பாத்திரத்தை ஏற்றி நடிக்கிறோம். உண்மையில வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எங்களுக்கு ஒரு திறமையான நடிக்க கிடைப்பாண்டு அவ அந்த பாத்திரத்தோட வாழ்ந்திருக்கிறா. நீங்கள் படத்தை பார்க்கும் போது மற்ற குழந்தை நட்சத்திரம் வந்து எங்களுக்கு தேடிக்கணும் தெரிஞ்சோம். எங்களுக்கு குழந்தை நட்சத்திரமும் ஒரு அழகான ஒரு குழந்தை எங்களுக்கு கிடைச்சது. அந்த பாத்திரத்துக்கு ஏற்ப அந்த குழந்தை தேவைப்பட்டது எங்களுக்கு. அந்த பாத்திரத்துக்குரிய குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தை மிக ஒத்துழைப்பு, நல்ல அழகாக எங்களை செய்து வந்துச்சு. மற்றது நிர்மலன் இசையமைப்பு வந்து மிக முக்கியமானது என்று சொன்னால் வந்து நாங்கள் கனவேற தேடிக்கொண்டிருந்தோம். அப்ப ஈழத்துலதான் தேட வேணும், நாங்கள் வேற எங்கேயுமே தேட முடியாது. எங்களுடைய மண்ணில் இருந்துதான் எல்லாரும் உருவாக்கப்பட வேணும். கமராமன், அதாவது ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் என்று முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து எங்களுடைய மண்ணில் இருந்தான் எடுத்து தெரிவு செய்தோம். அப்ப இந்த இசையமைப்பாளரும் வந்து அப்படித்தான் நான் உங்களுக்கு தெரிவு செய்யும் கனவேற நான் தொடர்பு கொண்டு சில பாடல் வரிகளை வந்து நான் அவையிட்டு கொடுத்து இந்த பாடலுக்கு ஒரு முட்டு போட்டு தர முடியுமா உங்களுக்கு என்று சொல்லி கேட்டேன். அப்படி பெறும்போது எனக்கு இந்த இவற்றுடைய நிர்மலனுடைய பாடல்கள் வந்து எனக்கு பார்த்தேன். வெறும் பக்தி பாடல்கள் நிறைய அவர் செய்திருக்கிறார். அந்த பாடல்களும் வந்து மிக ஒரு இனிமையாகவும் மற்ற ஒரு வித்தியாசமாகவும் இருந்தது. அவருடைய பாணி வந்து ஒரு வித்தியாசமான பாணியா இருந்துச்சு. ஓகே, இவர் நல்லா செய்வார் என்று நினைச்சு கொண்டுதான் நாங்கள் அவரை எடுத்தோம். அவர் உண்மையிலேயே எங்களுக்கு அழகான இசையை தந்திருக்கிறார். நீங்க படத்துல பார்க்கும் போதையும் தேவையான அளவுக்கு தேவையான இசையை எங்களுக்கு அழகாக தந்திருக்கிறார். ஒளிப்பதிவாளரை பற்றி சொல்லுவோம், ஒளிப்பதிவு மிக சின்ன இளைஞன். அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு. எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் போல இருந்து அந்த சினிமா ஒரு மாதத்துக்குள்ளேயே நாங்கள் ஷூட்டிங்கை முடிக்கோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தந்தாங்க. யாருமே வந்து அவரால் கஷ்டம் என்று அந்த எங்களை வந்து ஒரு நர்வஸ் ஆக்கி இல்லாடி அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து மிக சந்தோஷமாக குடும்பமாக அந்த அழகாக இந்த திரைப்படத்தை செய்திருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி துலபன் வந்து மிக சின்சியரான பெக்மன். அவர் வந்து மிக மிக ஒரு சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மிக கவனமாக எடிட் பண்ணி எங்களது படத்தை வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு அழகியலோட அவர் செய்து தந்திருக்கிறார். எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து நான் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேணும். மற்றது அதை தவிர வந்து அந்த எங்களுடைய சக நடிகர்கள் எல்லோருமே வந்து எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு தந்திருந்தார்கள், அவர்கள் எல்லாருக்குமே நன்றி. மற்ற அந்த ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு அது மிக முக்கியமான விஷயம், இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு வந்து ஆதரவு தந்தது. நாங்கள் ஒரு ஷூட்டிங் போய்க்குள்ள ஷூட்டிங் செய்யக்குள்ள வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு மிக அன்பாக உபசரிச்சு எல்லாம் விஷயம் தந்தார்கள், அவர்களுக்கும் எனது எங்களுடைய நன்றியும். அது உண்மையில வந்து இந்த நாம் அந்த மக்களை பற்றி பெருமையா நினைக்கிறேன். எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் வந்து எங்களோட மண்ணிலும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து அந்த நாங்கள் இந்த இந்த வேலையை செய்யும் போதுதான் எங்களால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவம் எங்களுக்கு, ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த சினிமா. நீங்கள் திரையில பார்த்தால் அது உங்களால் புரிந்து கொள்ள முடியும்.
0: நிச்சயமாக உறவுகளை காட்டுக் கொண்டிருக்கின்ற உறவுகளை அனைவருக்கும் மீண்டும் சொல்லிக் கொண்டு நான் ஆரம்பத்திலும் சொல்லியிருந்தேன், இரண்டு காட்சிகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பூமினி திரையரங்கில். பூமினி திரையரங்கு என்பது மெட்ரோக்கு அருகாமையில் தான் இருக்கின்றது. மெட்ரோவில் இறங்கினுகின்றது, மெட்ரோ அல்லது ராமில் இறங்கினாலே ஒரு 2 நிமிஷம் நடைதூரம் தான் இருக்கின்றது. ஆனால் முதலாவது காட்சி 5 மணிக்கு அந்த காட்சிக்கான அரங்கு நிறைந்து விட்டது. இரண்டாவது காட்சி 7 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. அதற்கான இடங்களே சற்று இடங்கள் இருக்கின்றது. நீங்களும் பார்க்க விரும்புகின்றவர்கள் முந்திக் கொள்ளுங்கள். இது எங்களுடைய ஒரு படம், அழகான ஒரு கதையை சொல்லியிருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நினைவுகளும் கொண்டு செல்லும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அவர்கள் எடுத்து வந்திருக்கின்றார்கள். அங்கே கடந்த காலங்களில் இப்பொழுதும் அது நடைமுறையில் ஒரு சில ஊர்களில் இருக்கலாம், அதை சொல்லிக்கொள்ளலாம். அது அதாவது அவருடைய குறும் இதில் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு சாதி என்றுதான் சொல்ல வேண்டும், அதை ஒரு கருவாக கருவியில் அதை கொண்டு வருகின்றார்கள். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். எல்லோரும் எல்லோருடைய கிணறுகளிலும் தண்ணி அள்ள முடியாது. சில வீடுகளுக்கு தண்ணி கட்டு வருவார்கள், அவர்களுக்கு வீட்டில் இருப்பவர்களும் தண்ணி அள்ளி ஊற்றி விட வேண்டும். அப்படியான காட்சிகள் கூட அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த அப்படியான சம்பவங்கள் என்னுடைய ஊரில் நடைபெற்றிருக்கின்றது. நான் கூட அதில் அவர்களுக்கு தண்ணி அள்ளி ஊற்றி இருக்கின்றேன். அதெல்லாம் ஒரு காலத்தின் எங்களுக்கான ஒரு சாபக்கேடு என்று தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அவையெல்லாம் நடைமுறையில் இல்லாமல் போக வேண்டும். அவர்களும் வந்து எல்லோருடைய கிணறுகளில் அள்ளி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை இவர்கள் எப்படி அதை முடித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்களும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நஞ்சு திண்ணி வீதி விடை சொல்லும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அப்படித்தானே தேவதாசன், சொல்லுங்கள்.
1: அது ஒவ்வொரு ஒவ்வொரு கிராயன் வந்து இது முக்கியமா இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த தண்ணி பிரச்சனை என்றது தீவகத்துல இன்னும் அதிகமான ஒரு பிரச்சனை. இப்ப எனக்கு தெரியக்கூடிய அந்த ஊர்களில் இருக்கின்றவர்கள் மயிர்கணக்கில் தண்ணியை காவி கொண்டு போவோம். நல்ல தண்ணி, அதாவது குடிக்கிற தண்ணி வந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் எல்லாம் காவி செல்ல வேண்டிய வாழ்க்கை முறையெல்லாம் அந்த அங்கே இருக்கு. ஏன்னா அந்த நாடு அந்த தேசம் முழுக்க நல்ல தண்ணிகள் கிடைக்காது. அப்ப அந்த தண்ணி பிரச்சனை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்ப அந்த அது அந்த காலத்துல வந்து இப்ப வந்து கொஞ்சம் பைப் வசதிகள் வந்துட்டது. வெள்ளக்கடற்கரையில இருந்து இப்ப பைப் வந்துட்டு, இப்ப மற்ற தண்ணி எல்லாம் இப்ப வேறு மாதிரியான பெருங்குழாய்கள் இருந்து தண்ணிகள் இப்ப வர ஆரம்பித்து விட்டன. ஆனால் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னர் அப்படியான ஒரு சூழல் இல்லை. தண்ணி என்பது சரியான கஷ்டமான ஒரு விஷயம். அந்த அந்த அந்த மக்களுடைய அந்த அந்த வழிகளையும் நாங்கள் இதுல பதிவு செய்ய வேணும். என்னன்னு சொன்னால் அந்த அந்த என்னுடைய அடுத்த சமூகத்துக்கு அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த அந்த தண்ணி பிரச்சனையிலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு பதிய சொல்லிக் கொடுக்க வேணும். இப்ப ஐரோப்பா இருக்கிற நாங்கள் வாழ்ற மாதிரியான வாழ்க்கை முறை இல்லை எல்லா தேசங்களிலும். அதிலும் குறிப்பாக எங்களோட அந்த அந்த நஞ்சுதின்னி வீதி என்கிற அந்த அந்த அந்த கிராமத்துல அந்த தண்ணி பிரச்சனை ஒரு பெரிய நீண்ட பிரச்சனையாக இருந்தது. அது அதுவும் இந்த அந்த அந்த பதைக்களத்துல முக்கியமன்றபடியா அதுவும் வருது.
0: நன்றி தேவதாசன், இந்த நேரத்தில் கலந்து கொண்டு இந்த திரைப்படத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை திரையரங்கிலே அவற்றை கண்டு கழிக்கப் போகின்றோம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளில் முதல் காட்சிக்கு யாராவது நுழைவுச்சீட்டை வாங்கிவிட்டீர்களோ தெரியவில்லை. அப்படி இல்லை, இரண்டாவது காட்சிக்கு விரைந்து கொள்ளுங்கள். இன்னும் குறிப்பிட்ட சீட்டுகள் தான் காத்திருக்கின்றது. 400 இருக்கைகள் கொண்ட திரையரங்கு, அதில் இன்னும் குறிப்பிட்ட சீட்டுகள் தான் காத்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த திரைப்படத்தை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கின்றது பலரிடம். அந்த முதலாவது அந்த பெயர், அடுத்து அதனுடைய கதைக்களம், அங்கே எங்களுடைய பல நினைவுகள் மீட்கப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அட எந்த ஊர்லேயும் இப்படி நான் இதை செய்திருக்கிறேன், எந்த ஊரில் நான் பார்த்துருக்கிறேன், இல்லாட்டி பக்கத்து ஊரில் இதை பற்றி நாங்கள் செய்திருக்கிறோம், இப்படி நடந்திருக்குது அறிஞ்சிருக்கிறேன் விடயத்தை அந்த ஒரு மணி நேரம் 30 நிமிடங்கள் நினைக்கிறேன், அப்படி தான் படத்தினுடைய நேரம்
1: 1 மணி 20 நிமிடம்
0: அந்த 1 மணி 20 நிமிடத்துக்குள் எல்லாவற்றையும் அடக்கி இருக்கின்றார்கள். திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடல் மட்டுமே இருக்கின்றது, அந்த பாடலை தான் இப்போ நான் ஒளிபரப்பி இருந்தேன். அதனால் வாருங்கள், திரையரங்கில் சந்தித்துக் கொள்வோம், எங்களுடைய உறவு கலைஞர்களுக்கு நாங்கள் கரம் கொடுத்து உயர்த்தி விடுவோம் என்கின்ற ஒரு நட்பாசியோடு உங்கள் எல்லோரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். விரைவாக 1 நிமிடத்துக்குள் ஏதாவது சொல்லிக் கொள்ளுங்கள் தேவதாசன்.
1: எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம், நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துவிட்டு உண்மையை எங்களுக்கு தேவை வந்து உங்களுடைய கருத்துக்கள். ஏதோ இன்றைக்கு வந்து நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன, ஆகவே நீங்களுடைய கருத்து சொல்லக்கூடிய முகநூலாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், இத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம்

0: மரமளித்தவன், அடுத்து யூடியூப் தளம் ஆர்கேஎஸ் நியூஸ் எஃப்ஆர் என்கின்றது, அடுத்து டிக்டாக் ஆர்கேஎஸ் மொழி. இந்த நான்கு தளத்தில் நீங்கள் சென்றால் கூட இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் விரிவாகவும் காட்சியோடும் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், வாருங்கள் திரையரங்கில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி தேவதாசன், இந்த நேரத்துக்கு மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.

0: உறவுகளே, இதோடு இன்றைய நாளிலிருந்து உங்களிடமிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்றவர்கள் வாருங்கள், திரையரங்கில் சந்தித்து கொள்ளலாம். இரண்டு காட்சிக்கும் நான் நிற்பேன் என்று சொல்ல முடியாது. முதலாவது காட்சிக்கு நிச்சயமாக நிற்பேன். எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். ரசியுங்கள், ருசியுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். சந்திப்போம் புபினி திரையரங்கில் ஞாயிற்றுக்கிழமை மாலை. நஞ்சு தின்னி வீதி திரைப்படம்.
1: ஒரு ஒழுங்கான வீடு இல்ல.
2: தெரியாது புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: உனக்கு நவோ சரித்திரமே எழுதும் கவர்கள் முடி.
1: வன்கூவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உள்ளுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு. எந்த நாளும் உன்னோட இருக்கிறப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம்
1: அவங்களே
5: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 77-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன

0: உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விலா 422 ஒன்று பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குற்றூரியே 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 0773-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 0662-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாட்சபிலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15 மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: Hi Devi, TRG Radio உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
5: எத்தனை பேருக்கு?
4: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
5: 60 உங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
4: ஓ அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

0: சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் மனநிலைகள் அனைவருக்கும் அன்றியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? அவள் நம்ம இருக்க இல்லாமல் இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு
1: காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று
0: கள்ளங்கபடமற்ற மனநிலைகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம்.

0: சனலிகளே, உங்களுக்கு தெரிந்த கதைகள், கட்டுரைகள் மற்றும் பொன்மொழிகள், பழமொழிகள், விடுகதைகள் என்று உங்களுக்கு திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். வளமையான தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து உங்களுடைய ஆக்கங்களை நீங்கள் அன்றைக்கு தந்து தரலாம். அந்த வகையிலே இப்பொழுது வந்திருக்கும் அன்பு மணிலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி.
0: வணக்கம் ஆர்த்திகன். மித்து, மித்து எப்படி இருக்கிறீங்க செல்லம்? ஓம், நாங்களும் சுகமாக இருக்கிறோம். இன்னைக்கு முதல் மணலியாக வந்துட்டீங்க. அவ்வளவு ஆவல் என்ன அண்டியோட பேசணும். சாப்பிட்டீங்களா செல்லம் மதியம்? அப்ப இப்ப கராட்டக்குள்ள வகுப்புக்கு போறது இல்லையா? போயிட்டு இப்ப டியூஷனுக்கு போக போறீங்களா? அண்டியோட பேசிட்டா சரி. இப்ப அப்ப என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு? ஒரு கதை சொல்ல போறீங்க. யார பத்தி, என்னத்தை பத்தி?
1: கோபம்.
0: கோபம் பொல்லாது. சரி சொல்லுங்க.
1: ஒருவர் மரத்தடியில் வீற்றிருந்தார். அங்கு வந்து வீரன் ஒருவன், ஐயா, உண்மையிலேயே சொர்க்கமும் நரகமும் நரகமும் உள்ளதா என்று கேட்டான். நீ யார் என்று கேட்டார் துறவி. நான் ஒரு வீரன். இந்நாட்டு அரசன் காவலர்கள் ஒருவன் என்றால் அவன் நீ வீரனா? பிச்சைக்காரனார் போல காட்சியில் அளிக்கும் உன்னை எந்த முட்டாள் அரசன் தன் பாதுகாவலனாக வைத்திருக்கிறான்? கேட்டார் துறவி. இதை கேட்டதும் அவனால் கோபத்தை அடக்க முடியவில்லை. இல்லை. உரையிலிருந்து தன் வாளை உருவி அவரிடம் காட்டினார். ஓ கட்டி, கட்டி வேறு வைத்திருக்கிறாயா? இந்த கூர் மல மலுங்கியா?

0: கட்டியனால் என் தலையை வெட்ட முடியுமா என்று மேலும் கேலி பேசினார். துறவி அவ்வளவு அவ்வளவு தான் கோபம் கொண்ட அந்த வீரன் துருவியை வெட்டு வடக்க வேகமாக கட்டியை ஓங்கினான். இப்பொழுது நீ வழியில் வாயிலில் இருக்கிறாய் என்றார் துறவி அமைதியாக. இதை கேட்டதும் அவன் கோபம் மறைந்தது. கட்டியை துறைக்குள் வைத்தான். பின்னர் துருவியை வணங்கி என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். இப்பொழுது நீ சொர்க்கத்தின் வாயிலில் இருக்கிறாய் என்றார் துறவி. கோபம் பொல்லாதது. இவ்வளவுதான்
1: எல்லாம் உச்சரிச்சு உச்சரிச்சு சொல்லிட்டீங்கள. என்ன ஓகே, வாழ்த்துக்கள் செல்லம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி செல்லம். எங்க அக்கா?
0: அக்கா வந்து டியூஷனுக்கு போயிட்டா.
1: போயிட்டாவா டியூஷனுக்கு?
0: கொஞ்சம் லேட் ஆகிக்கிறேன்.
1: சரி செல்லம், ஓகே. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி
1: நன்றி செல்லம்.
2: நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
1: நேரம் சரியாக 5:25. நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியோடு. சிறுவர் முற்றம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மணிலியை வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன் செல்லம், எப்படி இருக்கிறீங்கள்? ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன செய்தோம்? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன செய்தோம்? மித்து வாசிக்கும் போது விளங்கிச்சுதா உங்களுக்கு? பெருசா விளங்கு இல்லையா? சரி சரி, இனிமேல் விளக்கமாக வந்ததை மீண்டும். சரி சரி, ஓகே. நீங்கள் லைன்ல இருந்தபடியே உங்களுக்கு விளங்கி இருக்காது என்ன? ஓகே சரி, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கள்? ஞானம் பீஸ் தாத்தான கதையா? எட்டாவது கதை. சரி வாசிங்கோ.
0: நல்ல குடும்பம் வழிகாலம் கிராமத்திலே வைரமுத்து சரஸ்வதி என்னும் ஒரு குடும்பம், மகன் ஒரு மகள், மருமகன் ஒரு பேரப்பிள்ளையுடன் வாழ்ந்து வந்தார்கள். இந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் அல்ல, இது ஒரு சாதாரண குடும்பம். இந்த வைரமுத்து ஒரு சைக்கிளில் சென்று ஜவுளி விற்கும் வியாபாரி. தன்னுடைய சைக்கிளில் ஜவுளி பாவாடை சட்டை சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி வளையல் கம்பி வளையல் பிளாஸ்டிக் வளையல் மணிமாலைகள் முடிமயிர் கருப்பு கண்ணாடிகள் இப்படியான மணிக்கடை பொருட்களை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். தனது கிராமத்தில் மட்டுமன்றி அருகில் ஊருக்கும் இருக்கும் பல கிராமங்களுக்கு சென்று இந்த பொருட்களை விற்று வருவது வழக்கம். சற்று தூரத்தில் உள்ள மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் திருவிழாவில் தன்னுடைய பொருட்களை விற்பதற்கு அதிக பொருட்களை எடுத்து கொண்டு காலை 10 மணிக்கு போய்விட்டார். அங்கு கோவில் வாசலில் தன்னுடைய நில விரிப்பை விரித்து தனது விற்பனை பொருட்கள் அனைத்தையும் பரவி தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பித்தார். கோவில் பக்தர்கள் சிறிது சிறிதாக வரத் தொடங்கி விட்டார்கள். வைரமுத்துவுக்கும் மணிக்கடை வியாபாரம் சூடு பிடிக்க தொடங்கி விட்டது. மாலை வாரை பக்தர்கள் அதிகமாக வந்தபடியினால் வைரமுத்துவுக்கு வியாபார வந்தது. மாலையானதும் பக்தர்கள் குறைய தொடங்கியது. எனினும் வைரமுத்துவுக்கு தனது வியாபாரத்தை இட்டு மகா சந்தோஷம். மிகுதியை அடுத்தவங்க.
1: ஓகே செல்லம், மீதியே அடுத்த வாரம் நல்ல. இப்போ ஒரு பிள்ளையும் இல்லாமல் நல்ல அழகா வாசிக்கிறீங்கள என்ன கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் செல்லம்.
0: நன்றி.
1: எங்க அகே நீ? ஓகே ஓகே. ஓம் ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க செல்லம்? ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். சாப்பிட்டீங்க தானே? ஓ, நானும் சாப்பிட்டேனம்மா. என்ன சொல்ல போறீங்கள்? என்னங்கோ
3: சொல்லுங்க?
1: ஓகே ஓகே.

0: கொழும்பு பக்கம் போனியோ, கொழும்பு பக்கம் போனியோ, மாமா மாமி வருவானாம், சுத்தம் வாங்கி வருவானாம், வாங்கி வருவானாம், வருவாராம் வருவாராம், இன்னும் நல்லா கடியந்து கடிதம் நேற்று போட்டாரா, கடிதம் நேற்று போட்டாரா.
1: முடிஞ்சதா குட்டியம்மா? ஓகே, சரி. நீங்க வடிவா பாடமாக்கடிலும் இப்ப நல்ல வடிவா பழைய பாடி இருக்கிறீங்க கெட்டிக்காரி. இதே பாட்டு வடிவா பாடல் பாடல. இப்பவும் நீங்க வடிவா தான் படிச்சீங்க, அடுத்த வாரமும் வடிவா படியுங்க, சரியா? ஓகே அம்மா, நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 5:35 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சிக்காக முதல்ல மித்து, அடுத்தது ஆர்த்திகன் அகேனி இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். விளக்கும் வாழ்த்துக்களையே தெரிவித்துக்
1: கொண்டு
0: இணைய இருக்கும் மனநிலைகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
4: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 7265 Fraser Street, Vancouver, Canada.
4: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை பாரிஸ், 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சபலில் ஷரிமஹால்.
4: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
3: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜா பிரதர்ஸ்.
4: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
4: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ்.
3: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
4: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக விவரங்களுக்கு ஜா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
4: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
3: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: நேரம் சரியாக 5:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தம். மன்னிக்கவும், சிறுவர் முத்தம். சிறுவர் முத்தம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பு மணலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி.
0: வணக்கம் சஞ்சு, எப்படி இருக்கிறீங்கள்?
1: தேவையில்லாத
0: பேச்சு என்ற ஒரு கதை சொல்ல போறீங்கள். பாப்போம், கேட்போம் எங்களுடைய சஞ்சீவின் குரல்ல தேவையில்லாத பேச்சுக்களை பத்தி
1: சொல்லவா?
0: ஓம் சொல்லுங்க.
1: ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் எப்பொழுதும் காரணம் ஏதுமின்றி வளவென்று பேசி கொண்டிருந்தான். வீண் பேச்சினால் பயன் ஏதும் விளையாடு, நாவடக்கம் வேண்டும் என்பதை உணர்த்த விரும்பினான் அமைச்சன். ஒரு நாள் இருவரும் சோலையில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மரத்திலிருந்து குயில் குஞ்சு ஒன்று கீழே விழுந்தது. மேலே பார்த்தான் அரசன். மரத்தில் பறவை கூடு ஒன்று இருந்தது. வியப்படைந்த அவன் எதற்காக இந்த குயில் குஞ்சை இதன் பெற்றோர் கீழே தள்ளி விட்டனர் என்று கேட்டான். வாய்ப்புக் கிடைத்தது என்று மிக மகிழ்ந்த அமைச்சன் வீண் பேச்சினால் நிகழ்ந்தது இது. குயில் குஞ்சிக்கு இந்த தண்டனை தேவதான் என்றான். என்ன நடந்தது விளக்கமாக சொல் என்று கேட்டான் அரசன். அரசே, இது குயில் குஞ்சு. அந்த கூடு காக்கையின் கூடு. இந்த குயிலின் தாய் காக்கை கூட் தெரியாமலேயே அதன் கூட்டில் தன் முட்டையை இட்டது. நடந்ததை அறியாத காக்கை இதையும் தன் முட்டை என்றே அடை காத்தது. காக்கை குஞ்சுகள் குயில் குஞ்சும் முட்டையிலிருந்து வெளியே வந்தது. எல்லாம் ஒரே நிறமாக இருந்ததால் குயில் குஞ்சையும் தன் குஞ்சு என்று உணவு ஊட்டி வந்தது. காக்கை என்றான் அமைச்சன். பிறகு ஏன் இந்த குயில் குஞ்சு கூட்டிலிருந்து விரட்டப்பட்டது என்று கேட்டான் அரசன். இந்த குயில் குஞ்சு தேவை இல்லாமல் பேசத் தொடங்கியது. இதன் குரலை கேட்டதும் காகைக்கு இத தன் குஞ்சு அல்ல என்ற உண்மை தெரிந்தது. உடனே கூட்டை விட்டு அதை தள்ளிவிட்டது. யாராக இருந்தாலும் வீண் பேச்சு துன்பத்தை தான் தரும் என்றான் அமைச்சன். தனக்காகத்தான் இந்த குயில் குஞ்சின் கதையை சொல்லி இருக்கிறான். அமைச்சன் என்பதை உணர்ந்தான் அரசன். அன்று முதல் வீண் பேசுவதை அவன் விட்டு விட்டான். தேவை இல்லாத பேச்சு இவ்வளவுதான்.
0: கெட்டிக்கார், இவ்வளவுதானா? தேவையில்லாத பேச்சு என்ன? சும்மா ஏன் தேவையில்லாத பேசி வம்பில மாட்டிக்கொள்ளுவான் என்ன? கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி.
0: நன்றி செல்லம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: அல
0: நிலைய கலையக நேரம் சரியாக 5:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மணலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஜஸ்மீன். இப்ப சரியா சொல்லிட்டேன். எப்படி இருக்கிறீங்கம்மா?
3: நலமா?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. அப்ப எல்லாமே இப்ப பாடசாலை தொடங்கிட்டு தானே என்ன உங்களுக்கு? சரி சரி. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தானே?
3: எனக்கு பள்ளிக்கூடம்
0: இன்னைக்கு இருந்தது பகலோட முடிஞ்சிட்டு என்ன? ஓகே சரி. சாப்பிட்டீங்க தானே?
3: நாங்கள் சாப்பிட்டோம். நீங்க?
0: நாங்களும் சாப்பிட்டோம். என்ன செய்யணும்? ஜெஸ்லின் மற்றும் ஜேசன்
3: நான் கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: அப்ப ஜேசன் என்னோட பேசுவாரா? அதுக்காக முதல்ல கதைக்கிறீங்களா? சரி அம்மா, என்ன சொல்ல போறீங்கள்?
3: செல்வமும்
0: முரளி என்ற கதையா? எங்கடைய ஞானம்பிரி தாத்தாவோட கதை சொல்ல போறீங்க? புத்தம் வந்துட்டுதா? சரி சரி அம்மா, சரி ஓகே. சரி வாசிங்க.
3: தென்மையில்லை என்றும் சிறு கிராமத்திலே தில்லம்மா பாட்டி என்ற ஒரு பாட்டி தனது கணவர் முத்து தாத்தா கொண்டு வந்தார். முத்து தாத்தா கடின உழைப்பாளி, செல்லம்மா பாட்டியும் நல்ல உழைப்பாளிதான். காலை எழுந்து தன் காலை கடனை முடித்து விட்டு குளித்து சாமி கும்பிட்டு விட்டு அவர் தன் காய்கறி தோட்டத்திற்கு போய்விடுவார். அவர் தோட்டத்தில் வெண்டிக்காய், கத்தரிக்காய், உடலங்காய், தக்காளி, திரை வகைகள் வைத்து வளர்த்து வந்தார். 10-15 கோழிகள் வளர்த்து முட்டைகள் விற்றும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் முத்து தாத்தாவும் செல்லம்மா பாட்டியும். இப்படியாக இன்பமான வயதான குடும்பத்தினருக்கு ஒரே மகன் நீதி, மகள் நீதி. அந்த நீதிக்கு 2 குடும்ப பையன்கள் மூத்தவனுக்கு பெயர் செல்வம், சின்னவனுக்கு பெயர் முரளி. பள்ளி விடுமுறை நாட்களில் தாத்தா பாட்டி வீட்டிற்கு தொல்லை கொடுப்பதற்காக வந்து விடுவார்கள். இப்படியே நாட்கள் உருண்டோடின. ஒரு நாள் மாலை செல்லம்மா பாட்டி நாங்கள் வெளியிலே போய் பந்து அடித்து விளையாடி விட்டு வருகிறோம் என்று பிடிவாதம் பிடித்தான் செல்வம். அண்ணா செல்வத்துடன் சேர்ந்து பிடிவாதம் பிடித்தான் முரளியும். பிள்ளைகள் பிடிவாதம் தாங்க முடியாத செல்லம்மா பாட்டி, சரி, ஆனால் அந்த இலந்தை மரத்தடி பக்கம் போகக்கூடாது, அங்கே ஒரு கொளுத்த கருத்த கரடி மேயுது, அதனிடம் அக்கப்படாமல் கவனமா விளையாடி விட்டு 6 மணிக்கு முன் வந்து விட வேண்டும் என்று கூறினார். முத்து தாத்தாவும் வாயில் இருந்த எச்சில் துப்பலை துப்பிவிட்டு ஆம் என்று தலையசைத்தார். தாத்தாவினத்தும் செல்லம்மா பாட்டியினத்தும் அனுமதி கிடைத்ததும் செல்வனும் முரளியும் தங்கள் பந்தை எடுத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது தவறுதலாக பந்து அந்த இலந்தை மரத்தடிக்கு போய்விட்டது. பந்தை பறிப்பொழுத்த இருவரும் செய்வது அறியாமல் திகைத்தனர். பந்து இல்லாமல் வீட்டு போனால் முத்தாத்தா முதுகொழும்பை அடித்து முறுக்கி விடுவார் என்று பயத்தில் தம்பி முரளியை பார்த்து, தம்பி தம்பி நான் மேலே மேலே இலந்தை மரத்தடியில் இருக்கும் பந்தை எடுத்து வருகிறேன், நீ இங்கு நின்று கரடி வருகின்றதா என்ன பார்த்துக்கொள். கரடி வந்தால் கூச்சலிட்டு நான் மரத்தில் ஏறிக்கொள்கிறேன், நீ நிலத்தில் முகம் படுத்துவிட்டு பின் பரடி போனதும் நாம் வீட்டிற்கு ஓடி விடுவோம் என்று கூறினான் செல்வம். அண்ணா சொல்வதை நன்றாக கேட்ட தம்பி முரளி ஆம் என்று தலையசைத்தார். தம்பியின் சம்மதத்துடன் அண்ணா செல்வம் மேலே மேலே அங்கும் இங்கும் கரடி வருகின்றதா என கவனமாக பார்த்து இலந்தை மரத்துக்கு விட்டு போக

0: கூறிவிட்டு மரத்தில் ஏறி கொண்டாள். மரத்தில் இருந்த செல்வத்தை கண்டு கொண்டு கரடி, நல்ல சாப்பாடு கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியில் செல்வத்தை படிக்க மரத்தில் ஏற முயன்றது. மரத்தில் ஏற முயன்ற கரடியை கண்ட செல்வம், கரடி அண்ணா கரடி அண்ணா, ஏன் மரம் ஏற கஷ்டப்படுறீங்கள்? நான் நல்ல பழுத்த பழங்களை கிளையோடு முறித்து போடுகின்றேன், நீங்கள் கீழே நின்றபடியே வயிறு நிறைய சாப்பிடலாம் என்று கரடியை ஏமாற்றி இரண்டு மூன்று கிளைகளை முறித்து பருப்பமாக ஏமாற்ற கரடியும் அந்த பக்கம் கிளைகளை தேடி ஓட, செல்வன் மரத்தில் இருந்து இறங்கி நிலத்தில் முகக்குப்பரப்படுத்து கிடந்த தன் தம்பி முரளியும் தன் போட்டு கொண்ட ஊர் பக்கம் ஓடினான். செல்வத்தின் குரலை கேட்ட ஊர் மக்கள் அடியோடும் புல்லுகளோடும் ஓடி வந்து அந்த புல்லாத கருப்பு கரடியை அடித்து துரத்தி விட்டார்கள். அன்று முதல் அந்த தென்மையில்லை கிராமம் கரடியிடமிருந்து விடுதலை தந்த செல்வத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒற்றுமை வெற்றி பெறும்.
1: ஒற்றுமை வெற்றி பெறும். என்ன நீடிய கதை, நல்ல அழகாக வாசிச்சிருக்கிறீங்க அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி
1: நன்றி செல்லம், நன்றி. அடுத்து யார் வர போறது?
0: தம்பி.
1: தம்பி, ஓகே. எங்களுடைய தம்பி கதைக்க போறார். ஓகே, வணக்கம் ஜேசன்.
0: வணக்கம்
1: அண்டி. இப்ப சரியா சொல்றவா உங்களுடைய பெயர்? ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நல்ல நலமா இருக்கிறீர்கள். ஓகே சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு? வாசிக்க போறீங்களா? என்னது வாசிக்க போறீங்க? எதை பற்றி?
0: சின்ன சின்ன சொற்கள்.
1: ஓகே வாசிங்க.
0: இது தந்தம், இது கட்டடம், இது நகரம், இது என்ன, இது கம்பளம், இது இது பந்தம், இது இது மத்தளம், இது கவசம்,

0: de kambım, yedi atlarım, yedi kadın. Adı Man, adı Salim, adı Kalan, adı Yal, adı Vals, adı Bay, adı Nay, adı İran, adı Tahkım, adı Alamazım. İvan Elili, İvan Tambi, İde Visir, İde Visiri, İde Va, İvan İvan Yar, İvan Elili, İvan Yar, İvan Tambi, İde enne, İde Vişiri. İde enne, İde Anil. Adı enne, adı kinnem. İde enne, İde si. İde çitti. Sitti. İde Anil, adı Kinnem, İde Sipi, İde Min, Avan Viren, İde Enne, İde Kirli, Avan Yar, Avan Mina. Avel adı enne, adı ti. İde ki. Ki. İde ki. Kirdim. Adı iti. İde. İl. İl. İlenir. Adı enne, adı tanir. İde enne, İde Pantanir. İde sa, İde Sangı, adı Kum Pu Kuil. İver İver U Ulever. Avın Yar, Avın Tirvan. İver Yar, İver Mutiyavot.
1: İver Mutiyaver.
0: İde Mutiyaver. İde ti, İde Tive, adı adı ka, adı tam kalırı. İde İde Nungu, İvel Yar, İvel Uravinel, Uravinel, İver İver Yar, İver Uravinel, Uravinel. Ne bom modi çıktı?
1: ஓகே கட்டிக்காரன் எஸ் அண்ட் கலெக்ட் போனீங்க தெரியுது என்ன ம் சரி கணக்கு சொல்லக்கூடாது என்ன கணக்கு சொன்னால் நீங்கள் கலைச்சு கலைச்சு சொல்லுவீங்களோ அதனால் கணக்கு இனிமேலும் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க என்ன எஸ் அண்ட் கேட்கலே கேட்குதா ஆண்டி பேசினது நீங்கள் கலைக்கிறீங்க அதனால அக்கா விட சொல்லுங்க கொஞ்சம் குறைக்க சொல்லியா அப்படி கலைச்சா கூடாது அப்போ கலைக்கப்படாது கொஞ்சம் குறைச்சி சொல்லலாம் ஓகே வாழ்த்துக்கள் செல்லம் கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள்
0: நன்றி
1: நன்றி வணக்கம் அடுத்து எனிஸ்
0: வணக்கம் ஆண்டி.
1: ஓ வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள்?
1: ஓ நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி அம்மா. என்ன சொல்ல போறீங்க யானிஸ்?
0: இன்னைக்கு நான் கூண்டில் கிளியிட கதை ஒன்று வாசிக்க போறேன்.
1: ஆ கூண்டு கிளியிட கதை, எத்தனை நிமிடம் அம்மா அது?
0: தெரியல,
1: கதை நிமிஷம்மா, ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட எடுக்குமா?
0: தெரியல.
1: ஏனென்றால் அம்மா 6:15 பாட்டும் பதமும் ஒலிபரப்ப வேணும். ஏன்டா அப்படி அந்த ஒலிபரப்பினால் தான் 7 சரியாக முடித்து அடுத்து மணிக்கிற தடவை செய்திக்கு போகிறதுக்கு. அப்போ நீங்கள் உங்களோட இது வந்து 5 முடிஞ்சால் ஓகே.
0: ஓகே ட்ரை பண்ண.
1: ஓ சரி, வாசிங்க. சரி அம்மா.
0: பவளம் தத்தை கிளி நீ பாடாயோ, பவளம் என்றும் கூறாயோ, கொச்சி மிளகாய் தருகின்றேன், கொய்யா பழமும் தருகின்றேன், வண்ண கூண்டில் இருக்கின்றாய், வளைய பின்மேல் நடிக்கின்றாய், கண்ணீரை நிறைக்கின்றாய், கவலை உனக்கு வேறுண்டு, பூனை வந்து பிடிக்காமல் பூட்டி உன்னை காத்திடுவேன், தென்னை தேனை போன்ற மாங்கனிகள் தேடி தின்ன தந்திடுவேன். கிளி பச்சை கிளியும் நானேதான், பவள கொடியும் நீயேதான், கொச்சி மிளகாய் தின்றென்ன, கொய்யா பழமும் தின்றென்ன, கூட்டில் என்னை அடைத்த நீ, குழந்தை மொழிகள் சொல்கின்றாய், வீட்டில் உன்னை அடைக்க நீ விரும்பும் இன்பம் கொள்வாயோ, காலை தூக்கி நடி கையை கட்டி அழிக்கின்றாய், கோலம் பந்தை அடிக்கின்றாய், கூந்தல் பின்னி முடிக்கின்றாய், பள்ளிக்கூடம் போகின்றாய், படமும் பார்க்க போகின்றாய், வெள்ளம் பெருகும் ஆற்றிலே வீழ்ந்து நீந்தி குளிக்கின்றாய், கல்லை தூக்கி எரிகின்றாய், கனிகள் வீழ்த்தி தருகின்றாய், நல்லம் மாவும் தோழியும் நாளும் நாளும் கூடி திரிகின்றாய், இறகை விரித்து பறக்கவோ, தோடி பழத்தை பூசிக்கவோ, பறவை இனத்தை கலக்கவோ, பாவி எனக்கு விதியில்லை, பச்சை சிறகை விரித்து நான் பறந்து வானீர் பாடுவேன், உச்சி கொம்பில் சேருவேன், உன்னை அங்கு கூறுவேன், தோலை தோறும் சென்று சென்று தோழி மாறை கூடுவோம், மாலை தோறும் வந்துண மாமரத்தில் பாடுவோம், தோழி கிளிகள் கூட தூர வந்து தோழி உன்னை போற்றுவோம், வாலி பவளம் என்று என்னை நீ வைத்த சிறையில் நீக்குவாய், பவளம் நல்ல மொழிகள் கூறியே நாண வைத்தாய் என்னை நீ, செல்வ கிளியன் கிளியன் தோழியே சிறையை நீக்க விடுகின்றேன், நீக்கி விடுகின்றேன், கூட்டில் உங்கள் குலத்தினை கொண்ட வைத்தல் கோடியது, காட்டில் வானீர் பறந்து நீர் பானும் இன்பம் பெரியது, பவளங் கூட்டை திறந்தனர், பச்சை கிளியும் பறந்தது, பவளும் வானை பார்த்த நாள் அன்பு குரலும் கேட்டது. முடிஞ்சிட்டு.
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நல்ல நல்ல வேலை, நீங்கள் நேரத்துக்கு 14 முடிச்சிட்டீங்க. நல்ல அழகாக 3 நல்ல ஒவ்வொரு இதுகளை சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்லி விடுங்க, என்ன அவர் கலைக்கிறார் கூட, இனிமேல் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. உங்களுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி அம்மா.
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம். அவர்கள் யஸ்மின், யேசன், யஸ்வின் இணைந்து சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மித்து, ஆர்த்திகன், அகேனி, சஞ்சு மற்றும் யஸ்மின், யேசன், யஸ்வின் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். விடைபெறுவது சிறுவர் முற்றம். தாமதமாக முடிவடைந்து விட்டது. பிள்ளைகளும் ஆர்வத்தோடு கூறியிருந்த வடிவால் தாமதமாக நிறைவடைந்தது. அந்த நேரத்திலே இப்பொழுது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதத்தோடும் நாமும் இணைந்திருப்போம். நிகிலாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவருடைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை கற்க காத்திருக்கும் அனைத்து அன்பு நேர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார் பிரான்சிலிருந்து திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள் என்ன பதங்களை தெரிவு செய்திருக்கின்றார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அன்பான நேர்களை, நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களையும் தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் இந்நிகழ்ச்சியூடாக ஒளிபரப்பாகும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. இனி தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள் என்ன பதங்களை தெரிவு செய்திருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். காலங்களில் அவள் ஒரு வசந்த காலம், என் கற்பனையில் என்றும் சுகமான ராகம். காலங்களில் அவள் ஒரு வசந்த காலம், என் கற்பனையில் என்றும் சுகமான ராகம். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு காலங்களில் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள் ஒரு என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து ஒலிக்க வருகின்றது ஒரு என்னும் பதத்திற்கான பாடல்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள். இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் வசந்த என்னும் பதத்திற்காக, இதோ வானொலியூடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி GRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சில் இருந்து திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள். இனி தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் காலம் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டு பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள். காலங்களில் அவள் ஒரு வசந்த காலம், என் கற்பனையில் என்றும் சுகமான ராகம். இப்பதங்களுடனும் அதற்கான பாடல் தெரிவுகளுடனும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள், பிரான்சில் இருந்து. இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் என் என்னும் பதத்திற்காக திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்களின் தெரிவிலே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் கற்பனையில் என்னும் பதத்திற்காக திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்களின் தெரிவிலே.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: காலங்களில் அவள் ஒரு வசந்த காலம், என் கற்பனையில் என்றும் சுகமான ராகம். எனவே தொடர்ந்து ஒலிக்கும் பாடலை சுகமான என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது ராகம். இதற்கான பாடலாக திருமதி கமலவேணி நவரன்னராஜா அவர்களின் தெரிவிலே.

மாலை நேரமும் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்த பதங்கள். காலங்களில் அவள் ஒரு வசந்த காலம், என் கற்பனையில் என்றும் சுகமான ராகம்.

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிறமும் நிகழ்ச்சியை சுவைமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.
1: மோனையோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ நருணலோ

வணக்கம். டிஆர்டி தமிழில் மணிக்குரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்தியாளத்திற்கான மணிக்குரு தடவை செய்தி தலைப்புகளுக்கான சூழலை வழங்குகிறார்கள். பேரஸ் ரூக்கியில் அமைந்திருக்கின்ற வி டி கேசங்கர் மற்றும் காலி கவுன்சில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ்.

அரசாங்க பல்கலைக்கழக கல்வி முறையில் நிலவும் கடுமையான நெருக்கடிகளுக்கு தீர்வு கோரி பல்கலைக்கழக விரிவாளர்கள் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம், ஆனால் அயல் நாடுகளை எப்போதுமே மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நண்பர்கள் மாறலாம், ஆனால் அயல் நாடுகள் மாறவே முடியாது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இலங்கை இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பராக இந்தியா கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று புதன்கிழமை கொழும்பில் இருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவை சந்தித்திருக்கிறார். இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் சீர்திருத்த செயல்பாடுகள் உள்நாட்டு பொறுமுறை அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியாக உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய வழக்கு விசாரணைகளில் குறிப்பிட்டிருக்கின்ற கூறத்தக்க முன்னேற்றங்களையும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கின்ற பிரிட்டன் தலைமையிலான இணையரசை நாடுகள் பொறுப்புகள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றன. பிரித்தானியாவின் வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவை மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நேற்று அந்த நாட்டின் 1000 மேற்பட்ட வானூர் சேவைகள் பாதிக்கப்பட்டு பெரு தாமதத்தையும் ரத்து நடவடிக்கையும் சந்தித்திருக்கின்றன. இந்நிலையில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் UL 503 வானூர்தி இந்த தடங்கள் காரணமாக ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் வானூர்தி நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. நாட்டின் வேறுபட்ட பகுதியில் நேற்று சுவைகளும் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் போலீஸ் சார்ஜன்ட் ஒருவர் மற்றும் இளைஞர்கள் உட்பட 4 உயிரிழந்திருக்கிறார்கள். முன்னாள் பிரதமர் சரண குணவர்த்தனுக்கு எதிராக கையூட்டல் ஊழல் வழக்கில் தண்டனையை குறைத்து தருவதாக கூறி அவரது மனைவியிடம் 750,000 கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உதவியாளர் ஒருவர் செப்டம்பர் 22 வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த உம்னிதாத் சரத் சந்திரன் என்ற இந்திய பிரஜையின் உடலம் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்தற்குரிய வயலகிர பகுதியில் துப்பாக்கிச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட குற்ற கும்பல் ஒன்றின் உறுப்பினரான கொண்டரஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற ரஞ்சித் குமார் இலங்கை கடத்தி விடப்பட்டிருக்கிறார். இலங்கை கப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்கள் தடுத்து நிற்பது தொடர்பில் கொழும்பில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் இன்று வெளியுறவு அமைச்சகத்துக்கு தகவல் வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அந்தனர்களின் தலைமைத்துவமே இந்து மத பீடத்திற்கு சிறப்பானது என்றும் அதனை இந்து அமைப்புகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் ஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் கடந்த 21 நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று நடைபெறுகின்ற தாவைக்கு ஆதரவு கட்சிகளின் 2 ஆலோசனைக் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். மதுராங்கம் தாராபுரம் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் போட்டியிடலாமா அல்லது புறக்கணிக்கலாமா என்பது தொடர்பில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த இருக்கிறார். தென்னியில் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராகேஷ் மேத்தா நேட்டாவில் உள்ள தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலியல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அதிதிரன் பேசி பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் 2 காவல் விசாரணைக்கு முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். உலக செய்திகளில் போலந்தில் ஒரு போராட்டம். அணிவகுத்து மனிதர்கள் அல்ல, 30 இயந்திர மனித கருவிகள். செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. பிரிட்டனில் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயண சேவைகள் தடைப்பட்டிருக்கின்றன. பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள ரியோனால் அரும் பொருளகத்தில் 3 ஓவியங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. ஐஃபில் கோபுரம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமடைந்து வருகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேல் குடியிருப்புகளை உற்பத்தியாகும் பொருட்களுக்கு பிரிட்டன் பிரான்ஸ் கனடா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து வர்த்தக தண்டனை விதித்திருக்கின்றன. உலகில் கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் பேர் பிறர் விடும் சிகரெட் புகை நுகர்ந்திருப்பது ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் பாகிஸ்தானின் மகளிர் அணியில் சுழற்பந்து வீராங்கனை நஸ்ரா சந்து 20-20 விளையாட்டில் புதிய வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். சிறந்த கால்பந்து வீரருக்கு வழங்கப்படும் போலந்தோர் விருதுக்கான பரிந்துரையில் இடம்பெற்றிருக்கிற 30 போட்டியாளர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன.
நிறைவாக நாணய மாற்றீடு நாணய மாற்றீடு கணசுடன் வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை தந்து கொண்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமான இணையதளமான www.trtmili.com இணையதளத்தினர் ஒரு ஹீரோ இலங்கை விலையில் 382.10 ரூபாய், இந்திய விலையில் 110.80 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 328.33 ரூபாய், இந்திய விலையில் 95.20 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 406.24 ரூபாய், இந்திய விலையில் 117.81 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட்ஸ் 445.05 ரூபாய், இலங்கை விலையில் இந்திய விலையில் 129.07 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை விலையில் 238.37 ரூபாய், இந்திய விலையில் 69.13 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழொலியில். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் வழங்கியிருந்தார்கள். பாரிஸ் ரூக்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரி மற்றும் காலிகோனில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இந்த மனத்தியாளத்துக்கான மணிக்கூறு தொடர்பை செய்த சிறப்புகள். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: மாளிகை மகாலங்கா தல ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதே, இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie Todorbrelaque VT Cash and Curry Paris La Chapelle Todorbe Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பந்தையை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பந்தை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edouard Bayonne 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
6: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
7: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
7: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10.
8: தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
9: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
10: 7265 Fraser Street, Vancouver, Canada.
9: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சப்பிலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியாபிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியாபிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வன்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 64 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
11: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

சிந்தையர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை நேரம் மாலை நேர வணக்கங்கள். மறுபடி இனிய புதன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷம் இருப்பீர்கள். இன்றைய புதன் மாலை பொழுதில் நமது நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம்.

இடம்பெயர்ந்த பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகள் இசை ஞானியின் இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் பயணிக்கிறது. நேர்கள் மொத்தமாக ஏழு நேர்களது பாடல்கள் வந்திருக்கிறது. அந்த ஏழு நேர்களது பாடலில் மூன்று நேர்களது பாடல்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்று நேர்களுடைய பாடல்கள் வானொலி ஒலிக்கப்போகிறது. அந்த மூன்று நேர்களை தந்த மூன்று பாடல்களை தந்த நேர்கள் அப்படியே நிகழ்ச்சிக்கு ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஏனைய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போவார்கள். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் அந்த வகையில் இன்றைய நாளில் பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் வைக்கப்போகிற ஒரு பாடலின் கிளங்கள் உங்கள் மனதில் இந்த பாடலுக்கு அதிகக்கூடிய புள்ளி. முதலிடத்துக்கு இந்த பாடல் உங்கள் ரசனையில் வேற இருக்கிறது. அந்த பாடலுக்கு அதிகக்கூடிய புள்ளியான மூன்று புள்ளியும், இரண்டாவதாக இந்த பாடல் வேற இருக்கிறது. அந்த பாடலுக்கு வந்து இரண்டு புள்ளியும், மூன்றாவதாக கடைசியாக இந்த படத்தான் இன்றைக்கு என்னோட ரசனையில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் இந்த பாடல் அந்த பாடலுக்கு ஒரு புள்ளி என்ற ரீதியில் உங்கள் புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போகிறீர்கள். பாடல்கள் போடிடும் பந்தயம் நிகழ்ச்சியில் இசை ஞானியின் இசையில் உருவான பாடல்களில் நிகழ்ச்சி அரங்கேறிக்கும் முதலாவது பாடலாக வானொலியில்

சரி, இசைஞானியின் இசையில் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் ஒன்றாக ஒலி துவைந்திருக்கிறது. இந்த பாடல் மச்சான பாத்தீங்களா, எனக்கு திரைப்பட பாடல் வெளிக்க போகிறது. அடுத்த பாடலாக இசைஞானியின் இசையில் உருவான பாடல்களில் ராகங்கள் மாறுவதில்லை திரையில் நுழைக்கின்றது பாடல் இலக்கம் இரண்டாக வானிலையில்

ரே கமதாசனே சாரி ரெண்டி தகதகிட தகதினி நீதான் தகத

செறிவொலி துணிந்திருக்கிறது பாடல் இலக்கம் இரண்டு வானொலியில் நாளில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கடைகள் விடம்பட மாட்டாது உங்களுடைய புள்ளிகளோடு மட்டும் இணைந்து சிறப்பிக்கப் போர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் என்பதையும் நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால் கடைகள் இடம்பெற மாட்டாது என்பதையும் நேர்களுக்கு அறியத்திருந்து இன்றைய நாளில் இசைஞானி விக்ரத இசையில் உருவான பாடல்களில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் பாடல்களாக ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இரண்டாவது பாடல் ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் மூன்று வானொலியில்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: சரி, நேர்கள் இணைந்து கொள்ளும் நேரமிது. அந்த வகை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக இங்கே வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் புஷ்போதியம்மா. இணைந்திருக்கின்றார், முதலில் அவரை இணைத்து தொடர்ந்து பயணிக்கலாம். வந்திருக்கின்றோர், வணக்கம் புஷ்போதியம்மா. வணக்கம்.
3: நன்றி.
2: நன்றி.
4: நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்க?
2: சூப்பர் நிலமா இருக்கிறோம், நன்றிகள்.
4: கண்டு கண்ணனால்
2: என்ன சந்தோஷம், இப்ப வந்திருக்கீங்க தானே சந்தோஷம்.
4: எல்லா இடத்தையும் தேடி திரிகிறோம், இணையதளங்கள் பேப்பர்கள் எல்லாம் தேடி நாங்க
2: தேடினீங்க அளவுக்கு.
4: நலமா இருக்கிறீங்களோ?
2: நலமா உள்ளவன் பழங்களும் நன்றிகள்.
4: நன்றி சாரதி. நீங்க நலமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்.
2: நன்றி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே, உங்களுடைய புள்ளிகள்
3: நம்பர் வந்து 123.
2: ஆ, 123 உங்கள் புள்ளிகள். சரி, ஓகே, நன்றி நன்றி. இணைப்பிணைந்து உணவைக்கு நன்றிகளை அவர் இணைப்பிணைந்திருந்தார். அன்புக்குரிய ரவீந்திரன் தர்மோதி அவர்கள் இணைப்பிணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த தொலைபேசியாக வந்திருக்கின்றவர் வரவேற்றுக் கொள்கிறேன். வந்திருக்கின்றவர் வணக்கம்.
5: வணக்கம்
2: வணக்கம். நலமா உள்ள மதனி, நீங்கள் எப்படி? நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம்.
2: ஓகே,
5: என்ன
6: நன்றி.
2: நன்றி.
7: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
2: சரி, தொடர்ந்து எங்களுடைய பந்தய நிகழ்ச்சிக்காக இணைப்பிணைந்திருக்கின்ற அடுத்த நேர் தொலைபேசியாக வந்திருக்கின்ற வணக்கம்.
8: வணக்கம் சாரதி, நிலமா இருக்கிறீங்களா?
2: நலம் இருக்கும் சுபாஷினி, நாங்கள் சூப்பர். நீங்க?
8: நாங்களும் நலமா இருக்கிறோம். அப்படியே நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு என்னுடைய புள்ளி வந்து 123.
2: நன்றிகள்,
8: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம் சுவாசினி பத்மாதன், வரை தொடர்ந்து வந்திருக்கிற இடத்தினை தொலைபேசி வணக்கம். அன்பான இனிய மாலை
9: வணக்கம்.
2: நீல

0: 12 மறந்து விடாதீர்கள். விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள, விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள. தமேந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
1: சரித்திரமே.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகளில் சில நேரங்களில் எங்களுடைய மின்சார தடை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தவிர்க்க முடிந்த காரணத்தினால், நிகழ்ச்சிகளில் தாமதங்கள் ஏற்படும் என்பதை நேர்களுக்கு முன்கூட்டியே அறிய தருகின்றோம். மின்சார தடை காரணமாக அந்த வகையில் இவ்வாறு இன்றைய நேர்கள் இளையராஜ் அவர்கள் திசையில் உருவான பார்களுக்கான புள்ளிகளை தந்திருந்தீர்கள். அவர்கள் நேர்களை இணைத்து நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இனிய நேர்கள் இணைந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் நன்றிகளையும் மனவருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இன்றைய நாளில் போல பாடல்களை தந்தவர்கள் பார்க்கலாம். முதலாவது பாடலாக ஒலித்தது மச்சான பார்த்தீங்களா, சந்திரசேகரம் அவர்கள் தந்திருந்தார் முதலாவது பாடலை. இரண்டாவதாக ஒலித்த பாடல் விழிகளில் மீன் பாடலை குணா நாயகி அவர்கள் தெரிவித்து தந்திருந்தார் பிரான்சிலிருந்து. மூன்றாவதாக மேரி மகதிலின் அவர்கள் நீலவான உடையில் பாடலை தெரிவு செய்து தந்திருந்தார். அந்த வகையில் நேர்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு புள்ளிகளை தந்திருந்தீர்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் நீலவான உடையில் மேரி மகதிலின் அவர்களது பாடல் இன்றைய நாளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 21 புள்ளிகளுடன் முதலிடத்துக்கு வந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மேரி. இரண்டாவது இடத்துக்கு 18 புள்ளிகளுடன் மச்சான் பார்த்தீங்களா பாடல் வந்திருக்கிறது. சந்திரசேகரம் அவர்களது பாடல், அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சந்திரசேகரம் அவர்களுக்கும். மூன்றாவதாக புள்ளிகளில் மீனும் பாடலை குணநாயகி அவர்கள் தெரிவித்திருந்தார். 14 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. குணநாயகி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சி. இன்றைய பந்தயம் நிகழ்ச்சிகளின் சிறப்பு தண்ணீர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, ஒரு சில திரையசை பாடல்களை தொடர்ந்து வானொலியில் ராதா கனகராஜ் அவர்களின் நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். அன்றாலும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் போது இடக்கிடையே எங்களுடைய மின்தடை காரணமாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் தடைப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டி தொடர்ந்து ஒரு சில திரை இசை பாடல்களோடு பயணிக்கலாம். அதனை தொடர்ந்து இன்றைய நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து முடிந்திருங்கள்.

நேர்களுக்கு வணக்கம். நெஞ்சம் மறப்பதில்லை நிறைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகளோடு நிறைய பாடலில் இணைந்து கொள்ள வருகின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள் ஓலிஸ்பாவில் இருந்து.

இன்றைய ராதாகனகராஜ் அவர்களது பாடல் தெரிவுகள் வானொலியில் வைக்கும் என்று குறிப்பிட்டிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சிகள் மின்தடை காரணமாக தவிர்க்க முடியாத காரணத்தினால் நிறுத்தப்படுகின்றது என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். ஒரு சில தேச காரணங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும், தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் 9 மணிக்கு முடிந்த அளவில் எங்களுடைய பிரதான செய்தி அறிக்கையோடு நாங்கள் உங்களை சந்திக்க வருகின்றோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றைய நெஞ்ச மறுப்பதில் நிகழ்ச்சி வானொலியில் இன்றைய நாளில் ராதா கங்கராஜ் அவர்களது இடம்பெற மாட்டாத அவருடைய பாடல் தேவைகள் அடுத்த வாரம் நிச்சயமாக இடம்பெறும் என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். மின் தடை வழங்கு போலவே எங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. முன்னைய பிரச்சனைகள் தான் இப்பொழுதும் சரியான வகையில் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணும் வகையில் இன்றைய நாளில் காத்திருங்கள். முடிந்தளவுக்கு நாங்கள் 9 மணியிலிருந்து உங்களுடன் இணைந்து கொள்ள

0: தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவோண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
7: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணைய மூடாக புத்தகங்களை பெரும் செய்திவரும் www.nurulagan.com இணையதளத்தினர். தொடரும் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரூய்கேயில் அமைந்திருக்கின்ற விடி கேஷன் கரி மற்றும் கால்யு கோனஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். அரசாங்க பல்கலைக்கழக முறையில் நிலவும் கடுமையான நெருக்கடிகளுக்கு தீர்வு கூறி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. விரிவுரையாளர்களுக்கு வெற்றிடங்கள் மற்றும் போதிய தகுதியுள்ள கல்விசார் பணியாளர்கள் இன்மை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த வாரமும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஈடுபட்டதாக சங்கத்தின் செயலாளர் சிரேஸ்த விரிவுரையாளர் சாரு தத்த இளங்கசிங்க தெரிவித்திருக்கிறார். நிலவும் வளப்பற்றாக்குறை காரணமாக 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் உள்வாங்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதை விட தற்போது 17 பல்கலைக்கழகங்களின் தரத்தை பேணி பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தினர் வழங்கப்பட்ட ஆட்சேர்ப்புக்கான வாக்குறுதிகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என அந்த சங்கத்தின் உதவிச் செயலாளர் அருண வெண்ணிநாயக் தெரிவித்தார். விரிவுரையாளர்களின் வெளிநாட்டு இடப்பெயர்வு காரணமாக பணிச்சுமை அதிகரித்திருப்பதாகவும் அரசாங்கத்தின் முறையான தலையீடின்மையே இந்த தீவிர நடவடிக்கைகளுக்கு காரணம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம், ஆனால் அயல் நாடுகளை எப்போதுமே மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நண்பர்கள் மாறலாம், ஆனால் அயல் நாடுகள் மாறவே முடியாது என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இலங்கை இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பராக இந்தியா கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று இலங்கை வந்தடைந்தார். இந்நிலையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற சமூகம் சார்ந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலங்கை எதிர்கொள்ளும் எந்தவொரு நெருக்கடியின் போதும் இந்தியா தனது முழு பலத்தையும் இலங்கைக்கு துணை நிற்கும் எனவும் உறுதியளித்திருக்கிறார். இந்தியாவின் நீண்டகால பாரம்பரியம் தனது அயல் நாடுகளை குடும்ப உறுப்பினராக நடத்துவதாக கூறிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வரலாற்று மற்றும் நாகரிக உறவுகளை கூறிட்டு காட்டியிருக்கிறார். கடந்த காலங்களில் இலங்கை எதிர்கொண்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்தியா உறுதுணையாக நின்றதை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். எதிர்காலத்திலும் எந்தவொரு நெருக்கடியின் போது இலங்கை அரசுடன் இந்தியா முழு பலத்துடனும் நீக்கும் என்றும் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கு வந்திருக்கின்ற ராஜ்நாத் சிங் தனது இந்த பயணத்தின் போது இலங்கை தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். சுமார் 4 இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதேவழி நாட்டுக்கு 3 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதன்கிழமை கொழும்பில் இருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் இருதரப்பு அம்சங்கள் தொடர்பிலும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இதன்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன.

0: தொடர்ந்து மனித குலத்துக்கு எதிராக நடைபெற்ற கூட்டங்களுக்கு காரணமான பயங்கரவாத தடைச்சட்டத்தை அரசு நீக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப. சத்தியலிங்கம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். மோட்டார் வாகன திருத்த சட்டத்தின் கீழ் இரண்டு ஒழுங்கு விதிகள் தொடர்பான பரிசீலனை விவாதத்தில் நேற்று கலந்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இரண்டு ஒழுங்கு விதிகள் பரிசீலிக்கப்படுகின்றன. இந்த இரண்டு ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் எனது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக நல்ல விடயங்கள். இதில் ஒழுங்கு விதிகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் சராசரியாக ஒரு வருடத்திற்கு 8,000 தொடக்கும் 10,000 வீதி விபத்துகள் நடைபெறுவதாகவும் 2,500 மேற்பட்ட இறப்புகள் ஏற்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட இலங்கையிலேயே ஏற்படுகின்ற மொத்த இறப்புகளில் 2 வீதமானதாகவும் என புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. வீதி விபத்துகள் ஏற்படும் இறப்புகள் 40 தொடக்கம் 45 வீதமானவர்கள் சிறுவர்களும் முதியோர்களுமாக இருக்கிறார்கள். மிகுதி 55 வீதமானவர்கள் நாட்டில் இருக்கின்ற பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினர் ஆவார்கள். எனவே நாட்டினுடைய பொருளாதாரத்தில் வீதி விபத்துகள் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விபத்துகளால் ஏற்பட்டு வரும் இறப்புகள் மற்றும் மிகவும் பாரதூரமான காயங்களுக்கு உட்பட்டவர்களின் வைத்திய செலவுகளுக்கு 2021 ஆண்டு 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும்பகுதி வீதி விபத்துகளின் தொடர்புடைய விடயங்களாக செலவாகின்றது. 2022 ஆண்டு தரவுகளில் கிட்டத்தட்ட 1,000 பேருக்கு 400 வாகனங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. ஆகவே பொது போக்குவரத்தை செம்மையாக்குவதன் மூலமாக வீதியில் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேபோல இந்த நிலைமை மாறவிடும் சட்டத்தை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இன்னொரு முக்கிய விடயத்தை அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றனர் என குறிப்பிட்டிருக்கும் அவர், இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவதற்கு சாரதி அனுமதி பத்திரம் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பது தொடர்பிலும், வாகன போக்குவரத்து நடக்காத இடத்தில் இருசக்கர வாகனத்தில் எட்டு போட்டு காட்டினால் அவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதாகவும், வீதியில் ஓட்டி காட்ட தேவையில்லை, எட்டு போட்டு காட்டிவிட்டு வீதிக்கு வருபவர்கள் வீதியில் வாகனம் செலுத்தும் அனுபவமின்மையால் விபத்துகளால் பாதிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக் கொள்வதற்கு வீதிகளிலேயே பயணித்து பயிற்சி பெறுபவர்களானால் இருசக்கர வாகனங்களை ஏற்படுத்தும் விபத்துகள் குறைப்பதற்கான இது ஏதுநிலை ஏற்படலாம். அவ்வாறே உளவு இயந்திரங்கள் மற்றும் லேண்ட்மாஸ்டர்களின் பின்புறத்தில் இரவில் ஒளிரும் பட்டிகள் பொருத்தப்பட்டு கட்டாயமாக்கப்படல் வேண்டும் எனவும், அவ்வாறு செய்வதால் இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையின் 63rd கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த 7 தேதி வரை ஜெனீவாவில் நடைபெறுகிறது. இலங்கை தொடர்பான முன்னோட்ட அறிக்கையில் இலங்கையில் நிகழ்ந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விடயங்கள் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றன. அந்த அறிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த அறிக்கையில் மேற்படி விடயங்கள் தொடர்பாக அரசாங்கத்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், முன்னேற்றமின்மை தொடரும் கெடுபிடிகள் தொடர்பான விசனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், காணிகளை விடுவித்தல், அரசியல் கைதிகளின் விடுதலை, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு மற்றும் மாகாண சபை தேர்தல் நடத்துவது போன்ற பல விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் அக்கறையின்றி இருப்பதாகவும், ஜனாதிபதி தேர்தலில் பொதுத்தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக மேற்படி விடயங்களுக்கு தீர்வு காண்போம் என்ற உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்புக்கு உள்ளாக வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் இந்த விடயங்களில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தாமையிட்டு என்னுடைய அதிருப்தியை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் சீர்திருத்த செயல்பாடுகள் உள்நாட்டு பொறிமுறை அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியாக உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சுமித் தசநாயக்க மனித உரிமை பேரவையில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மனித உரிமைகள் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றின் நிலையான முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமாயின் அது நாட்டின் உள்நாட்டு ஜதார்த்தங்களுக்கு அமைவாகவும் உள்நாட்டு பொறிமுறையின் மூலமுமே முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று 2 நிறைவடையும் நிலையில் திட்வா சூறாவளி பேரழிவு மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 2025 ஆண்டில் இலங்கைக்கு 5% உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், மனித உரிமை பேரவையின் 60(1) தீர்மானம் தொடர்பான கருத்து தெரிவித்து வெளிப்புற சான்றுகளை சேகரிக்கும் பொறுமுறையின் காலக்கெடுவை நீடிக்கும் சரத்துகள் உட்பட அந்த தீர்மானத்தை இலங்கை ஆதரிக்கவில்லை எனவும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். முக்கிய வழக்கு விசாரணைகளை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களையும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கின்ற பிரிட்டன் தலைமையிலான இணையரசு நாடுகள் பொறுப்புக்குறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றன. ஜெனீவாவில் திங்கட்கிழமை ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மேலதுரிமை பேரவையின் 63rd கூட்டத்தொடரில் செவ்வாய்க்கிழமை அமர்வின் போது இலங்கை நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மேலதுரிமை மேம்படுத்துதல் தொடர்பில் அடையாளப்படுத்தப்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மேலதுரிமைகளின் உயர்சானிகர் வோல்கர் டிக்கின் எழுத்து மூல அறிக்கை பிரதி யோசனைகள் அவா டபோவினால் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற பொது விவாதத்தின் போது பிரிட்டன் தலைமையிலான கனடா, மலாவி, மொன்டெனிகா மற்றும் வட மெசிடோனியா உள்ளிட்ட இணைய அரசுணை நாடுகள் சார்பில் உரையாற்றிய பிரதிநிதி இலங்கை நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை விசாரணைகளின் நியாயத்தை மதிப்பிட்டு வரவேற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று உள்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் மற்றும் உலகளாவிய நெருக்கடியில் சவால்களுக்கு மத்தியில் சில விடயங்களில் இலங்கை அடைந்திருக்கும் நேர்மறையான முன்னேற்றத்தையும் அவர் பாராட்டியிருக்கிறார். இருப்பினும் முக்கிய வழக்கு விசாரணைகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களையும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர், பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி ரணகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள மாட்டார். அதற்கு பதிலாக இலங்கை சார்பில் அமைச்சர் மட்டத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித் கேரத் தெரிவிக்கிறார். இதன்படி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தி செப்டம்பர் 28rd அன்று நாட்டில் தாம் உரை நிகழ்த்த உள்ளதாகவும் விஜித் கேரத் குறிப்பிடுகிறார். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் விஜித் கேரத் செப்டம்பர் 26 நியூயார்க் புறப்பட இருக்கிறார். போலீஸ் கடமையுடன் தொடர்புடைய பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி கடந்த 3 ஆண்டுகளாக படுக்கையிலேயே வாழ்க்கை கழித்து வரும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதியம், விபத்து நட்டகீடு உள்ளிட்ட அனைத்து நிலுவை நன்மைகளையும் விரைவாக பெற்றுத்தருமாறு அவரது மனைவி போலீஸ் மாதிபரிடம் உருக்கமான கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். புரளி பகுதியில் அமைந்திருக்கின்ற போலீஸ் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற போலீஸ் சார்ஜன் பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த போது குறித்த அதிகாரி விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான உடல்நல பாதிப்புகளால் அவர் கடந்த 3 ஆண்டுகளாக படுக்கையில் உள்ளதாகவும் அன்றாட தேவை கூட சுயமாக மேற்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் மனைவி சமூக ஊடக பதிவு மூலம் தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு இதுவரை முழுமையான சுயநினைவு திரும்பவில்லை எனவும் உணவு உட்கொள்வதற்கும் சுவாசிப்பதற்கும் தொண்டை பகுதியில் குழாய்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், கணவனுக்கு முழு நேர பராமரிப்பு தேவைப்படுவதால் அவரை கவனித்துக் கொள்வதற்காக மனைவியால் வேறு எந்த தொழிலுக்கும் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாடகை வீட்டில் வசிக்கு வரும் குடும்பத்தில் தற்போது நிலைமையான வருமானம் எதுவும் இல்லாத நிலையில் மருத்துவ செலவுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருப்பதாக தெரிவித்து அவர், விபத்து ஏற்பட்ட பின்னர் 3 மாதங்களாக சம்பளமும் விபத்து விடுப்பு அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலும் 6 மாதங்களுக்கான சம்பளமும் மட்டுமே கிடைத்திருப்பதாகவும் குடும்பத்தினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதேவழி ஓய்வூதியம், விபத்து நட்டகீடு உள்ளிட்ட நன்மைகளை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் போதிலும் அதற்கான நடவடிக்கைகள் இதுவரை நிறைவடையவில்லை எனவும் அவர் மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். விசேட புலனாய்வு பிரிவின் விசாரணை காரணமாக ஓய்வூதிய நடவடிக்கைகள் தாமதமடைவதாகவும், மருத்துவக்குழு தொடர்பான சில சிக்கல்களில் நட்டகீடு தொடர்பான கோப்புகள் பல்வேறு தரப்புகளுக்கிடையே அனுப்பப்பட்டு வருவதால் நடவடிக்கைகள் மேலும் தாமதமடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் அனுதாபத்தை கேட்கவில்லை, என் கணவருக்கு சேர வேண்டிய உரிமையும் எங்கள் குடும்பத்துக்கும் நீதியும் கேட்கின்றோம் எனவும் அவரது மனைவி உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள் இறக்குமதி செய்யப்பட இருக்கின்ற 600 புதிய குளிர்சாதன பேருந்துகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபை வலுப்படுத்தப்பட இருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் நிதியை பயன்படுத்தி மேலும் 200 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிக்கிறார். கடவத்தை மெட்ரோ டிப்போவில் உத்தியோகபூர்வ செயல்பாடுகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய அமைச்சர், மெட்ரோ பேருந்து சேவையின் மொத்த எண்ணிக்கை இந்த மாதத்தில் 122 உயரும் எனவும், மேலும் 50 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் மெட்ரோ பேருந்துகள் எண்ணிக்கை 172 உயரும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகிறார். பிரித்தானியாவின் வான்வெளி போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவை மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நேற்று அந்த நாட்டில் 1000 மேற்பட்ட வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டு பெரும் தாமதத்தையும் ரத்து நடவடிக்கைகளையும் சந்தித்திருக்கின்றன. இந்நிலையில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஜூவல் 503 வானூர்தி இந்த தடங்கள் காரணமாக ஜெர்மனியின் பிராங்க்போர்ட் வானூர்தி நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டது. வானூர்தி போக்குவரத்து செயலாக்க அமைப்பில் ஏற்பட்ட இந்த தவறு உள்ளூர் நேரப்படி மாலை 14:40 மணிக்கு சரி செய்யப்பட்டதாக பிரித்தானிய NATS தெரிவித்தது. பிரச்சனைகள் சரி செய்யப்பட்ட போதிலும் வானூர்திகள் மற்றும் ஊழியர்கள் உரிய இடங்களில் இல்லாததால் மேலும் தாமதங்கள் தொடரும் எனவும் வானூர்தி நிறுவனங்கள் எச்சரித்திருக்கின்றன. இந்நிலையில் குறித்த தடங்களுக்கு NATS மீது கடும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் வேறுபட்ட பகுதிகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்துகளில் போலீஸ் சார்ஜன்ட் ஒருவர் மற்றும் இரு இளைஞர்கள் உட்பட நால்வர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கேபிடி போல கோஸ்லந்த் கோடவில மற்றும் மாத்திரை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. வீதி விபத்துகளை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதிவக நெடுஞ்சாலை வீதிகளில் பயணிக்கும் சகல வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிதல் எதிர்பெறும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயகம் குறிப்பிடுகிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள், வேன் மற்றும் உச்சகர வண்டிகளில் 3 மாதத்துக்கு ஒரு முறை தமது வாகனத்தின் தரம் தொடர்பில் பரிசீலனை செய்து உரிய சான்றிதழ் பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். இதேவேளை வீதி விபத்துகளை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அதிவக நெடுஞ்சாலை வீதிகளில் பயணிக்கும் சகல வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிதல் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் எனவும் இந்த தீர்மானத்தை அமல்படுத்தும் தீர்மானம் 1 வருட காலத்துக்கு பிற்போட்டப்பட்டது. இனி இந்த தீர்மானம் பிற்போட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் பிரதமர் சரண குணவர்த்தனவுக்கு எதிராக கையூட்டல் ஊழல் வழக்கில் தண்டனையை குறைத்து தருவதாக கூறி அவரது மனைவியிடம் 750,000 கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உதவியாளர் ஒருவர் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பு தலைமை நீதவான் அசங்க போரனிடமே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கையூட்டல் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு முன்வைத்த விவரங்களை கருத்தில் கொண்டு இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜி எஸ் சரித்குமார் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த சந்தேக நபர் குறித்த மேல் நீதிமன்ற நீதிபதி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வழக்கை பற்றி பேச முயன்றிருக்கிறார். வழக்குகளை பற்றி பேச அவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பதுடன் அவருடன் உரையாற மறுத்திருக்கிறார். இதனை நீதிமன்றத்தில் பேச முடியும் என்றும் தனியாக சந்தித்து பேசலாம் எனவும் சந்தேக நபர் நீதிபதியிடம் கூறியிருப்பதாகவும் இந்த சம்பவத்தின் தொடர்பாக கூறப்படுகின்ற அன்னற்கல நீதிமன்ற அதிகாரி ஒருவர் மற்றும் கொழும்பு மேல் நீதிமன்ற புத்தக கட்டுநர் ஒருவர் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த உம்னிதாத் சரத்சந்திரன் என்ற இந்திய பிரஜையின் சடலம் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூட்ட புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. நீர்கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பொது மயானத்தில் கடந்த 2ஆம் தேதி விசேட பாதுகாப்புடன் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு மாநகர சபை சிறைச்சாலை மோத தொடர்பான வழக்கு விசாரணை நீர்கொழும்பு பிரதான நீதிவான் சிலானி பெரிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் 11 சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். சவிப்புலன் வலுவிழந்த சமூகத்தினர் 119 அவசர அழைப்பு பிரிவுக்கு வாட்ஸ்அப் காணொலி மூலம் முறைப்பாடுகள் செய்ய சமர்ப்பிக்கும் புதிய சேவை இலங்கை காவல்துறை அறிமுகப்படுத்துகிறது. எதிர்வரும் நாளை முதல் இந்த வசதியை காவல்துறை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இலங்கை காவல்துறையின் 160வது வருட கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. சவிப்புலன் வலுவிழந்தோர் பாதுகாப்பு சேவை வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சேவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. முறைப்பாடு அளிக்கும் வரைமுறைகளாக இந்த சேவைக்காக பிரத்யேக குறுஞ்செய்தி இலக்கம் அறிமுகப்படுத்த பயனாளிகள் பின்வரும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதலில் இலக்கத்தை சேகரித்து 011-280-9980 என்ற தொலைபேசி இலக்கத்தை உங்களது கைபேசியில் சேமித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அந்த இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் ஒரு குரல் அழைப்பை மேற்கொள்ள வேண்டும். அந்த அழைப்பு தானாகவே துண்டிக்கப்பட்ட பின்னர் உங்களது கைபேசிக்கு ஒரு இணைப்பு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். அந்த இணைப்பை திறந்து ஜோயின் ப்ரோஸ்வர் மற்றும் அதன் பின்னர் ஜோயின் மீட்டிங் ஆகிய தேர்வுகளை தேர்வு செய்ய வேண்டும். இதன் மூலம் காவல்துறையுடன் நேரடி காணொலி அழைப்பில் இருந்து சவிப்புடன் வலுவிழந்தோர் தமது முறைப்பாடுகளை எளிதாக தெரிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனமல்வில கல்வாய பகுதியில் உள்ள வீடொன்றில் முற்பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது. அத்துக்கரிய வடகில பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட உள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை முன்னெடுத்து வருகிறது. இந்தியாவின் திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரலும் பாதாள உலக உறுப்பினருமான பழனி சிறுவன் குரோசியன் என்பவரின் முக்கிய சகாக்கள் நால்வர் கொழும்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புறக்கோட்டை காவல்துறை விசேட பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் மட்டக்குள்ளி, கெசல்வத்த, மாளிகாவத்த மற்றும் கொட்டாச்சினை ஆகிய பகுதிகளில் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. பழனி ஸ்ரானின் போதைப் பொருட்களை கொழும்பு மற்றும் அதனை சுற்றியிருக்கின்ற பகுதிகளுக்கு விநியோகிக்கும் பணியை அவர்கள் செய்து வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்கள் ஒரு நாளைக்கு 50 கிராம் போதைப் பொருளை விற்பனை செய்வதன் மூலம் 15,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் ஒன்றின் உறுப்பினராக கொண்டரஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற ரஞ்சித் குமார் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். ஃபிளை துபாய் விமானம் மூலம் அவர் இலங்கைக்கு இன்று காலை கட்டுநாயக்க மாநிலத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. இத்தாலிக்கு தப்பித்து செல்ல முயன்றபோது கொண்டரஞ்சி ஜனவரி 9ஆம் தேதி துபாயில் கைது செய்யப்பட்டார். அவருடன் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் துபாய் பாதுகாப்பு படையினர் தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தேடப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம் பள்ளிவாசலில் பாடு மற்றும் நாவல்காடு கடற்கரை பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 2,680 கிலோ கிராமுக்கும் அதிகமான பீடி இலை தொகுதிகள் கடற்படையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு துணைக்களம் இணைந்து செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட விசேட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. சந்தேகத்துக்குரிய 64 உரைகளில் அடைக்கப்பட்டிருந்த 2,680 கிலோ கிராமுக்கும் அதிகமான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. கடற்படையின் தீவிர கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கை காரணமாக கடத்தல்காரர்களால் இவர் கடற்கரையில் கைவிடப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகப்படுகிறது. இலங்கை போலீசின் பெயரை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தயாரிக்கப்பட்ட போலி விளம்பரங்கள் முகநூல் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இவ்வாறான விளம்பரங்கள் மற்றும் தகவல்கள் அதிகாரப்பூர்வமானவை அல்ல எனவும் பொதுமக்கள் இவற்றைக் கண்டு ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் பொதுமக்களை கேட்டிருக்கிறார்கள். இலங்கை போலீசின் பெயர் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்படும் அனைத்து விளம்பரங்களும் உண்மையானவை அல்ல எனவும் இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ இலச்சினையுடன் ஸ்ரீலங்கா போலீசின் உத்தியோகபூர்வ முகநூல் வெளியிடப்படும் விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்களை மட்டுமே பொதுமக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் தலைமையகத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற போலீஸ் நெட்ரான் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் தரவுத்தள அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக அந்த கணினி தொகுதி தற்காலிகமாக சீலழுக்க செய்யப்படுவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. பத்ரமுள்ள ஹருடுபாய கட்டடத்தின் 17வது மாடியில் அமைந்திருக்கின்ற போலீஸ் நெட்ரான் உதவி பிரிவில் ஊடாகவே இந்த சான்றிதழ்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க தற்காலிக நடைமுறை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 8 மாவட்டங்களில் எல்நினோ நிகழ்வினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து முகமைத்துவம் தெரிவித்திருக்கிறது. அந்த 8 மாவட்டங்களிலும் உள்ள 36 பிரதேச செயலக பிரிவுகளில் வறண்ட வானிலையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எல்நினோ சூழலால் 47,368 குடும்பங்களைச் சேர்ந்த 1,54,167 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது. இதன் தாக்கத்தால் 35 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் நடவடிக்கைகள் அனைத்து முகாமைத்துவ நிலையம் மேற்கொண்டிருக்கிறது. இதன்படி 40,945 குடும்பங்களைச் சேர்ந்த 132,748 பேருக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தாய் மற்றும் பச்சிலை குழந்தைகளுக்கான டென்டனஸ் தசை இறுக்க நோயை ஒழித்த நிலையில் 10 ஆண்டுகளாக தக்க வைத்துக் கொண்டதற்கு ஒரு தசாப்த காலமாக மலேரியா இல்லாத நிலையை தொடர்ந்து பேணி வருவதற்கும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனம் பாராட்டியிருக்கிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி குறிப்பிடப்பட்ட குறிப்பில் பொது சுகாதாரம் மற்றும் நோய்கள் ஒழிப்பதற்கு இலங்கை தொடர்ந்து காட்டி வரும் அர்ப்பணிப்பை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய அலுவலகம் பாராட்டியிருக்கிறது. இந்த வெற்றிகளுக்கு வலுவாக தேசிய அர்ப்பணிப்பு, உயர்தர நோய் தடுப்பு சேவைகள், பாதுகாப்பான பிரசவ நடைமுறைகள் மற்றும் மலேரியா மீண்டும் பரவுவதை தடுப்பதற்கான தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆகியவையே காரணம் எனவும் உலக சுகாதார நிறுவனம் அந்த பாராட்டில் குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்கள் தடுத்து நிற்பது தொடர்பில் கொழும்பில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளியுறவு அமைச்சகத்துக்கு தகவல் வழங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து பாதுகாப்பு மற்றும் துறைமுக அமைச்சகங்களுக்கு உரியாக தகவல் வழங்கப்பட்டதுடன் இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படையினரால் குறித்த கப்பல்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த கப்பல்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் இல்லை எனவும் தெரிவித்திருக்கின்ற இலங்கையிலிருந்து 24 கடல் மைலுக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் மொத்தம் 47 கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ராணுவ மோதல்கள் தொடர் நிலையில் அடையாளம் காணப்பட்டிருக்கும் இந்த கப்பல்கள் பல ஈரானிய கொடிகள் தாங்கிய கப்பல்களும் ஏனைய வணிக மற்றும் சரக்கு கப்பல்களும் உள்ளடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் குறித்த கப்பல்களில் இருந்து இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு எந்த வசதியோ அல்லது உதவி கோரப்படவில்லை எனவும் அவற்றுக்கு எந்த விதமான வசதிகளும் வழங்கப்படவில்லை எனவும் அமைச்சர் விஜித கீரத் குறிப்பிடுகிறார். அந்தணர்களின் தலைமைத்துவமே இந்து மதப்பட்டத்துக்கு சிறப்பானது என்றும் இதனை இந்து அமைப்புகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக இலங்கையில் இந்து மதத்தின் தலைமைத்துவம் இல்லை என்று பேசுபொருளாக அமைந்திருந்தது. அந்த வகையில் ஒரு சில அமைப்புகள் தாங்களாகவே முன்வந்து பீடங்களை அமைக்கலாம் என்ற எண்ணப்பாட்டுடன் ஊடகங்களில் வெளிவந்த அறிக்கை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். யார் யார் அமைப்புகள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குரிய அதிகாரத்துக்குரிய தலைமைத்துவத்தின் மூலம் அந்த பகுதிகளில் உள்ள தங்கள் சேவைகளை சிறப்பாக செய்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவும் தற்போது இந்து மத பீடம் அமைப்பதற்கு சில அமைப்புகள் முன்வந்திருக்கின்றன, ஆனால் அது குறித்த பகுதிகளில் மட்டும் சாராது எனவும் இலங்கை முழுவதும் இருக்கின்ற இந்துக்கள் அடங்கலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார். செய்து அந்த உறுப்பினர்களூடாக ஒரு தலைமைத்துவத்தை தேர்வு செய்வது சிறப்பானது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் அந்தன தலைமைத்துவம் கொண்ட இலங்கையின் பல்வேறு பகுதியில் இருக்கும் சிவாச்சாரியர்களை உள்ளடக்கிய ஒரு பீடத்தை உருவாக்குவதே சிறப்பான பௌத்த மதத்தின் பௌத்த தேரர்கள், கிறிஸ்தவ மதத்தின் அருத்தந்திமார்கள், இஸ்லாமிய மதத்தின் மௌல்விமார்கள், அதேபோன்று இந்து மதத்தில் அந்தணர்கள் தான் தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்பது எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆகும் எனவும் அந்த வகையில் குறித்த அமைப்பு சாராது இலங்கை முழுவதும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான அமைப்பை உருவாக்கி அதனை அரசாங்கம் புறச் செய்வதே பொருத்தமானது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழுடைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse
3: Mélodie et Tordre Gleque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: தொடரும் இந்திய செய்திகள். கடந்த 21 நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று நடைபெறுகின்ற தவிக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவு கட்சிகளின் 2வது ஆலோசனைக் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய இரு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் போட்டியிடலாமா அல்லது புறக்கணிக்கலாமா என்பது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாரம் குறித்து 15 பேர் பலியான விவகாரத்தில் நியாயமான விசாரணை வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். தில்லியில் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராகேஷ் மேத்தா நொய்டாவில் இருக்கின்ற அவரது இல்லத்தை தற்கொலை செய்திருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். 1975 பிரிவு இந்திய ஆட்சிப் பணி அதிகாரியாக மேத்தா தான் எடுத்த இந்த தீவிர முடிவுக்கு மனநலம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் தான் காரணம் என குறிப்பிட்டு தற்கொலை குறிப்பு ஒன்றை நொய்டா காவல்துறையினர் கைப்பற்றியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மணிப்பூரைச் சேர்ந்த பாடகர் சோங்தம் விக்ரம் சிங் என்பவர் தில்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு வெளியே திங்கட்கிழமை அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். தில்லி அருகே கிலோரி கிராமத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மணிப்பூரைச் சேர்ந்த கித்தார் மற்றும் மேற்கிந்திய இசைக்கலைஞரான விக்ரம் சிங் வசித்து வருகிறார். அவரது குடியிருப்புக்கு அருகே இருக்கின்ற விடுதியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் டெலிவரி நபர்களுக்கும் விக்ரம் சிங் வீட்டுக்கு வெளியே அதிக சப்தத்துடன் பாடலை ஒலிக்கச் செய்து திங்கட்கிழமை அதிகாலை மது அருந்தியிருக்கிறார்கள். இத்தொடர்பாக மது அருந்தியவர்களிடம் விக்ரம் சிங் கேள்வி எழுப்பிய நிலையில் இருதரப்பு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஹோட்டல் ஊழியர்களை இணைத்து தாக்கியதில் விக்ரம் சிங் படுகாயமடைந்திருக்கிறார். விக்ரம் சிங்கை மீட்டு அவரது மகன் மருத்துவமனை கலத்திச் சென்ற நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலியல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அறிதிறன் பேசி பயன்படுத்தி தொடர்பாக வழக்கில் 2 நாட்களுக்கு காவல் விசாரணைக்கு முன்னாள் எம்பி பிரஞ்சுவல் ரிக்மா ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை கூறியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானை ரத்து செய்து மும்பை உயர்நீதிமன்றம் நேற்று மறுத்திருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசு பணியில் சேர விளையாட்டுப் பிரிவின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் சான்றிதழ் வழங்கிய குற்றச்சாட்டில் 2 பேரை புனே காவல்துறை கைது செய்திருக்கின்றது. இதனை காவல்துறை அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை உறுதி செய்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அதிபர் புட்டின் வெறும் 11ஆம் தேதி சந்தித்து பேச உள்ளதாகவும் அப்போது இந்தியாவுக்கு Su-57 விமானத்தை விற்பனை செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. டெல்லி பாரத் மண்டபத்தில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்று வரும் 11ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினர்களாக உள்ள ரஷ்யா, சீனா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மாநாட்டில் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் பிரிக்ஸ் நாடுகள் ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் மின்சார வாகனங்களின் சில்லறை விற்பனை ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 52.9% அதிகரித்து 2,98,448 வாகனங்களாக உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் மொத்த வாகன விற்பனையில் மின்சார வாகனங்களுக்கு பங்கு கடந்த ஆண்டு 9.5%லிருந்து 12.3% அதிகரித்திருக்கிறது. ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன்ஸ் இதனை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய பாதுகாப்பு RG வலையமைப்பு மேம்பாட்டு முன்னெடுப்பில் இந்தியா அணிந்திருப்பதாக அந்த நாட்டு வர்த்தக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. RG தலைமை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அழைப்பு என்று முன்னெடுப்பை கடந்த ஜூலை மாதம் அமெரிக்கா துவங்கியது. 2030 பின் 5G வலையமைப்புகளுக்கு பதிலாக RG வலையமைப்புகள் கொண்டுவரும் நாடுகளுக்கு உதவும் வகையில் வியூகங்கள் வழக்கும் இந்த முன்னெடுப்பில் ஜப்பான், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதுகுறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சகம் திங்கட்கிழமை வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் வலைத்தள பதிவில் அடுத்த தலைமுறைக்கான RG வலையமைப்பை மேம்படுத்தும் முன்னெடுப்பில் அமெரிக்கா மற்றும் 24 நாடுகளுடன் இந்தியாவும் இணைந்துள்ளது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூய்மையான காற்று கொண்ட நகரங்களின் பாட்டியலில் தமிழகத்தில் உள்ள திருச்சி சிறந்த தரநிலை பெற்றிருக்கிறது. தலைநகரான சென்னைக்கு பின்னடைவு பெற்றிருக்கிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 7ஆம் தேதி தூய்மையான காற்று தினம் அனுஷ்டிக்கப்பட்டுவருகிறது. தூய்மையான காற்றை நிலைக்கச் செய்வது பொதுமக்களின் ஆரோக்கியமான வாழ வழிவகை செய்யும் விதமாக தூய்மையான நகரங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டு அதற்கு விருதும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பட்டியலில் வெளியாகியிருக்க அதில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நகரங்களின் பட்டியலில் மத்திய பிரதேசத்தில் இந்தூரை விட வெறும் 1 புள்ளிகள் முன்னிலையில் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஜல்பூர் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதுபோல் இந்த பெருநகர பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 நகரங்கள் மட்டுமே இந்த பட்டியலிடம் எடுத்திருக்கின்றன. சிறப்பாக செயல்பட்டு வரும் திருச்சி 12வது இடத்தை பிடித்திருக்கிறது. அடுத்ததாக தலைநகரான சென்னை 35வது இடத்தை பெற்றிருக்கிறது. மதுரை 39வது இடத்தில் இருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 குறைந்து 1,13,160 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 125 குறைந்து 1 கிராம் 14,145 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி மாற்றமின்றி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளை கட்டீர்கள் தொடர்கின்றது. உலக செய்திகள் அனுசரணை வழங்குகிறார்கள்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ் குயினிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

தொடர்வது உலக செய்திகள். போலந்தில் ஒரு போராட்டம். அணிவகுத்தது மனிதர்கள் அல்ல, 30 இயந்திர மனித கருவிகள். அவை கொடிகளை ஏந்தி முழக்கமிட்டிருக்கின்றன. செயற்கை உணர்வு கட்டுப்பாடுகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. போராட்டத்திற்கு போராட்டத்தை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த அந்த இயக்கம் செயற்கை உணர்வையும் இயந்திர மனித கருவிகளின் ஊழியர்கள் அணியை எவ்வாறு பாதிக்கின்றன என்ற விவாதத்தை தொடங்க விரும்புகிறது. வேலையிடங்களை பாதுகாக்க வேண்டும், வீதிகளுக்கு நேரம் இது. இயந்திர மனிதர்கள் கருவிகள் மின்னலக்க விவகாரங்களுக்கு அமைச்சர்களுக்கும் வெளியே ஆர்ப்பரித்திருக்கின்றன. அறிவு சார்ந்த வேலைகளை மனிதர்களுக்கு பதிலாக இயந்திர மனித கருவிகள் செயற்கை உணர்வுடன் கொண்டுவரப்படலாம் என்பதை எடுத்துக்கூற விரும்பியதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஊழியர்கள் பாதுகாக்கும் விதிகள் கட்டுப்பாடுகள் எதிர்ப்பதை அவசியம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். வித்தியாசமான போராட்டம் கவனத்தை ஈர்க்க மட்டுமல்ல, இயந்திர மனித கருவிகள் ஆற்றல்களையும் காட்டவும் அதன் மூலமான நிலைமைகளை அக்கறைக்குரியது என்பதை உணர்த்தவும் இது முடிவாக கூறப்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயண சேவைகள் தடைபட்டிருந்தன. ஹீத்ரோ, கேட்விக், மென்செஸ்டர் மற்றும் பர்மிங்ஹாம் விமான நிலையங்களில் பாதிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் நூற்றுக்கணக்கான விமானங்கள் பயணங்கள் தாமதமடைந்தன. பிரிட்டன் நேரப்படி நேற்று மாலை 7:30 மணியளவில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. என்ஏடிஎஸ் எனும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவை நிறுவனம் இந்த நிலவரம் குறித்து தகவல் தந்திருக்கிறது. கோளாறு சிசிஐ எதிர்பார்ப்பதை விடாதிக்கு நேரம் பிடித்ததாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. பிரான்சினுடைய தெற்கு பகுதியில் உள்ள ரினோயர் அரும்பொருளகத்தில் 3 ஓவியங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. நேற்று அதிகாலை 6 மணியளவில் திருடர்கள் அரும்பொருளகத்துக்குள் புகுந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்த 4 ஓவியங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். திருடர்களை கண்ட காவல்துறை அவர்களை துரத்தி சென்றிருக்கிறார்கள். திருடர்கள் ஓர் ஓவியத்தை கீழே போட்டுவிட்டு மற்ற 3 ஓவியங்களும் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற பிரெஞ்சு ஓவியர் பியர் அகஸ்ட் டென்வார் வாழ்ந்த மாளிகையில் அரும்பொருளகம் அமைந்திருக்கிறது. அங்கு டென்வாரின் 13 ஓவியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சுமார் 40 சிற்பங்கள், அரைக்கலன்கள், புகைப்படங்கள் உள்ளிட்டவையும் உள்ளன. திருடப்பட்ட 3 ஓவியங்கள் அவை என்று தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. டென்வாரில் சில மதிப்புமிக்க படைப்புகள் பல மில்லியன் டாலர்களுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டிருக்கின்றன. புகழ்பெற்ற சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் பிரான்சின் புகழ்பெற்ற லூபர் அரும்பலகத்தில் 102 பில்லியன் டாலர் பெறுமதியுள்ள நகைகள் திருடப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். ஐஃபில் கோபுரம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய குழுவினர் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஐஃபில் கோபுர ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்று அது மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. வருகையாளர்கள் உள்ளே செல்வதை கண்டதாக செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். தங்களுடைய வருகையின் போது முடிந்தவரை பெண்கள் இல்லாதவாறு ஏற்பாடு செய்யுமாறு அந்த குழு கேட்டிருந்ததாக ஐஃபில் கோபுர நிர்வகிக்கும் SET நிறுவனம் கூறியிருந்தது. அதற்கு ஒப்புதல் அளித்திருக்க கூடாது என்று அது குறிப்பிட்டிருக்கிறது. நிர்வாகமும் ஊழியர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட போஞ்சன் சாவி, அக்ஷஸ் புருஷோத்தம், சுபாமி நாராயணன் சன்ஸ்தா குழுவினர் அதற்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். தங்களுக்கு தெரிந்தவரை எந்த கட்டத்திலும் ஐஃபில் கோபுரத்துக்கு சில யாரும் அனுமதி மறக்கப்படவில்லை எனவும் அது குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமடைந்து வருகிறது. பொம்பாலிடர் நிறுவனம் அமெரிக்கா விமானங்களை தயாரிக்காவிட்டால் அவற்றின் விற்பனை நாட்டில் தடை செய்யப்போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். கனடாவை சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த இருதரப்பு வர்த்தக விதிமுறைகள் நியாயமான இல்லையெனவும் திரு ட்ரம்ப் துருத் சோசியல் தளத்தில் சாடியிருக்கிறார். அமெரிக்க வங்கிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் நாட்டின் வர்த்தகம் செய்வதை கனடா தடுத்திருப்பதாகவும் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காலம் முடிவந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். கனடா, ஐஸ்லாந்து உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் வரைபடத்தை டொனால்டு ட்ரம்ப் பதிவிட்டதால் புதிய சர்ச்சை ஒன்று எழுந்திருக்கிறது. கனடா, கிரீன்லாந்து, ஐலாந்து, மெக்சிகோ மற்றும் கரீபியன் தீவுகள் ஆகியவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டுவது போன்ற வரைபடத்தை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இந்த வார இறுதியில் ட்ரம்ப் தனது த்ரூத் சோசியல் தளத்தில் சுமார் 100 செய்திகள் தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்த நிலையில் இந்த விசித்திரமான வரைபடமும் அந்த பதிவுகளில் அடங்கும். ஈரானை சேர்ந்த மகான் ஏர் விமான நிறுவனம் போக்குவரத்து பயன்படுத்துவது, தமது விமானங்களை அந்த நாட்டின் புரட்சிகர பாதுகாப்பு படை வீரர்களை ஏற்றிச் செல்லுதல், ஆயுதங்களை கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட உதவிகளை செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. ஈரானை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையாக ஈரான் விமான போக்குவரத்து துறையின் பல பகுதிகளின் மீது ஏற்கனவே அமெரிக்கா தடைகள் விதித்திருக்கிறது. இந்நிலையில் ஈரான் விமான நிறுவனத்துக்கு உதவி செய்வதாக கூறப்படும் 24 தெரிய விமான நிறுவனங்கள், கார்கோ விமான நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா மீது ஜெர்மனின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று நடத்திய தீவிர வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 73 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சவுதியின் தெற்கு பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற அப்ஸ்கா, ஜசான், நஜ்ரான், காமிஸ், முஷைத் ஆகிய நகரங்களில் உள்ள முக்கிய எண்ணெய் ஆலைகள் மற்றும்
மின்சாரம் குடிநீர் பொது விநியோக கட்டமைப்புகள் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் எண்ணெய் ஆலைகள் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் எண்ணெய் உற்பத்தி மற்றும் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜெமனின் ஜஃபாப் மாகாண சிறைச்சாலை மீது சவுதி நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுவன் உட்பட 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக கூதிகள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த தாக்குதல் மிக கடுமையாக அத்துமுறையில் இதற்குரிய பதிலடி நிச்சயம் கொடுக்கப்படும் என சவுதி தலைமையிலான கூட்டுப்படை எச்சரித்திருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேல் குடியிருப்புகள் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு பிரிட்டன், பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்த வர்த்தக தடை அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேலின் தொடர்ச்சியான குடியிருப்பு விரிவாக்கங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல் பாலஸ்தீன இடையிலான இரு நாடு தீர்வுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த ராஜ்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தடைகள் குறித்து பிரிட்டன் வெளியுறவு மின்பான் கூறுகையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் அநீதிகளையும் துயரங்களையும் இனிமேலும் வரும் வார்த்தைகளால் மட்டும் கண்டுகொண்டிருக்க முடியாது எனவும் அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குக்கரையில் பாலஸ்தீனர்கள் இன அழிப்பு செய்யப்படுவதாக பிரிட்டன் கருதுகிறது. அமைதியாக இரு நாடுகளும் தீர்வு அளிக்கப்படுவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அமைதி தூதர்களின் வருகைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பரஸ்பர வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா உக்ரைன் மீண்டும் துவங்கியிருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நேற்று அதிகாலை நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 19 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் 14 அடுக்குமாடி குடியிருப்புகள், ஒரு பள்ளி மருத்துவமனை மற்றும் விடுதி, வணிக கிடங்குகள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், கட்டடம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்புகள் பல சேதமடைந்திருக்கிறது. உலகில் கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் பேர் பிறர் விடும் சிகரெட் புகையை நுகர்ந்திருப்பது ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. அதில் சிறு பிள்ளைகளும் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக 2023 ஆண்டில் சுமார் 1.7 மில்லியன் பேர் இறந்திருக்கிறார்கள். த லஞ்ச் என்ற சஞ்சிகை வெளியிட்ட ஆய்வில் இந்த விவரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்துலக அளவில் நோய் ஏற்படுவதற்கு புகையிலே முக்கிய காரணமாக இருப்பதாகவும் 2023 ஆண்டில் 767 மில்லியன் பிள்ளைகளை பிறர் விடும் சிகரெட் புகையை சுவாசித்திருப்பதாகவும் அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. பிறந்த குழந்தை முதல் 14 வயதுடைய வரை இளையவர்கள் அதில் அடங்குவதாகவும் மரணம், இதய நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சனை போன்ற சீக்கிரங்கள் அதனால் எழுந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் பெண்கள் பிள்ளைகளை பிறர் வரும் சிகரெட் புகையிலிருந்து காப்பாற்றலாம் எனவும் அது குறிப்பிட்டிருக்கிறது. அதில் எரியும் சிகரெட்டிலிருந்து வெளியாகும் புகை அதிகளவான நச்சுத்தன்மை கொண்டது எனவும் பொது இடங்களிலும் வீடுகளிலும் அது கடுமையான புகையிலை கட்டுப்பாடுகளை கொண்டுவரும்படி அரசாங்கங்கள் ஆய்வு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேசியாவில் அரசாங்க திட்டத்தின் கீழ் இலவச உணவு தயாரிக்கும் சுமார் 2000 சமையலறைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. சமையலறைகள் செயல்பட சுகாதார அமைச்சிடம் பதிவு செய்ய கட்டாய தூய்மை சான்றிதழ் பெற வேண்டும். அதனை செய்ய தவறிய சமையலறைகளில் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்தோனேசியாவை தேசிய ஊடச்சத்து அமைப்பு இதனை அறிவித்திருக்கிறது. உணவின் தரத்தையும் அதன் பெறுவரும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய சுகாதார விதிகளை பின்பற்றுவது கட்டாயம் எனவும் அதன் தலைவர் குறிப்பிடுகிறார். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். பாகிஸ்தான் மகளிர் அணியில் சுழற்பந்து வீராங்கனை நஸ்தா சந்து வயது 28-20 கிரிக்கெட்டில் புதிய வரலாற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றார். பாகிஸ்தான் ஆடவர் மகளிர் கிரிக்கெட் 20 வரலாற்றில் மிகச்சிறந்த பந்து வீச்சு, அதாவது முதல் முறையில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறார். கஜகஸ்தானின் எலினா ரைபாங்கியா US ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் நவோமி ஒசாகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறி இருக்கிறார். US ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனிக்கு அலெக்சாண்டர் ஸ்ட்ராவிக் காலிறுதி சுற்றுக்கு முன்னேற்று இருக்கிறார். நடப்பு ஆண்டில் 4 கிராஸ்லாம் போட்டிகள் காலிறுதிக்கு முன்னேறிய ஒரு வீரராக அவர் பெருமை பெற்றிருக்கிறார். சிறந்த கால்பந்து வீரருக்கு வழங்கப்படும் பிறந்தோர் விருதுக்கு பரிந்துரையில் இடம்பெற்ற 30 போட்டியாளர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரான்ஸ் நாட்டின் கால்பந்துக்கான பிரத்யேக வெளியாக மாத இதில் சார்பாக பெலிந்தோர் விருது அளிக்கப்படுகிறது. அதில் பல வகைகள் விருதுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது சிறந்த வீரர்களுக்காக 30 பேர் கொண்ட பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதில் அதிக முறை 8 முறை பேருந்தோர் விருது பெற்ற லியோனல் மெர்சியின் பெயர் 14 முறையாக இந்த போட்டியில் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது அவரது ரசிகர்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் நிறைவாகின்ற நாணய மாற்றுவதும் நாணய மாற்றுவதற்கான சுரணை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணைத்து முன்பாக தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trttamilnadu.com இணையதளம். இணையதளத்தில் உங்கள் மனநிலைகள், பிறந்தநாள் வாழ்த்துகள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரண நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கை விலையில் 382 ரூபாய் 10 சதம், இந்திய விலை 110 ரூபாய் 80 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 328 ரூபாய் 33 சதம், இந்திய விலையில் 95
₹15.20, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் ₹406.24, இந்திய விலை ₹111.81, ஒரு ஐக்கிய பவுன் சிலங்கை விலையில் ₹445.05, இந்திய விலையில் ₹129.07, ஒரு கனடியன் டாலர் இலங்கை விலையில் ₹238.37, இந்திய விலையில் ₹69.13. நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழனுடைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணம் வழங்கியிருந்தார்கள். இணைய மூடாக புத்தகங்களை விற்பனை செய்து வரும் www.noolalagam.com இணையதளத்தினர் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பரசுரோக்கியில் அமைந்திருக்கின்ற வி டி கேசங்கர் மற்றும் கார்லி கோனஸில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது. இன்று இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பத்தே. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
9: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
9: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
10: 7265 Fraser Street, Vancouver, Canada.
9: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
9: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
9: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
9: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Re Kai, Paris 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
3: 35 மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
9: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
9: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
9: வாரத்தின் 6 கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 Knight Street, வான்கூவர், கனடா.
9: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www

0: ஐந்துக்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 7728-9558. வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்பா லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பெரு இப்ப இந்த கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வரப்போகுது.
0: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93 810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ்.

இன்றைய சொந்தம் நிறுவருக்கும் இனிமையார் இரவு நிற வணக்கங்கள். மீண்டும் ஒரு இனிய புதன் இரவு பொழுதில் உள்ளவரையும் சந்திக்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய புதன் இரவு பொழுதில் பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் வானொலிகளில் ஒலிக்கின்றது இரவின் ராகங்கள், இளமை கால நினைவுகள். இணைந்து கொடுப்புகள் உங்கள் விருப்பப்பாடுகள் இளமை கால நினைவுகளாக வானொலியில் பயணிக்க இருக்கிறது. உங்கள் மனங்கு வந்த பாடல்களை இணைப்பில் இணைந்து விரும்பி இருக்க போகிறீர்கள். உங்களுக்கு பிடிச்சமான பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் எத்தனையோ பாடல்கள் இருக்கலாம். அந்த பாடல்களில் உங்கள் மனங்கு வந்த பாடல் ஒன்று இருக்கும். அந்த பாடல் இந்த பாடல் இந்த பாடல் திருப்பி செய்யுங்க, ஓடிவாங்க. உங்களுக்காக வானொலியில் தருவதற்கு காத்திருக்கின்றோம். உங்கள் பெயருடன் வானொலியில் ஒலிக்க இருக்கிறது இன்றைய இரவின் ராகங்கள். அழைக்கலாம் உங்கள் தொலைபேசி இலக்கங்கள் 0033 1 48 32 15 40 அல்லது 100 தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0033 9541 48 47 71 அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0633 689 86 55 29 எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0533 650 0774 27 இந்த தொலைபேசி இலக்கம் ஊடகம் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை விரும்பி கேட்கலாம். உங்கள் மனங்கு வந்த பாடல்கள் அல்லது எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரடி சென்று கொண்டிருக்கிறது. முகநூல் நிகழ்ச்சி லைவ் அதாவது ஃபேஸ்புக் லைவிலும் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. அதன் கீழ் இருக்கின்ற கருத்து பகிர்வு குமான் பகுதியிலும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்கள் பதிவிடல் செய்யும் போது உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் மனங்கு வந்த பாடல்களோடு இணைந்து சிறப்பியுங்கள். இன்றைய இரவு பொழுதில் நிகழ்ச்சி அலங்கரித்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வானொலியில் ஒலிக்கின்றது சின்ன தம்பி திரையிலிருந்து பாடல்.

0: ராஜாண்ணா மாதிரி இருக்கு.
1: ராஜாண்ணா? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கிறீங்களா?
0: மனசையும்
1: உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம். முக்கியமா வீடையும் விற்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆரம்பங்களையும் தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
0: போட்டு
1: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்னத.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நேரம் இரவு பொழுது 10:40 நிமிடம் ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 9:40 நிமிடமாக இருக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கிறது இரவின் உற்சாகம், இரவின் ராகங்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், இளமைக்கால நினைவுகள் இன்றைய நாளை வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தெரிவு செய்யுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். எழுதலாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சியின் இருக்கின்ற கருத்தப்பவர் குமார் பகுதியில், அல்லது எங்களுடைய தொலைபேசி இலக்கம் பிரான்சில் வசிப்பவர்கள் 1 48 32 15 40 பிரான்ஸ் அமைந்த ஏனைய நாடுகளில் வாசிப்பவர்கள் 0 0 3 1 48 32 40, அல்லது எங்களுடைய எண்ணுற தொலைபேசி இலக்கம் 0 0 3 1 9 5 1 48 47 71 என்கின்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கம் கூட இணைந்து கொள்ளலாம். 0 0 3 1 6 89 86 59 29 மற்றும் வைபர் இலக்கம் இருக்கிறது 0 0 3 1 6 50 0 74 27 என்கின்ற எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது. இந்த இலக்கங்கள் ஊடாகவும் இணைந்து உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். இன்றைய இரவு நேர உற்சாகம், இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியில்

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சரி, நேரம் இரவு பொழுது 10:48 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கியராட்சியம் லண்டனில் இரவு பொழுது 9:48 நிமிடமாக இருக்கிறது. ஒழித்துக் கொண்டிருக்கிறது இரவு நேர உற்சாகம். இரவின் ராகங்கள் பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் டிஆர்டி தமிழ் வானொலிகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நிலையூடாக வந்திருக்கின்றார் சுபாசினி பத்மா. இணைந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். அன்போடு பெறுபெற்றுக் கொள்கின்ற சுபாசினி உங்களை பிலோமினா அணிந்திருக்கிறீர்கள். அன்போடு பெறுபெற்றுக் கொள்கிறோம் பிலாமினா. அண்டன் இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சொல்லி சுந்தரம் பிள்ளை கனக சுந்தரம் அணிந்திருக்கிறீர்கள். அன்போடு பெறுபெற்றுக் கொள்கிறேன் சுந்தரம் பிள்ளை கனக சுந்தரம். உங்களையும் நிகழ்ச்சி குளிக்கப் போகிறது சுபாசினி பத்மநாதர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் வாரலியில்லை.

0: வாணிபம் ஏரோ சஜன். செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர்.
1: கலையக நேரம் இரவு பொழுது 10:55 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கியராட்சியம் லண்டனில் இரவு பொழுது 9:55 நிமிடம். ஒலித்துக்கொண்டிருக்கும் அன்றைய இரவு நிறுவனம் இரவின் ராகங்கள் இளமை கால நினைவுகளோடு வானொலியில் தொடர்ந்து நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் சொல்லி பார்க்கலாம். வைபரூடாக சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து அன்புக்குரிய குகன், வணக்கம்.
2: வணக்கம் சாரதி.
1: நல்ல மரியாவல்
2: நலம் நலம். நீங்களும் அப்படி இருப்பீங்க நம்புறோம்.
1: அப்படியே நீங்க நலமா இருந்தா நாங்க நலமா இருக்கிறோம். ஐதன் ஓஹோ ஓஹோ,
2: கொஞ்சம் நலத்தை கொடுத்து மாத்தி கொள்ளுங்க.
1: கொடுத்து மாத்தப்ப நீங்க எனக்கு தாங்க, நான் அவங்கள தரேன். சூப்பர் சூப்பர். வேலையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு வந்தாச்சு.
2: வேலை முடிஞ்சு வந்தாச்சு.
1: என்ன சொன்னீங்க?
2: இல்ல, நலம் நலஞ்சல கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும்.
1: மாறுபடும் என்ன? மாறுபடைக்கு வந்து ஷேப் பண்ணி விட்டா கொஞ்சம்
2: மறந்து வேண்ட வித்தியாசம்
1: இருக்கும். என்ன சரி, நாங்க போற மருந்து நீங்க போட மாட்டீங்க, நீங்க போற மருந்து நாங்க போட மாட்டோம். எல்லாம் வந்து மாறுபடும். ஓகே, சந்தோஷம். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இந்த நேரத்தில் நுழைந்து கொண்டு உங்களுக்கு சொல்லுங்கள், என்ன பாட்டு இளமைக்கால நினைவுகள் அடிக்கடி கேட்டு ரசித்து பாடல்கள் எத்தனை இருக்கும்?
2: தென்றலை என்ன திரைப்படத்தில் இருந்து?
1: இசை ஞானியின் இசையில்
2: புதிய பூ இது பூத்தது.
1: புதிய பூ பூக்க போகுது பாப்பம். சரியா, காலங்களை பாருங்க, புதிய பூ பூத்திருக்கான்னு சொல்லி. ஓகே,
2: புதிய இப்ப பூக்கும் தானே? புதிய பூக்கு ஒரு நாளைக்கு ஒரு பூ பூத்து,
1: ஒரு நாளைக்கு ஒரு பூ பூக்கும். ஆனா இந்த பூ, இந்த பூ தெரியல பாக்கலாம்.
2: இந்த பூவும் புத்தம் புது பூவா வந்தது ஜெயஸ்ரீ இந்த படத்துல.
1: ஜெயஸ்ரீ புத்தம் புது பூவா வந்தது என்ன?
2: நன்றி.
1: நன்றி ஹீரோ, வணக்கம். உங்கள் பாடல்
2: நன்றி.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். Thank you.
2: என்ன சமயலோ

பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: பிரான்சில் கலியக நேரம் இரவு பொழுது 11:10 இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 9:11 ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 10:10 இருக்கிறது. இந்த நேர அறிக்கைக்கு அனுசரணை வழங்குகிறார்கள்.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகாவில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம். ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0674-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: சரி, நீங்க உலகத்தின் எந்த பாகத்திலும் இருந்து நீங்கள் தாயகம் திரும்பும் போது குரூசன் விழா நிறுவனம் அங்கே விமான நிலையத்துக்கு மிக அருகாமையிலே அமைந்திருக்கிறது. நீர்கொழும்பில் குரூசன் விழா தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. 0733-1-48-37-76-75 எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தினால் மேலதிக விவரங்களை தருவதற்கு காத்திருக்கின்றோம். நீங்கள் உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து தாயகத்துக்கு செல்லும் போதும் உங்களை அப்படியே விமானத்தில் இருந்து அழைத்து சென்று நல்ல சாப்பாடெல்லாம் வந்து தந்து நல்ல வசதியான ரூம்ஸ் எல்லாம் வந்து தந்து இங்கே எந்த பாகத்திலும் இலங்கையில் எந்த செல்ல வேண்டும் வாகன வசதிகள் உங்களை அப்படியே பாதுகாப்பாக கொண்டே இறக்குவதற்கு காத்திருக்கிறார்கள் குரூசன் விழா நிறுவனத்தினர் நீர்கொழும்பில். சரி, எழுதிக் கொண்டிருக்கிறது வீரபணர் உஷம் இரவின் ராகங்கள் டிஆர்டி தமிழ் வானொலிகளில் தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமெரிக்காவிலிருந்து வைபருடாக இணைந்திருக்கிறவர். வணக்கம்.
4: வணக்கம் சத்தி ராஜாவாக இருக்கிறேன் ஐயா.
0: இரவு வணக்கம் சத்தி அவர்கள், சத்யவதி ராஜா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து இந்த நேரத்தில் நின்றிருக்கிறார்கள். அன்பு பேர் வெற்றி கொண்டு எப்படி இருக்கீங்க? சூப்பரா நல்லமா இருக்கிறீங்களா? பாடல் வர போகிறது வானத்து நிலவெடுத்து பாடல் விரும்பி சிம்மராசி திரைப்பட பாடல். என்ன? சரி, நன்றி. பாடல் கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் தமிழ்வியின் இரவின் ராகங்கள்.

0: பிரான்ஸ் லாகுனவில் அமைந்துள்ள சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசர் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: சரி, உங்களுடைய வீட்டு தேவைகள், வீடு வேண்ட வேண்டுமா அல்லது வந்து கடன் பெற வேண்டுமா அல்லது வந்து அனைத்து தகவலையும் தருவதற்கு காத்திருக்கிறார்கள். சுகாதார காப்புறுதி மற்றும் வாகன காப்புறுதி என்று எல்லாத்தையும் வந்து செஞ்சு தருவதற்கு சுவிட்சர்லாந்தில் காத்திருக்கிறார்கள் VTS Finance GmbH நிறுவனத்தினர். சரி, இங்கே தொடர்ந்து நிகழ்ச்சியை இழங்கடிப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார், ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கிறார், டாக்டர் ரவி இணைந்திருக்கார் நினைக்கிறேன். வரவேற்கும் ரவி அவர்கள். வணக்கம் டாக்டர் ரவி. நலமாக நாங்கள் டாக்டர் ரவி, நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா? ஆண்டவன் துணையோடு நலமா இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கான பாடம் நீங்க விரும்பி கேட்ட பாடல் பேரழகை. சரி, கேட்டு மாறுவோம் பாட்டு. நன்றி, நாங்களும் கேட்கிறோம். நன்றி. வஞ்சி அவள் பேரழகை வந்து பாடல் ஊடாக கேட்போம். சரியா, நன்றி. அவர் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருந்தால் நீங்கள் முடிந்து விடலாம். நேரம் இருக்கிறது 12 வரை. இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது. முடிந்துவிட சிறப்பிக்க எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0031-1-43-48-32-15-40, ஃப்ரான்ஸ் வாழர்கள் 0031-48-32-15-40 அல்லது எங்களுடைய நம்பர் தொலைபேசி இலக்கம் 0031-93-981-48-47-71. வைபர் இலக்கம் இருக்கிறது, வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. எல்லா இலக்கம் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியில்.
3: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ, யோசிக்கிறியா?
4: எப்படி சொல்ல?

0: பெண்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு போயும்
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்துவிடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுதில் இதயங்களின் இனிய பாடல் தலைவர்களோடு இன்றைய இமையிலை இரவின் ராகங்கள் இளமை கால நினைவுகள் வருகின்றது. பாடல் இது தேனிசைத்தன்றல் இதுவாவின் இசையில் சந்திரமதி சிறையில் இருந்து SPB மற்றும் சித்திரா ஆகியோரது குரல். காளிதாசன் அவர்களது இனிய வரிகளில் உருவான இனிய பாடல் வானொலியில்

0: பம்சே நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோழன் பல்பொருள் வாணிபம் நாளுக்கு நாள் ஒரு விலைகளில் மிக மிக மலிவு விலைகளில் பொருட்களை விற்பனை செய்து கொண்டு வருகிறார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். இப்பொழுது சோழன் பல்பொருள் வாணிபத்தில் ஒவ்வொரு நாளும் ஆட்டிறைச்சி பாருங்கள், தரமான ஆட்டிறைச்சி பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சோழன் பல்பொருள் வாணிபம் டிரான்சி லகாருக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது, டிரான்சி புகையிறது நிலையத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது. அனைவரும் அறிந்த ஒரு கடைதான். இப்பொழுது அங்கே சோழன் பல்பொருள் வாணிபத்தினர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிய தருகிறார்கள். அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆட்டு இறைச்சி பங்கு நீங்கள் அங்கே ரான்சியில் வந்து இங்கேயும் விளைஞ்சு தேவையில்லை. நீங்கள் நேரடியாக சோழன் பல்பொருள் வாணிபத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஆட்டு இறைச்சி பங்கு வந்து அங்கே கிடைக்கும். தரமான ஆட்டு இறைச்சி பங்கு என்பதையும் சோழன் பல்பொருள் வாணிபத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஜிந்து இணைந்திருக்கிறீர்கள், என்போடு வரவேற்றுக்கொள்கின்றோம். ஹாய் ஹவாயோ, அப்படி சுகமாக இருக்கிறீங்களா ஜிந்து? என் நலமாக இருக்கிறீங்களா? ஓகே. சுஜு இணைந்திருக்கிறீர்கள், சுஜு ஃப்ரான்ஸ்லேருந்து சுஜு நின்று எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுஜு நாங்கள் சூப்பராக நலமாக இருக்கிறோம், உங்களையும் வணக்கம் சொல்லி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். சுயு திரி பணிந்திருக்கிறீர்கள், ஜெர்மனியில் இருந்து நினைக்கிறேன். திலீப் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்கிறேன். திலீப் ஜெர்மனியில் இருந்து உங்களையும் நிகழ்ச்சி ஊடாக அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. அதே போல ஆம் சுவிஸிலிருந்து இங்கே வினோதன் இணைந்திருக்கிறார், எங்களுடைய வைபர் ஊடாக மறந்து விட்டோம். வினோதன் வணக்கம். வினோதன் அப்படி நல்லமா இருக்கிறீங்களா? நலமருக்கும் நலமருக்கும் விதோ வினோதன், நீங்கள் எப்படி சூப்பர் நலமாக இருக்கிறீங்களா? இரவு பொழுதிலும் அணிந்து கொண்டு மேக்கி நன்றி. வர உங்களுடைய தொலைபேசி. ஆம் இப்பொழுது சொல்லுங்கள், நலமாக இருக்கிறீங்களா வினோதன்? சூப்பர் சூப்பர் நலமாக இருக்கும் வினோதன். இரவு பொழுதிலும் சுவிஸ்லாந்து எப்படி குழுகுழுன் இருக்கா, அல்லது வந்து ஹொட்டாக இருக்கா?
2: என்ன
1: பாடல் வேணும், என்ன தெரியல இருந்து உங்களுக்கு பிடிச்சமான இளமை கால நினைவு?
2: 60 வேற படத்துல இருந்து கண்மணியை காதல் என்பது
1: பாடல் கேட்டும்போது வினோதன் அவர்களது சுவிட்சர்லாந்திலிருந்து வைபர் இணைந்திருந்தார். வினோதன் 6 லிருந்து 60 வரை திரையில் இருந்து எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் ஒலிக்கின்றது பாடல் வானொலியில்.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர்.
1: சரி, நேரம் வரப்பொழுது 11:45 ஐக்கிய ராஜ்யம் லண்டனில், 10:45 தொடர்ந்து இணைந்திருக்கின்றவர் நோர்வே நாட்டிலிருந்து இணைந்திருக்கின்றார். தொலைபேசியூடாக வரவேற்றுக் கொள்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன் கிடைச்சிட்டு
2: ஒவ்வொரு முறை அடிக்கிறோம், லைனே கிடைக்கிறதில்ல. இதாவது வேலை செய்யறபடியால் உங்களுடைய இதெல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்போம்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி.
2: சந்தோஷம் சந்தோஷம்.
1: சொல்லுங்கள், இன்றைக்கு நோர்வே நாட்டிலிருந்து இணைஞ்சு என்னோட வந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க? இளமை கால நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைய இரவின்றாக இளமை காலத்தில் நீங்கள் வந்து கேட்டு ரசித்த பாடல்கள் எத்தனையோ இருக்கும், நிறைய பாடல்கள் இருக்கும். அதில் வந்து ஒரு பாடலை வந்து அப்படியே சூப்பராக வந்து நீங்கள் வந்து தெரிவு செஞ்சு எங்களோட நினைஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய பாட்டு என்ன பாட்டாக இருக்க போகுது இன்றைக்கி? முத்துக்களோ கண்கள். ஓகே, அருமையான ஒரு பாடல். உங்களோட இளமை காலத்தில் நீங்கள் கேட்டு ரசித்த பாடல். நெஞ்சிருக்கும் விரை திரைப்பட பாடல் தானே? சுசீலா டி எம் எஸ் அவர்களுடைய இனிய குரலில் வந்து எங்களுடைய இரவு பொழுதில் இனிமையான இனிய பாடல் தெரிவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முறைக்கப் போகின்றது வானொலியில் பாடல். டிஆர்டி தமிழ் வானொலிகளில் எங்களுடைய வைபர்களுக்கம் இருக்கிறது 0733-680 0774-27 அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0733-689-8655-29. முகநூல் நிகழ்ச்சி நேரில் சென்று கொண்டிருக்கிறது. முகநூல் நிகழ்ச்சி நேரில் இணைந்திருக்கின்றார் பிலோமினா ஆண்டன், வணக்கம் சொல்லியிருந்திருக்கிறார். ஷெனி இணைந்திருக்கிறீர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து. வணக்கம் சாரதி அவர்களே அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம் ஷெனி, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? பிலோமினா ஜோகினி ஆண்டன், வணக்கம், சூப்பராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்கீங்க. நல்லா சூப்பராக நாங்கள் இருக்கிறோம், நீங்களும் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்க போகிறது பாடல் வானொலியில்.

இணைத்துக் கொண்டிருக்கின்ற இனிமையான இரவு பொழுதில் டிஆர்டி தமிழில் வானொலிகளில் இரவின் நேர உற்சாகம், இரவின் ராகங்கள், இளமை கால நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய இரவின் ராகங்கள்.

சரி, கலியக நேரம் இரவு பொழுது 11:55 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஷ்டிரம் லண்டனில் 10:55 நிமிடமாக இருக்கிறது. நிரங்கு வர இருக்கின்ற நேரம் இன்றைய நிகழ்ச்சிகள் ஊடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வர இருக்கிறது. இன்றைய டிஆர்டி தமிழுடைய நிகழ்ச்சிகள் ஒலிக்கப் போகின்ற பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவுக்கு வர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் இருந்து ஒலிக்கின்ற ஒலி கலையத்தோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்து பயணிக்க இருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சி முகநூல் நேர்லை அதே போல எங்களுடைய தொலைபேசி ஊடாக வாய்ப்பு ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து சிறப்பித்திருக்கிற அத்தனை நேய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து புலரப்போகின்றது புதிய நாள் அனைவருக்கும். புதிய நாள் இனி நாளாகாமி எல்லோருக்கும் பொதுவாக இருவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் அனைவருக்கும்

சரி, அனைவருக்கும் புலர்ப்பு ஒன்று நாள், அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவாக நிறைய வேண்டி மீண்டும் இனிமுறை நிகழ்ச்சியூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். புலர்ப்பு ஒன்று நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய. நன்றி, வணக்கம். நேர்களே, மீண்டும் இனிமுறை நிகழ்ச்சியூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கலாம்.

முடிஞ்சா ஒளிவு இருப்பேங்க அப்படின்னு சொன்னாரு ஜாஷ்வா. அவருக்கான பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெற போகுது. அதுக்கு முன்னால இப்போ யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் ஆட்டங்கள் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. சுட சுட விவரங்களை சொல்றேன், கேட்டுக்குங்க. பார்சலோனா 5 ஃபயனோஸ் 1, அதுதான் இறுதி நிலவரம் அந்த ஆட்டத்தை பொறுத்தவரை. ஸ்டுட்கார்ட் வைக்கிங் பொருதி ஆட்டத்தின் இறுதி நிலவரம் ஸ்டுட்கார்ட் 3 வைக்கிங் 1. அதனை அடுத்து லிவர்பூல் அணி 2-1 அப்படிங்கிற அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அத்லெட்டிகோ மட்ரிட் அணியை வீழ்த்தி ஆர்சனல் 1-0 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில நப்போலி அணியை வீழ்த்திருக்காங்க. அதனை அடுத்து 6-1 அப்படிங்கிற அபார வெற்றியை பாரிஸ் சென் ஜெர்மான் ஸ்லோவன் குழுவுக்கு எதிராக பொருத்திருக்காங்க. நிறைவா ஸ்பாட்டிங் லிஸ்பன் அணி 3-1. இதுதான் இன்று காலை நடந்த ஆட்டங்களின் நிலவரங்கள். நாளை நடக்க போற ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபெர்னபாச்சே ரோமா சந்திக்கிறாங்க, பிஎஸ்வி ஐண்டோவன் ஷக்டர் டோனேஸ சந்திக்க போறாங்க, பாயர் மியூனிக் போர்டோ அணியை மோதுறாங்க, ஸ்லாவியா பிராக் லென்ஸ் அணியை சந்திக்கிறாங்க, கோமோ ஆர்பி லைப்சிக் பொருதும் ஆட்டம் இடம்பெறும், அதோட மான்செஸ்டர் யுனைடெட் சாபா பொருதும் ஆட்டமும் இடம்பெறும். ஆக முதல் சுற்று ஆட்டங்கள்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. உங்க விருப்பமான அணி ஜெயித்திருந்தா சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க, இன்னும் 7-8 ஆட்டங்கள் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப வாங்க பாடல்களை கேட்போம். இது உங்களுக்காக இதமான பழைய பாடல்கள் என்னோட இணைந்திருங்க. இது ஒலி 9-8.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: கேட்டால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: 6:22 ஆகிவிட்டது. இதமான பழைய பாடல்களை கேட்டீங்க. தாயிலா பிள்ளை படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை மோகன் விரும்பிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னால அவரே என் தெய்வம் படத்துல இருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர்ஐஸ்வரி பாடிய பாடல் இடம்பெற்றது. கலா அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. அடுத்து 70கள் பக்கமா போக போறோம்.
2: ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு.
0: தர்ம யுத்தம் படத்துல இருந்து பாட்டு வருது.
2: நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது.
0: அகல் விளக்கு படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. ஒலி 9:08 இதமான பாடல நீங்க கேட்டுக்கிட்டே வரீங்க. இதுக்கு இடையில நேற்று வெளிவந்த ஒரு சுட சுட தகவல், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது நேற்று, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இன்று. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபோன் ஆப்பிள் இருக்காங்க இல்லையா, புத்தம் புதிய ஐபோனும் சரி அவங்களுடைய மற்ற இதர கருவிகளை பற்றின தகவல்களும் சரி வெளியிட்டாங்க. குறிப்பா என் கண்ணை கவர்ந்த ஒரு கருவி, ஒரு புத்தம் புதிய வெளியீடு அப்படின்னு சொன்னா அதுதான் iPhone Duo. பா, பாக்குறதுக்கே பல பலங்கிறதுங்க. இரண்டு பக்கமா இருக்கு, இப்படி திருப்பலாம் அப்படி திருப்பலாம், மடக்கி வச்சுக்கலாம்னு சொல்லும் போது என்ன எங்கெங்கயோ போகுது பாருங்க. ஒரு காலத்துல இந்த நோக்கியாலாம் இருந்தப்ப இந்த மடக்கி பயன்படுத்துற கருவிகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி திரையா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிருக்காங்க நம்புறேன். ஆக இந்த iPhone Duo பொறுத்தவரை 3 வண்ணங்கள்ல வருதான், டீப் பிளாக், கிளேசியர், அதுக்கப்புறம் சில்வர் அண்ட் பர்கண்டி. மூணும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த சில்வர் அண்ட் பர்கண்டி இருக்குல்ல, அதான் அந்த சிவப்பும் அந்த சில்வரும் சேரும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல குறிப்பா இந்த ஐபோன் டூல எனக்கு பிடித்த முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சிரி AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு வருது நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ரொம்ப துல்லியமா பிரம்மாதமான முறையில இதுல வழங்கியிருக்காங்க அப்படின்னும், உங்களுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகு அதுகுல அதிகமா இருக்கு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது. சரி, இதெல்லாம் சொல்றீங்களா இந்த ஐபோன் டூவை பத்தி, விலை என்னன்னு சொல்லுங்கன்னு நீங்க சொல்றது எனக்கும் கேக்குது. இங்கதான் இருக்குது கதையில ஒரு திருப்பு முனை. விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் காசுக்கு 3000 வெள்ளி வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. பா, ஒரே ஒரு கையெழுக்க தொலைபேசிக்கு 3000 வெள்ளியா அப்படின்னு சிலர் கேட்கலாம். சிலருக்கோ இதுதான் உலகம். ஆக அந்த காசை செலவு செய்து அந்த கருவியை பயன்படுத்தி அதை விட கூட சம்பாதிக்கிற திறமை எனக்கு இருக்கு அப்படிங்கிற தைரியம் கூட இருக்கலாம். எது எப்படியோ உங்க வசதிக்கு அது பொருத்தமா இருந்துச்சுன்னா வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அப்படியே முடிஞ்சா எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க.
3: 9:08 நிலவரம்
0: இப்பத்தில் இருந்துள்ளது. PIE சாங்கியை நோக்கி செல்லும் அந்த வழியில் குறிப்பாக தங்கா பலைவாருக்கு பிறகு 3 தடத்தில் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.

0: 35 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYEMCE செல்லும் வழியில் துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு முன்பு காரணம் அங்கே 3-4 தடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சில வரிகளை வாசிக்க போற. இத பார்த்து பார்த்து சுவாச்சுக்காங்கிலிருந்து நம்ம மனோகரன் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த வரிகள் என்னவென்றால், காலங்கள் மாறி போகலாம், ஆசைகள் தீர்ந்து போகலாம், அழகும் மறைந்து போகலாம், ஆனால் உண்மையான அன்பு என்றுமே மாறாதது. நிச்சயமா இதை இன்னொரு முறை வாசிச்சே ஆகணும், கேளுங்களேன். காலங்கள் மாறி போகலாம், ஆசைகள் தீர்ந்து போகலாம், அழகும் மறைந்து போகலாம், ஆனால் உண்மையான அன்பு என்றுமே மாறாதது. பிரமாதமான வரிகளை அனுப்பி வைத்த நேயர் மனோகரனுக்கு நன்றி. அவரை போலவே உங்க கைவசம் வரிகளோ கவிதைகளோ கூற்றுகளோ இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலா தெரியப்படுத்தலாம். 9678899688 எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: ரஜினியோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: மதுரை வரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில செந்தில் தாஸ் சுர்முகி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னால தர்புக சிவாவோட இசையில என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சித் ஸ்ரீராம் குரல்ல அந்த பாடல் இடம்பெற்றது. ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் பாடிய பாடல் இடம்பெறும் வித்யா சாகர் இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஒலி 9:08 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம். இன்று பலத்த காற்றையும் இடியுடன் கூடிய மழையையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிராய்ஸ்.
2: ஆரோக்கிய குறிப்பு.
0: ஒவ்வொரு நாளும் பழங்கள் சாப்பிடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பிரமாதம் இல்லைங்க, அப்பப்ப சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க உடனடியா பழக்கத்தை மாத்துறீங்க. ஒவ்வொரு நாளும் பழம் சாப்பிடுறீங்க, ஏன்னா அது ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரங்க. குறிப்பா முடிந்தா குவாவா, அதாவது கொய்யா பழம் இருக்குல்ல, அதை நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு 100 கிராமுக்கும் கொய்யா பழத்துல 2.5 கிராம் புரதச்சத்து இருக்கு. ஆக நார் சத்து மற்றும் பல ஊட்டச்சத்து கிடைக்கிற அதே நேரத்துல புரதச்சத்தையும் பழங்கள் வாயிலா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நல்லது தானே. ஆனா சிலருக்கும் கொய்யா பழம் சாப்பிடுறதுனால ஒவ்வாமை ஏற்படலாம், அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், ஏன் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கூட கொய்யா பழத்தை சில நேரத்துல தவிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத பார்த்து சொல்ல வேண்டிய ஆளு நான் இல்ல, மருத்துவர். அவர் நாடுங்க, தகவலை பெறுங்க. உங்களுக்கு எதுவா இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் மறக்காம கொய்யா பழத்தை சாப்பிட்டுருங்க.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

0: யுவன் சங்கர் ராஜாவோட இசையில அந்த பாடலை கேட்டீங்க. பட்டியல் படத்துல இருந்து வந்த பாடல யுவன் சங்கர் ராஜாவே பாடினார். 7 மணிக்கு மேல உங்களுக்காக வரப்போகுது ஜோதி ஸ்டார் புஷ்பகடை வழங்கும் லெவல் ஸ்டார் காஃபி பரிசா. இன்னைக்கு ஒருத்தர்ல இருவர் கொடுக்க போற, அந்த இருவர்ல ஒருவரா நீங்க இருக்கணும்னு சொன்னா வானொலி பக்கமா இருங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி.
1: 9:06 நிலவரம்
0: 6:59 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா சாங்கியை நோக்கி செல்லும் PIE தங்கா பலவாடுக்கு பிறகு 3 தடத்தில். காரணம் அங்கே விபத்து. PIE துவாஸ் செல்லும் வழியில் டெம்பனி சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காலை மணி 7 மீடக்கா புலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூருக்கு பயங்கரவாத மிரட்டல் கடுமையாகவே இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இவ்வாண்டுக்கான சிங்கப்பூர் பயங்கரவாத மிரட்டல் மதிப்பீட்டு அறிக்கையை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல், உலகெங்கும் அதிகரிக்கும் பயங்கரவாத மிரட்டல் ஆகியவற்றை அறிக்கை குறிப்பிடுகிறது. சிங்கப்பூருக்கு எதிராக தாக்குதல் நடக்கப் போகிறது என்பதற்கான துல்லியமான உளவு தகவல் எதுவும் இல்லை என்றாலும் பயங்கரவாத தரப்புகளுக்கு சிங்கப்பூர் கவர்ச்சிகரமான இலக்காகவே நீடிப்பதாக அறிக்கை சொல்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் நட்புறவு கொண்ட நாடாக சிங்கப்பூர் பார்க்கப்படுவது அதற்கு காரணம் என்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு. இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு கவரப்படுவது கவலை தருவதாக அது எச்சரித்தது. சிங்கப்பூரில் சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு தரக்குறியீடு 104, மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. மேற்கில் 86, கிழக்கில் 81, தெற்கில் 78, வடக்கில் ஆக குறைவாக 76. தரக்குறியீடு 100 மேல் போனால் ஆரோக்கியமற்ற அளவாக கருதப்படுகிறது. சிங்கப்பூர் பாலர் பள்ளிகளில் 16.8% தமிழ் மொழி பாடத்தை வழங்குகின்றன. சிங்கப்பூரில் பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பின் உரிமம் பெற்ற சுமார் 1800 பாலர் பள்ளிகள் உள்ளன. அவற்றில் 95% மேல் மேண்ட்ரின் உள்ளது. சுமார் 32% மலாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 17% பாலர் பள்ளிகளில் தமிழ் உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபட்லி ஃபௌசி கேட்ட கேள்விக்கு சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகோஸ் ஜுல்கிஃப்லி தகவல் தந்தார். அரசாங்கம் கட்டுமான நிறுவனங்களுக்கு உதவ பல திட்டங்களை அறிமுகம் செய்திருப்பதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹோங் தாட் கூறியிருக்கிறார். இவ்வாண்டின் முதல் 7 பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது. கட்டுமான நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கை கொடுப்பதாக திரு சி தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் செயல்படாத பல நிறுவனங்கள் பதிவிலிருந்து இணைக்கப்பட்டதால் மூடப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகமாக தெரிகிறது. 2021 முதல் மூடப்பட்ட கட்டுமான நிறுவனங்களை விட புதிதாக தொடங்கப்பட்ட கட்டுமான நிறுவனங்களே அதிகம் என்றார் அமைச்சர். சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் இனி மின்னலக்க முறையில் சம்பளம் கொடுப்பது கட்டாயமாக்கப்படலாம். நாடாளுமன்றத்தில் அது பற்றி பேசப்பட்டது. ரொக்கச் சம்பளம் தருவதில் சிக்கல் வருகிறது. கடந்த ஆண்டு ரொக்கமாக சம்பளம் தந்த இடங்களில் சம்பளம் வராதது பற்றி 36 புகார்கள் வந்தன. மின்னலக்க முறையில் தந்துவிட்டால் தகராறு இல்லை என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லால் கூறினார். சம்பளம் கிடைக்காமல் பாதிக்கப்படும் அனைவருக்கும் தொடர்ந்து ஆதரவு தரப்படும் என்று அவர் சொன்னார். சிங்கப்பூரில் அமைச்சர்களின் சம்பள உயர்வை 3 எதிர்க்கட்சிகள்

0: மலேசியாவின் ஒன் எம்டிபி ஊழல் தொடர்பில் சொத்துக்களை மீட்க முயலும் நான்கு நிறுவனங்களின் கலைப்பு பிரதிநிதிகள் டிபிஎஸ் வங்கி மீது சுமார் 1.5 பில்லியன் வெள்ளி இழப்பீடு கேட்டு வழக்கு தொடுத்திருக்கின்றன. மலேசியாவின் ஒன் எம்டிபி அரசாங்க முதலீட்டு நிறுவனம் 2009 தொடங்கப்பட்டது. அப்போதைய பிரதமர் நஜிப் ரசாக் அதை இணைந்து நிறுவினார். அதிலிருந்து குறைந்தது 4.5 பில்லியன் டாலர் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். அதைத் தொடர்ந்து உலக அளவில் சொத்து மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. டிபிஎஸ் வங்கி இழப்பீடு கோரும் குற்றச்சாட்டை நிராகரித்தது. வழக்கை கடுமையாக எதிர்கொள்ளப் போவதாக அது சொன்னது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பெரிதாவது போல் தெரிகிறது. ஈரானிய புரட்சிப்படை ஹோமஸ் நீரிணைக்கு அப்பால் புதிய கட்டுப்பாட்டு வட்டாரத்தை நிறுவ திட்டமிடுகிறது. சபஹார் துறைமுக நகர், ஓமான் வளைகுடா, அரபு கடல் வரை அந்த வட்டாரம் விரிவடைகிறது. 2 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் உள்ளிட்ட 10 கப்பல்களை தாக்கியிருப்பதாக ஈரான் கூறுகிறது. அமெரிக்கா அதை மறுத்தது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படை சவுதி அரேபியாவில் ஆகாயத்தளத்தை தாக்கியிருப்பதாக துணைக்கோள படங்கள் காட்டுகின்றன. இதற்கிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் இடைத்தவணை தேர்தல் முடிவடைந்ததும் போர் முடிந்துவிடும் என்று கூறுகிறார். தேர்தலை பாதிக்கவே ஈரான் போரை தொடர்கிறது, அதன் பிறகு நின்றுவிடும் என்றார் அவர். விளையாட்டு கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற சில சாம்பியன்ஸ் லீக் ஆட்ட முடிவுகள். லியோபூல் அட்லெட்டிகோ மேட்ரிட் சந்தித்த ஆட்டத்தில் 2-1 என்று லியோபூல் வென்றது. பார்சிலோனா ஃபைன்வுட் மோதிய ஆட்டத்தில் 5-1 என்று பார்சிலோனா வெற்றி பெற்றது. பிரஸ்டிலவா அணியை 6-1 என்று பிஎஸ்ஜி தோற்கடித்தது. நெப்போலி ஆர்சனல் பொருதிய ஆட்டத்தில் 1-0 என்று ஆர்சனல் வெற்றி பெற்றது.
1: சொல்லும் பொருளும். அரோமா, நறுமணம். சுவையான உணவை சமைக்கும் போது அதன் நறுமணம் வீட்டையே நிரப்பும். அரோமா, நறுமணம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: வணக்கம் சிங்கை. ஆதரவு BYD. அன்றாட பயன்பாட்டிற்கு புதிய BYD ஆட்டோ 1 வாகனம், அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு புதிய BYD ஆட்டோ 3 EVO வாகனம். சலுகை விலையில் அனைவருடைய தேவைகளுக்கு ஏற்ப BYD வாகனம் உண்டு. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: உத்தம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜினே
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர் புஷ்ப

0: சிங் நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. சாய பியங்கர் ஸ்ருதி ஹாசன் பாடிய பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி. சிவாஜி தி பாஸ் படத்துல இந்த பாடல் வரப்போகுது. எனக்கு 20 உனக்கு 18 வரத்துல இருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட இசையில வெளிவந்த இரண்டு பாடல்களை கேட்க போறோம். இரண்டு பாடல்களையும் சின்மையும் பாடியிருக்காங்க. இன்று அவங்களுக்கு பிறந்த நாள்.
1: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்.
0: ஒலி 9:00 இருந்து சின்மாய்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இவ்வாறு நட்சத்திரம் அவங்க தான், அவங்களுடைய பாடல் தான் அடுத்து கேட்க போறோம். சின்மாயை பொறுத்தவரை அவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பிட்டு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி இடத்துல சொல்லி அவங்க ஆசைப்படுறேன். அவங்க ஒரு பாடலை பாடிருந்தாங்க, உங்களுக்கே தெரியும் தக்லாய் படத்துல வரும். ஆனா அந்த பாடல முதல்ல தி தான் பாடியிருப்பாங்க, அதுதான் பிரபலம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் தக்லாய்டைய இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில சின்மை அந்த பாடலை பாட போய் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. தி பாடல் கிடையாது. என்னதான் இருந்தாலும் மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்கணும், மற்றவர்களையும் பாராட்டணும், அதுவும் வளரும் கலைஞர்களுக்கு நாம தான் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டாங்க. பாருங்க, அங்கதான் அவங்களுடைய உண்மையான மனசு உலகத்துக்கு தெரியுது. சின்மாய்க்கு மீண்டும் ஒலி 9:00 இருந்து எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள்.
2: ஒலி 9:00 போக்குவரத்து நிலவரம்
0: உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தங்கா பலவாருக்கு பிறகு 3 தடத்தில் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர் பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்த நிறைய எம்பிராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் எலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:26 ஆகிவிட்டது. ஒலி 9:08 அடுத்து உங்களுக்காக 80களில் வந்த இதமான பாடல்கள்லாம் காத்திருக்கு.
2: காளிதாசன், கண்ணதாசன்,
0: சூரக்கோட்டை சிங்கக்குட்டியை பற்றி இந்த பாடல கேட்க போறீங்க. அதனை அடுத்து
3: கூட்டத்தில் கோயில் புறா
0: கோவில் படுத்துறது உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. இப்போ பரிசவெல்ல நீங்க தயாரா? உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. இன்றைய கேள்வி என்னவென்றால், பிரிட்டன்ல அவங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொருளை நீங்க 3000 pounds வாங்கி உங்க வீட்டுக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்றாங்க. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப் வாயில எனக்கு தெரியப்படுத்துங்க. 9678889 68. குறிப்பா பிரிட்டன்ல இதை எங்க பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சின்னம், இதை நீங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். வெறும் 3000 pounds தான் அப்படின்றாங்க. உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொன்னா இப்பவே நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குதுங்க. இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை.

0: அப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

0: கபடி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit & Fun T-Shirt வழங்கப்படும். Fit & Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 7:38 ஆகிவிட்டது. அடுத்து KJ ஜெஸ்தாஸ் குரல்ல இரண்டு இதமான பாடல்களை கேட்க போறோம்.
2: ராஜராஜ சோழன்
1: இரட்டை வாழ் குருவி படத்துல இருந்தோ
2: இனிய பொன்
1: நிலாவே பாடல போகுது. இசை ஞானி இளையராஜாவுடைய சில அந்த பாடல்களை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, உங்களை பலருக்கும் ஒவ்வொரு நாளும் எழுந்து உடற்பயிற்சி செய்யற பழக்கம் இருக்கலாம். சில பேருக்கு எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். எது எப்படியோ உங்க ஆரோக்கியத்தை நீங்க பேணி காத்துடணும், நல்ல சலுகைகளை பெற்றுக்கொள்ளணும், நிபுணர்கள் கிட்ட இருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ளணும், தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க மீடியாகோ வழங்கும் ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம், தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை October 4 உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி காலையில 7:30 தொடங்க போகுது ஆங்கர்வில் வில்லேஜ்ல இருந்து. அதுக்கப்புறம் நீங்க 5 கிலோமீட்டர் நடந்து கம்பஸ் 1 அதை சென்றடைவீங்க. அங்க உங்களுக்காக எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி இடம்பெறும். பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இந்த பயணத்துல உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்காரு நமது முகமது ரஃபி. ஆக நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள நீங்க போக வேண்டிய இணைய பக்க முகவரி fitandfun.sg.
3: ஒலி 9:00 இந்திய போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக மேக்ரிச்சி வயடா குயின்ஸ்வே நோக்கி செல்லும் வழியில் பேடல் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே 3-4 தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அது நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதள்ளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவீங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
1: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் ரவிஜி. பதில் வந்து சிவப்பு தொலைபேசி பெட்டி.
1: பிரிட்டனுக்கு போய் இறங்கின கையோட பல மில்லியன் மக்கள் முதல்ல தேடுறது இந்த சிவப்பு தொலைபேசி பெட்டி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான உலக புகழ் பெற்ற இந்த சின்னத்தை இப்ப விற்பனைக்கு விட்டுருக்காங்க. அதாவது இன்றைய உலகத்துல நம்ம யாரோ வந்து தொலைபேசி பெட்டியை தேடி போய் காசை போட்டு அல்லது கார்டை கொடுத்து நாம எந்த அழைப்பு கூட மேற்கொள்றது கிடையாது. ஆக பெரும்பாலான நேரங்கள்ல பிரிட்டனுக்கு போனவங்களுக்கு தெரியும், இந்த தொலைபேசி பெட்டிகள் நூலகமா இருக்கும் அல்லது அதுக்குள்ள ஒரு சின்ன கடை கூட நடத்துவாங்க. ஏன் சில நேரத்துல பூக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பகுதியா கூட இருக்கும். இப்போ அதையும் தாண்டி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சின்னங்களை நீங்க வாங்கி உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, இந்த பொருட்களை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறீங்கன்னு சொன்னா அதை மறுசீரமைத்து நீங்க சிறப்பான முறையில பாதுகாத்து வரணும். அதற்கான உத்தரவாதத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா மட்டும்தான் இதை உங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதுவும் ஒரு வெள்ளி இல்ல, ரெண்டு வெள்ளி இல்ல, 3000 பவுன்ஸ். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி சிங்கப்பூர் காசு 5137 வெள்ளி 8 காசு. ஆளுங்க எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையா, இவ்வளவு வேலையை கொடுத்துக்கிட்டு போய் வேலையை பாருப்பா அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், இது பயங்கரமான ஒரு முதலீடு. இன்னைக்கே இது 3000 பவுன்ஸ் போகுதுன்னா நினைச்சு பாருங்க, 20 வருஷம் 40 வருஷம் 60 வருஷத்துக்கு பிறகு இதை நாம மறு விற்பனை செஞ்சோம்னு சொன்னா எவ்வளவு போகும்.
2: ஐயோ இது நல்லா இருக்கு.
1: ஆனா அதுக்காக நான் சொன்ன போய் வாங்கிடாதீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நடக்காம வேற மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது சாமி. புரிஞ்சுதா? இந்த கைத்தட்டு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சரியான பதில சொன்ன நேயர் சரவணன் அவருக்கு ஜோதிஷ் ஆபீஸ் கடை வழங்கும் 11 ஸ்டாக் காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. வாழ்த்துகள்.

0: இசை ஞானி இளையராஜாவோட இசையில அந்த பாடலை கேட்டீங்க. எஸ் ஜானகி இளையராஜா சேர்ந்து பாடிருந்தாங்க. பகல் நிலவு பற்றிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 7:57 ஆகிவிட்டது. 8 மணிக்கு மேல டிக்டாக் லைவ் பக்கமா நான் வரப்போறேன், நீங்களும் வாங்க. காரணம், ஜோதி ஸ்டார் புஷ்பகரை வழங்கும் லெவிஸ்டா காஃபி அங்க உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. மீடியா காபோலி 96.8 FM. சந்திப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல, சரியா?
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா TPEPIE செல்லும் வழியில் பாசரிஸ் டிரைவ் 12 பொங்கோல் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதோடு வாகனங்கள் பழுதாகியுள்ளன துவாசை நோக்கி செல்லும் PIE பாய்லேபா சாலைக்கு பிறகு. விபத்து ஏற்பட்டுள்ளது குயின்ஸ்வே நோக்கி செல்லும் மேக்வெஜி வயடாக்ட் பிரடல் சாலைக்கு பிறகு. 3-4 தடங்களில் போக்குவரவு இதன் காரணத்தினால் அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வணக்கம் சிங்கை ஆதரவு BYD. அன்றாட பயன்பாட்டிற்கு புதிய BYD ஆட்டோ 1 வாகனம், அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு புதிய BYD ஆட்டோ 3 EVO வாகனம் சலுகை விலையில். அனைவருடைய தேவைகளுக்கு ஏற்ப BYD வாகனம் உண்டு. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலைமணி 8, மீடியா காப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூருக்கு பயங்கரவாத மிரட்டல் கடுமையாகவே இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இவ்வாண்டுக்கான சிங்கப்பூர் பயங்கரவாத மிரட்டல் மதிப்பீட்டு அறிக்கை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல், உலகெங்கும் அதிகரிக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஆகியவற்றை அறிக்கை குறிப்பிடுகிறது. சிங்கப்பூருக்கு எதிராக தாக்குதல் நடக்கப்போகிறது என்பதற்கான துல்லியமான உளவு தகவல் எதுவும் இல்லை என்றாலும், பயங்கரவாத தரப்புகளுக்கு சிங்கப்பூர் கவர்ச்சிகரமான இலக்காகவே நீடிப்பதாக அறிக்கை சொல்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் நட்புறவு கொண்ட நாடாக சிங்கப்பூர் பார்க்கப்படுவது அதற்கு காரணம் என்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு. இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு கவரப்படுவது கவலை தருவதாக அது எச்சரித்தது. மலேசியாவின் 1MDB ஊழல் தொடர்பில் சொத்துக்களை மீட்க முயலும் 4 நிறுவனங்களின் பிரதிநிதிகள் DBS வங்கி மீது சுமார் 1.5 பில்லியன் வெள்ளி இழப்பீடு கேட்டு வழக்கு தொடுத்திருக்கின்றனர். மலேசியாவின் 1MDB அரசாங்க முதலீட்டு நிறுவனம் 2009 திரு நஜிப் ரசாக் பிரதமராக இருந்தபோது தொடங்கப்பட்டது. அதிலிருந்து 4.5 பில்லியன் டாலர் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். உலக அளவில் சொத்து மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. DBS வங்கி இழப்பீடு கோரும் குற்றச்சாட்டை நிராகரித்தது. வழக்கை கடுமையாக எதிர்கொள்ளப் போவதாக அது சொன்னது. சிங்கப்பூரில் 16.8 விழுக்காட்டு பாலர் பள்ளிகள் தமிழ்மொழி பாடத்தை வழங்குகின்றன. பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பின் உரிமம் பெற்ற பாலர் பள்ளிகள், கல்வி அமைச்சின் பாலர் பள்ளிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை சுமார் 1800. அவற்றில் 95 விழுக்காட்டுக்கு மேல் மேண்டரின் உள்ளது. சுமார் 32 விழுக்காட்டில் மலாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் தமிழ் உள்ளது. நாடாளுமன்றத்தில் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசுகோஸ் சுல்கஃபிலி அந்த தகவலை தந்தார். அரசாங்கம் கட்டுமான நிறுவனங்களுக்கு உதவ பல திட்டங்களை அறிமுகம் செய்திருப்பதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஓங் தாட் கூறியிருக்கிறார். இவ்வாண்டின் முதல் 7 மாதத்தில் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது. கட்டுமான நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கை கொடுப்பதாக திருச்சி தெரிவித்தார். சிங்கப்பூரில் கடந்த 5 ஆண்டில் மூடப்பட்ட கட்டுமான நிறுவனங்களை விட புதிதாக தொடங்கப்பட்ட கட்டுமான நிறுவனங்களே அதிகம் என்றார் அமைச்சர். சிங்கப்பூரில் அமைச்சர்களின் சம்பள உயர்வை 3 எதிர்க்கட்சிகள் குறை கூறியிருக்கின்றன. சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சி, சிங்கப்பூர் ஜனநாயக கட்சி, ஒன்றுபட்ட சிவப்பு புள்ளி கட்சி ஆகியவை நேற்று கருத்து தெரிவித்தன. அரசியல் பதவி வகிப்பவர்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி 9 விழுக்காட்டு சம்பள உயர்வு கொடுக்கப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் சோங் அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம் வகிக்கும் ஒரே எதிர்க்கட்சியான பாட்டாளி கட்சி CNA வினவிய போது அது பற்றி இன்று நாடாளுமன்றத்தில் பேசப்போவதாக கூறியது. அது பற்றி பேசுவதற்கு உரிய இடம் நாடாளுமன்றம்தான் என்று பாட்டாளி கட்சி குறிப்பிட்டது. நாடாளுமன்றம் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. சிங்கப்பூரில் சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. காலை 7 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு தரக்குறியீடு 105. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது.